இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை யோசிக்கும் நீரும் காலை 6 மணி. நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: குரலோசை பெரியாரே துணைக்கோடல் 45 அதிகாரம் 8வது குறட்பா.

நேரம் காலை 6:01. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நமது பண்பலகையில் விளம்பரம் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. ஆறுபத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓஷூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, இன்றைய மழலையாக ஆர் கே சஜித், காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல் பொது அறிவு வினாவிடையும் பலம்பெறும், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுதும், 9:05 வானொலியில் வசந்தம் இன்று உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, மனநல மருத்துவர் டாக்டர் சி அறிவழகன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 9:30 ஆரணி CMR ஒளிவிளக்கு அரிசி வழங்கும் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம், 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள், 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 தமிழருவி அவ்வையார் தனி பாடல்கள், நாமக்கல் மகேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ஜெயக்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம் நிகழ்ச்சியில் அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசையாகியன விளம்பரும், 1:10 நெய்யர் விருப்பம், 3:30 தர்மபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 உங்கள் கலம் உழைப்போம் உயர்வோம் PV டிலைட் பிக்ஸ் புகைப்பட கலைஞர் கே ஜெகதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில், 6:15 ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியில் சிறுபுலியூர் அருள்மிகு கிருபா சமுத்திர பெருமாள் திருக்கோவில் சிறப்புகளை கேட்கலாம், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில்

அறிவிப்புகள் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. 8:00 இளம் தென்றல் தமிழ் பேசுங்க. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நமது பண்பலையில் தொடர்ந்து பலவரும் இன்றைய நிகழ்ச்சிகள்.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: நம்பி அகப்பொருள். இந்நூல் நார்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர், ஐந்தினை உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்திணை என்பது பொருந்தா காமமாகும். ஐந்திணைக்கும் உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒருவழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வயில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்துடு நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியாவண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, ஐந்திணை, பெருந்திணை கொள்ளப்படும். களவழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல், வரைவு இடைமறித்து ஒரு பொருள் உயிர் பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன. கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, ஊடலுக்கு உரிய கிளைவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை தெல்ல தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் 5வது மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் கொடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும் சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகநந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. பா மாலைகளால் இறைவனை தரிசனம் செய்யலாம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் மனம்தான் உனக்கு நண்பனுமாகும் எதிரியுமாகும். பகவத்கீதை

இறைவனை இசைப்பாக்களால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள். வானத்தில் உள்ளவன் இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவான்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் காலை 6:25. பூக்களால் அல்ல, இசை பாக்களால் இறைவனை அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சி.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் இருந்தால் என்னாலும் இனிய நாளே. நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35. நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக்.

0: வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
1: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
0: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கொண்டக்கடலை விதை உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் விதை பரிசோதனை அவசியம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்பயிர் பனிப்பொழிவு காலத்தில் தமிழ்நாட்டில் சராசரியாக 6068 6073 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் பரவலாகவும், ஈரோடு, சேலம், திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கரிசன் மண் பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. கொண்டக்கடலில் தேசி காபூலி கடலை எனும் இரு வகைகள் உள்ளன. இதில் தேசி வகை சிறிதாகவும் காபூலி வகை கடலை வெள்ளையாகவும் அளவில் பெரிதாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் தேசிய கடலை வகை கோ1, கோ2, கோ3 மற்றும் கோ4 தற்போது பரவலாக பயிரிடப்படுகிறது. வேலூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் இங்கெல்லாம் கோ3 மற்றும் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், தருமபுரியில் கோ4. வயது 85 நாட்கள். புதுக்கோட்டை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியிலும் இது பயிரிடப்படுது. விதை உற்பத்திக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலம் தான் தோன்றி பயிராக இருத்தல் வேண்டும். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் கடந்த பருவத்தில் பிற மற்றும் அதே ரக பயிர் பயிரிடப்பட்டு இருக்கக்கூடாது. அவ்வாறு பயிரிடப்பட்டிருந்தால் சான்றளிப்புத்துறையினரால் சான்றளிக்கப்பட்ட அதே ரகமாக இருத்தல் வேண்டும். நிலத்தை 3-4 முறை புழுதிப்பட உழவ வேண்டும். கடைசி உழவின் போது 1 ஏக்கருக்கு 5 டன் என்ற அளவில் தொழுவரும் இடணும். விதை அளவுன்னு பார்த்தோம்னா கோ3 36 கிலோ, 1 ஏக்கருக்கு கோ4 30 கிலோ ஏக்கருக்கு. தேசிய ரகத்தின் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி மற்றும் வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். காப்பிளி ரகத்திற்கு செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் மற்றும் வரிசைக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். விதை உற்பத்திக்கு விதை பயிரானது பிற ரகம் மற்றும் சான்று பெறாத அதே ரகத்திலிருந்து வயலை சுற்றிலும் 5 மீட்டர் இடைவெளி விட்டு இருத்தல் வேண்டும். விதைகள் 1% பொட்டாசியம் டை ஹைட்ரஜன் பாஸ்பேட் கரைசலில், 1 பங்கு கரைசலில் 3 பங்கு விதை என்ற அளவில் 3-4 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் உலர்த்தி விதைகளை விதைப்பதற்கு பயன்படுத்தணும். பயிர் வண்டு தாக்கிய விதைகளை விதைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. விதைகளை பூத்த 35-40 நாட்களுக்குள் வினையில் முதிர்ச்சி அடைகின்றன. பயிரின் 70-80% காய்கள் பழுப்பு நிறம் அடைந்தவுடன் பயிரினை அறுவடை செய்யலாம். விதைகள் ரகங்களுக்கு ஏற்றவாறு 13-64 அல்லது 18-64 வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடை கொண்டு சலித்து நல்ல விதைகளை பிரித்து எடுக்கணும். விதைகளை 8-10% ஈரப்பதத்திற்கு உலர்த்தணும். விதைகளை திறம் அல்லது கார்பன் டை மருந்தினை 1 கிலோவிற்கு 2 கிராம் என்ற அளவிற்கு 5 மில்லி தண்ணீருடன் சேர்த்து விதை நேர்த்தி செய்யணும். விதைகளுடன் ஹலோஜன் கலவையை, அதாவது கால்சியம் ஆக்சிகுளோரைடு, கால்சியம் கார்பனேட் மற்றும் அரப்புத்தூள் 5:4:1 என்ற விதத்தில் கலந்து 1 கிலோவிற்கு 3 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யணும். விதை மற்றும் தானிய முறை சேமிப்பிற்கு விதைகளை 1 கிலோ விதைக்கு 10 கிலோ என்ற அளவில் ஊக்குவிக்கப்பட்ட களிமண்ணில் உலர் கலவையாக கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். விதைகளின் ஈரப்பதத்தினை 8-9% குறைத்து பின் சாக்கு அல்லது துணி பைகளில் குறுகிய கால சேமிப்பிற்கு சேமித்து வைக்கலாம். விதைகளின் ஈரப்பதத்தினை குறைத்து பின் உள் உரை கொண்ட சாக்கு பையில் மத்திய இடைக்கால சேமிப்பிற்கு சேமித்து வைக்கலாம். கொண்டக்கடலை பயிரினை வருடத்திற்கு 1 முறையில் பயிரிடுவதன் காரணமாக விதை ஈர்ப்பு காலம் அதிகமாக உள்ளதால் விதைப்பு செய்வதற்கு முன் விதை பரிசோதனை செய்து பயிரிட்டால் போதுமான பயிர் எண்ணிக்கை பராமரித்து சிறந்த மகசூல் பெற முடியும். விவசாயிகள் தங்கடமில்லாத கொண்டக்கடலை விதையினை தரத்தினை அறிந்திட அந்தந்த மாவட்டங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கும். விதை பரிசோதனை நிலையத்தில் 1 கிலோ விதையினை 80 ரூபாய் பரிசோதனை கட்டணமாக செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசா.

0: சாமி.
1: அடுத்து இந்த அகத்தி மரம் அனைத்து மண்ணிலும் வளரும். வெற்றிலை மற்றும் மிளகு கொடிகள் படர்வதற்காக கீரை சாகுபடிக்காகவும் அகத்தி பயிரிடப்படுகிறது. இதனுடைய லேசான மரவகை பயிர்கள் இதுவும் ஒன்று. அகத்திற்கு கிளைகள் கிடையாது. வேகமாக வளரக்கூடிய குறுகிய காலம் மற்றும் வாழக்கூடியது. நுனியை 3 அடி உயரம் வளர்ந்து பிறகு ஒடித்து விட்டால் புதிர் போல அகலமாக வளர்ந்து அதிகமான கிளைகள் தரும். ஒடித்து விடாமல் இருந்தால் நேராக சுமார் 25 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. இதனுடைய இலைகள் எதிர் திசை வரிசையாகவும் இருக்கும். இலைகள் 15 முதல் 30 சென்டிமீட்டர் நீளம் உடையவை. ஒரு இலையில் 40-80 சிறு இணுக்குகள் இருக்கும். ஒரு இணுக்கு 1.5 சென்டிமீட்டர் முதல் 3 சென்டிமீட்டர் நீளத்திலும் இருக்கும். இதனுடைய இலைகள் பூக்கள் கீரையாக சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அகத்தியின் பூக்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அகத்தியின் காய்கள் லேசாக நீளமாக பீன்ஸ் போன்று இருக்கும். இவை முற்றிலும் விதைகள் வெடித்து சிதறும் தன்மையுடையது. விதை 8 மில்லிமீட்டர் நீளத்தில் இருக்கும். ஒரு கிலோ விதையில் 15,000-16,000 விதைகள் இருக்கும். விதைகள் 1 வருடம் வரைக்கும் முளைப்புத்தன்மை தக்க வைத்து கொள்ளும். முளைப்புத்திறன் 80-90% இருக்கும். விதைகளை 1.8 மீட்டர் இடைவெளியில் 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் நேரடியாக விதைக்கணும். அகத்தி விதைக்கப்பட்ட 6-8 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அதன் பின் 60-80 நாளில் ஒரு முறை இலைகள் அறுவடை செய்யப்படுகிறது. அகத்தி இலை ஆடு மாடுகளுக்கு சிறந்த தீவனமாகும். விவசாயிகள் தங்களுடைய தேவைக்கேற்ப 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் கணக்கில் நீர்ப்பாசன பகுதியில் பயிரிடுகின்றனர். அகத்தியில் பூச்சி நோய் தாக்குதல் அவ்வளவாக இருக்காது. அஸ்வினி தாக்குதல் வரலாம். அதனை கட்டுப்படுத்த வேப்பங்குட்டை சார் 5% தெளிக்கலாம். குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் தரக்கூடிய ஒரே பயிர் அகத்தி மட்டுமே. இலைகள் விதைகள் அனைத்துமே வருமானம் தரும். அடுத்து இந்த மானாவாரி வேளாண்மையில் வறட்சி நேரடியாக பயிர் வளர்ச்சி, மகசூல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை பாதிக்கிறது. எனவே குறைந்த நீரை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை பாதுகாப்பதற்கான வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது மிகவும் அவசியமாகும். அதிக அளவு மானாவாரி சாகுபடி செய்யப்படும் மாவட்டங்களில் குறைந்த நீரில் அதிக மகசூல் என்ற நோக்குடன் மழை நீரை சேமிக்கணும், மண் ஈரத்தை பாதுகாக்கணும், வறட்சியை தாங்கும் ரகங்களை தேர்வு செய்யணும், சரியான விதைப்பு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடித்து வறட்சினால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கலாம். வறட்சி நிலையில் மண்ணில் கிடைக்கும் குறைந்த நீரை திறம்பட பயன்படுத்தி பயிரின் வளர்ச்சியும் மகசூலையும் பாதுகாப்பதே வறட்சி மேலாண்மையினுடைய முக்கிய நோக்கமாகும். வறட்சிக்கேற்ற பயிர் தேர்வு எப்படி செய்யணும்? குறுகிய கால பயிர்களான உளுந்து, பாசி பயிர் இதெல்லாம் செய்யணும். சோளம், மக்காசோளம், கம்பு போன்ற வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை பயிர் செய்யணும். காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய சிறுதானிய பயிர்களான திணை, சாமை, குதிரைவாளி, பனிவரகு பயிர்கள் செய்யணும். எண்ணெய் வித்து பயிர்களில் எள், சூரியகாந்தி மற்றும் கடலை பயிர் சாகுபடி செய்யணும். முன்பருவ மழை விதைப்பு என்பது பருவமழை தொடங்குவதற்கு முன் கிடைக்கும் முதல் பயனுள்ள மழையை பயன்படுத்தி மண்ணில் போதுமான ஈரப்பதம் ஏற்பட்டவுடன் பயிர் விதைகளை விதைக்கும் முறையாகும். இது குறிப்பாக மானாவாரி வேளாண்மையில் வறட்சியை தவிர்க்க உதவும். முக்கியமாக காலநிலையை தாங்கும் தொழில்நுட்பமாகும். சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காசோளம், துவரை, உளுந்து, பாசிப்பயிர், நிலக்கடலை, எள், பருத்தி போன்ற மானாவாரி பயிர்களில் பொருத்தமான சூழ்நிலைக்கு ஏற்ப முன்பருவ மழை விதைப்பு மேற்கொள்ளலாம். இந்த தொழில்நுட்பங்களை காலநிலை மாற்றத்துக்கேற்ற நிலையான மற்றும் காலநிலையை தாங்கும் தன்மையை உருவாக்குவதற்கும் விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் வருமானத்தை பாதுகாப்பதற்கும் முக்கிய பங்காற்றுகின்றன. வேளாண் பயிர்களில் வறட்சி மேலாண்மை குறித்து தகவலுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
3: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
5: இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்சின் மழலை மொழி இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் ஆர் கே சஜித். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் நாகாவன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம், ரஜினகர், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தொண்டர்களின் அயராத பணி காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நாட்டு மக்களின் நலன்களுக்கு மேலும் வலுவாக செயல்பட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்களின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 60% அதிகம் என்றும், சாதனை அளவாக 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு 55% என்றும், அதற்கு நிகராக தனியார் துறையினரும் பங்காற்றியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இள மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற பல் மருத்துவம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் 400,000 பல் மருத்துவர்கள் உள்ள போதிலும் கோடிக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்த எண்ணிக்கை போதாது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதையும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு பல், கண் உட்பட பல்வேறு உறுப்புகளுக்கான சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், இளம் மருத்துவ மாணவர்கள் ஊரக பகுதிகளில் பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வேளாண் பொருளாதாரமும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் ரயில் நிலையம் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின் தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக அரசு, தனியார் பேருந்துகள், உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் அமிர்த பாரத ரயில் நிலையத்திலிருந்து எஸ் கண்ணன்.
1: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
2: முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்தில். இப்போ வந்து அம்ரித் பாரத் திட்டம் மூலமாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணு பிளாட்ஃபார்ம் வர 1, 2, 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்தில் அப்படின்னா எங்கே போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்டு இப்போ எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்கே போய் நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோச் கட்ட அங்கே வந்துருது, மக்கள் வந்து ஈஸியாக ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி டிராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு.
1: மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 2021 வயலுக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின் வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகளை வழங்கி பேசிய அவர், ஊட்டச்சத்து நிறைந்த முட்டையின் தனிநபர் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியாக 70 முதல் 80 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் தற்போது 110 அது உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் தமிழக கோழிப்பண்ணைகள் நாட்டுக்கு முன் மாதிரியாக உள்ளதாகவும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் திரு சிங்கராஜ் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் 17 மற்றும் 24 தேதிகளில் ஷாலிமர் ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. இருவரி செய்திகள். டீசல் விநியோகம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்று தளர்த்திக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பஞ்சாபில் தயாரிக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் மதுரா நகுதா வழித்தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி வாயிலாக சனிக்கோளை பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். நுண்கீரை சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் தொடர்பான பயிற்சி சென்னையில் வரும் 21 தேதி முதல் 3 நடைபெற உள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மாலை 5 நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு

அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 6:55.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேர்களே. குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோம் மலையாளி நிகழ்ச்சியின். இன்றைய மலையாளி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோலையூர் பள்ளி குழந்தை ஆர் கே சஜித். வணக்கம் சஜித்.
4: வணக்கம்
3: சஜித், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: ஆ, நல்லா இருக்கீங்க. ஐடி கார்டு பலமாக போட்டுருந்தீங்க, டெய்லி ஐடி கார்டு கரெக்டாக போட்டுருந்துருக்கீங்களா?
4: ஆமாம்.
3: சரி, எங்கேருந்து வரீங்க ஸ்கூலுக்கு நீங்கள்?
4: சின்ன கரடு.
3: எப்படி நடந்து வரீங்களா, ஏதாவது தூக்கிட்டு வராங்களா உங்களை?
4: வண்டியில் வரேன்.
3: வண்டியிலேயே வந்துடுறீங்க. சஜித் எத்தனாவது?
4: 2வது.
3: எப்படி போச்சு உங்களுக்கு காலான் லீவெல்லாம்?
4: நல்லா இருந்துச்சு.
3: நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணீங்க காலான் லீவில்?
4: வேலை செஞ்சேன்.
3: வேலை செஞ்சிக்கலாம். என்ன வேலை கொடுக்குறாங்க உங்களுக்கு?
4: வீட்டு வேலை.
3: ஓ, சின்ன சின்ன வீட்டு வேலை செஞ்சுருக்கீங்க. சரி சஜித், அப்பா எங்கே போயிட்டார்? டாடி
4: வெளியூர் வேலைக்கு போயிருக்கிறாரு.
3: சரி, இருக்கட்டும். என்ன சொல்ல போகிறீங்க சஜித்?
4: கதை.
3: இங்கே சொல்லுங்கள் சத்தமாக.
4: கழுகும் தம்பியும். ஒரு நாள் கழுகும் தம்பியும் பறந்து விட்டுருந்தாங்க. அப்புறம் பசிக்குதுன்னு உமது ஆமை மேலே ஏறிட்டு போனாங்க. அப்புறமேட்டு சாப்பிட்டு மீன் மேலே ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு ஜாலியாக எல்லாரும் விளாண்டு இருந்தாங்க. நன்றி, வணக்கம்.
3: சின்ன கதையை சொல்லிட்டீங்க. சரி, அடுத்து பாட்டு பாருங்கள்.
4: ஆலமரம் பாட்டு. அணினே அழினே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு.
3: சரி, இங்கே பாருங்க, வகுப்பறையில் மயில் மாதிரி ஒன்று வச்சுங்க. மயில் இருக்கலாம், என்னது?
4: காவடி.
3: யார் செஞ்சது காவடி?
4: சவரியண்ணே.
3: சரி, இங்கே பாரு, உங்கள் கிளாஸ் ரூமில் பாரு, பழங்கள்லாம் நிறைய வச்சுருக்கீங்க. என்னென்ன பழங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். தெரிஞ்ச பழம்லாம்?
4: மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், பப்பாளி.
3: இந்த பழம்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பழம் சாப்பிடுவீங்க?
4: ஆப்பிள்.
3: ஆப்பிளும் சாப்பிட்றீங்களா? எத்தனை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு?
4: ஒன்று
3: தான் சாப்பிட்றீங்க. சரி, நல்லா சாப்பிடுங்க. சஜித், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்க. இல்லை, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையன். அதை நீங்கள் என்ன வேணால் ஆசைப்பட்றீங்க?
4: இன்ஜினியர்.
3: இன்ஜினியர் என்ன பண்ணுவீங்க?
4: பெரிய வீடெலாம் கட்டணும்.
3: பெரிய பெரிய வீடு கட்டப்படுறீங்க. சரிங்க சஜித், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனாக இருந்தப்பறம் ஒரு சிறந்த இன்ஜினியராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
4: தேங்க்யூ.
3: இணையநிலை இன்றைய மலையாளி மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோலையூர் பள்ளி குழந்தை ஆர் கே சஜித்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. உன் நேற்றைய சாதனையை இன்றே முறியடி, அதுவே உண்மையான முன்னேற்றம் என்ற வரிகளோடு நாம் இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். காலை வணக்கம் நிகழ்ச்சியில்
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க

0: பவர்கள் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
0: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று அக்டோபர் 10.
3: இந்திய ஆங்கில இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த எழுத்தாளுமை,
4: எளிமையான ஆங்கில நடை, சமூகத்தின் மீதான இயல்பான பார்வை, இவையே இவரது எழுத்து நடை.
3: சுவாமியும் நண்பர்களும் என்ற நாவலில் இருந்து இவரது எழுத்தாக்கங்கள் ஆரம்பித்தன.
4: இதைத் தொடர்ந்து மால்குடி எனும் கற்பனை கிராமத்தை பின்பற்றி பல நாவல்களை பிரசுரித்தார்.
3: இது தொலைக்காட்சி தொடராகவும் வெளிவந்தது.
4: வீணை வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்.
3: மகாபாரதம், ராமாயணம் ஆகியவற்றுக்கான இவரின் ஆங்கில சுருக்கங்கள் இன்றும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன.
4: இவர் எழுதிய த கைட் நாவல் அவருக்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுக் கொடுத்தது.
3: நோபல் பரிசுக்காக இருமுறை பரிந்துரைக்கப்பட்டவர்.
4: பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளன.
3: பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளும் பெற்றுள்ளார்.
4: இந்தியாவின் தவிர்க்க முடியாத எழுத்தாளுமையாக திகழ்ந்த ஆர் கே நாராயண் என்று அறியப்படும் ராசிபுரம் கிருஷ்ணசாமி நாராயணன் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1906.
4: அக்டோபர் 9 தேதி அன்று அனுசரிக்கப்பட்ட உலக அஞ்சல் தினத்தின் நீட்டிப்பாக இத்தினம் கொண்டாடப்படுகிறது.
3: பிரிட்டிஷ் ஆட்சியின் போது டெல்ஹவுசி பிரபுவால் 1854 இந்தியாவின் அஞ்சல் அமைப்பு நிறுவப்பட்டது.
4: தற்போது தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள இத்துறை உலகின் மிகவும் பரவலாக விநியோகிக்கப்படும் அஞ்சல் வலையமைப்பாகும்.
3: 6 இலக்க அஞ்சல் குறியீட்டு எண் முறையானது 1972 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
4: தேசிய அஞ்சல் தினம் இன்று.
3: ஆண்டுதோறும் அக்டோபர் 10 அன்று இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: முதன் முதலில் 1992 மனநலத்திற்கான உலக கூட்டமைப்பால் தொடங்கப்பட்டது.
3: மனநல பராமரிப்புக்கு ஆதரவாக முயற்சிகளை திரட்டுவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது.
4: மனநல பராமரிப்பில் நீடித்த மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளில் அரசுகள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் ஒத்துழைக்க இந்த நாள் ஒரு குறிப்பிடத்தக்க தளமாக வளர்ந்துள்ளது.
3: உலக மனநல நாள் இன்று.
4: வாழ்வியல் அனுபவங்கள் செவிமடிக்கப்பட்டு அதற்கான உண்மையான மாற்றத்திற்கு குரல் கொடுப்பது என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
3: இத்தினமானது முதன் முதலில் 2003 மரண தண்டனைக்கு எதிராக உலக கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்டது.
4: இது மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளின் நிலைமைகள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதோடு மரண தண்டனையை ஒழிப்பதற்கான வாதத்தினையும் முன்வைக்கிறது.
3: மரண தண்டனைக்கு எதிரான உலக தினம் இன்று.
4: வாழ்விற்கான கதைகள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
3: புரட்டாசி மாதத்தின் விசேஷங்களில் ஒன்று இந்நாள்.
4: வருடத்தில் வரும் மிக முக்கியமான 3 அமாவாசைகளில் புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த அமாவாசையும் ஒன்று.
3: புரட்டாசி மாதத்தின் முதல் 15 மகாலயபட்சம் என்று போற்றப்படுகிறது.
4: மகாலயபட்சத்தின் நிறைவாக வரும் அமாவாசையை மகாலய அமாவாசை என்று சொல்கிறோம்.
3: இந்த நாளில் கொடுக்கும் தர்ப்பணம் நம்முடைய அனைத்து முன்னோர்களையும் சென்று சேரும் என்பது நம்பிக்கை.
4: மகாலய அமாவாசை இன்று.
3: ஒவ்வொரு ஆண்டும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களின் 2 சனிக்கிழமை என்று இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
4: 2006 ஆப்பிரிக்க யுரேஷிய வலசை போகும் நீரில் வாழும் பறவைகள் மீதான ஒப்பந்தத்தின் தலைமை செயலகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நாள் இது.
3: இந்த நாள் புலம்பெயர்ந்த பறவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் அவற்றை பாதுகாக்க சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
4: பறவைகள் வலசை போவதற்கான சர்வதேச நாள் இன்று.
3: பறவைகள் குறித்த உங்கள் அவதானிப்புகள் முக்கியம் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவ

0: மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும், அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மஹால் ஏசி. அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம், பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மஹால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கோட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தர்மபுரி. போன் 9443-60648.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட் ஸ்பெஷல் கோச்சிங், டிஎன்பிஎஸ்சி கோச்சிங், ஒலிம்பியாட் பிராக்டிஸ் அளிக்கும் பள்ளி எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ.

0: திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மஹால் ஏசி. அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மஹால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூற்றோடு புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9444336048.
1: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட் ஸ்பெஷல் கோச்சிங், டிஎன்பிஎஸ்சி கோச்சிங், ஒலிம்பியாட் பிராக்டிஸ் அளிக்கும் பள்ளி. எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
0: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: கலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 30 ரூபாய், கத்தரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 55 ரூபாய், 60 ரூபாய் ரகம் வாரியாக கிடைக்கிறது. முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், வாழைக்காய் 1 12 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 20 ரூபாய், சின்ன வெங்காயம் ரகம் வாரியாக 65 முதல் 70 ரூபாய் வரை கிடைக்கிறது. பெரிய வெங்காயம் 62 ரூபாய், கேரட் 56 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 96 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சி 75 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 230 ரூபாய், வெள்ளரிக்காய் 54 ரூபாய், புதினாக்கீரை 100 கிராம் 8 ரூபாய். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பையை எடுத்துட்டு போங்க.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555. ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500-84-8820.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487-76251.
8: நேரம் காலை 7:10.
14: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோ.

0: லேசர் கண் மருத்துவமனை.
1: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
2: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
0: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
3: அன்பிற்கினியர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். முகமது அலி ஜின்னா அவர்கள் லண்டனில் வழக்கறிஞராக படித்து முடித்திருந்தார். அப்போது ஒரு வித்தியாசமான வழக்கு வந்தது. என்ன வழக்கு என்றால், லண்டன் மகாராணி பயன்படுத்துகிற குதிரையை போல அந்த குதிரை வண்டியின் நிறத்தில் வேறு எந்த வண்டியும் அதே நிறத்தில் பயன்படுத்தக்கூடாது. அதே போல அந்த குதிரைகளைப் போலவே வண்ணத்திலும் எண்ணிக்கையிலும் வேறு எந்த குதிரைகளையும் அந்த வண்டியில் கட்டக்கூடாது. இப்படி நிறைய கட்டுப்பாடுகள். அதை மீறி யாராவது நடந்தால் அது ராஜ துரோகம், அவர்கள் மீது வழக்கு பாயும், கடுமையான சட்டம் இருந்தது. ஒரு செல்வந்தர் அந்த மகாராணியின் குதிரை வண்டியைப் போலவே அப்படியே அச்ச அசலாக ஒரு குதிரை வண்டியை செய்து, அந்த மகாராணியின் குதிரை வண்டியில் இருக்கிற 7 குதிரை வெள்ளை நிற குதிரைகளைப் போலவே அந்த வண்டியில் கட்டி ஓட்டினார். போதாதா, அவர் மீது வழக்கு பாய்ந்தது. நீதிமன்றத்தில் நிற்கிறார். அந்த செல்வந்தர் தரப்பில் வழக்கறிஞராக வாதம் செய்ய சென்றவர் முகமது அலி ஜின்னா அவர்கள். மிக இளம் வயது. அந்த செல்வந்தருக்கு இவர் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லை. நீ என் வழக்கை வாதம் செய், ஆனால் பணத்தை நான் இப்போது தரமாட்டேன், வழக்கு முடிந்த பிறகு தருகிறேன் என்றார். முகமது அலி ஜின்னா அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீதிமன்றத்திற்கு போகிறார். எதிர்தரப்பு வக்கீல், இவர் இப்படி செய்தது துரோகம் என்றெல்லாம் தொடர்ந்து பேசுகிறார். அந்த செல்வந்தர் மீது குற்றம் சுமத்துகிறார். நீதிபதியும் தீர்ப்பு எழுதுகிற தருணத்திற்கு வந்துவிட்டார். உண்மைதான், மகாராணியின் குதிரை வண்டியைப் போலவே இவருடைய வண்டியும் இருக்கிறது. அதே நிறத்தில் இருக்கிறது. அதே 7 குதிரைகள் இருக்கிறது. அதுவும் வெள்ளை நிற குதிரைகளாக இருக்கிறது. இது தவறான நடவடிக்கை ஆகும் என்று ஆரம்பித்தார். அப்போது வழக்கறிஞராக இருந்த முகமது அலி ஜின்னா அவர்கள் சொன்னார், உண்மைதான், மகாராணியின் சாரட் வண்டியைப் போல அந்த குதிரை வண்டியைப் போலவே இந்த செல்வந்தருடைய வண்டியும் இருக்கிறது. அதே போல 7 குதிரைகள் வெள்ளை நிற குதிரைகள் என்று இவரும் சொல்ல ஆரம்பித்தார். உடனே நீதிபதி கோபப்பட்டு, அதைதானே நானும் சொல்கிறேன், திரும்ப நீயும் சொல்கிறாயே என்றார். இல்லை நீதிபதி அவர்களே, அதில் மாறுபாடு இருக்கிறது என்று பேசத் தொடங்கினார். மகாராணியினுடைய அந்த குதிரை சாரட் வண்டியிலே 7 குதிரைகள் இருக்கிறது. இந்த செல்வந்தருடைய சாரட் வண்டியிலும் 7 குதிரைகள் இருக்கிறது. ஆனால் மகாராணியின் சாரட் வண்டியில் இருக்கிற 7 குதிரைகளும் ஆண் குதிரைகள். இந்த செல்வந்தருடைய சாரட் வண்டியில் இருக்கக்கூடிய 7 குதிரைகளில் 5 ஆண் குதிரைகள், 2 பெண் குதிரைகள். எனவே இது ராஜ துரோகத்திற்கு இந்த வழக்கு செல்லக்கூடாது, இங்கு வேறுபடுகிறது. நீதிபதி யோசித்தார். அந்த வழக்கிலிருந்து அந்த செல்வந்தரை விடுதலை செய்தார். முகமது அலி ஜின்னாவிடத்திலே ஒரு பெரிய காசோலையை நீட்டி, எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதிக்கொள் என்று சொன்னார். அந்த செல்வந்தர் இந்த செய்தி தருகிற செய்தி ஒன்றுதான், புத்தகங்களை வாசிக்கிற போதும் கல்வியை கற்கிற போதும் தான் இது போன்ற நுண்ணிய அறிவு செயல்படும். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாடித்தரு மற்றும் பாரதிபுரம் மெசேஜ் வல்லரி வழங்கும் நலம் தானே நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுக

சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 2 மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், வளரிளம் பெண்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தி சமூக பங்கேற்பு மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அங்கன்வாடி மையங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் சிறப்பு நிகழ்வுகளின் போது குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தல் தொடர்பான பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு கல்வியாளர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் தூய்மையிலிருந்து தொடங்குவதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நாடு முழுவதும் தூய்மை இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தியோப்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டின் பிரதமர் திரு அபே அகமது அலியை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா எத்தியோப்பியா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்று கூறினார். இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகளை எடுத்துரைத்தார். இந்த நாடுகளின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள், உணவு, உரம், நிதி ஆகிய 4 நெருக்கடிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மோதல்களும் கோவிட் பெருந்தொற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை பாதித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி வாக்காளர் உரிமை கோரும் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யும் போதும் ஆட்சேபனையின் போதும் அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் படிவம் 7 விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான நியாயமான வரம்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் மொத்தமாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு நேரடியாகவும் இணையம் வழியாகவும் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான வரம்பையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான முன்மொழிவுக்கு எதிரான ஒவ்வொரு மனுவும் அல்லது பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பமும் படிவம் 7 இருக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபரால் மட்டுமே அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற விண்ணப்பங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது புகார் பொய்யானது அல்லது புனையப்பட்டது என்று கண்டறிந்தால் விண்ணப்பதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை தியோகரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிலையத்தின் 2 பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் ராணுவ மக்கள் தொடர்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு தியோகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் மனுவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவர்கள் நேற்று வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்துள்ள புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு

0: இயந்திரங்களை திரும்பப் பெற்று வருங்காலத்தில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் தெரிவித்த புகார் தொடர்பான ஆதாரங்களை குடியரசுத் தலைவர் கோரியுள்ளதாகவும் அவற்றை விரைவில் தாக்கல் செய்யப்போவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, இடதுசாரி கட்சித் தலைவர்கள் திரு பேபி, திரு ராஜா, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி வருவதை தடுக்கும் வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தில்லி நொய்டா நெடுஞ்சாலை உட்பட முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. தில்லி ஹரியானா, தில்லி உத்தரப்பிரதேசம் எல்லைப்பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். அம்மாநிலத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை சுற்றுலா மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச நடவடிக்கைகள் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைதூர பகுதிகளிலும் அழகிய சுற்றுலா தலங்கள் உள்ளதாகவும் போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதிகள் பிரபலமடைவதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று திரு கிரண் ரிஜிஜு கூறினார். ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.6 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், பயணிகளின் காத்திருப்பு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தரமான மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரிலிருந்து மோகன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் வந்து ராமு. நான் ஒரு 20 வருஷமா இந்த கண்டோன்மெண்ட் ரயில் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி இருந்தோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு ரொம்ப அடிப்படையாக எதுவுமே இல்லாம இருந்தது. இப்ப வந்து பார்த்தோம்னா எல்லா அடிப்படையும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ், அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப வந்து அப்படியே முற்றிலுமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் குப்பன். நான் ஆர்மியில இருக்கேன். இங்க வந்து உட்கார பரவாயில்ல. முன்னெல்லாம் குடிநீர் இல்ல, இதெல்லாம் எல்லாம் இருந்தது. இப்ப நல்லா இருக்கு. உட்கார டைல்ஸ் ஊட்டி இருக்கு, சேர் எல்லாம் இருக்கு, லைட் வெளிச்சம் எல்லாம் அருமையா இருக்கு.
0: இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: பொன்பளை 103.7. பொன்பளை இசைக்கும் நேரம் காலை 7:25.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 599,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
3: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
4: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: பல்வலி எதனால் ஏற்படுகிறது, அதனை வீட்டிலிருந்து சரி செய்யலாமா என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: பல்லு வலி தான் வந்து மோஸ்ட் காமன்லி நம்ம பார்க்குற, தினமும் பார்க்குற ஒரு கம்ப்ளைண்ட் ஃப்ரம் பேஷண்ட்ஸ். ஸோ பல்லு வலி வந்து நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். ஒன்று வந்து பல்லு நாளையே வரலாம், இல்லை பல்லு சுற்றி இருக்கிறதுனால வரலாம். ஸோ பல்லு நாளையே வலி இருக்குன்னா அது எதுனால வலி வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது பல்லில் வந்து நம்ம வந்து சொத்தனால வலி வருதா, இல்லை வந்து அது வேற ஏதாவது பிரச்சனைனால இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு ஆராயணும். ஸோ அது எதுனால வந்து அந்த வலி வந்து அக்ரவேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ சரௌண்டிங்னு பார்த்தீங்கன்னா அது சுற்றி இருக்கிற ஈருனால இருக்கலாம், இல்லை எண்டோ பெரியோ லீஷன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரியோங்கிறது வந்து பல்லை சுற்றி இருக்கிற ஏரியா, எண்டோங்கிறது பல்லுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பு இருக்கிற பகுதி. ஸோ இது ரெண்டு நாளையுமே வந்து அக்ரவேட் ஆகலாம். ஸோ இது எதுனால பார்த்து நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லும் போதே வந்து நான் என்ன மீன் பண்ணேன்னா, ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து எதனால அந்த பல்லு வலி இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் திருப்பி அந்த பல்லு வலி வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் சேஃபஸ்ட். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி போடுறதும் இப்போ வந்து அன்சேஃப் தான், இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ எதனாலன்னு பார்த்து பண்ணுறது தான் பெட்டர். இப்போ க்ளோவ் ஆயில் இது எல்லாமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணலாம், பட் இது எல்லாமே வந்து இன்டைரக்டாக வந்து என்ன பண்ணால் அக்ரவேட் தான் பண்ணி விடுமே. அதாவது கவுண்டர் இரிட்டன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு தலைவலி வந்து தலை வந்து உள்ளே இருக்குது, வெளியில் வந்து தைலம் தேக்க நம்ம தலைவலி போயிடுதுன்னு கிடையாது, கவுண்டர் இரிட்டன்ட். அதாவது வெளியில வந்து அந்த இருக்கிற அந்த இரிட்டேஷன்ல தலைவலியை நம்ம மறந்துடுவோம். அதே கான்செப்ட், க்ளவ் ஆயில் போடும் போது அதுல வர இரிட்டேஷன்னால அந்த சூதிங் எஃபெக்ட் நடக்கும், பட் அதனால பல்லு வலி ஃபுல்லாக சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி டென்டிஸ்ட் கிட்ட போவேணான்னு இல்லை, கண்டிப்பாக போய் பார்க்கணும். இது எல்லாமே வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தான், அந்நேரத்துக்கு நம்ம வந்து ஏதாவது வீட்டுக்குள்ளே பண்ண வேண்டியதுதான். பட் எனிவேஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு மீட் அ டென்டிஸ்ட் அண்ட் கெட் தேர் அட்வைஸ். இந்த ரத்த கசிவுங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈறு பிரச்சனைனால தான் யூஸ்வலாக வருது. ஸோ ஈரில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இல்லை டெபாசிட்ஸ் உள்ளே நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த இடைவெளி ரொம்ப ஜாஸ்தி, அதாவது பல்லுக்கும் உங்கள் கம்முக்கும் இருக்கிற அந்த சல்கஸ் ஏரியாவோட இடைவெளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இதை தான் கிளினிக்கல் அட்டாச்மெண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாச்மெண்ட் லாஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு தொட்ட உடனே ப்ளீடிங் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக 6 months once நம்ம டென்டிஸ்ட்டை பார்த்து இந்த ப்ரொஃபஷனல் கிளீனிங் பண்ணணும்னா பண்ணிக்கணும், இல்லை மெயின்டெனன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது தேவையில்லைன்னா தேவையில்லை, பட் ரெகுலர் செக்அப் இஸ் அ மஸ்ட். ஸோ இதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தோம், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ராப்பராக டென்டிஸ்ட்டை வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ரத்த கசிவு வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகிடும்.
12: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பம்பளை 102.5, ஏற்காடு பம்பளை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. சந்தோஷ சாரல் இனிமையான பாடல்களோடு பொது அறிவு வினாவிடையும் பலம் வரும். சரி, இன்னைக்கான பொது அறிவு வினா அப்படின்னா என்ன, அது இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான பொது அறிவு வினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இன்றைக்கான பொது அறிவு வினா. விடையை யோசிச்சுக்கிட்டே இருங்க, நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் பலம் வரும். பொது அறிவு வினா விடையோட சூப்பரான பாடல்களும் உங்ககிட்ட காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது மன்னன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரைகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்காங்க ஸ்வர்ணலதா, எஸ்பி பாலசுப்ரமணியன் ஆகியோர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. சந்தோஷ சாரல் ஒலி உள வந்து கொண்டிருக்கும் நேரம் காலை 7:39. நிகழ்ச்சியில தலைவாசல் திரைப்படத்திலிருந்து பாலபாரதியின் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரைகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா ஆகியோர்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தர்மபுரி. போன் 9443-60648.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: கற்றலைகள் கனம் பாடிக்கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசைத்துக் கொண்டிருக்கும் நீரும் காலை 7:45.

சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சந்தோஷ சாரல்ல சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம், கூடவே பொது அறிவு வினாவிடையும் வளம் வந்துட்டு இருக்கு. மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்றைய பொது அறிவு வினா. 2026 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இன்றைக்கான பொது அறிவு வினா. இதற்கான விடை நிகழ்ச்சியின் நிறைவு தருவாயில். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இளையராஜா இசையமைத்து இந்த பாடலை எழுதியிருக்காங்க, கூடவே ஜானகி அவங்களோட இணைந்து பாடியிருக்காங்க. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தர்மபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
9: நேர்களை நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அலைபேசி வழியாகவும் அழைக்கலாம், வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்புனல். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம், ஓ மனமே, உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்கிறார் மனநல மருத்துவர் டாக்டர் சி அறிவழகன் அவர்கள். அடுத்தடுத்த இனிமையான பாடலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இசையமைத்து பாடலை எழுதியிருக்காங்க இளையராஜா, பாடலை பாடியிருக்காங்க மனு மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர்.
10: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கான விடை. பொது அறிவு வினா மீண்டும் உங்கள் நினைவிற்கு. 2026 ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு

0: யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் கேள்வி. இதற்கான விடை கனடாவை சார்ந்த எழுத்தாளர் ஆன் கார்சன் என்பவருக்கு தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவை சார்ந்த ஆன் கார்சன் என்பவருக்கு தான் 2026 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய இலக்கிய மரபுடன் சமகால இலக்கியத்தில் புதிய வடிவங்களை உருவாக்கிய துணிச்சலான மற்றும் புதுமையான படைப்புகளுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஆன் கார்சன் இவங்களுக்கு தான் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நிறைவு பெற்றது இன்றைய சந்தோஷ சாரல். சரியான வாய்ப்பு வந்தால் தெளிவாக செல்லுங்கள். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 10. ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு பொருண்மையை முன்னிட்டோ அல்லது ஒரு அறிஞரை முன்னிட்டோ உலக நாளாக கடைபிடிக்கிற வழக்கம் நம்மிடத்தில் உண்டு. அந்த வரிசையில் இன்றைய தினம் உலக மனநல தினமாக வேர்ல்டு மெண்டல் ஹெல்த் டே என்பதாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் வாழ்கிற மனிதர்களில் 15% பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என இந்திய மனநல மருத்துவ கழகம் குறிப்பிடுகிறது. உடல் நலத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற அக்கறையை விடவும் மனநலத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைவுடையதாகவே தோன்றுகிறது. அப்படி ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு கூட வாய்ப்பில்லாத அறியாமையில் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இலக்கியங்கள் உடல் நலனுக்கு நிகராக, ஏன் அதனினும் மேலாகவே மனநலத்திற்கான வழிகளையும் அவற்றை மேற்கொண்டு தம்மை செழுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய முறைகளையும் முன்வைக்கிறது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சித்தர் பாடல் நமக்கு முன்மொழிகிறது. மந்திரம், தவம், ஆன்மீகம், வழிபாடு இவை அனைத்தும் மட்டுமல்ல, உண்ணும் உணவும் எடுத்துக்கொள்ளும் ஓய்வும் கூட மனநலத்திற்கு ஆக்கம் சேர்க்கக்கூடிய தன்மையதாகவே நமக்கு அமைந்திருப்பதை பார்க்கலாம். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் என்று வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகிறார். மண் என்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு தோன்றிய சொல் மனம். மண் கூட்டல் அம். மண் என்பது நிலை பெற்ற, சிறந்த, ஆக்கம் தருகிற, பெருமையுடைய, தலைமைத்தன்மை உடைய என்கிற பொருள்களை உணர்த்துகிற தமிழ் சொல்லாக இருக்கிறது. மண் என்பது வேறு, மண் என்பது வேறு. இந்த மண் என்கிற நிலைத்த தன்மை உடையவன்தான் மனிதன். எனவே இந்த உலகத்தில் தோன்றுகிற உயிர்கள் எல்லாம் நிலைத்த தன்மை உடையவை என்பதனாலேதான் நம்முடைய தமிழ் இலக்கண இலக்கிய மரபு மண்ணுயிர் என்று குறிப்பிடுகிறது. இந்த மண் என்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டுதான் மனம், மனிதன், மன்னன் என்கிற சொற்கள் உருவாகி இருக்கின்றன. இதே மண் என்கிற சொல்தான் மேன் என்கிற ஆங்கில சொல்லின் மூலமாகவும் மனு என்கிற சமஸ்கிருத சொல்லின் மூலமாகவும் விளங்குகிறது என்று மொழியியல் சார்ந்த அறிஞர்கள் குறிப்பிடுகிற வழக்கம் உண்டு. மலதரை உலகத்து மண் உயிர் காக்கும் என்று பெருமானாற்று படை குறிப்பிடுகிறது. விரல்வேல் மன்னர் மண்ணியில் முறுக்கி என்று சிறுபானாற்று படை குறிப்பிடுகிறது. எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்களுக்கெல்லாம் நிலை பெற்ற தன்மை பொதுவாக உண்டு. ஆனால் மனிதனுக்கு நிலைபேருடைய தன்மையை வழங்கக்கூடியது மனம்தான். ஆனால் நிலையில்லாததாக இது இருக்கக்கூடியது என்பதை உணர்ந்து கொண்டதினாலே உயர்ந்த

பொறுமையில் மனதை நிலைநிறுத்தி அதற்கு ஆக்கம் சேர்க்கக்கூடிய அறப்பணிகளை செய்து மையத்துள் வாழ்வாங்கு வாழ முடியும் என்று நெறிகாட்டுகிற தன்மையுடையதாக இலக்கியங்கள் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. எனவே நண்பர்களே, உடலுக்கு தேவையான உணவுப் பொருள்களை, ஆரோக்கியமான உணவுப் பொருள்களை எடுத்துக்கொள்வது போலவே மனதிற்கு ஆக்கம் தருகிற நல்ல நெறிகளையும், மனதிற்கு ஊக்கம் தருகிற நல்ல நூல்களையும், மனதிற்கு உணர்ச்சி தருகிற நல்ல காட்சிகளையும், மனதிற்கு அமைதி தருகிற நல்ல இசையையும், மனதிற்கு இன்பம் தருகிற நண்பர்களின் சேர்க்கையையும், மனதிற்கு ஓய்வு தருகிற நல்ல பொழுதுபோக்கு சாதனங்களையும் பயன்படுத்திக் கொள்வது கூட மனநலத்திற்கு உரிய மருந்தாக, மனநலத்தை பேணுவதற்குரிய மார்க்கமாக நாம் கை கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. எனவே இன்று நன்று ஒன்று என்கிற அடிப்படையில் உடல் நலத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு ஒரு சிறிதும் குறையாமல், ஏன் அதற்கு மேலும் கூட மனம் சார்ந்த நலன்களில் அக்கறை செலுத்துவது இன்று மறக்காமல் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அது என்றும் நன்று என்று சொல்லி உங்களிடத்தில் மனநலம் மிகுந்த மனித

0: கை கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. எனவே இன்று நன்று ஒன்று என்கிற அடிப்படையில் உடல் நலத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு ஒரு சிறிதும் குறையாமல், ஏன் அதற்கு மேலும் கூட மனம் சார்ந்த நலன்களில் அக்கறை செலுத்துவது இன்று மறக்காமல் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அது என்றும் நன்று என்று சொல்லி உங்களிடத்தில் மனநலம் மிகுந்த மனிதநேயம் மலர்வதற்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை பழங்கோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ மகாலட்சுமி
9: ஆச்சாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
8: தருமபுரி.
2: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புனல். இந்த நிகழ்ச்சியில அறிமுக நேர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அலைபேசி வழியாக அழைக்க 0343-42-24-40-30 மற்றொரு இலக்கையின் 0343-42-24-40-31 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்கலாம். 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீ குப்பி.
2: பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் நானும் ப்ரௌடி தான் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மட்லாம்பட்டி பகுதியை சார்ந்த மீனா.

0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
5: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
2: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோயில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் தலைக்காயம் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமோட்டோமா அப்படின்னு பேர். இது வந்து மூளைக்கும் மூளையை சுற்றி இருக்கக்கூடிய திரவம், அது பேர் டியூராமெட்டர்ன்னு சொல்லுவோம். இந்த ரத்த கசிவு என்ன செய்யும், இந்த டியூராமெட்டர் மூளைக்கு மேலே இருக்கக்கூடிய ஜவ்வுக்கும் மண்டை ஓடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியில் ரத்தக்கசி ஏற்படும். இது வந்து வழக்கமாக மிடில் மெனிஞ்சில் ஆற்றி அப்படிங்கிற ஒரு இரத்த குழாயின் வெடிச்சு சிதறினா தான் அந்த ரத்தக்கசி வரும். இரத்த குழாய் ஏன் இங்கே வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு எலும்பு, டெம்பரல் போன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம விழும்போது எப்படி பெரும்பாலும் நம்ம ஒரு பக்கமாக தான் விழுவோம் இல்லையா, ஒரு விபத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விபத்துக்கு உள்ளானவங்க வழக்கமாக இடது பக்கமாக வலது பக்கமாக விழுவாங்க. விழும்போது பக்கவாட்டு எலும்பு பேர் டெம்பரல் போன்னு பேர். இந்த எலும்பு வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும், சன்னமாக இருக்கும், நான் மண்டையோடு நல்ல கனமாக இருக்கும். ஆனால் இந்த பக்கவாட்டு எலும்பு மட்டும் மிக சன்னமாக இருக்கும், அதனால் எளிதாக இந்த மண்டை ஓடுகள் உடைந்து விடும். இது பேர் டெம்பரல் போன் ஃப்ராக்சர் அப்படின்னு பேர். மண்டை ஓடு உடையும் போது அந்த மண்டை ஓடுக்கு அடியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரத்த குழாய் வந்து மிடில் மெனிஞ்சல் ஆற்றின்னு ஒரு இரத்த குழாய். இந்த இரத்த குழாய் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து ரத்தக்கசிவு பீரிட்டு எழும்போது வருகின்ற இந்த இரத்தக்கட்டு பேர் தான் எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமோட்டோமா. இந்த ரத்தக்கசிவு வந்து பக்கவாட்டு எலும்பில் மட்டும்தான் வருமானம் கிடையாது. ஏன் அப்படின்னா, சப்போஸ் சம்மந்தப்பட்ட விபத்துக்குள்ளான நபர் பக்கவாட்டில் விழுகாமல் அப்படியே மல்லாக்க விழுகிறான்னு வச்சுங்க, அப்போ என்ன, உச்சி மண்டை பாதிக்கப்படும். உச்சி மண்டை பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல மண்டை ஓடு உடையும், உடஞ்சிச்சுன்னா அங்கே ரத்தக்கசிவு ஏற்படும். எப்படி ஏற்படும், அந்த இடத்துல சுப்பீரியர் சர்ஜிட்டல் சைனஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இரத்த குழாய் இருக்கிறது. இப்போ இரத்த குழாய்களில் தமனி சிறை ரெண்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிறை அப்படிங்கிறது இருதயத்துக்கு அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள், சரியா. இதில் மூளையில் மிக முக்கியமான இரத்த குழாய் வந்து இந்த சுப்பீரியர் சர்ஜிட்டல் சைனஸ் அப்படிங்கிற ஒரு இரத்த குழாய் இருக்கிறது. இந்த இரத்த குழாய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, மண்டோடு உடஞ்சி நடு மண்டை உடஞ்சதுன்னா, ரத்தக்கசிவு வந்துச்சுன்னா இந்த ரத்தக்கசிவு பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் வரலாம், திடீர்னு சம்மந்தப்பட்ட நோயாளிக்கு வலிப்பு வரும், இறந்தே போயிடுவார். அந்த அளவுக்கு இந்த பாதிப்பு உருவாகும். இந்த சைனஸ் ப்ரீடுன்னு சொல்ல, அதனால தான் வந்து உச்சி மண்டையில் அடிபட்டாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா அதில் பாதிப்பு வராது, ஆனால் வந்துச்சுன்னா உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது.
1: சமீபத்தில் நம்முடைய மருத்துவமனை ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மற்றும் நியூரோ கேர் மருத்துவமனையில் தலையில் அடிபட்டு மது போதையில் இரு சக்கர வாகனத்தில் சென்ற பொழுது ஒரு நான்கு சக்கர வாகனம் வந்து இடித்து ஒரு நோயாளி கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு சேதம். சம்மந்தப்பட்ட நோயாளி பலமாக அடிபட்டு உயிரணவு இழந்து ஏறத்தாழ இறக்கும் தருவாயில் வருகிறார். அவங்க வந்து ஏற்கனவே வெளியில் ஒரு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் செய்திருக்கிறாங்க, ஏன்னா அந்த சிடி ஸ்கேன் பரிசோதனையில் ரத்தக்கசிவு லேசாக இருந்தது. நான் அந்த நோயாளியை பரிசோதித்து பார்த்த பொழுது ரத்தக்கசிவு லேசாக இருக்கிற ரத்தக்கசிவுக்கு நன்றாக சுயநனவு இருக்க வேண்டும், ஆனால் சம்மந்தப்பட்ட நோயாளி சுயநனவு இழந்து கொண்டே இருந்தார். அவருடைய பியூப்பில்னு சொல்லுவோம், பியூப்பில் அப்படின்னா என்ன சொல்கிறது, கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய துவாரம், அந்த துவாரம் பெரிதாகி கொண்டே இருந்தது. அப்படின்னா அவர் இறந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். வயது பார்த்திங்கன்னா அவர் 31-32 வயது தான் இருக்கும், நல்ல திடமான தேகம். அவருக்கு என்ன ஆச்சு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தொடர்புக்கு 9150779329.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கி கொண்டிருக்கிற பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஒகனைக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது.

0: பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அலைபேசி வழியாக அழைக்க 0043-42-24-40-30 மற்றொருக்கு எண்ணாக 0043-42-24-40-30. வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண் 0043-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடலிடம் பெற்று திரைப்படும் உங்களுடைய பெயர் ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டத்திலிருந்து
0: வாசுகி.
1: மதுமிதா.
0: மதுமிதா, மன்னிச்சிடுங்க. சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் தரலாம் மதுமிதா?
1: திருப்பாச்சி பாட்டு.
0: கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக தந்தல்லாமா? அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும். மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல், உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல், புதிய மற்றும் நகல் குடும்ப அட்டை கோருதல், குடும்ப தலைவரின் புகைப்பட பதிவேற்றம் செய்தல் போன்ற சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்பட உள்ளது. எனவே இந்த முகாமை பொதுமக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, பாப்பாரப்பட்டியிலேருந்து மதுமிதா அவங்க திருப்பாச்சி படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த பாடலை அனைவரும் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தருமபுரி பொய் சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை

0: ஆகியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். ஆவணி வந்தாச்சு, தீபாவளி ஆஃபர் தந்தாச்சு.
3: தலை தீபாவளி சீராக ஆவணி 1ஆம் தேதி முதல் தீபாவளி வரை
2: நீங்கள் ஆடைகள் எடுக்கும் ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும்
3: 1,500 ரூபாய் தலை தீபாவளி சீர்வரிசை பொருட்களாக
2: பட்டுப்புடவை,
3: வேட்டி சட்டை,
2: பட்டாசாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் அறுமுக ஆசாரை தெரு மற்றும் குமுதா மருத்துவமனை எதிரில் சி கே சீனிவாசராவ் தெரு தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். ராமாயணத்துல ராமன் திருப்புல்லானின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிநாத பெருமாள் கோயில் பகுதியில் புல்லுல அமர்ந்து அவன் வந்து வருணனிடத்துல வரம் கேட்டு அணை கட்டினான்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த அணை கட்டாங்கிற செய்தியை சொல்ற போது ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியமா இருக்குது. தரையில பாலம் கட்டுறது ஈஸி, கடல்ல எப்படி பாலம் கட்டுவீங்க? கடல்ல தண்ணி, தண்ணியில கல்லை கொண்டு போய் நிறுத்த முடியுமா, போட முடியுமா, எப்படி முடியும்? இல்ல கல்லெல்லாம் மிதந்துச்சு அப்படின்னா அதை இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் ஒருத்தர் நம்புறதுக்கு இது இல்லை. சரி, அடுத்ததா என்ன அப்படின்னா கல்லை போடுற போது அலை வேகமா அடிச்சு மீண்டும் கரைக்கே கொழுந்துருச்சாங்க கல்லெல்லாம். இன்னைக்கும் கூட நீங்க பாக்கலாம், நம்ம கடற்கரைக்கு போனோடனே எதையாவது போட்டோம்னா அது திருப்பி கொண்டு வந்து நம்ம மேலே தள்ளி விட்டு போயிடும். இப்போ இந்த கடல் அலை இப்படி கொந்தளிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ராமனிடம் வேண்டினார்களாம். என்ன மாதிரி? கடல் அலை ஓய்ந்து தண்ணீர் சாதாரணமாக இருந்தால்தான் இதில் நாம் அணை கட்ட முடியும் சொன்னோடனே அவர் உடனே என்ன பண்ணாராம், ஒரு பானத்தை எடுத்து அதுக்கு மந்திரங்கள் உச்சராடங்கள்லாம் பண்ணி அதை மேல் நோக்கி விட்ட உடனே அது அந்த கடலுக்குள்ளே போய் என்ன பண்ணுச்சான், எந்த பகுதியில் இவங்க அணை கட்டணுமோ அந்த பகுதியில் அலை வராமல் பார்த்து கொண்டதாம். இப்போ நம்ம கேட்போம், ஏன் கடல் இருந்தால் அலை இல்லாமல் இருக்குமா, அது எப்படி முடியும் அப்படின்னு? இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அணை கட்டுற வரைக்கும் அந்த அலையை அடக்கி வச்சாருன்னு நம்ம இதில் படிக்கிறோம் ராமாயணத்தில். இது சாத்தியமா, கடல் அலையை அடக்க முடியுமா? நான் படித்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜப்பான்லேருந்து ஒரு குழுவினர் வந்து கேரளாவுக்கு வர்றாங்க. அது எதுக்கு அப்படின்னா அங்கே ஒரு வித்தியாசமான படகு போன்ற பெரும் கப்பலை வாங்கிறதுக்காக வர்றாங்க. இப்போ சமீபத்தில் இந்த நூற்றாண்டில் நான் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முதல்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், வர்றாங்க. ஜப்பான்காரன்ட்ட இல்லாத ஒரு படகாக இவன்ட்டு இருக்க போது நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்க போதுன்னு நம்ம நினைக்கலாம். அது என்ன படகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தை குடைஞ்சி செஞ்சப்பட்ட படகாம். அதாவது அந்த படகில் ஆணி, இரும்பு, தகரம் வேறு எந்த பொருளுமே இருக்காதான். அப்படின்னா எப்படி அப்படின்னா அது முழுவதும் எப்படின்னா இப்படி இப்படி இப்படி சொருகப்பட்டிருக்குமா அப்படியே உள்ள. இப்போ நம்ம ஜன்னல் செஞ்சு கூட இப்படி சொருகிறோம்ல, அது மாதிரி. இப்போ இந்த கப்பல் வடிவத்து படகு ஆணி, தகரம், இரும்பு எதுவும் இல்லாமல் மரத்தாலேயே குடையப்பட்ட ஒரு கப்பலை வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜப்பான்லேருந்து. அதை வாங்கிட்டாங்க. 4 கேரளா மர தச்சர்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜப்பானை நெருங்கியாச்சு, பெரிய கப்பலில் அது கொண்டு போகப்படுது. ஜப்பான் நெருங்கின உடனே இப்போ இந்த இவங்க கொண்டு வந்த அந்த படகை தண்ணிக்குள்ளே இறக்கி கொண்டு போகணும். அங்கேயே போய் கரையிலே கூட இறக்கலாம், ஆனால் இவங்க ட்ரையல் பார்க்கறதுக்காக அங்கே இறக்கணும். ஜப்பான் முழுவதும் உங்களுக்கு தெரியும் தீவுகள் தான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே பெரும் அலை, சுனாமி ஏற்பட்ட மாதிரி அலை அடிக்குது. கப்பலால் நெருங்கவே முடியல, இதில் எப்படி படகு இறக்கிறது? உடனே கப்பலில் இருந்த அந்த தலைவர் ஜப்பான் நாட்டினுடைய விஞ்ஞானிகளுக்கும் அவங்களுடைய இவங்களுக்கும் தொடர்பு கொள்கிறாங்க. இப்படியாக கரையை நெருங்க முடியாத ஒரு சூழல் இருக்குங்க. நாங்கள் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அந்த அலைகளையெல்லாம் அடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ஹெலிகாப்டர்ஸ் வருது. இந்த அலைக்கு நடுவில் இந்த கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, இவங்க கொண்டு போன படகு நின்றுகிட்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. அவங்க இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுலேயும் வாட்டர் பாம்ப்ஸ் மாதிரி மேலேருந்து போடுறாங்க. இப்போ அவங்க போட்ட குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த குண்டுகள் முழுவதும் இந்த கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே போகுது. அந்த உள்ளே போன 10 நிமிஷத்தில் அலைகள் பூரா ஓஞ்சி போயிடுது. அது என்ன அப்படின்னா இவங்க போட்ட அந்த குண்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் என்ன பண்ணுது, எதனால் அலை அடிக்குதோ காற்றுனால அந்த காற்றை இப்படி சோடா இருக்கு இல்லையா, சோடாவை இது பண்ணோம்னா அந்த காற்று வெளியே போகிறது இல்லையா, அது மாதிரி அந்த காற்றை பூரா உள்நோக்கி இழுந்து தோடுற

0: அந்த கடல் குளம் மாதிரி மாறி போச்சா. இது ரொம்ப பத்திரமா இதை கொண்டு போய் கரையில் சேர்த்துட்டாங்களாம். இதை நான் அந்த இதில் படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க, ராமன் அம்பு விட்ட உடனே அலைகள்லாம் அடங்கிருச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எம்படி போய் சொல்கிறதுன்னு ஒரு அளவு இல்லைங்கிறாங்க. இதவே நம்ம அறிவியல் ரீதியாக எப்படி சப்மரின் போகுதோ அது போல அவர்கள் கொண்டு வந்து அந்த போட்ட அந்த கெமிக்கல் இது என்ன பண்ணுதுன்னா அலைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது, பாதுகாப்பாக இது கொண்டு போகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்ததை இதை யார் சொல்கிறா தெரியுங்களா? இங்கிருந்து போன கேரளா படகை கொண்டு போனவங்க சொல்கிறாங்க, எங்களாலேயும் நம்ப முடியல, கடலில் இருந்த அலை முழுவதும் கொஞ்ச நேரத்தில் அடங்கிருச்சுன்னு அவங்க சொன்னதை பார்த்து தான் அது அதில் அந்த கட்டுரை வந்ததை நான் பார்த்தேன். அப்போ புராணங்கள் சொல்லப்படுறதுக்கான ஆதாரங்கள் இல்லைங்கிறதுக்காக அவையெல்லாம் பொய்யின்னு நம்ம நினைக்கக்கூடாது, அவையெல்லாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. எவை எவை எப்படிப்பட்டவை என்பதை ஆய்ந்தாய்ந்து தான் பிறகு அறிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையா இல்லையா என்பதற்கு இந்த நிகழ்விலே வருகின்ற அந்த நீரிலே போடப்பட்ட குண்டுகள் ஒரு எடுத்துக்காட்டு. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சும்மா இணைச்சி பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒத்து வருமாயானால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், சிந்தித்து பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ், நடக்கலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குறைந்தபட்ச விலை 14,699 ரூபாய், அதிகபட்ச விலை 19,260 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 13,599 ரூபாய், அதிகபட்ச விலை 18,033 ரூபாய்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
0: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 16,630 ரூபாய், குறைந்தபட்ச விலை 10,280 ரூபாய், சராசரி விலை 12,650 ரூபாய். கொப்பரை 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 15,300 ரூபாய், குறைந்தபட்ச விலை 9,090 ரூபாய், சராசரி விலை 12,250 ரூபாய். ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை 1 குவிண்டால் அதிகபட்ச விலை 14,128 ரூபாய், குறைந்தபட்ச விலை 13

₹3,950 சராசரி விலை ₹14,000. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை ₹9,399, குறைந்தபட்ச விலை ₹8,499, சராசரி விலை ₹8,949.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்கள் மற்றும் திருத்தம் செய்ய விரும்புவோருக்கான சிறப்பு முகாம் இன்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெறவுள்ளது. 1/1/2027 தகுதி நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தியடைந்த இந்திய குடிமக்கள் படிவம் 6 மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் இச்சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம். இசிஐ என்இடி ஆப் மூலமாகவும் வாக்காளர் பதிவு மற்றும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான சேவைகளை பெறலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றாா்.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்போனல். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நீர்கழினி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்பில் எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதுலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியாக இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று

0: எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன், தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய், ஒரு தடவை வந்தால் 3 லிருந்து 6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மன வாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார், எப்படின்னா இவர் தன்னையே ஒரு ஒட்டடை குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக இப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால் நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் 1 குவிந்தால் அதிகபட்ச விலை 2600 ரூபாய், குறைந்தபட்ச விலை 2500 ரூபாய், சராசரி விலை 2550 ரூபாய்.

சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 3760 ரூபாய், குறைந்தபட்ச விலை 3150 ரூபாய், சராசரி விலை 3245 ரூபாய். கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 8500 ரூபாய், குறைந்தபட்ச விலை 7500 ரூபாய், சராசரி விலை 8000 ரூபாய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தர்மபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

பொனியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் செவன்ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியை சார்ந்த ரவி.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:05 வானொலிகள் வசந்தம். இன்னைக்கு ஓ மனமே, உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 9:30 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசி வழங்கும் ஆளுமை சிறக்க. காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயன் மருத்துவமனை சென்னனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவி வழியாக உங்களுடைய விருப்ப பாடல உங்களுடைய குரலிலேயே கேடு ரசிக்கும் நிகழ்ச்சி அது. 10:45 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடைகளும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பணியர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9 மணி. நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள்.
3: தின்னனார் என்ற அடியவர், அவர் ஒரு ஏழை வேடுவர் தின்னனார். அவர் கண்ணப்பராக மாறிய வரலாறு மேசிற்க வைக்கும். தின்னனார் வேடுவகுலத்தைச் சேர்ந்தவர். ஒரு முறை வேட்டைக்கு காட்டுக்கு போகிறார் தன் தோழர்களோடு. காடனும் நாணனும் உடன் வர காட்டுக்கு போகிறார். ஒரு பன்றியை வேட்டையாடி விடுகிறார். அவரது திறமை கண்டு வியந்து போற்றுகிறார்கள். அப்போது அவர் அருகே இருக்கக்கூடிய மலைக்குன்றில் இருக்கிற கோவிலை பார்க்கிறார். அங்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். மலைக்குன்றில் இருக்கிற குடிமைத்தேவரை வழிபடுவதற்காக அவர் மலை மீது ஏறி போகிறார். நாணன் முன் செல்ல அன்பின் வடிவமாக தின்னனார் செல்கிறார் என்று சேக்கிழார் சொல்வார். வேடுவர் பன்றிகளை, பிராணிகளை, விலங்குகளை

0: வேட்டையாடுகிறக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் ஏதோ ஒரு உள்ளுணர்வு உறுத்த அருகே இருக்கிற மலைக்குன்றை நோக்கி போகிறார். மலைக்குன்றில் இருக்கிற கோவிலில் இருக்கிற மாதேவன் குடுமித்தேவனை வழிபட வேண்டும் என்ற உணர்வு அவரை உந்தி பிடிக்கிறது. நாணன் முன் செல்ல அவன் பின்னே அன்பு செல்கிறது. தின்னனார் மலைப்படி எனும் தத்துவப்படிகளை ஏறிச் செல்கிறார். தின்னனார் அங்கு செல்லும் முன்பே இறைவனின் திருக்க நோக்கம் தின்னனாருக்கு வந்துவிட்டது. அதனால் ஏதோ ஒரு உணர்வு அவரை அந்த திருக்கோயிலை நோக்கி அழைத்துச் செல்கிறது. அங்கு சென்றவுடன் இறைவனை பார்த்த பிறகு ஆறா காதல் கொள்கிறார். குடிமித்தேவர் மீது பற்று கொள்கிறார், பாசம் கொள்கிறார். எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். அவருக்கு அவரே பூசனை செய்ய ஆசைப்படுகிறார். புலாலை தொட்டு சுவை பார்த்து நன்றாக இருக்கிறது, இதை நீ உணலாம் என்று புலாலை வாட்டி அதை ருசி பார்த்து எடுத்துக்கொண்டு வருகிறார். தேக்கிளையில் குடுமியில் மலர்களை செருகிக் கொள்கிறார். வாயில் பொன்முகழி ஆற்றி நீரை எடுத்துக்கொள்கிறார், திருமஞ்சன நீராய். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாயின் திருமஞ்சன நீரால் இறைவனை முழுக்காட்டி தான் குடுமியில் செருகிய மலர்களால் அவருக்கு வழிபாடு நிகழ்த்தி புலாலை தொட்டு சுவைவார்த்த புலாலை ஒரு தாய் குழந்தைக்கு ஊட்டுவதைப் போல ஊட்டுகிறார். இந்த அன்பை இறைவன் எப்படி ஏற்கிறார்? நாள்தோறும் இந்த பூசணையைக் கண்டு மறுநாள் வழிபாட்டுக்கு வருகிற, பூசைக்கு வருகிற சிவகோசரியர் யார் இவ்வளவு பெரிய தீமையை செய்கிறார்கள், அனுசிதம் செய்கிறார்கள் என்று அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு வழக்கப்படி வழிபாடு நிகழ்த்துகிறார். ஒரு நாள் சிவகோசரியர் கனவில் இறைவன் தோன்றி, நீ அவனை வேடுவன் என்று எண்ணாதே, தின்னனார் நம் அன்பன், அவனது அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும், மறைந்திருந்து பார் என்றார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பன்றும், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பன்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறிணி யார் சொல்கிறார்? இறைவன் சொல்கிறார். அவன் அன்பின் வடிவமானவன், நம்மீது அன்பின் வடிவமானவன். அவனுடைய அறிவு எதைப்பற்றது? எது? நம்மை தேடுவதிலேயே அவன் அறிவு இருக்கிறது. அவனுடைய செயலெல்லாம் எனக்கு இனிமையாய் இருக்கிறது. அதனால் அவனது செயல்பாடுகளை, அவன் பூசையை நீ பார் என்று சொல்கிறார். மண்பெரு மாமரை மொழிகள், மண்பெரு மாமரை மொழிகள், மாமுனிவர் மகிழ்ந்து உரைக்கும் இன்பமொழி தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவையினும் முன்பிருந்து மற்ற அவன் தன் முகம் மலர அகம் நெகிழ. எண்ணி பாருங்கள், மறையவரின் மொழிகள், மாமுனிவர்கள் மகிழ்ந்து உரைக்கிற இன்பமொழி தோத்திரங்கள் மந்திரங்கள், இவை எல்லாவற்றையும் விட, மாமறைகளும் மந்திரங்களும் தோத்திரங்களையும் விட, அவன் யார்? கண்ணப்பர் தின்னனார் தன் முகம் மலர அகம் நெகிழ அன்பில் நினைந்து என்னையலால் அறிவுரா மொழி நல்ல. அவன் செய்கிற அன்பு பூசனை எனக்கு இன்பத்தை தருகிறது, அதுதான் எனக்கு உவப்பை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. இறைவனின் திருக்கூற்று.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வழங்கியவர் குன்றக்குடி தவ திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை தருமபுரி சங்கர் கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் கேன்ஸ்.
3: அன்பான காலை வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 9:05. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: நேர்கள் இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க.

0: ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும்போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: நேர்கள் இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத நான் எதிர்பார்த்து இருக்கேன். நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ கனவுகள், எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ பொறுப்புகள், இதை எல்லாமே சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். குடும்பத்துக்காக உழைக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக, அதாவது குறிப்பாக அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ஓட்டத்தில் நம்மளை பற்றியும் நம்ம மனநலத்தை பற்றியும் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? உடம்புல வலினா டாக்டரை போய் பார்க்குறோம், காய்ச்சல் இருந்தால் மருந்து எடுத்துக்கிறோம், ஆனால் மனக்கவலைக்கு என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மையாகவே உடல்நலத்தை போலவே மனநலமும் ரொம்ப முக்கியங்க. மனசில் ஏற்படுற கவலைகள், மன அழுத்தம், தூக்கமின்மை, தனிமை உணர்வு, கோபம், பயம் போன்றவற்றை எப்படி புரிந்து கொள்வது, மனநல மருத்துவரை எப்படி அணுகணும், நம்மளோட மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இப்படி பல முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேடும் விதமாக தான் இன்றைக்கி நம்ம வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக தான் வலம் வர இருக்கு. ஓ மனமே என்ற தலைப்பில்

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ் 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9:30 ஆளுமை சிறக்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரிசி.
4: நேர்களே, 9:14 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக தான் வளம் வந்துட்டுருக்கு. ஓ மனமே என்ற தலைப்பில்

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மனநல மருத்துவர் டாக்டர் சி அறிவழகன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: எப்படி போகுது டே லைஃப்லாம்?
1: நல்லா போயிட்டு இருக்கேங்க.
0: சரி, இன்னைக்கு உலக மனநல தினம். இந்த மனநல தினத்தின் முக்கியத்துவமா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10 அன்னைக்கு மனநல தினம் கடைபிடிக்கப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மனநலத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் முக்கியமான விஷயமா பார்க்குறோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இது உடல்நலத்திற்கு இணையாக மனநலத்தையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து.
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: ஸோ ஒவ்வொருவரின் தவறுன்றது கிடையாது. இது மனநல பிரச்சனை இருக்குன்னா அது அவங்க சைடு ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம அதை பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யறதுல நம்ம முக்கியமான நோக்கமாக அது கருதி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறத பெரிய விஷயமா பார்க்கணும்.
0: ஆமாம், அப்போதான் அந்த மன கவலையிலிருந்து அவங்க மீண்டு வருவாங்க, அவங்களுடைய டே லைஃபை நார்மலாக லீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பாக.
0: சரிங்கய்யா, நேர்களே நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தெரிந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள். புதிய நேர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களில் புதிய நேயர்கள் அழைக்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு, மனநலம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். சரிங்க, இப்போ மனநலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மன சோர்வுக்கும் சாதாரண சோகத்திற்கும்

0: என்ன வித்தியாசம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: பொதுவாக ஒரு சோகம்ங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். இப்போ பொதுவாக வந்து ஒரு மார்க்ஸ் கம்மியாக எடுத்துட்டாங்க, இல்லை ஒருத்தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஒரு இழப்புகளோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சோகம்ங்கிறது ஒரு டெம்பரரியான விஷயமாக பார்க்கப்படுது. அதுவே வந்து கொஞ்சம் நாட்கள் நீடிக்கும் போது, குறிப்பாக வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே அது அதிகமாக ஆகுதுன்னாலே அது கொஞ்சம் நம்ம கவனிக்கத்தக்க விஷயமா அது
0: இப்போ
1: பார்க்கப்படுது.
0: ஒரு இழப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு 2 வாரத்துக்கு மேல எடுத்துக்கிட்டாலும் கவனிக்கக்கூடிய விஷயம்
1: கண்டிப்பாக அதுதான் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அதுவே குறைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, பட் அது குறையறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும். பட் அதுக்கு மேலேயும் அது பர்சிஸ்டண்டாக இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக மனநல மருத்துவரை அணுகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தோம்னா மன அழுத்தம்ங்கிறது சில விஷய குறிப்புகளோட அமையும். எப்படின்னா அந்த அதனுடைய அறிகுறிகள்னு பார்க்கும்போது தூக்கம் சரியாக இருக்காது, எப்பவுமே வந்து ஒரு மாதிரி மன அழுத்தத்தோடு காணப்படுவாங்க, படபடப்போடு காணப்படுவாங்க. சில நேரங்களில் அவங்க ஒரு அவங்களுடைய உடல் சோர்வோடையும் காணப்படுவாங்க.
0: அதாவது மனம் சோர்வாக இருந்தால் உடலும் சோர்வாக இருக்கும்
1: கண்டிப்பாக. மேலும் வந்து அவங்க தனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களோடு இருப்பாங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி எண்ணங்கள், கிட்டத்தட்ட நம்ம எதுக்கு நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் கொஞ்சம் அந்த மாடரேட் லெவலில் மன அழுத்தத்தில் இருக்கும். அதை விட அதிகமாக சிவியர் அப்படின்னு வரும்போது அது தற்கொலை எண்ணங்களோட சேர்ந்து வரும்போது நம்ம 2 வாரம் வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்காது. 1 வாரத்துக்குள்ளேயே அந்த தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் உடனடியாக மனநல மருத்துவரை அணுகணுங்கிறது தான் இதோடைய குறிப்பு.
0: சரிங்க டாக்டர், அப்படி இருக்கிற ஒருத்தரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: அதுதான் இந்த சில அறிகுறிகளோடையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் கூடயும் பேசாமல் தனிமையை விரும்பி இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு தனிமையிலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி. அதோடு சேர்ந்து எனக்கு அவங்க சொல்கிற விஷயங்கள்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி புலம்பல்களோடு இருக்கிற மாதிரி இருக்கும். கூடவே வந்து டயர்டாக காணப்படுவாங்க. அதோடு சேர்ந்து எனக்கு வாழ பிடிக்கல, இருக்க பிடிக்கல, அந்த மாதிரி விஷயங்களோடு சேர்ந்து வரும்போது அது மன அழுத்தம்ங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். அதோட தற்கொலை எண்ணங்கள் சேர்ந்து வரும்போது அதை கண்டிப்பாக வந்து அதுக்கு தீர்வு காணப்படணுங்கிறது தான் முக்கியம் இதில்.
0: சரிங்க டாக்டர், இணைப்பில் நம்ம கூட நேயர் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க நவீன்.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
2: சார், அதாவது எனக்கு ஒரு 2 கேள்வி வந்து
1: சொல்லுங்க.
2: நம்மளோட மைண்ட வந்து இன்னொருத்தர் டைவெர்ட் பண்றதா சொல்லுவோம் இல்லையா, மைண்ட ஒருத்தர் டைவெர்ட் பண்ணிட்டாங்கன்னு, அது வந்து எப்படி தன்ன மறந்து நடக்கிறதா, அது ஒண்ணும். இன்னொன்னு வந்து அட்டாமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் கேள்விப்பட்டது, அது வந்து தன்னுடைய மனசு தன்னுடைய உடம்பை எதிராச்சிக்கும் அப்படிங்கிறது. உட்டோப்பியான்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, கற்பனையான உலகம், இந்த மூணுத்துக்கு என்ன வேறுபாடு, அது அதை பத்தி ஒரு விளக்கமா சொல்லுங்க.
1: சரி, இப்ப வந்து தன்னை டைவெர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அது சில மன சிதைவு நோய்கள்ல அது காணப்படும். எப்படின்னா அவங்க வந்து ஒரு சந்தேக உணர்வோடையே காணப்படுவாங்க. அது எப்படின்னா நம்மளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி, நம்மளை யாரோ ட்ராக் பண்ணுற மாதிரி, ஒரு சிப் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதோடு சேர்ந்து கிட்டத்தட்ட தன்னுடைய மைண்டை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க.
0: அது வந்து டெலியூஷன் அப்படின்னு
1: அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது அந்த டெலியூஷன் வாங்க. அதோடு சேர்ந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோம்னா யாரோ தங்கிட்ட வந்து யாரோ பேசுகிற மாதிரியோ கூப்பிடுற மாதிரியோ வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்குள்ளேயே யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிறது எனக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கிசோஃப்ரினியாங்கிற நோயில் வரும். இன்னொன்று ஒரு அந்த ஆர்டிஸ்டிக்கு திங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவருடைய உலகத்தில் அவங்களுடைய உலகத்தில் அவங்களே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அந்த ஸ்கிசோஃப்ரினியாவிலேயே அது இருக்கும். அது வந்து மனசிதைவு நோயிலையும் அது இருக்கும். அந்த அறிகுறிகள் எல்லாமே அந்த மனசிதைவு நோய்களோட அறிகுறிகள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களா பண்ணுறதில்ல, இது கண்டிப்பாக வந்து அந்த மூளையில் ஏற்படுற அந்த ரசாயன மாற்றங்களால் ஏற்படுற ஒரு விஷயந்தான். அது கண்டிப்பாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து மருந்துகள் மூலமாகவும் உளவியல் ரீதியான சிகிச்சைகளோ பெற்றுக்கொண்டால் மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது.
0: சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கோட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். ஹார்ட்டிலே பேட்டரி.
2: நேர்களே, வானொலியில் வசந்தம் இன்றைய நிகழ்ச்சியில் உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக தான் வளம் வந்துட்டுருக்கு. ஓ மனமே என்ற தலைப்பில் நம்ம கூட நிகழ்ச்சியில் நேரலையில் இணைஞ்சிருக்காரு மனநல மருத்துவர் டாக்டர் சி அறிவழகன் அவர்கள். ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல், எப்போவுமே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இப்படி கான்ஃபிடென்ட்டோடு அடுத்தடுத்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கவலைகளை வந்து புறம் தள்ளிடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரிங்க டாக்டர், நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், நேர் ஒருத்தரும் கேட்டார், அவருடைய சந்தேகத்துக்கும் அழகாக விளக்கத்தை தந்துட்டீங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பிரசவத்திற்கு பிந்தைய அதாவது பிரசவத்திற்கு பின் ஏற்படுற மனசோர்வுக்கு என்ன காரணம், ஏன் அது ஏற்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பெண்கள் வந்து ரொம்ப டயர்டாயிடுறாங்க, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வாழ்க்கையே இதுக்கு தான் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் அது ஏற்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.

0: பொதுவாக வந்து பிரசவம் அந்த குழந்தை பிறக்கிறது விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்களில் தான் ஏற்படுத்தும். ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனாக அமைஞ்சிருது. பொதுவாக வந்து ஹார்மோன் மாற்றங்கள் அது முக்கிய பொறுப்பெடுக்குது. அதை தாண்டி தூக்கமின்மை, உடல் சோர்வு, ஃபேமிலி சப்போர்ட் முக்கியமாக தேவைப்படும். அது சில பேருக்கு அது கிடைக்கிறதில்ல. அவங்களே வந்து இப்போ நைட்டு குழந்தை எந்திரிச்சா அவங்களே எந்திரிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் தூங்குறதுக்கு டைம் கிடைக்காது அவங்களுக்கு. பொதுவாக பகல்லையும் தூங்குறதுக்கு டைம் கிடைக்காது, நைட்லேயும் தூங்குறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ ஒரு சரியாக தூங்காமல் வீட்டு வேலைகளையும் அவங்களே சில நேரங்களில் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது அவங்களுக்கு அந்த விஷயம் அமையுது. ஸோ இதுக்கான அறிகுறிகள், நம்ம மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் என்னவோ அதே தான் இருக்கும். பொதுவாக தூக்கமின்மை முன்னாடி சொல்லியிருந்தேன், அதை தாண்டி எப்பவுமே சோகமாக காணப்படுறது, இதெல்லாம் முக்கியமாக வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்னு சொல்லுவாங்க, இந்த குற்ற உணர்ச்சி. அது எப்படின்னா நம்மளால் குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால் அந்த குழந்தைய சரியாக பார்த்துக்காமையும் அது அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ண முடியாமையும் ஆயிடுது. அதை தாண்டி ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படும், இல்லை நம்ம எதுக்கு நம்ம வாழணுங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்படும். அதே தாண்டி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிவியரான கண்டிஷன்ஸில் சூசைடல் ஐடியாஸ் எனப்படும் தற்கொலை எண்ணங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம இது சரி பண்ணணும்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். குடும்பத்தினர் தாயையும் குழந்தையும் பேணி பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கணும். அவங்க அம்மாவே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். அதை தாண்டி கிட்டத்தட்ட அந்த வீட்டு வேலைகளை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். அவங்களுமே நைட்டில் குழந்தை எந்திரிக்கும் போது பக்கத்தில் யாராவது இருந்து அவங்களும் கொஞ்சம் பால் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்களுமே அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ரெண்டாவது, அப்பப்போ வந்து ஒரு எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ அவங்க தூங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு அளிக்கணுங்கிறது தான் என்னோடய இது. இதில்
1: தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப
0: ரொம்ப முக்கியமான விஷயமாக இதில் இருக்குது. ஏன்னா இந்த அதுவுமே இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுலே அவங்க டைம் சரியாக இருக்கும். நைட்டில் எப்போ குழந்தை எந்திரிக்கும் அழுகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, அந்த டைமில் தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அதனால் எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் அவங்க தூக்கிக்கணும். அந்த டைமில் குழந்தைய வேறு யாராச்சும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக
1: பெட்டராக ஃபீல்
0: கண்டிப்பாக.
1: நேர்களை நம் கேட்டோ இணைந்திருக்கிறோம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியில் இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நேர்களே, வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் புதுமையாய் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசி வழங்கும் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேரம் 9:30.
1: ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசியின் ஆளுமை சிறக்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
1: ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசியின் ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனை ஒரு அபூர்வமான அரிய மருத்துவமனை என்று சொல்லலாம். இதை பற்றி நான் கேள்வியுற்று உடனே அந்த மருத்துவமனைக்கு நானே வலிந்து சென்றேன். என்ன நோய்க்காக போனீர்கள் என்று நீங்கள் கேட்டால் பதிலானது வியப்புடன் காத்திருக்கும். எனக்கு ஒரு நோயும் இல்லை. என்னது, ஒரு நோயும் இல்லாமல் ஒரு மருத்துவமனைக்குள் நுழைந்து உங்களை சோதித்துக் கொள்வீர்களா? எதற்காக என்று நீங்கள் கேட்கிறீர்களா? சொல்கிறேன். இந்த மருத்துவமனை நமக்கு வருங்காலத்திலே இதய தொல்லை வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா, வேறு தொல்லைகள் வருமா, எப்போது வரும் என்று கூட சொல்லிவிடக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மருத்துவமனை. வியப்பாக இருக்கிறதல்லவா? என்னை சோதித்த மருத்துவர் உங்களுக்கு நிச்சயம் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது என்று சான்றிதழே தராமல் வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டார். என்ன டாக்டர், இப்படி வாழும்போதே எனக்கு இறப்பு சான்றிதழ் நீட்டி விடுவீர்கள் போன்று இருக்கிறதே, ஏன் இப்படி இதயத்திலே இடியை இறக்குகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், உங்களை நான் ஆழ்ந்து பரிசோதித்து விட்டேன், முறையாக பரிசோதித்து விட்டேன். உங்களிடத்திலே தவறான உணவு பழக்கம் இருக்கிறது. நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வதில்லை. உடலுழைப்பு என்பது கிட்டத்தட்ட இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட வகையிலே படுக்கை அறையிலே குளிரூட்டப்பட்ட வசதி, வாகனம் குளிரூட்டப்பட்ட வாகனம், உங்கள் அலுவலகம்

0: குளிரூட்டப்பட்ட அலுவலகம், வியர்வையை விடுவிக்க நீங்கள் தயாராக இல்லை, அப்படி என்கிறபோது ஏன் உங்களுக்கு இத்தகைய வியாதி வராது என்று கேட்டார். அது மட்டுமல்ல, வேறு சில பரிசோதனைகளையும் செய்துவிட்டு ஒன்றுமில்லாததற்கெல்லாம் நீங்கள் பதற்றமடைகிறீர்கள் என்கிற உண்மையையும் கண்டுபிடித்து சொன்னார். அதற்கென்று ஒரு கருவி இருக்கிறது. எனவே அவர் மூச்சு பயிற்சியை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், தியானம் பயில வேண்டும் என்று சொன்னார், நடைப்பயிற்சி மிக அவசியம் என்று சொன்னார், ஏதேனும் ஒரு விளையாட்டில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார், வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் அசைவம் நிறைய சாப்பிடுவீர்கள், குறையுங்கள், புரதச்சத்து மிகுந்த உணவை உட்கொள்ளுங்கள், கொழுப்பு சத்து உணவை நீங்கள் நீக்க வேண்டும் என்று அவர் நிறைய ஆலோசனைகளை சொன்னார். இந்த நிகழ்வு நடந்தது என்பது என்னுடைய 45வது வயதில். இன்றைக்கு எனக்கு 73 வயது. மருத்துவருடைய ஆலோசனையை பின்பற்றி அவர் தர இருந்த அந்த சான்றிதழை நான் பொய்யாக்கிவிட்டேன். இது எல்லோருக்கும் சாத்தியம். குறித்த நேரத்தை பின்பற்றாத போது இதய துடிப்பு தாறுமாறாகிறது, நாடி துடிப்பு தாறுமாறாகிறது. இதற்கு என்ன வழி என்றால் நீண்ட ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்து கொள்ளுங்கள் என்று அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னுள் இவையெல்லாம் நிகழ்கிற பொழுது என்னுடைய நேரத்தை நான் மிகச்சரியாக ஒழுங்கு செய்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கும் இது சாத்தியம். எனவே நீண்ட ஆயுள் என்பதும் நலமான வாழ்வு என்பதும் நேரம் என்கிற ஒன்றிலே தான் அடங்கியிருக்கிறது. அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி முறையாக செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்நாள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், அதற்கு நேரமில்லை, இதற்கு நேரமில்லை என்று சொல்கிறோம். இதன் மூலமாக நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதாக கொள்ளலாம். இதற்கெல்லாம் நீங்கள் நேரம் ஒதுக்கினால் உங்களுக்கென்று என்ன ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி வாழ்வதற்கான நேரத்தை தான் நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது செய்யப்படுகிற அந்த முதலீடு இருக்கிறதே அந்த நேரம், அது பின்னால் உங்களுக்கு நீண்ட ஆயுளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பு கூர்ந்து உடலுக்காக நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், செலவழியுங்கள், உங்கள் வாழ்நாள் நீட்டிக்கப்படும்.
1: ஆரணி CMR ஒளிவிளக்கு அரிசியின் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கினார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி CMR ஒளிவிளக்கு அரிசி.
2: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 திடமரிசி.

அம்னேயர்லி, அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம், அதை விட மனநலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நேரம் 9:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அக்டோபர் 10 உலக மனநாள் தினத்தை ஒட்டி, உலக மனநாள் தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு ஓ மனமே என்ற தலைப்பில். நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காரு டாக்டர் சி அறிவழகன் அவர்கள், மனநல மருத்துவர். நேயர்கள், உங்களுக்குடைய சந்தேகங்களை தீர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இந்த இரு எண்களில் புதிய நேயர்கள் அழைத்து பங்கு பெறலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு, 24-40-31 எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். மனநலத்தை பற்றி டாக்டர் நம்ம பேசிட்டு இருந்தோம். மனநலம் எவ்வளோ முக்கியம், தூக்கம் எவ்வளோ முக்கியம், அந்த பிரசவத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏன் அந்த மனசோர்வு ஏற்படுது, ஏன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து மூவ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் யோசித்தோம். ஒரு சில

0: வந்து ஹாப்பியாக இருப்பாங்க குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஒரு சிலர் வந்து அப்படியே லோ ஆகிடுவாங்க, ஏன்னா இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அதுக்கு நீங்கள் அருமையான பதிலை கொடுத்தீங்க. அதை தொடர்ந்து ஓசிடி அப்படின்னா என்ன, அது அடிக்கடி சுத்தம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையாக இருக்குமா அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த சுத்தம் செய்கிறதுல ஈடுபடுறாங்க, அப்போ சுத்தம் செய்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஓசிடி பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: சரி, ஓசிடிங்கிறது என்னென்னா ஒரு எண்ண சுழற்சி நோயின்னு சொல்லுவோம். அது குறிப்பாக நாம் வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி செய்கிறோம், பட் அதே வந்து பிடிக்காமல் செய்கிற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதுவுமே நமக்கு விருப்பமே இல்லாத விஷயங்கள், திரும்ப திரும்ப அது பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுவுமே வந்து அவங்களுடைய நேரங்கள் நேர செலவுகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம். அது அவங்க செய்யாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம், பதட்டம், படபடப்பு, எரிச்சல் ஏற்படுற மாதிரி உணர்வுகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஒரு எண்ணெய் சுழற்சி நோயின்ங்கிறதுல சொல்லலாம். குறிப்பாக உதாரணத்துக்கு அடிக்கடி கை கழுவுறதை பற்றி கேட்டிங்க. அடிக்கடி கை கழுவுறது பிரச்சனை இல்லை, அதுவே வந்து அவங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு நடந்ததுங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசிடி இதில் வரும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஒரு அம்மா காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம் வாஷ் பண்ணணும், அவங்க வந்து ஒரு குழந்தைங்களுக்கோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வந்து ஒரு 9 o'clock வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த சமயங்களில் அதுக்குள்ளே அவங்க அந்த எல்லா வேலையும் முடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். பட் இதே வந்து அவங்க பாத்திரம் கழுவுறதுலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் செய்கிற வேலையை வந்து 1 மணி நேரத்துக்கிட்ட செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க கையை கழுவுறது, மறுபடியும் பாத்திரத்தை டச் பண்ணிவிட்டால் மறுபடியும் அவங்களுக்கு கையில் ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகளில் மறுபடியும் கை கழுவிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி அதுலேயே வந்து அவங்களுடைய நேரத்தை அதிகப்படியாக செலவு பண்ணுறதுனால இதனால் பாதிக்கப்படுறது, அந்த டைமுக்கு அவங்களால சமையல் செஞ்சு கொடுக்க முடியாத நிலைமைகள் ஏற்படும். ஸோ அதனால அந்த நேரங்கள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும்.
0: இது யூஸ்வல் லைஃப் வந்து
1: பாதிக்கிற மாதிரி அமையும், தன்னை சார்ந்தவங்களும் பாதிக்கிற மாதிரி அமையும். ஸோ இது வந்து ஒன்று. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு ஓசிடி இருக்குது. இது எப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கணும்னா கூட ஒரு 3 வாட்டி வைக்கணும், 4 வாட்டி வைக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார் நம்மக்கிட்ட, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேஜே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வச்சு படிச்சுட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படின்னு அவர்கிட்ட அது கேட்கும்போது அவங்களுக்கு அது என்னன்னு புரியல. அப்புறம் தான் கேட்கும் போது அவரால் அந்த நான் வந்து ஒரு லைன் படிக்கணுன்னா அது என்ன எனக்கு வந்து நான் ஒரு 3 வாட்டி திருப்பி படிக்கணும்னு தோணுது, நான் அடுத்த லைனுக்கு போனால் எனக்கு அது பதட்டம் ஏற்படுது.
0: ஏன் அவங்க மனப்பாடம் பண்ணுறதுக்காக கூட அப்படி திருப்பி திருப்பி படிக்கணும்,
1: அந்த மாதிரி மனப்பாடமும் அதை அவரால் பண்ண முடியல. அது ஒன்று. அதை தாண்டி அவருக்கு திரும்ப திரும்ப பண்ணணுங்கிற எண்ணங்கள் வருது. ஸோ அது அவரால் இப்போ ஒரு சிலர் வந்து அந்த ஒரு பேராகிராஃபை ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பி கூட ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம், ஆனால் அவரால் முடியல. அது அந்த ஒரே லைனே அவர் வந்து நான் ஒரு அது ஞாபகம் வருது மனப்பாடம் பண்ணி ாலுமே கூட சில நேரங்களில் அது திரும்பி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது. அதனால அவரால் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேராகிராஃப் கூட அவரால் முடிக்க முடியல ஒரு நாள், அந்த அளவுக்கு வந்து சிவியராக இருந்தார். அவர் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வரும்போது இதை நம்ம இதுக்கான சொல்யூஷன் சில மருத்துவ மாத்திரைகள் கொடுக்கும்போது அவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு கிட்டத்தட்ட அவர் மதிப்பெண்களே அதிகமானது நம்ம கண் கூட பார்த்தோம். அந்த மாதிரி இதில் இருக்குது.
0: ஓகே ஓகே. இப்போ மனநலத்துக்கு வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்களே, எத்தனை மணி நேரம் தூங்கணும்?
1: கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மணி நேரமாவது நம்ம தூங்குற மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைமிங் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு படுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க மொபைல் ஃபோன் அந்த டிவி எதுவுமே பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க 10 மணிக்கு படுக்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபோன் பார்த்துட்டே படுத்துட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க.
0: ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எதையும் யூஸ் பண்ணக்கூடாது,
1: யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி மொபைல் படுத்துட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்காது. அவங்க தூங்கிட்டேன்னு சொன்னாலுமே சரியான தூக்கம் இருக்காது. காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு அந்த நல்லா தூங்கணுங்கிற ஃபீல் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் வேணும்னா அவங்க ஒரு இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும்.
0: இப்போ தூக்கமே வரல, ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் யூஸோ எதுவும் பண்ணல, சும்மாவே அப்படியே படுத்துட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க, தூக்கம் வரல. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் நாம?
1: அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு கரெக்டான டைமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் இத்தனை மணிக்கு படுக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா வந்து இப்போ இர்ரெகுலராக ஒரு நாளைக்கு 9 மணிக்கு படுப்பாங்க, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு படுப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபிக்ஸ்டு டைமுக்கு அவங்கள வந்து நம்ம பெட்டில் போய் படுக்க சொல்லிடுவோம். அப்புறம் இந்த அடுத்ததாக வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதை வந்து 45 minutes முன்னாடியே நாங்கள் கட் பண்ண சொல்லிடுவோம். அது தாண்டி இப்போ தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிம்பிளாக ஒரு வாக்கிங்கோ ஒரு சின்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது மைல்டாக அவங்க பண்ணிட்டு படுக்கலாம்.
0: அந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த யோசனைகள் வராது, அப்படி தூக்கம்

0: வரும்
1: தூக்கம்
0: அப்படின்னு
1: வந்துடும்.
0: சொல்கிறாங்க.
1: இன்னொன்று முடிஞ்சால் ஒரு பால் ஒரு ஒரு கப் எடுத்துக்கிட்டு அப்புறம் படுக்க சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா வந்து சில நேரங்கள் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, ஒரு மசில் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அவங்க நம்ம படுத்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த இயற்கையாகவே அவங்களுக்கு ஓரளவுக்கு தூக்கம் வர்றதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அது மீறியும் வரலனா அதுக்கு மருந்து மாத்திரைகள் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்.
0: இப்போ உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் தியானமும் மனநலத்திற்கு ரொம்ப நல்லது.
1: நல்லது தான்.
0: அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரிலாக்ஸேஷனை ஒரு உண்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி
1: கண்டிப்பாக.
0: சொல்லியிருக்கீங்க. உணவு பழக்கங்களுக்கும் மனநிலைமைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
1: உணவு பழக்கங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பாக வந்து டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து காலையிலன்னா நம்ம ஒரு எந்திரிச்ச உடனே வந்து ஒரு ரெண்டு வாட்டர் ஒரு ரெண்டு ரெண்டு கப் எடுத்துக்கிறது, அது தாண்டி கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம சாப்பிட்றது அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து டீ காஃபி வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்க சொல்லுவோம். அது குறிப்பாக வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். அதனால தான் பால் அட்வைஸ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இது பண்ணுவோம். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய இது. ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணெய் பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடுன்னு பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிற ஒரு அமிலம் இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு உதவுதுங்கிறாங்க.
0: ஸோ மீன் மீன் வந்து
1: சாப்பிட்லாம்.
0: ஓகே. இப்போ மன அழுத்தம் காரணமாக தலைவலி, சோர்வு, உடல் வலி அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வருமா, இல்லை நாம் அப்படி ஃபீல் பண்ணிக்கிறோமா?
1: கண்டிப்பாக வரும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட மன அழுத்தத்துலேயும் வரும், மனப்பதட்டத்துலேயும் வரும் அது. ஸோ இப்போ மன அழுத்தத்தில் நம்ம சொன்ன மாதிரி சரியாக தூக்கம் இல்லை, தூக்கம் வராமல் அடுத்த நாள் வந்து ஒரு மாதிரி தலைவலி ஏற்படும், டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் தூக்கமின்மையும் ஒரு காரணமாக இருக்கும் அதில்.

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தொன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். போனிக் சவுண்ட் பிராக்டிசஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸ்போக்கன் ட்ரைனிங், 100% ரிசல்ட் இன் பப்ளிக் எக்ஸாம், டங் ட்விஸ்டர். எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
6: சேலம்.

0: இன்று வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி உலக மனநாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக தான் வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் ஓ மனமே என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு மனநல மருத்துவர் டாக்டர் சி அறிவழகன் அவர்கள். டாக்டர், ரொம்ப நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம், எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும். இப்போது மன அழுத்தம் மனம் அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மது அருந்துறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க, அது வந்து சரியான வழியாக இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: பொதுவாக வந்து பழைய படங்கள்லேயும் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த மது அருந்துதல்ங்கிறது இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, அதிலே காட்டியிருப்பாங்க. பொதுவாக வந்து ஒரு லவ் ஃபெயிலியராக ஆயிடுச்சோ, இல்லை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே மது அருந்து தான் ஒரு பழக்கமாக வச்சுட்ருக்காங்க. பட் அது வந்து மன அழுத்தம் சரி பண்ணாது, குறிப்பாக வந்து அது மன அழுத்தத்தை அதிகம் தான் படுத்தும். ஏன்னா அந்த மது என்பது மூளையில் மன அழுத்தத்தை உண்டு பண்ணுற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு இந்த மதுவுக்கு அடிமையாகிறது என்னென்னா அவங்களால இது வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறதுங்கிறது தான் பார்க்கப்படுது. எப்படின்னா அது எந்த சூழ்நிலையும் அதனால் அவங்களால அதை விட முடியல அப்படிங்கிறதும், ஒருவேளை அவங்க அதை நிறுத்தணும்னு நினச்சாலுமே அவங்களுக்கு சில அறிகுறிகள் ஏற்படும். வித்ட்ராயல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற அறிகுறிகள், தூக்கமின்மை, பயம், படபடப்பு, பதட்டம், தேவையில்லாத கோவப்படுறது, அது தாண்டி சில நேரங்களில் இந்த டெலியூஷன் எனப்படும் அந்த சந்தேக உணர்வு, ஹாலுசினேஷன்ஸ் எனப்படும் அந்த காது நேராக பேசுகிற மாதிரி, கூப்பிட்ற மாதிரி, வாய்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த அதுக்கு அடிமையாக இருக்காங்கிற அறிகுறிகளாக அது பார்க்கப்படுது. இன்னும் சில விஷயங்களில் ஒருத்தர் வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவார், அவரை பார்த்தா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தது தான் சொல்லுவார். அதுவுமே வந்து இந்த மது அதிகப்படியாக எடுக்கிறதுனால வர பாதிப்புகளில் ஒன்று பார்க்கப்படுது. ஸோ இது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து மன அழுத்தத்தை குறைக்காது, மன அழுத்தத்தை மேலும் அதிகப்படுத்துங்கிறது தான் விஷயம். ஸோ இதுக்கான வைத்தியத்தை நம்ம உடனடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அது வந்து வெளியே வந்துடலாம்.
0: சரிங்க சார், இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுறது, அப்புறம் எரிச்சல் அடையிறது, அது வந்து மன அழுத்தத்துக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆமாம், இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே அந்த மன அழுத்தத்தில் சொன்னோம், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எனப்படும் அந்த வகையிலையும் நம்ம சொன்னோம். அவங்க எப்படின்னா நைட்டு சரியாக தூங்குறதில்ல அப்படிங்கிற போதே அடுத்த நாள் வந்து கொஞ்சம் எரிச்சலாக தான் காணப்படுவாங்க. தேவையில்லாத கோவப்படுறது அப்படிங்கிறது வந்து இருந்தாலுமே அவங்க ஒரு சாதாரண விஷயத்துக்குமே வந்து அவங்களுடைய ரியாக்ட் பண்ணுற விதமே வந்து ஒரு மாதிரி ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இருக்குங்கிற மாதிரி அமையும் அது. ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது, எப்போவுமே வந்து சோர்வாக காணப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மன அழுத்தத்தோட அறிகுறிகளாக தான் பார்க்கப்படுது.
0: இப்போது பிரச்சனைகளே இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கவலைப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: நம்ம இது முன்னாடியே சொன்ன மாதிரி மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கான தீர்வு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பிடிச்சவங்க கிட்டையாவது ஷேர் பண்ணுங்கள். அவங்க முதல்ல ஷேர் பண்ணணும்னா அதுக்கு அவங்க கூட இருக்கிறவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட பழகணும், நடந்துக்கணும். இப்போ குறிப்பாக ஒரு பொண்ணு கூட்டம் வந்தாங்க, அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க கூட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க காலையில் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு 7 மணி 8 மணிக்கு தான் ரெண்டு பேருமே வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 மணி வரைக்கும் வீட்டில் தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது கிட்டத்தட்ட வந்து அவங்க யார்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அவங்க ஒரு தனிமையிலேயே இருக்கிறதுனால ஏழும் மன அழுத்தம் அதிகப்படியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடு சேர்ந்து அவங்க செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக அது அமையுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மா வர வரைக்குமே மானிட்டர் பண்ணாததுனால அவங்க கிட்டத்தட்ட மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சில நேரங்களில் தவறான பழக்க வழக்கங்கள்லையும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இதனால் கொஞ்சம் நம்மளும் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை கூர்ந்து கவனிக்கணும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய விஷயமாக பார்க்கப்படுது. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எங்கேயாச்சும் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு சினிமா அந்த மாதிரி படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வரது, இல்லை எங்கேயாவது ஷார்ட் ட்ரிப் எங்கேயாச்சும் போயிட்டு வரது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பாண்டிங் அதிகமாக இருக்கும்,
0: அதே போல் மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு
1: வாய்ப்புகள் அதிகமாக அமையும்.

0: டாக்டர், இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எதிர்கொள்கிற முக்கியமான மனநல சவால்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: குறிப்பாக யங் ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறதுன்னா அந்த செல்ஃபோன் அடிக்ஷன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து சரியான கண்காணிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அமையுது. அதை தாண்டி இப்போ ஒரு கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு போயிடுது, அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணிக்கு நேரத்துக்கு மேலே மொபைல் யூஸ் பண்ணாலே அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் யூஸுங்கிற மாதிரி கேட்டகரியில் தான் அது வருது. அதுவே வந்து 4 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் வந்து அதுவுமே வந்து ஒரு எப்படி போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இதில் முக்கியமாக வந்து அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்குறது அது வேறு, ஆனால் அவங்க பார்க்குற கண்டென்ட் என்னங்கிறத நம்ம வந்து அட்லீஸ்ட் அதையாவது நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ வந்து குறிப்பாக வந்து அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க, ஒரு தப்பான வீடியோஸ் பார்க்குறாங்களா, இல்லை குறிப்பாக கேமிங் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா கேமிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனநல பாதிப்பை முக்கியமாக அதிகப்படுத்துது, கிட்டத்தட்ட அதுதான் வந்து அதிக நேர பயன்பாட்டை ஊக்குவிக்குதுங்கன்னு சொல்லலாம். எப்படி வந்து ஒரு குடிப்பழக்கம் வந்து அவங்களுடைய மனசை பாதிக்குதோ அதே மாதிரி இந்த கேமிங்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனநலத்தை பாதிக்குது. கிட்டத்தட்ட அவங்க அதை கேம் அடுத்த நாள் யூஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எரிச்சலோடு காணப்படுறது, நீங்கள் கேட்ட மாதிரி எப்பவுமே கோபமாக இருப்பாங்களாங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்ததில் அதெல்லாமே இருக்கும். டென்ஷன், ஒரு தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, இல்லை பயம், படபடப்பு, பதட்டத்தோடு காணப்படுவாங்க அவங்க. இதே அதிகப்படியான மொபைல் யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் அந்த டெலிஷன் ஆலுசினேஷன்ஸ் எனப்படும் அந்த அந்த சந்தேக உணர்வு, அந்த காதில் வாய்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களுமே வந்திருக்கு. அதுக்கான தீர்வுகள் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கணும். இன்னொன்று, இப்போ யங் ஜெனரேஷனில் போதை பழக்கம் முக்கியமாக வந்து அந்த கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்திருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம கொஞ்சம் கண்காணித்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நமக்கு அவங்க ஸ்மெல் தெரியுது, ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் கஞ்சா யூஸ் பண்ணிட்டு வரவங்க எந்த ஸ்மெல்லும் வராது. ஸோ சில அறிகுறிகள் மூலிமா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அவங்க வரும்போதே வந்து ரொம்ப கண் ரொம்ப ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி
0: தவறான பாதைகளுக்கெல்லாம் போகும்போது அது வந்து மன அழுத்தத்தையே குறைக்காது, இன்னும் அதிகப்படும்,
1: மேலும் அதிகப்படுத்தும்.
0: குறிப்பாக அதெல்லாம் பயன்படுத்த,
1: அந்த கனாபிஸ் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் வந்து அவங்களுடைய மனநல பாதிப்பை அதிக தான் படுத்தும் அப்படிங்கிறதா நம்மளுடைய.
0: சரி, ஓகே. எப்போ ஒருத்தர் வந்து மனநல மருத்துவரை அணுகணும், எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக போயிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும்போதே அவங்க போய் மனநல மருத்துவரை பார்த்துடணும்?
1: குறிப்பாக வந்து மன அழுத்தம் நாம் சொல்லும் போது அந்த சாதாரண ஒரு விஷயமாக ஒரு வாரத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கும் போது நம்ம பெருசாக நம்ம வீட்டில் வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லேயே ஓரளவுக்கு அது குணமடையலாம். பட் அதுக்கு மீறியும் 2 வாரத்துக்கு மேலேயும் அந்த சிம்டம்ஸ் பர்சிஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க மன மருத்துவரை பார்க்கணும். ஆனால் 1 வாரத்துக்குள்ளேயே கூட அந்த தற்கொலை எண்ணங்கள் முக்கியமாக இருந்துச்சுன்னா அவங்க அதுக்குள்ளேயே கூட பார்க்கணுங்கிறது நம்ம சொல்கிறோம். அதே வந்து மன சிதைவு நோய் உள்ளிட்ட வியாதிகளில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்திலேயே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த சில அறிகுறிகள் பார்க்கும்போது தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க, தனியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க சந்தேக உணர்வுகளோடய இருப்பாங்க, யாரோ என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ட்ராக் பண்ணுறாங்க, இல்லை யாரோ காதலி வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மன சிதைவு நோயில். இதே வந்து பைபோலார் டிசார்டர் எனப்படும் இருமுனை கோளாறுல பார்த்திங்கன்னா அவங்க 2 விதமாக அதில் பார்க்கப்படுது. மன அழுத்தம் சில காலங்களில் இருக்கும், மன எழுச்சி சில காலங்களில் இருக்கும். அந்த மன எழுச்சிக்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில நேரங்களில் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கே இருக்கும். ஏன்னா அவங்க ஜாஸ்தி பேசுவாங்க, சில நேரங்களில் ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஈடுபடுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது உடனடியாகவே பார்க்குற மாதிரியான அறிகுறிகளை அது பார்க்கப்படுது. மீதி சில ஓசிடி உள்ளிட்ட பிரச்சனைகள் உடனடியாகவே பார்த்துறது நல்லது.
0: சரிங்க டாக்டர், இப்போது மனநல பிரச்சனைகளுக்கு மருந்துகள் மட்டும்தான் தீர்வா, ஆலோசனை மற்றும் உளவியல் சிகிச்சைகளின் பங்கு என்னவா?
1: மருந்துகள் மட்டும் தீர்வுன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக பார்க்கும்போது நான் முதல்ல சொல்கிறது அந்த சோஷியல் சப்போர்ட் எனப்படும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் முக்கியமாக தேவைப்படுது. இப்போ அவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு மனநல பிரச்சனை இருக்குது, அந்த சிம்டம்ஸ் வீட்டில் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஏன் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உதாசீனப்படுத்தாமல் அவங்க அதை ஒரு பிரச்சனையாக பார்த்து அதுக்கான சப்போர்ட் கொடுத்தாங்கனாலே கொஞ்சம் சில பேர் பாதி பேர் வெளியே வந்துடுவாங்க. அதை தாண்டின்னு பார்க்கும்போது உளவியல் ரீதியான சிகிச்சைகள் நிறையவே இருக்குது. அந்த ஒரு காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்ற சொல்லப்படுற அது ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி மருந்துகள் எஃபெக்டிவாகவும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள்

0: சொன்ன மாதிரி அந்த யோகா உள்ளிட்ட விஷயங்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருக்கும்.
1: இப்போது மனநலம், அந்த மனநலத்திற்காக மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து சமூகத்தில் ஒரு மாதிரியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, தவறாக பார்ப்பாங்க அப்படின்ற பயம் வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு இருக்குது. அதனாலேயே வந்து மனநல மருத்துவரை நாடாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: குறிப்பாக வந்து அது முன்னாடி அந்த மாதிரி இருந்தது தான், பட் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 15-20-10 வருஷத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விழிப்புணர்வுகள் அதிகமாகிடுச்சு. நம்ம அதனால தான் இந்த மாதிரியான மனநல நாள்கான விழிப்புணர்வு முகாம்கள், தற்கொலை தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வு முகாம்கள் இந்த மாதிரி அதிகப்படியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் சார்பாகவும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதுபடி பார்க்கும்போது நிறைய வந்து அந்த ஊர் ஊராக போயிட்டு கூட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மாத்திரைகள் எடுக்கிறத தப்பாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சில பேர் நினைக்கிறதா நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறதுங்கிறது அது ஒரு முன்னாடி அப்படி பார்த்தாலும் இப்போ வந்து அதை யாரும் அப்படி பெருசாக பார்க்குறது இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. இது மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும், ஏன்னா இப்போ எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண தூக்கம் வரலைங்கிறதையும் வந்து வெளியே வந்து சொல்லி அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிக்கணுங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அதனால் சில பேர் வந்து அப்படி நினைக்க வேண்டாம், ஏன்னா இப்போ எல்லாமே மாறிடுச்சு, எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் வெளியே வாங்க.
1: ஓகே டாக்டர், ரொம்ப சிறப்பாக அருமையாக பல்வேறு தகவல்களை, மனநல மருத்துவ சார்ந்த தகவல்களை வழங்குனீங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, இன்றைய வானொலியில் வசந்தம் உலக மனநல நாளைய ஒற்றிய சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டு இருந்துச்சு. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஓ மனமே அப்படின்ற தலைப்பில் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சி அறிவழகன் அவர்கள் மனநலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை அருமையாக வழங்கினார். அதை கேட்டு நம்மளுடைய சந்தேகங்கள்லாம் தெரிஞ்சிருப்போம், என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, மனக்கவலைகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ரத்தம் தன்கோ.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.

0: இன்ஃபோ.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: டாக்டர், இந்த நேயர்கள் வந்து மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க, அதுக்காக உங்களுடைய அலைபேசி என்ன கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும்.
1: ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதை கேட்டிருந்தீங்க, ஸோ இதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நம்பர் 8 2 4 8 6 1 0 6 1 1.
0: நன்றி டாக்டர்.
1: நன்றி.
0: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய வானொலியில் வசந்தம். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. ஒரு பழைய பாடலை பாடிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, எதை தொலைத்தீர்கள், இப்படி பாடிக்கொண்டு வருகிறீர்கள் என்று நான் கேட்டேன். ஓர் அருமையான பழைய பாடல் சீர்காழி பாடியது, பாடிக்கொண்டு வந்தேன். ஆனால் அந்த பாடலில் கவிஞர் என்ன சொல்ல வருகிறார் என்பதுதான் புரிய மாட்டேன் என்கிறது. இது புகழ்மதி. அப்படி வாங்க வழிக்கு. இன்னைக்கு நாட்டில் நம்மில் பலர் செய்கிற காரியத்தைத்தான் அன்றைக்கே கவியரசர் எழுதி வைத்திருக்கிறார் என்றேன் நான். இன்றைக்கு நாட்டில் நம்மில் பலர் செய்கிற காரியமா? என்ன பூடகமாக பேசுகிறீர்கள், இது பாட்டை விட புரியாமல் அல்லவா இருக்கிறது நண்பர் புகழ்மதி சொன்னார். எனக்கு முல்லாவின் கதை ஒன்று நினைவுக்கு வந்துவிட்டது. ஒரு நாள் ஒரு தெருமுனையில் முல்லா நசுருதீன் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அவர் துழாவி துழாவி தேடிக்கொண்டிருந்ததை பார்த்த சிலர் அவருக்கு உதவுவதற்காக அவர்களும் சேர்ந்து தேடத் தொடங்கினர். முல்லா வெகு மும்முரமாக அங்குலமங்குலமாக தேடிக்கொண்டிருந்தார். அவருடைய மும்முரத்தை பார்த்த மற்றவர்களும் அதிக சிரத்தையுடன் தேடத் தொடங்கினர். ஒருவர் மெதுவாக முல்லாவின் அருகே வந்து கேட்டார், நீங்கள் எதையோ தேடுகிறீர்கள் என்று தெரிகிறது, ஆனால் நீங்கள் தேடுகிற பொருள் என்னவென்று எங்களிடம் கூறினால் நாங்கள் தேடுவதற்கு வசதியாக இருக்கும் என்றார். ஓ, அதுவா, சாவியை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். மற்றொருவர் முல்லாவிடம் கேட்டார், அது தனியாக ஒரு சாவியா, இல்லை 4-5 சாவிகள் சேர்ந்த கொத்தா, அது ஏதேனும் ஒரு செயினில் கோர்க்கப்பட்டிருக்குமா? ஆகா, விளக்கமாக விவரமாக கேட்கிறீர்களே, நன்றி. நான் தொலைத்தது கொத்துச்சாவி இல்லை, அது தனிச்சாவி, எந்த செயினிலும் கோர்க்கப்பட்டிருக்காது. எல்லாரும் முல்லாவுடன் சேர்ந்து மறுபடியும் தேடத் தொடங்கினர். சிறிது நேரம் சென்றவுடன் தேடி களைத்தவர்களில் ஒருவர் வந்து முல்லாவிடம் கேட்டார், சாவியை எந்த இடத்தில் தொலைத்தீர் முல்லா? முல்லா அமைதியாக பதில் சொன்னார், என்னுடைய வீட்டில். அடப்பாவி, வீட்டில் தொலைத்த சாவியை யாராவது தெருமுனையில் வந்து தேடுவார்களா? கேட்டார் ஒருவர். முல்லா மீண்டும் அமைதியாக பதில் சொன்னார், வீட்டிற்குள் வெளிச்சமில்லை, இங்குதான் வெளிச்சம் இருக்கிறது, அதனால்தான் இங்கு வந்து தேடுகிறேன். தெருமுனையில் தேடிய எல்லாரும் திகைத்து போனார்கள். இப்படித்தான் நம்மில் பலர் வாழ்க்கையில் எதை எங்கே தேட வேண்டுமோ அதை அங்கே தேடாமல் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டிற்குள் இருக்கும்போது அலுவலக சிந்தனை, அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டு சிந்தனை, கோயிலுக்குள் செல்லும்போது இடைவிடாத செல் பேச்சுக்கள், பயணிக்கும்போது பயன் தராத பல சிந்தனைகள், சுற்றுலாவிற்கு சென்றாலும் சுற்றி நிற்கும் பிரச்சனைகளோடு போராட்டம். இப்படி எதை எங்கே தேட வேண்டுமோ, எதோடு எங்கே போராட வேண்டுமோ அதை விடுத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் வெற்று தேடல்களாலேயே நிரப்பி வருகிறோம். தேடுவோம் வைத்த இடத்தில், தேடுவோம் கிடைக்கிற இடத்தில் கிடைக்கிற பொருள்களை, நம்புவோம் நாளையும் நமதே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய

நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: தருமபுரி பண்பலை 102.5, கிற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்கம் மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8420.
0: நீங்கள் கேட்டவை, ஆமாங்க, நீங்க கேக்குற பாடல், அதாவது உங்களுடைய குரலிலேயே எங்களுக்கு பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய குரலும் வளம் வரும், உங்களுக்கு பிடித்த பாடலும் வளம் வரும். எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலுடன் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை உங்களுடைய குரலிலேயே பதிவு செய்யுங்க. 0343-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிடுங்க. சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நீங்கள் கேட்டவையாக. நிகழ்ச்சியில் இடம்பெறும் நேயரின் குரல் பதிவு.
4: ஆன்டி, என் பேர் கோப்புகள் வேந்தன், நான் எரப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இந்தியன் படத்துல இருந்து கப்பல் ஏறி போயாச்சு பாட்டு போடுங்க.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி

மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமலைக்கு வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள். கற்சலைகள் காணும் படை கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒளி உலா விழுந்து கொண்டிருக்கும் நேரம் காலை 10:18 நிமிடம். நீங்கள் கேட்டவை.
1: வணக்கம், என்னுடைய பெயர் வந்து பிரியங்கா. நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மயக்கம் படத்திலிருந்து பிறை தேடும் பாடல் வேணும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

0: மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: உங்களுக்கும் நீங்க விருப்பப்பட்ட பாட்டை கேட்டு ரசிக்கணுமா? அதுவும் உங்களுடைய குரலிலேயே கேட்டு ரசிக்கணுமா? அப்போ 0043 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில்
3: ஐயா வணக்கம். நான் தர்மபுரி ஒட்டப்பட்டியிலிருந்து கார்த்திக் பேசுகிறேன். படம் காதல் கோட்டை பாடல் நலம் நலமறிய ஆவல். நன்றி.

0: இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவையாக, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க உங்களுடைய குரலிலேயே உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவு பண்ணி 0343-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை வானொலியில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில
1: வணக்கம். மோகனூர்ல இருந்து ஹசீன் பானு பேசுறேன். இன்று அஞ்சல் தினத்தை ஒட்டி கண்மணி அன்போடு காதல நான் எழுதும் அந்த பாட்டை குணா படத்துல எடுத்து போடுங்க.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்

0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: பிரிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை.
5: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
6: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
4: ஆனா கிளைம் பண்றது கஷ்டமா?
5: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 15 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
7: RBI சொல்கிறது,
5: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது பொது இ சேவை மையங்கள் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டிடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், 600 ரூபாய் உரிம கட்டணத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டிடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நீல வரைபடம் ஆகிய ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. உரிம கட்டணம் 600 ரூபாய், இணையவழி விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். விண்ணப்பங்களை 18/10/2026 விண்ணப்பிக்க வேண்டும். 18/10/2026 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எளிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயரின் குரல் பதிவு
1: 102.5 தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல இருந்து வெங்கடேஷ். படம் அயோத்தி, பாடல் காற்றோடு பட்டம் போல. நன்றி, வணக்கம்.

0: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
2: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள்.
3: இன்று நாம் கைகளில் கைபேசிகளை வைத்துக்கொண்டு உலகத்தின் எந்த மூலையிலும் நொடிப்பொழுதில் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் நம் மகிழ்ச்சி, துக்கம், திருவிழாக்கள், அவசர செய்திகள் என அனைத்தையும் சுமந்து வந்து நம் வாசலில் அம்மா போஸ்ட் என்ற அந்த ஒற்றை குரலுக்கு இருந்த மதிப்பு தனித்துவமானது. ஆம் நண்பர்களே, இன்று தேசிய தபால் தினம். இந்த நாள் வெறும் தபால் துறையை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, நம் நாட்டின் தொலைதூர பகுதிகளையும் நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து தலைமுறை தலைமுறைகளாக மக்களின் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான சேவையை நினைவு கூறும் நாளாகும். ஒரு குறுஞ்செய்தி சில நொடிகளில் சென்று சேரலாம். ஒரு மின்னஞ்சல் சில வினாடிகளில் உலகின் மறுபக்கத்தை அடையலாம். ஆனால் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதம் தரும் உணர்வை அவை முழுமையாக மாற்றிவிட முடியுமா? ஒரு கடிதத்தில் வெறும் வார்த்தைகள் மட்டும் இருப்பதில்லை, அதில் எழுதியவரின் நினைவுகள் இருக்கின்றன, அதில் அவருடைய கையெழுத்து இருக்கிறது, அதில் அவருடைய அன்பு இருக்கிறது. சில நேரங்களில்

பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படிக்கும்போது அந்த காலத்தையே நம்மிடம் மீண்டும் கொண்டு வரும் ஒரு நினைவு சின்னமாக அது மாறிவிடுகிறது. இதுதான் தபாலின் தனிச்சிறப்பு. இந்தியாவின் நரம்பு மண்டலமாக விளங்கும் உலகிலேயே மிகப்பெரிய தபால் அமைப்புகளில் ஒன்றான இந்திய தபால் துறையின் வரலாற்றை பார்த்தால் இந்தியாவில் தபால் முறை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு முன்பே நம் நாட்டில் சிறப்பான தகவல் தொடர்பு முறைகள் இருந்திருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் ஒற்றர்கள் மூலமும் புறாக்கள் மூலமும் குதிரை வீரர்கள் மூலமும் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். மௌரிய பேரரசு மற்றும் முகலாயர் காலத்தில் அதிகாரப்பூர்வ செய்திகளை அனுப்ப தனிப்பிரிவுகளெல்லாம் இருந்திருக்கிறது. அலாவுதீன் கில்ஜி மற்றும் ஷெர்ஷா சூரி போன்ற மன்னர்கள் காலத்தில் குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை பயன்படுத்தி மிக விரைவான தபால் முறையை உருவாக்கி செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நவீன தபால் முறைக்கு அடித்தளமிட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான். 1727 இந்தியாவின் முதல் தபால் அலுவலகத்தை கொல்கத்தாவில் அப்போதைய தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் இது இராணுவ மற்றும் வணிக தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்திய தபால் துறையின் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு 1854. இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த டல்ஹௌசி பிரபு காலத்தில் இந்திய தபால் அலுவலக சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் ஒரே சீரான தபால் கட்டண முறை அறிமுகமானது. வெறும் அரையணா கட்டணத்தில் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் கடிதம் அனுப்ப முடியும் என்ற நிலை உருவானது. இதே காலகட்டத்தில் தான் தபால் நிலையங்களில் தந்தி சேவை மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக இருந்தது. அவசரமான செய்திகளை விரைவாக அனுப்புவதற்காக தந்தி பயன்படுத்தப்பட்டது. தொலைதூரத்தில் உள்ள ஒருவருக்கு மிக முக்கியமான செய்தியை உடனடியாக தெரிவிக்க வேண்டிய சூழலில் தந்தி பெரிதும் உதவியது. பிறப்பு, திருமணம், வேலை கிடைத்த செய்தி போன்ற மகிழ்ச்சியான செய்திகளையும், நோய், விபத்து, மரணம் போன்ற அவசர செய்திகளையும் தந்தி மூலம் அனுப்பினர். ஒரு காலத்தில் தந்தி வந்துள்ளது என்ற செய்தியே மக்களிடையே பதற்றமும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும். காரணம், தந்தி பெரும்பாலும் அவசரமான அல்லது முக்கியமான செய்திகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதனால் தந்தி சேவை மக்கள் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தது. இந்தியாவில் 1854 விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறித்த தபால் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1947 சுதந்திர இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இதில் இந்திய தேசிய கொடியுடன் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கமும் இடம்பெற்றிருந்தது. ரயில்வே தபால் சேவை தொடங்கப்பட்ட பிறகு கடிதங்கள் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் மிக வேகமாக பயணிக்க தொடங்கின. காலை மாட்டு வண்டிகளிலும் படகுகளிலும் மனிதர்கள் ஓடிச் சென்று கடிதங்களை சேர்த்த காலம் மாறி ரயில்கள் பயணிகளுடன் தபால்களையும் சுமந்து கொண்டு சென்றன. 1972 இந்தியா முழுவதும் கடிதங்களை சரியாக பிரித்து அனுப்ப 6 இலக்க பின்கோடு முறை கொண்டு வரப்பட்டது. இது தபால் விநியோகத்தை மிக எளிதாக்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சமூக நலத்திட்டங்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பிற அரசாங்க மானியங்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக மக்களின் கணக்கில் வந்து சேர தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தபால் துறை மூலமாக தொடங்கப்பட்டு இன்று டிஜிட்டல் சேவைகளையும் வழங்கி வருகிறது. பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முதியோர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் சேவையையும் தபால் ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று செய்து வருகிறார்கள். ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் பல தபால் நிலையங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்படுகின்றன. தபால் நிலையங்களில் புதிய ஆதார் பதிவு, ஆதார் தகவல் புதுப்பித்தல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தகவல்களில் தேவையான மாற்றங்களை செய்வது போன்ற பணிகளுக்கு இந்த மையங்கள் உதவுகிறது. சிறு தொழில் முனைவோர், கைத்தொழில் செய்வோர், விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பாளர்களின் கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், சிறு தொழில் நிறுவனங்களின் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய பொருட்களை அஞ்சல் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் துறை டாக்கர் நிர்யத் கேந்திரா மூலமாக தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகிறது. பொருட்களை பதிவு செய்வது, தேவையான ஆவணங்களை தயாரிப்பது, பார்சலை அனுப்புவது போன்ற செயல்முறைகளை எளிதாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இதனால் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு புதிய சந்தைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அவர்கள் தங்கள் பொருட்களை உள்ளூர் சந்தையில் மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் சென்றடைய வழிவகுக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை, குறிப்பாக அவர்களின் உயர்கல்வி மற்றும் திருமண வாழ்வை வளமாக்க இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்திய அஞ்சலகங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய அரசு நாட்டின் அனைத்து

0: தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக குறைந்த வருவாய் பிரிவினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் பல ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா போன்ற திட்டங்களை தபால் துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்திய தபால் துறை என்பது வெறும் கடிதங்களை பரிமாறும் நிறுவனம் அல்ல, அது இந்தியாவின் கலாச்சாரத்தையும் மனித உறவுகளையும் பிணைத்த ஒரு பாலம். இமயமலையின் 14,567 அடி உயரத்தில் உள்ள ஹிக்கிம் என்ற கிராமத்தில் இருக்கும் உலகின் மிக உயரமான தபால் நிலையம் முதல் தண்ணீரில் மிதக்கும் தால் ஏரி தபால் நிலையம் வரை இந்தியாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் பொதுத்துறை நிறுவனம் இது. தபால் சேவையின் வரலாறு என்பது வெறும் கடிதங்களின் வரலாறு அல்ல, அது மனிதர்களை இணைத்த வரலாறு. நம் நாட்டின் மிக தொலைதூரமான கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கும், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கும், ஏன் நாட்டின் எல்லைகளை தாண்டியும் செய்திகளையும் பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை தபால் துறை நூற்றாண்டிற்கும் மேலாக சிறப்பாக செய்து வருகிறது. தபால் சேவை என்பது வெறும் பொருட்களை எடுத்து செல்லும் சேவை அல்ல, அது நம்பிக்கையை எடுத்து செல்லும் சேவை, அது உறவுகளை இணைக்கும் சேவை, அது மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கும் ஒரு பாலம். மழை, வெயில், புயல், பனி என எதையும் பொருட்படுத்தாமல் காடுகளையும் மலைகளையும் கடந்து நம்மிடம் செய்திகளை சேர்க்கும் தபால் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு மாறினாலும் சிவப்பு நிற தபால் பெட்டியும் காக்கி சட்டை அணிந்த தபால் ஊழியர்களும் பொதுமக்களின் இதயத்தில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ள நவீன காலகட்டத்திலும் தபால் துறையானது பல நவீன திட்டங்களை புகுத்தி புது பொலிவுடன் இன்னும் புதுமையுடன் திகழ்ந்து வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அஞ்சல் துறையும் இணைந்து தொடங்கியுள்ள தபால் துறை பாஸ்போர்ட் சேவை கேந்திரா திட்டம் அருகிலுள்ள தலைமை தபால் நிலையங்களிலேயே பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை, மக்கள் சேவை.
1: தேசிய அஞ்சல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் முற்பகல் 11 மணி.
1: தருமபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கும். கேட்டால் சுவைக்கும்.

0: இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான சுவையான வெண் பூசணிய வைத்து நிறைய நிறைய சமையல் செய்யலாம். ஜூஸ்ல இருந்து அல்வா வரைக்கும் செய்யலாம். அதெல்லாம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா? வெண்பூசணிக்காய் மிகவும் ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காய்கறி. இதை பல விதமான உணவுகளாக பரிமாறலாம். இனிப்பாகவும் காரமாகவும் பானமாகவும் செய்யலாம். இப்போ வெண்பூசணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது தென்னிந்திய பாரம்பரிய இனிப்பு உணவு. சுவையாகவும் சத்து மிக்கதுமான இந்த வெண்பூசணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்பூசணி துருவியது 2 கப்பு, நெய் 3 to 4 tablespoons, பால் 1/2 கப்பு, சர்க்கரை 3/4 கப்பு, ஏலக்காய் தூள் 1/2 teaspoon, முந்திரி 8 to 10 சின்ன சின்னதா நறுக்கியது, திராட்சை 1 tablespoon. வெண்பூசணிய தோல் விதை நான் நீக்கி துருவி எடுத்துக்கோங்க.
1: அதை சிறிதளவு தண்ணி ஊத்தாம ஒரு வானலில் வச்சு அதோட தண்ணீர் வற்றும் வரைக்கும் மிதமான தீயில வேக வைக்கணும். அது கூட பால் சேர்த்து கலவை கெட்டியாகிற வர கிளறி விடணும். இப்போ சர்க்கரை சேர்த்து கலக்குங்க. சர்க்கரை கரைந்து கலவை மீண்டும் தளர்வாகும். அது தொடர்ந்து கிளறிட்டே இருங்க, மீண்டும் கெட்டியாகிற வரைக்கும். அது கூட 1 tablespoon நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கூட

0: ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. வேறொரு வாணலில சிறிதளவு நெய் முந்திரி திராட்சைய நல்லா மிதமான சூட்ல வறுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த கலவை வாணலில ஒட்டாம கொஞ்சம் பிரியும் நிலைக்கு வந்ததும் அடுப்பை அணைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொட்டி நல்லா சூடு ஆறினதும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறலாம். எளிதில் செரிமானமாக கூடிய வெண்பூசணி அல்வா ரெடி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, வெண்பூசணியை வச்சு ஜூஸ் செய்ய போறோம். வெண்பூசணி இயற்கையாவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம். உடல்ல வெப்பத்தை குறைச்சி சோர்வை போக்கி புத்துணர்ச்சியை தரக்கூடியதுதான் வெண்பூசணி ஜூஸ். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, வெண்பூசணி துண்டுகள் ஒரு கப்பு, தேன் ரெண்டுல இருந்து 3 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், சப்ஜா விதைகள் 1 டீஸ்பூன், தண்ணீர் 1 கப்பு. இப்ப வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலாம்னா, வெண்பூசணிய தோல் விதை நார் நீக்கி சிறு சிறு துண்டுகளா வெட்டணும். மிக்சியில பூசணி துண்டுகளையும் தண்ணீரையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைத்த கலவைய வடிகட்டி பூசணி ஜூஸ் எடுக்கணும். இது கூட தேன் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. தண்ணில 10 நிமிஷம் ஊற வச்ச சப்ஜா விதைகளை அது மேல சேர்த்தீங்கன்னா கூடுதல் குளிர்ச்சி தரும். ஃப்ரிட்ஜ்ல 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் குளிர வச்சு பரிமாறணும். காலையில வெறும் வயித்துல வெண்பூசணி ஜூஸ் குடிச்சீங்கன்னா சிறந்த பலன் கிடைக்கும். நன்றி நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

நேயர்களின் கவனத்திற்கு ஓவியம் மற்றும் சிற்பக்கலை துறையில் சிறந்து விளங்கும் 10 கலை ஆசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ரூபாய் 10,000 மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. www.artandculture.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அக்டோபர் 20 தேதிக்குள் இயக்குநர் கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி வளாகம் 2 தளம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னை 608 என்ற முகவரிக்கு அனுப்பி வைத்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நிலையத்தில் நேரம் 11:05. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம். தருமபுரி வைசுவாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசுவாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
0: நேர்களே, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சொற்கள் தமிழ் சொற்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது பிறமொழி சொற்களாக இருக்கும். உதாரணத்துக்கு சாவி. சாவி அப்படின்றது ஒரு போர்த்துகீசிய சொல். அது வந்து நம்ம திறவுகோல் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். தமிழ் சொல் திறவுகோல் அப்படின்றது. ஆனால் இப்போ வரைக்குமே நடைமுறையில் சாவி அப்படின்றது தான் நம்ம தமிழ் சொல்லாக நினச்சி பேசிகிட்ருப்போம். இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் மோகனம் ததும்பும் முத்தமிழ்,

கலந்திருக்கும் கலப்பு சொற்களான வடச்சொற்கள், தெலுங்கு சொற்கள், கன்னட சொற்கள், போர்த்துகீசிய சொற்கள், அராபிய சொற்கள், பாரசீக சொற்கள், இந்துஸ்தானிய சொற்கள், ஆங்கில சொற்கள், இதை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அதுக்கான தமிழ் சொல்ல நீங்கள் பதிலாக சொல்லணும். தொடர்ந்து மூணு வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடல் காற்றையில வலம் வரும். என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, எப்படி சொல்ல போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நிஜமாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த விளையாட்டு, முத்தமிழ் விளையாட்டு. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி முத்தமிழ் விளையாட்டு அப்படின்ற தலைப்பில் வலம் வர இருக்குது. ஸோ பெண் தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணி எண்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களில் வந்து புதிய நேயர்கள் அழைக்கலாம். அறிமுக நேயர்கள், புதிய நேயர்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள், அதாவது வழக்கமாக வந்துட்டே இருக்கிறவங்க, 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-20

0: என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களில் வந்து புதிய நேயர்கள் அழைக்கலாம். அறிமுக நேயர்கள், புதிய நேயர்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள், அதாவது வழக்கமாக வந்துட்டே இருக்கிறவங்க 043 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்களில் அழைத்து விளையாட்டில் பங்கெடுத்து உங்களுக்கான பரிசு பாடலை நீங்கள் பெற்று சந்தோஷமாக இருக்கலாம். ஆமா தானே, வானொலியில் நமக்காக நமக்கு ஒருத்தர் பாட்டு போடுறாங்க அப்படின்னா அது அலாதியான இன்பம் தானே. அதுவும் நாம் ஜெயிச்சு அந்த பரிசு பாடலை வாங்கினோன்னா அது வேற லெவல் தானே. அதனால தான் சொன்னேன், சந்தோஷமாக இருங்கன்னு. சரி, நம்ம இப்போது விளையாட்டுக்குள்ளே போகலாம். விளையாட்டுக்கு இணைய வர முதல் தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் தோழி. வணக்கம் வணக்கம். இணைப்பில் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க, உங்க பேர், ஊர் சொல்லுங்க. லாவண்யா. சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம், காட்டுப்புத்தூர்.
0: சூப்பர். சரி, புவி பெண் புவி நிகழ்ச்சியோட இன்னைக்கு தலைப்பு என்னன்றதை கேட்டீங்களா? முத்தமிழ் விளையாட்டு, அதாவது தமிழ் மொழியில இருக்கிற கலப்பு சொற்களை வந்து நான் சொல்லுவேன், நீங்க வந்து அதுக்கு கரெக்டான ஹாப்டான தமிழ் சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். நானே ஹாப்டானன்னு இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறேன், கொஞ்சம் தவிர்த்துக்கிறேன். நீங்க அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் இந்த
1: விளையாட்டு.
0: சரி, கண்டுபிடிக்கிறீங்களா?
1: கண்டுபிடிப்பேன்.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? உங்களுக்கான முதல் வார்த்தை கும்பாபிஷேகம்.
1: குடமுழக்கு விழா.
0: சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்ன வார்த்தை, அதாவது எந்த மொழி இந்த வார்த்தை வந்து? கும்பாபிஷேகம் அப்படின்றது, கும்பாபிஷேகம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல்லு. அதுக்கு தமிழ் சொல் வந்து குடமுழுக்கு அப்படின்றது தான் கரெக்டான வேர்டு. கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த சொல்லுக்கு போலாமா? அடுத்த சொல்லு சந்தடி. சந்தடி.
1: சந்தடிங்களா?
0: ஆமாம், சந்தடின்னு சொல்லுவோம்ல, சந்தடி சாக்கில் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்போம் இல்லைங்களா நடைமுறையில். அப்படின்ற அந்த சந்தடிக்கு என்ன மீனிங், என்ன தமிழ் சொல், இனியான தமிழ் சொல் சொல்லுங்க.
1: இந்த வார்த்தை
0: கேள்விப்பட்ட மாதிரியே தெரியலீங்களா? சரி, முயற்சி பண்ணுங்க, இதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனையில் வச்சு சொல்லுங்க.
1: சந்தடி.
0: சந்தடி, ஆமாம்.
1: சந்தடி
0: ரொம்ப கஷ்டமா கேட்டுடணும். இது ஒரு தெலுங்கு சொல்லு, ஆனா நடைமுறையில நம்ம தமிழ் சொல்லா இதை பயன்படுத்திட்டு தான் வரும். ஆமா, இது ஒரு தெலுங்கு சொல்லு, ஆனா நடைமுறையில இது ஒரு தமிழ் சொல்ல நம்ம பயன்படுத்திட்டு வரோம்.
1: சந்தடி.
0: சந்தடி. சரி, டிக் டிக் ஒன், டிக் டிக் டூ, டிக் டிக் த்ரீ, தெரியல. சரி, தெரிஞ்சுக்கோங்க, சந்தடி அப்படின்றது ஒரு தெலுங்கு சொல்லு, இதுக்கு இணையான தமிழ் சொல்லு இறைச்சல் அப்படின்றது
1: தான்.
0: ஆறாவாரத்துலேயும் ஏதாவது ஒரு பஞ்ச் போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா சந்தடி சாக்கில் பேசிட்டான் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா பொருத்தமா இருக்கா? சந்தடி அப்படின்ற தெலுங்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு இறைச்சல். சூப்பர். இணைப்பில் இணைஞ்சி முயற்சி பண்ணதுக்கு நன்றி தோழி. நன்றி. அடுத்த பெண் தோழி வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்க, கலை செல்வி. உங்களுக்கான வார்த்தைகளை கொடுத்துடலாமா? சரி, உங்களுக்காக எளிமையாக தான் தரப்போகிறேன், சரிங்களா? ருசி. ருசி அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னது சொல்லுங்க. ருசி. ருசி, ருசியா சாப்பிட்டோம்ப்பா, ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு நடைமுறையில் நம்ம சொல்லிட்டு வருவோம், ஆனால் அது தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு வடமொழி சொல். அதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் சொல்லுங்க.
2: இனிப்பு.
0: இல்லையே, இனிப்புன்றது அதோட வகைகளில் ஒன்று. நம்ம ருசியை என்னன்னு சொல்லுவோம், ருசியாக இருக்குது அப்படின்னு. நம்ம காரமாக சாப்பிட்டாலும் ருசியாக இருக்குன்னு தான் சொல்லுவோம்,

0: இந்த சுவையை சாப்பிட்டாலும் ருசியாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். அப்போ ருசினா என்ன? நானே ஆக்சுவலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். தெரியலைங்களா? சரி, தெரிஞ்சுக்கோங்க. ருசி அப்படின்றது ஒரு வடமொழி சொல்லு, நடைமுறையில் நம்ம பயன்படுத்திகிட்ருக்க ஒரு தமிழ் சொல்லு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ருசி அப்படின்றது வடமொழி சொல்லு, அதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து சுவை அப்படின்றது தான். சுவையா இருக்கு, ருசியா இருக்கு, இப்போ தோணுதுங்களா? சரிங்கம்மா, முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. நன்றி. அடுத்த தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
1: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சரிங்க சாந்தியம்மா, உங்களுக்கான சொல் சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான சொல் ஞாபகம், அதுக்கு இணையான தமிழ் சொல் சொல்லுங்க.
1: நினைவில் விழுந்தாய்.
0: ஞாபகம், நினைவு. ஓகே, எடுத்துக்கலாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த சொல் சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: ஞாபகம் அப்படின்றது என்ன சொல் அப்படின்னா வடமொழி சொல். அடுத்த சொல் உங்களுக்கு வந்து ஒரு கன்னட சொல்லிலேருந்து கேட்குறேன். நாம் அதை வந்து நடைமுறையில் பயன்படுத்திட்டு வரோம், அதுக்கு வந்து நீங்கள் தமிழ் சொல்ல சொல்லணும். அக்கறை.
1: கணிசனம்.
0: இல்லை, முயற்சி பண்ணுங்க. அக்கறை அப்படின்றது ஒரு கன்னட சொல், நடைமுறையில் நம்ம தமிழ் சொல்லு நினச்சி பயன்படுத்திட்டு வரோம், அதுக்கு தமிழ் சொல்ல சொல்லுங்க. இனியான தமிழ் சொல். அன்பு. இல்லை,
1: தெரியலீங்களா?
0: முயற்சி பண்ணுங்க, வரும்.
1: சொல்லுங்க, இன்னொரு வார்த்தை.
0: அக்கறை. சரி, வேலையெல்லாம் செய்யும்போது எப்படி செய்வீங்க? ஏதாவது ஒரு வேலையை செய்கிறீங்க. கவனம். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, இது ஒரு கன்னட சொல். அக்கறை அப்படின்றது கன்னட சொல், அதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கவனம் அப்படின்றது. இப்போ அடுத்த சொல்லுக்கு போயிடலாமா?
1: சொல்லுங்க.
0: அடுத்த சொல் ஸ்தாபனம். அடுத்த சொல் ஸ்தாபனம். ஸ்தாபனம்னா என்ன சொல்லுங்க? தமிழ் சொல் சொல்லுங்க அதுக்கு.
1: பொருளை வச்சு சொல்லலாங்களா?
0: எதை வச்சு கூட ரிலேட் பண்ணி சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தை இருக்கணும். ஸ்தாபனம்னா என்ன?
1: கருவின்னு சொல்லலாம்.
0: இல்லையே,
1: கருவியும் சாதனம்னு சொல்வாங்க.
0: இல்ல இல்ல, கருவிய ஸ்தாபனம்னு சொல்ல மாட்டாங்க.
1: பொருள்னு சொல்லலாம். தெரியலீங்களே, ஈஸியாக கொடுத்துருந்தா பாட்டு வாங்கலாம்.
0: ஈஸி தான், இது ரொம்ப ஈஸி. ஸ்தாபனம் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு வேர்டு தான். இதுவும் வடமொழி சொல்லி, இதுக்கு இது இணையான தமிழ் சொல்ல நீங்கள் சொல்லணும்.
1: சாதனம் சொல்றதுக்கு என்னன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையே.
0: சரிங்கம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுப்பீங்க. ஸ்தாபனம் அப்படின்ற வடமொழி சொல்லிக்கு இணையான தமிழ் சொல் நிலையம் அப்படின்றது தான் சரியான சொல். சரிங்க நேயர்களே, நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் செம ஸ்வீட்டான ஆஃபர்.
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி

0: இஸ் மருத்துவமனை. இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 தமிழருவி நிகழ்ச்சியில் ஔவையார் தனிப்பாடல்கள். நாமக்கல் மகேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. ஜெயக்குமார் அவர்களின் உரையை கேட்கலாம்.

0: நேரிலே 11:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவி பின் பூவி நிகழ்ச்சியினை. இன்றைய பூவி பின் பூவி நிகழ்ச்சி ஒரு முத்தமிழ் விளையாட்டா தான் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணைய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 44-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் அழைக்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 44-40-31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களிலும் இணைந்து அதாவது அழைத்து இணையலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த பெண் தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் தோழி.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: எடப்பாடியில இருந்து ஜெயந்தி பேசுறேன்.
0: சரிங்க ஜெயந்தி, உங்களுக்கான சொல் சொல்லிடலாமா? நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: தானே இருக்கீங்க? கேட்டு.
0: சரி, உங்களுக்கான சொல்லு. இது ஒரு இந்துஸ்தானி சொல்லு. இதுக்கு வந்து இனியான தமிழ் சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானோ, அழுகுறானோ, அவனும் பேசணும் பேசணும் சொல்லிட்டு இருக்கானோ?
1: ஆமாங்க தோழிராம்.
0: சரி, ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க, அப்புறம் அவனையும் பேச வைக்கலாம். அழகு குட்டி செல்லன்னு ஒரு நிகழ்ச்சி வருது ஞாயிற்றுக்கிழமை, அப்ப பேச வைங்க
1: அவனை.
0: வானலியில் வசந்தம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அழகு குட்டி செல்லமா வளம் வரும் 9:05 இருக்கு. அப்போ வந்து உங்க குழந்தைகிட்ட போன் பண்ணி கொடுத்து பேச வைங்க. இப்ப நாம பேசலாமா? போனே கொடுக்க மாட்டேங்கிறானா? ஹலோ தம்பி, அம்மா கிட்ட குடுறா, கொஞ்சம் விளையாடிக்கிறோம் நாங்களும். ஹலோ செல்லம், நீ அழகு குட்டி செல்லம் அப்படின்ற நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண, இப்போ அம்மா கிட்ட போன் கூட, அம்மா பேசட்டும்.
1: Thank
0: you செல்லம், உங்களுக்கும். சரிங்க ஜெயந்தி, நம்ம பேசலாமா?
1: பேசலாம்.
0: உங்களுக்கான சொல்லு, இது ஒரு இந்துஸ்தானி சொல்லு, ஆனா நடைமுறையில பயன்படுத்திட்டு வரோம். இஸ்திரி பெட்டி, அதுக்கு இணையான தமிழ் சொல் சொல்லுங்க. இஸ்திரி பெட்டி, இதுக்கு இணையான தமிழ் சொல் சொல்லுங்க. எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்றத யோசிச்சாலே வந்துடும். தமிழ்ல இஸ்திரி பெட்டின்னு பயன்படுத்திட்டு வரோம், ஆனா அது தமிழ் வார்த்தையே கிடையாது. அதுக்கான தமிழ் வார்த்தை துணி மடிப்பு கருவி
1: அப்படின்றதுதான்.
0: சரிங்க தோழி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். பாய் பாய் பாய் பாய். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகங்கை. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நாங்க நல்லா இருக்கிறோம்
0: மேம். சரிங்கம்மா, உங்களுக்கான சொல்ல கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான சொல், இது ஒரு அரேபிய சொல்லு, பட் நடைமுறையில நம்ம பயன்படுத்திட்டு வரோம்.
2: மேம் புரியல.
0: இது ஒரு அரேபிய சொல்லு மேம், நம்ம இதை நடைமுறையில பயன்படுத்திட்டு வரோம். அதுக்கான சரியான தமிழ் சொல்ல நீங்க சொல்லணும். கைதி அப்படின்ற சொல்லுக்கான தமிழ் சொல் சொல்லுங்க. கைதி அப்படின்றது ஒரு அராபிய சொல்லு, அதுக்கு இனியான தமிழ் சொல்ல நீங்க சொல்லணும்.

0: அரெஸ்ட் பண்றன்றது அது இங்கிலீஷ்ல வருமா?
1: அரெஸ்ட், ஆமா இங்கிலீஷ்ல வரும்.
0: சட்னே அவங்க இல்லை மேம், தோழிங்க சொல்ல மாதிரி எனக்கு வருது, எனக்கு சொல்ல மாதிரி வர மாட்டேங்குது.
1: அச்சோ, தொண்டை வரைக்கும் இருக்கு வெளியே வர மாட்டேங்குதே அப்படி இருக்கு. ஆமா தானே
0: அத்தை மேம், அது புரியல சட்னா.
1: சரிங்கம்மா, தெரிஞ்சுக்கோங்க. கைதி அப்படின்ற வேர்டோட இணையான தமிழ் சொல் வந்து சிறையாளி அப்படின்றது
0: தான்.
1: ஆமாம், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். சரிங்கம்மா, இணைப்பில் இணைந்து மிக்க நன்றி. அடுத்த தோழியை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம். பன்னம்போலேஸ்வரிமா.
1: ராஜேஸ்வரி அம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: என்னம்மா?
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமாம்மா, கேட்டுட்டு தான் இருக்கேன்.
1: சரிங்கம்மா, உங்களுக்கான சொல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க, முயற்சி பண்ணுவோம்.
1: உங்களுக்கான சொல் கரம்.
2: என்னம்மா?
1: கரம்.
2: கரமா?
1: கரம் அப்படின்னா என்ன? கரம் அப்படின்னா கை. ஓகே, இது ஒரு பாரசீக சொல். இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல சொல்லணும். நடைமுறையிலே எதையும் பயன்படுத்திட்டு வரும். கைகள்ன்றது ஒரு கரம் இருக்குமா, இன்னொரு கரமும் இருக்கு, அந்த கரத்துக்கான மீனிங் சொல்லுங்க. சரி விடுங்க, நீங்க கைகள்னு சொல்லிட்டீங்க, அதனால ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னே வச்சுப்போம். நான் கேட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் கேட்ட வார்த்தைக்கு வந்து சூடு அப்படின்னு அர்த்தம். சூடா இருக்கு, கரமா இருக்காங்க, சூடா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். கரம் அப்படின்னு சொல்லுவாங்களா? நான் வந்து கரம் அப்படின்னு சொல்லிட்டேனா? சரிங்கம்மா, உங்களுக்கான அடுத்த சொல் கொடுத்துடலாம். மஹால். டிக்கிக் ஒன், டிக்கிக் டூ, டைம் சொல்லிட்டு இருக்கேன் நான், நீங்க டக்குன்னு
2: சொல்லுவீங்கன்னு.
1: மஹால் அப்படின்னா அரண்மனை.
2: அரண்மனை.
1: ஆமா, சரிங்க நேயர்களே, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். NSB ரோட், திருச்சி.
4: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: நேயர்களின் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சி உழைப்போம் உயர்வோமாக. PV டிலைட் பிக்ஸ் புகைப்பட கலைஞர் கே ஜெகதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பதினோரு மணி 28 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன் பூவே பின் பூவே நிகழ்ச்சியின்

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த பெண் தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: ஹலோ மேடம், வாமலூர்ல இருந்து சுமதி பேசுறேன்.
0: சரிங்க சுமதி அம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: இன்னைக்கு
0: ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், முத்தமிழ் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தமிழ் சொற்களில் கலந்திருக்கிற கலப்பு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை நீங்க சொல்லணும். சரி, உங்களுக்கான முதல் சொல்ல கொடுக்கட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: ஆஸ்தி.
1: மேடம் இன்னொரு மாதிரி சொல்லுங்க மேடம்.
0: ஆஸ்தி. ஆஸ்தி. தெரியலீங்களா? நான் ஒரு குழு தரேன், சொல்றீங்களா? அவனுக்கு என்னப்பா ஆஸ்தி அந்தஸ்தோட பயங்கரமா இருக்கான் அப்படின்னு நடைமுறையில சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: இப்ப சொல்லுங்க என்னவா இருக்கும்.
1: நேம்பத்துக்கு வர மாட்டேங்குதுங்களே மேடம்.
0: டக்குன்னு வர மாட்டேங்குதே. என்னப்பா ஆஸ்தி அந்தஸ்தோட பயங்கரமா இருக்கான் அப்படின்னா செல்வ செழிப்பா நல்லா இருக்காங்க
1: அப்படின்றது.
0: நேர்களை நம் கேட்டு இணைந்திருக்கிறோம். தருமபுரி பைசுவாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

எங்களே இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி முத்தமிழ் விளையாட்டாக வளம் வந்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து பேசி விளையாடுவோம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
5: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 தமிழருவி நிகழ்ச்சியில் ஔவையார் தனிப்பாடல்கள். நாமக்கல் மகேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. ஜெயக்குமார் அவர்களின் உரையை கேட்கலாம்.
6: பதினோரு மணி 37 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பின் பூவே நிகழ்ச்சியினை. இன்னைக்கு பூவே பின் பூவே நிகழ்ச்சி முத்தமிழ் விளையாட்டா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில தமிழ் மொழி சொற்கள்ல கலந்திருக்கக்கூடிய கலப்பு சொற்களை வந்து கேட்டுட்ருக்கோம். அதுக்கு இணையான தமிழ் சொற்களை நேயர்கள் சொன்னால், அதுவும் தொடர்ந்து 3 சொற்களுக்கு விடை சொன்னால் அவங்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் இங்கிருந்து? இல்லை, நீங்கள் பேசுகிறது எனக்கு சரியாக கேட்கல. இணைப்பு சரியாக கிடைக்கிற இடத்துலருந்து பேசுங்க. உங்கள் பேர்?

0: ஊரையும் இன்னொரு டைம் சொல்லுங்க.
1: பிரியா மேடம், பிரியா.
0: பிரியா எங்கிருந்து?
1: சிட்லகாரம்பட்டி.
0: சிட்லங்காரம்பட்டி. சரிங்க பிரியா, உங்களுக்கான சொற்கள் கொடுத்துடலாமா? லட்சணம் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல். ஆமாம், லட்சணம். லட்சணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இணையான தமிழ் சொல் சொல்லுங்க. இது ஒரு வடமொழி சொல்.
1: லட்சணம்.
0: சொல்லுங்க, அதுவே அதுவே தமிழ் சொல் இல்லை, அது ஒரு வடமொழி சொல், அதுக்கு இணையான தமிழ் சொல்ல வந்து நீங்க சொல்லணும். லட்சணம், லட்சணமா இருக்காங்கப்பா பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இல்லையே, எக்ஸாக்டா வரல, அதாவது பொருத்தமா நீங்க சொல்லல. மங்களகரமா அப்படின்றது ஒரு தெய்வீகத்தை குறிக்கக்கூடியது. லட்சணம் அப்படின்றது சொல்லலாம், நானே சொல்லிடுவேன் போல, அப்படி உடனே வருது வார்த்தைகள். முயற்சி பண்ணுங்க. டிக் டிக் ஒன், டிக் டிக் டூ, டிக் டிக் த்ரீ. நானே சொல்லிட்டா? சரிங்கம்மா, நானே சொல்லிடுறேன். லட்சணம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் அழகு அப்படின்றது தான். அழகா இருக்கீங்க அப்படின்னு, மங்களகரமா இருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு தெய்வீகத்தை குறிக்கும், லட்சணமா இருக்கீங்க அப்படின்றது வந்து அழகா இருக்கீங்க அப்படின்றது சொல்ற குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு தமிழ் சொல். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கத்துக்கிட்டீங்களா, தமிழ் வார்த்தையை. நம்ம நேயர்கள் எல்லாருமே தமிழ் சொற்களை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க, நானுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லையே, எக்ஸாக்டா வரல, அதாவது பொருத்தமா நீங்க சொல்லல. மங்களகரமா அப்படின்றது ஒரு தெய்வீகத்தை குறிக்கக்கூடியது. லட்சணம் அப்படின்றது சொல்லலாம், நானே சொல்லிடுவேன் போல, அப்படி உடனே வருது வார்த்தைகள். முயற்சி பண்ணுங்க. டிக் டிக் ஒன், டிக் டிக் டூ, டிக் டிக் த்ரீ. நானே சொல்லிட்டா? சரிங்கம்மா, நானே சொல்லிடுறேன். லட்சணம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் அழகு அப்படின்றது தான். அழகா இருக்கீங்க அப்படின்னு, மங்களகரமா இருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு தெய்வீகத்தை குறிக்கும், லட்சணமா இருக்கீங்க அப்படின்றது வந்து அழகா இருக்கீங்க அப்படின்றது சொல்ற குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு தமிழ் சொல். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கத்துக்கிட்டீங்களா, தமிழ் வார்த்தையை. நம்ம நேயர்கள் எல்லாருமே தமிழ் சொற்களை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க, நானுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன்.

0: இல்லையே, ஜலதோஷம் எப்படி தலைவலி ஆகும்? டிக் டிக் ஒன், டிக் டிக் டூ, டிக் டிக் த்ரீ. டைம் முடிஞ்சிச்சுமா சொல்லுங்க. வரலீங்களா? சரி, தெரிஞ்சுக்கோங்க, ஜலதோஷம் அப்படின்றது ஒரு வடமொழி, அதுக்கு இணையான தமிழ் சொல் தடுமம் அப்படின்றது. நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி கிராமத்தில்
0: இருந்து. பேரு?
1: புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி அம்மா, சரி. உங்களுக்கான சொற்கள் சொல்லலாமா? சரணம்.
1: சரணம்.
0: சரணம்னா என்ன சொல்லுங்க, தமிழ் சொல் சொல்லுங்க, அதுக்கு இணையான தமிழ் சொல். சொல்லுங்கம்மா.
1: சமர்ப்பிப்பதுங்களா?
0: இல்லைங்களே, அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட போய் வேண்டுவோம் இல்லைங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு குழுவே கொடுத்துருக்கேன், அழகா சொல்லலாம். சரி, தெரிஞ்சுக்கோங்க, சரணம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல்லு, அதுக்கு இணையான தமிழ் சொல்லு அடைக்கலம். சரிம்மா. புவனேஸ்வரி அம்மா, அருமையா முயற்சி செஞ்சீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், இங்கிருந்து?
2: தருமபுரி மாவட்டம் வேளாங்கட்டில இருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
0: சரிங்க மகாலட்சுமணா, உங்களுக்கு சொல் கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க.
0: டீ ஸ்டால் சொல்லுங்க.
2: புரியல.
0: டீ ஸ்டால், அதுக்கு தமிழ் சொல் சொல்லுங்க. பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறாங்க தானே?
2: இல்ல இல்ல, அவங்க என்னன்னா அவங்க
0: கேட்டுச்சு கேட்டுச்சு. சரி, ஓகே. தேநீர் கடையா? கடைன்னு சொல்லக்கூடாதே, கடைன்றதும் வேற ஒரு வார்த்தை, வேற ஒரு மொழி சொல். ஆமா, தேநீர் ஓகே. ஸ்டாலுக்கு என்னன்னு சொல்லுங்க.
2: விடுதி.
0: விடுதியா?
2: தேநீர் விடுதி.
0: விடுதினா எப்படின்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சரி, ஒரு வகையில் இப்படியே எடுத்துக்கலாம். ஒரு ஒரு மொழிக்கு நீங்கள் ஒரு சொல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அடுத்த சொல்லுக்கு போயிடலாமா? அதே போல் டீ ஸ்டாலுக்கு வந்து சரியான தமிழ் சொல்லு தேநீர் அங்காடி அப்படின்றது தான். விடுதி அப்படின்றது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்த குறிக்கிறதுக்கு பேர் தான் விடுதி. சரி, நாம் இப்போ அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம். அடுத்த வார்த்தை வந்து ஸ்நேகம்.
2: நட்பு.
0: சூப்பர், ரெண்டு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்னொரு வார்த்தை இதையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் அப்படி காற்றறையில் வலம் வரும், கேட்டு ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் கேட்கட்டுங்களா?
2: சொல்லுங்க.
0: ஜென்மம்.
2: பிறவி.
0: சூப்பர், கண்டுபிடிச்சிட்டிங்க. அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பரிசு பாடல் வேணும் சொல்லுங்க.
2: ஜெயம் படத்துல இருந்து கவிதையே தெரியுமா, சாங் போடுங்க.
0: நான் தான் ரொம்ப உளறேன்னு பார்த்தேன், நீங்க பரவாயில்ல, எனக்கே டஃப் குடுக்கறீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், கவிதையே தெரியுமா அப்படின்ற பாட்டு வேணுமா?
2: ஜெயம் படத்துல இருந்து.
0: நான் ஒன்னு சொல்லட்டுங்களா?
2: சொல்லுங்க.
0: நம்ம தமிழ் மொழி எல்லாமே கவிதை மாதிரிதான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கலப்பு சொல் இல்லாம தமிழ் மொழி சொற்களையே பயன்படுத்த முயற்சி செய்வோம், சரிங்களா?
2: சரிங்க.

0: பதினோரு மணி 51 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பூவே பின்புவே நிகழ்ச்சியில அடுத்ததா இணையும் தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: காலை வணக்கம் தோழி.
2: காலை வணக்கம். யார் இங்கிருந்து?
3: ராணி.
2: சரிங்க ராணி, உங்களுக்கான அதாவது சொற்களை தரலாமா?
3: கொஞ்சம் எளிமையா கொடுங்க.
2: உங்களுக்காகவே ரொம்ப எளிமையா
3: தர. தமிழே வந்து நம்மளுக்கு தடமாட்டோம், நம்ம பேசுறதே சமஸ்கிருதம் தான் முழு வார்த்தை எல்லாமே.
2: அப்படிதான் இருக்கு. இப்போ சொல்லும் போதுதான் அப்படியே
3: என்ன
2: இப்படி சொல்றீங்க? சொன்னதுக்காகவே நான் ஈஸியா கேக்குறேன் பாருங்க. சவரம்.
3: என்னது
2: சவரம்? திருத்தம் வராதே. என்ன செய்வாங்க? அப்படிதான் வருதா? அதுக்குள்ள கூகுள்ல கேட்டீங்களா? அப்படிதான் வருதுன்னு
3: சொன்னீங்களா?
2: அப்படிதான் வருதுன்னு சொன்ன உடனே அதுக்குள்ள ஆன்லைன்ல கேட்டுட்டீங்க அப்படின்னு
3: நினைச்சேன்.
2: ஆமா, சரி நானே சொல்லிட்டீங்களா?
3: குழு
2: குடுங்கள். சரி, உங்களுக்கு வேற வார்த்தை சொல்றேன், ஈஸியா சொல்றேன். இதுக்கு நானே சொல்லிடுறேன். குழு எனக்கு கொடுக்க தெரியல. சவரம் அப்படின்றதுக்கு வந்து மலிப்பு அப்படின்றது தான் சரியான தமிழ் சொல். ஆமா, மலிச்சிருங்க வச்சு அப்படி சொல்லுவாங்களா, மொட்டை அடிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு அது. ஓகே, உங்களுக்கு பாருங்க ஈஸியா
3: கேக்குறேன்.
2: தாறுமாறு.
3: தாறுமாறு தக்காளி சோறு.
2: தாறுமாறு தக்காளி சோறு. தாறுமாறு அப்படின்னா என்ன சொல்லுங்க? சரியான தமிழ் சொல்ல சொல்லுங்க.
3: தமிழ் மாதிரியே ஓடிடுவாங்க
2: அப்படி.

0: இல்ல இல்ல,
1: எனக்கு ஏன்
0: ரொம்ப
1: சார் கொஞ்சம்
0: சுலபமா
1: கேட்குறீங்க,
0: கேட்டிருக்க,
1: நீங்க
0: இதுக்கு நீங்க
1: ஸ்டோரிக்கு
0: சொல்லலாம்.
1: யாரும் லைனுக்கே வர மாட்டாங்க.
0: இல்லையே, வந்துட்டே இருக்காங்க, என்னால அவங்க கிட்ட பேசவே முடியலன்ற
1: பாரு
0: கஷ்டமா
1: பாரு.
0: இருக்கு. இந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு 3 ஹவர், அதாவது 3 மணி நேரம் கொடுத்துருந்தா
1: இடக்கு
0: கூட
1: மடக்கு
0: செஞ்சிருக்கலாம் போல. எடக்கு
1: இடக்கு
0: மடங்கு
1: மடக்கு
0: இல்லையே, எடக்கு
1: அது மடக்கு
0: மடக்குன்றதே அது
1: வச்சிருக்கீங்க.
0: வேற வார்த்தை, வேற அர்த்தம் வரும்
1: தாறுமாறு
0: அதுக்கு.
1: கொடுத்தல்
0: தாறுமாறு
1: கொடுத்தல்
0: அப்படின்னா
1: கொடுத்தல்.
0: இல்லை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்கேன், நீங்கள் சொல்லலாம்.
1: தாறுமாறு வரமாட்டேங்க.
0: தாறுமாறாக இருக்குப்பா, சரியில்லைப்பா
1: தாறு
0: அப்படின்னு சொல்லுவோம்ல, சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, நான் குழுவே கொடுத்துட்டேன், சொல்லலாம். நீங்கள்
1: சரியா தப்பா
0: சரியா தப்பா, இல்லை சரியாவே இல்லை அப்படின்றத என்ன சொல்லுவோம்?
1: சரியா இல்ல. மத்தவங்களுக்கு கேட்கும் போது ஈஸியா இருக்குது, நாம லைன் குடிக்கும் போதுதான் கஷ்டம்.
0: நமக்கு வரமாட்டேங்குதேப்பா, அப்படி இருக்கா?
1: ஆமா ஆமா
0: நான் கூட உங்க பிளேஸ்ல இருந்தா அப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்பேன். நீங்க பாத்தீங்களா, நான்
1: சரியா
0: பேசுறேன்,
1: சரி
0: 4 வார்த்தையில 2 வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு. நானும் தான் தடுமாறுறேன், நானும் நிறைய
1: கண்டிப்பா
0: முயற்சி
1: கண்டிப்பா.
0: பண்ணணும் தமிழ்
1: இது நிறைய
0: வார்த்தைகளை பேச.
1: ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்ப அடிக்கடிக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணா நம்ம தோழிகள்லாம் வெளிப்பு ஆயிடுவாங்க.
0: ஆமா, தமிழ் மொழியை நாம தானே தூக்கி உயர்த்தணும்.
1: ஆமா ஆமா யாரும் படிக்கவே மாட்டேன்றாங்களே, படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படிக்கிறதே இல்லப்பா யாரும்.
0: ஐயோ, அந்த அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயே போவோம். சரி சொல்லுங்க. தாறுமாறு
1: தாறுமாறு வரலையே.
0: தாறுமாறு, ஒழுங்காவே இல்லை, ஒழுங்கின்மை அப்படின்றது தான் அதோட சரியான தமிழ் சொல்.
1: நெக்ஸ்ட் ஏதாவது கொடுக்க முடியுமா பாருங்க.
0: சரி உங்களுக்காக, சரி உங்க ஆசைக்கு ஒன்று கொடுக்குறேன், நீங்க சொல்லுங்க. தெம்பு.
1: தெம்பு
0: ஆ,
1: தெம்பா செம்பா
0: தெம்பு தெம்பு, தெம்பா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி.
1: தெம்பா இருக்காங்க. வலிமை
0: வலிமை, வலிமைன்னா அவங்க
1: அப்படி
0: ஸ்ட்ரென்த்தை தானே சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி தானே அது போகும். தெம்புன்றது
1: சக்தியோ
0: வேறையே,
1: அது உடம்பு சொல்
0: தெம்புன்றது வேற.
1: உறுதி உறுதி
0: உறுதி, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. எக்ஸாக்ட், சரியான ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கூட ஜாம் ஆகுதுங்க அப்படியே,
1: உறுதிப்பாடு
0: ஆங்கில சொல் வந்து வந்து தடுக்குது. உறுதிப்பாடு இல்லை,
1: உறுதிப்பாடு உறுதிச்சை
0: அதெல்லாம் வராது.
1: அதுல எனக்கு
0: தெம்புக்கு அது
1: உறுதிச்சை
0: வராது,
1: தெம்புக்கு வராதா.
0: தெம்புக்கு உறுதின்றதே வராது. உறுதினா என்னது வேற இல்லைங்களா, முடிவை குறிக்கும் இல்லைங்களா அது. தெம்புனா என்ன, தெம்பா இருக்கணும். இப்போ நீங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க, தெம்போடு பேசிகிட்டு இருக்கீங்க.
1: தெம்போடு பேசிட்டீங்க.
0: ஆமாம்,
1: மூணு கொஸ்டின் கேட்டு மூணு கொஸ்டினுக்கு பதிலே சொல்லலாம்.
0: சரி நானே சொல்லிடுறேன் இதுக்கும். இது ஒரு தெலுங்கு சொல்லு, இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம்.
1: ஊக்கம்.
0: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அருமையாக
1: நன்றி
0: முயற்சி
1: ஜோடி, நன்றி
0: செஞ்சீங்க.
1: ஜோடி.
0: உங்களுக்கு
1: வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி வாங்க.
0: சரிங்க, நீங்களும் வாங்க, நம்ம பேசுவோம்.
1: ஆ ஓகே
0: ஓகே, பாய், நன்றி,
1: பாய்.
0: வணக்கம். நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நேர்களை, இனிதை நிறைவு பெற்றது இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

இன்று பிற்பகல் 12:10 தமிழ் அருவி ஔவையார் தனி பாடல்கள். நாமக்கல் மகேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ஜெயக்குமார் அவர்களின் உரையை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:40 தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 12:50 சூழல் காப்போம், அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். ஒன்று 10 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்களான உங்களுடைய கடித வழி விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பு செய்யப்படும். இரண்டு மணிக்கு உங்கள் களம். இன்று உங்கள் களம் நிகழ்ச்சி உழைப்போம் உயர்வோமாக. நிகழ்ச்சியில் பிவி டிலைட் பிக்ஸ் புகைப்பட கலைஞர் கே ஜெகதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரண்டு 2:30 வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை உணர்த்தும் பன்மொழி பாடல்கள். 3 கச்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள். 5 மனதை தொடும் ராகங்களோடு மாலை தென்றல். 6 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறுபுலியூர் அருள்மிகு கிருபா சமுத்திர பெருமாள் திருக்கோவில் ஒளிச்சித்திரம் கேட்கலாம். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். தொடர்ந்து 8 இளம் தென்றல் தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வலம் வர உள்ளது. 9:30 இடைவிடாத இசைமலை, அதனைத் தொடர்ந்து 10 சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வர உள்ளது. நேயர்களே, இவையாவும் நமது பண்பலியில் ஒளி உலா வர காத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீர்கள், தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேரம் பிற்பகல் 12:10. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் தமிழ் அருவி.

0: வணக்கம் நேயர்களே, தமிழ் அருவி அரியது கேட்கின் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் நாணமும் கல்வியும் நயத்தல் அரிது நாணமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்வராயினும் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்ற ஔவையின் வாக்கிற்கேற்ப இன்றைய தமிழருவி நிகழ்ச்சியில் ஔவையார் தனிப்பாடல்கள் என்ற தலை மகேந்திரா கலை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஐயா அ ஜெயக்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். பழங்காலத்தில் தமிழகத்தில் பல புலவர்கள் தம் திறமையால் புகழ் பெற்றவர்களாக இருந்தனர். அரசர்களுக்கும் மக்களுக்கும் பலவித ஆலோசனைகள் புலவர்களால் வழங்கப்பட்டன. அவ்வாறு திறம் வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு புலவராக ஔவையார் திகழ்கின்றார். ஔவை என்ற பெயரில் பல புலவர்கள் தமிழகத்தில் வாழ்ந்துள்ளனர். சங்ககாலத்தில் தகடூர் நாடு என்று அழைக்கப்பட்டு இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படும் இடத்தில் ஆட்சி செய்த அதியமானின் நண்பராக அறியப்படுகின்றார் ஒரு ஔவையார். இவர் ஔவையார்களுக்கெல்லாம் காலத்தால் முற்பட்டவர். அவருக்கு அதியமான் நெல்லிக்கனி வழங்கியது நாம் அறிந்ததே. 12 நூற்றாண்டில் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி போன்ற புலவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஔவையார் வாழ்ந்திருக்கிறார். அதன் பின்னர் ஞான குரல் பாடிய ஔவையார் ஒருவர் வாழ்ந்துள்ளார். அதற்கு பின்னர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் முதலிய நீதி நூல்களை பாடிய ஔவையாரும் வாழ்ந்துள்ளார். 12 நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் ஒவ்வொரு சூழலிலும் பாடிய தனித்தனி பாடல்கள் ஔவையாரின் தனிப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இன்றைய தமிழருவி நிகழ்வில் ஔவையாரின் தனிப்பாடல்கள் சிலவற்றை நாம் காண்போம். ஔவையார் ஒவ்வொரு சூழலிலும் உணவு உபசரிப்பு, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒருவித ஆலோசனை வழங்குவது போன்றவற்றை கூறியிருந்தாலும் பல இடங்களில் அவர் வாதங்களிலும் புகழ் பெற்றவராக இருந்துள்ளார். அவர் மிகவும் எளிமையை விரும்பக்கூடிய ஒருவர். அரசர்களால் உபசரிக்கப்பெற்றாலும் பரிசுகள் வழங்கி பாராட்ட பெற்றாலும் அவர் மனம் ஓப்படைவதில்லை. அதே சமயம் ஏழையின் குடிலில் அன்புடன் இடுகின்ற உப்பற்ற கூழ் அவர் நெஞ்சிலே இடம்பெறும். அங்கே கவிதையும் மலர்ந்து இலக்கிய நிலைபெறும். சோழலின் அவையில் கம்பர் பெரிதும் போற்றப்பெற்று விளங்கியவர். அரசவை கவிஞருள் ஒருவராக அதற்குரிய ஆடம்பரங்கள், அணிவகைகள் முதலியவற்றுடன் விளங்கியவர். அரசரிடம் தனிப்பட்ட செல்வாக்கும் கம்பருக்கு இருந்தது. அதனால் கம்பரை சுற்றி பலர் அவரை போற்றியபடியே இருந்தனர். அவர் எது சொன்னாலும் அதனை பாராட்டினர். அதன் சிறப்பை ஆராய்வது கூட இல்லை. கம்பரின் வாக்கு அதன் இனிமையே இனிமை, அதன் பொருள் வளமே வளம் என்று

வியந்து வியந்து பாராட்டி வந்தனர். ஒரு முறை சோழ நாட்டுக்கு ஔவையார் சென்றுள்ள பொழுது கம்பரின் பாட்டொன்றை மன்னன் வியந்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த பாட்டின் அத்துணை சிறப்பு எதனையும் காணாத ஔவையார் அந்த உரைகளை கேட்டு சிரித்த வண்ணம் இருந்தார். தற்செயலாக அவர் பக்கம் திரும்பிய மன்னன் அவரது முகத்தை நோக்கினான். தன் கருத்தை அவர் ஏற்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிந்தது. தங்கள் கருத்து யாதோ என கேட்டுவிட்டான். அப்போது ஔவையார் சொல்கின்றார், விறகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நின்று என்று ஒரு பாடலை பாடுகின்றார். அரசவைக்கு பரிசீலை நாடி வந்துள்ள புலவரின் அருகே தந்திரக்காரர்களாக இருவர் அமர்ந்து கொண்டு அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் விறகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் என்றும், அந்த புலவரின் விரல்கள் நிறைய மோதிரங்கள் விளங்க வேண்டும் என்கிறார். அவர் இடுப்பிலே பஞ்சாடையோ பட்டாடையோ கவினுற விளங்குதல் வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவருடைய கவிதை நஞ்சு போல பிறருக்கு கேடு விளைவிப்பதாக இருந்தாலும், வேம்பனை போல கசப்பு சுவையை உடையதாக இருந்தாலும் அதுவே நல்லதென்று இந்த அவையில் ஏற்று போற்ற பெறும் என்பது பாடலின் பொருள். இதனை கேட்டு சோழ மன்னன் புகழ்வாய்ந்த கம்பரை ஔவையார் இவ்வாறு சொல்கிறாரே என்று மீண்டும் ஔவையாரிடம் உரையாடுகின்றார். கம்பர் எனக்கு வேண்டியவர், இதில் ஐயமில்லை. ஆனால் அவரை பாராட்டியது அவருடைய புலமை நுணுக்கத்தை அறிந்து உரைத்ததே ஆகும். மற்ற தாங்கள் கருதுவது போல அவருடைய ஆடமரங்களை நினைத்து அன்று, அவரை போல பெரிதான காவிய நூலை செய்து சிறப்புற்றவர் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று வினவுகிறான். கம்பருக்கு ஆதரவாகவும் அதே சமயம் ஔவையார் வேறு காவியம் எதுவும் பாடவில்லை என்பதை சுட்டியதாகவும் அவன் பேச்சு அமைந்தது. அதனை கேட்ட ஔவையார் உரையாடுகின்றார், சோழனே, தூக்கணாங்குருவியின் கூட்டினை கண்டிருப்பாய். அதை போல எவராவது ஒரு கூடு கட்ட முடியுமா? குலவைகள் கட்டும் வலிய அரக்கு கூட்டினை போல எவராவது செய்ய இயலுமா? பழமையான கரையானின் புற்று எவ்வளவு அழகுடனும் நுட்பமுடனும் அமைந்திருக்கிறது. தேனீக்கள் கட்டும் கூடுகளில்தான் எத்தனை அமைப்பு நுட்பம் விளங்குகின்றது. சிலந்தியின் வலையை போல யாராவது ஒரு வலை பின்னிவிட முடியுமா? இவற்றை யாராலுமே செய்ய முடியாதுதான். ஆனால் அவற்றையே தொழில்நுட்பத்தில் சிறந்தவை என்று பாராட்டலாமோ? அதற்கு அதன் கூட்டினை கட்டுதல் எளிது, அதுதன்றி வேறு எதுவுமே அவற்றுக்கு தெரியாது. அதனை போலதான் கவிதையும் ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொன்று எளிதாக இருக்கும். கம்பர் விருத்தப்பாவில் வல்லவராக இருந்தால் வெண்பாவிற்கு புகழேந்தி புலவர் உள்ளார். உலாவில் நம் ஒட்டக்கூத்தவர் வல்லவர். இப்படி ஒவ்வொரு துறையிலும் வல்லவர் உள்ளனர். அந்தந்த வல்லமையினை அறிந்து பாராட்டுதல் வேண்டும். அதுதான் சிறப்பு. அதெல்லாம் ஒரு துறையில் சிறந்தவரையே எல்லாம் அறிந்தவராக கொண்டு அளவுக்கு மீறி பாராட்டக்கூடாது. அவரும் அனைவரிலும் பெரியவர் என்று செருக்குறுதலும் தவறு. ஒவ்வொருவருக்கும் பிறரால் செய்ய இயலாத ஒன்றை எளிதாக செய்வதற்கு இயலும். இதனை உணர்ந்து அடங்கியிருப்பதுதான் புலமை உடையவரின் பண்பு என்று ஒரு வெண்பா பாடுகின்றார். அந்த வெண்பா, வான் குருவி கூடு வல் அரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று அந்த வெண்பாவை நிறைவு செய்கின்றார். சோழ மன்னன் பற்றிய ஔவையாரின் கூற்றை உடனே அவனால் ஏற்க முடியவில்லை. கம்பரை பிறவி கவிஞர் என்று சொன்னது பிறரை அவரினும் தாழ்ந்தவர் என்று கூறியது போல எதிரொலித்தது. அதனால் அந்த நினைவை மாற்றவும் சோழனுக்கு உண்மையை தெளிவுபடுத்தவும் ஔவையார் கருதினார். அதனால் உலகில் உண்மைகளாக விளங்கும் சில செய்திகளை அவர் சோழ மன்னனிடம் எடுத்துரைக்கின்றார். சிறந்த சித்திரக்காரன் ஒருவனை போற்றுகின்றோம். அவனுடைய ஆற்றல் அவனுடைய தளராத பயிற்சியினால் வந்தது. அந்த பயிற்சிக்கு வாய்ப்பும் வசதியும் இருந்தால் மேலும் பலர் சித்திரக்காரர்களாக ஆகிவிடுவர். செந்தமிழ் வல்லவர்கள் சிலரை நாம் காண்கின்றோம். முறையான தமிழ் பயிற்சி அளித்தால் நாட்டிலே செந்தமிழ் வல்லவர்கள் பலர் உருவாகக்கூடும். சிறந்த கல்வி ஞானம் உள்ளவர்கள் என்று நாம் பலரை கூறுகின்றோம். அந்த ஞானத்தை அந்த ஞானம் பழக்கத்தால் அமைந்தது. அந்த மனப்பழக்கம் பலருக்கும் ஏற்பட வழி செய்தார் அவர்களும் மிகுந்து வருகிற ஒழுகலாற்றின் பழக்கத்தால் அமைந்தனவாகும். இவையெல்லாம் இப்படி பழக்கத்தாலும் வாழும் சூழலாலும் வந்தவைதான். இவற்றை பிறவி குணமாக கொள்ளுதல் பொருந்தாது. ஆனால் பிறவி குணமாக ஏதும் கிடையாதோ என்று கேட்டால் உண்டு. அவை நட்பு, தயை, கொடை முதலியன. பிறரோடு நட்புடையவராகவும் பிறர்பால் இரக்கம் கொள்ளுகின்ற ஒருவராகவும் பிறருக்கு கொடுக்கும் மனம் உள்ளவராக ஒருவர் விளங்கினால் அவரை பிறவியிலேயே திருவுடையார் என்று போற்றலாம் என்று ஔவையார் ஒரு வெண்பா மன்னனிடம் பாடுகின்றார். கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கும் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்பது இந்த பாடலின் பொருளாக அமைகின்றது. சோழ மன்னனின் நிலை மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. ஔவையாரின் பேச்சில் உண்மை ஒழிப்பதை அவனும் அறிவான். எனினும் கம்பரை அவர் இகழ்ச்சியாக பேசுவதை அவனால் ஏற்கவும் முடியவில்லை. அதனால் ஔவையார் எதிர்க்கவும் மனமில்லை. பொறுமையே வடிவானவர் என நாடு போற்றும் பெரும் புலவரான ஔவையார் இப்படி
கம்பரை வம்பு

கிழப்பதால் அந்த அளவுக்கு கம்பரின் பேச்சோ செயலோ அவர் உள்ளத்தை பெரிதும் புண்படுத்தி இருக்க வேண்டும் எனவும் அரசன் உணர்ந்தான். அவைக்கண் இருந்த பிற புலவர் பெருமக்களும் ஏதும் பேசாமல் இருந்ததனர். அவர்களின் மௌன நிலை அவர்களும் ஔவையார் கருத்தை ஆதரிப்பதாக காட்டியது. நிலைமையை மேலும் வளர்க்க விரும்பாத சோழன் கம்பரை வெல்பவர் யார் என்றான். ஒரு சவால் போல அது ஔவையாரை மீண்டும் சினங்கொள்ள தூண்டுவது போல இருந்தது. சோழனே, கிளி வளர்ப்பார்கள் பெண்கள், அதற்கு பாலும் பழமும் வைத்து பேசவும் கற்றுக் கொடுப்பார்கள். அதுவும் ஒன்றிரண்டு சொற்களை பேச கற்றுக்கொள்ளும். அந்த ஒன்றிரண்டு சொற்களை பேச தெரிந்ததும் அதற்கு அளவு கடந்த மகிழ்ச்சி பிறந்துவிடும். தனக்கு எல்லாமே தெரிந்து விட்டது போல தன் அறியாமையை உணராமல் வெட்கமின்றி பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவ்விடத்தே பெரிய பூனை ஒன்று வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். கிளியின் பேச்சு அறவே நின்றுவிடும். தன் நிலைமை அப்போதுதான் அதற்கு வெளிப்படும். தன் பேச்சு பூனையை கொண்டு வந்தது என்பதும் புரியும். உடனே தன் இயல்பான தன்மை தோன்ற கீச்சு கீச்சு என்று உயிருக்கு பயந்து கதற தொடங்கிவிடும். கல்வியின் சிறப்பு என்பது அடக்கத்தில் தான் இருக்கிறது. இதனை அறியாமல் சிலர் மனம் விரும்பியபடியெல்லாம் பேசுகின்றனர். அது அவர்களின் அறியாமையைத்தான் காட்டும். கற்றோர் அவை முன்னர் பணிவு வேண்டும். பணிவின்றி வாய் திறந்தால் வருவது இழிவுதான். இதனை அறிந்து கொள்க என்றார் ஔவையார். கம்பரும் சோழ மன்னனும் அந்த அவையில் உள்ளவர்களும் அமைதியாயினர். இக்கருத்தை கூறும் விதமாக ஔவையார் பாடிய பாடல், காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே, நாணாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும் பூனை வந்த கால், கீச்சு கீச்சு என்னும் கிளி. இந்த சூழல் அவையில் விவாதம் முடிந்து மற்றொரு நாள் ஒரு மலை நிலத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு குறவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தது. அங்கு ஒரு குறவன் இரண்டு மனைவியரை மனது கொண்டிருந்தான். மூத்தவளுக்கும் குழந்தை இல்லை. இளையவளாக ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்தான். அவளுக்கும் குழந்தை இல்லை. அந்த பெண்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தீராத பகை கொண்டு சண்டையிட்டு வந்தனர். அந்த குறவன் ஒரு பலாமரத்தை மிகவும் பேணி வளர்த்து வந்தான். பலாவும் செழித்து வளர்ந்து காய்களும் கனிகளுமாக விளங்கிற்று. அவனுக்கு அளவற்ற பெருமை. அவன் மனைவியர்களுள் இளையவள் ஒரு நாள் மூத்தாளை அழிக்க எண்ணமிட்டாள். பலாவை வெட்டிவிட்டு பழியை மூத்தவள் மீது சுமத்தினால் தன் கணவன் அவளை அடித்து விரட்டி விடுவான் என்ற எண்ணம் அவளிடம் உருவாயிற்று. குறவன் வெளியே சென்றிருந்த போது அவளுடைய மூத்தாளும் வீட்டில் இல்லாத வேளையில் அவள் பலாமரத்தை வெற்றிவிட்டாள். குறவன் திரும்பி வந்தான். பலாவின் நிலையை கண்டு கொதித்தான். சூதுக்காரி தன் மாற்றாள் மீது பழி சுமத்தினாள். அவன் சினங்கொண்டான். மூத்தவளை கொன்று விடுவதாக சீறினான். அவள் எதிரே வந்து கொண்டிருந்தால் பலாவின் கதியும் தன் கணவனின் சினமும் தன் மாற்றாளின் வஞ்சமும் அவளுக்கு புரிந்தது. நடுக்கத்துடன் கணவன் அருகே மெல்ல வந்தால் குறவன் அவள் மீது பாய்ந்து எதுவும் கேளாமல் அவளை அடித்து வதைக்க தொடங்கினான். அவள் அடிதாங்காமல் கதறினாள். அந்த கதறலை அந்த பக்கமாக போய்க் கொண்டிருந்த ஔவையார் கேள்வியுற்றார். அவ்விடத்துக்கு விரைந்தார். குறவனின் கொடுமை செயல் அவரை மிகவும் வாட்டியது. மாற்றாளின் முகம் அவளுடைய சூதனை பறைசாற்றியதையும் அவர் கண்டார். ஏனப்பா, பாவம் இப்படி போட்டு அடிக்கிறாயே, இவளோ ஏதும் அறியாதவளாக இருக்கிறாள், இவளை அடிப்பதை விட்டுவிடு என்றார். ஆசையோடு வளர்த்த பலாவை அநியாயமாக இவள் வெட்டிவிட்டாள் அம்மா, இவளையும் இப்போதே கொன்றுவிடப் போகிறேன் என்றான் குறவன். கொன்றால் பலா பழையபடி ஆகிவிடுமா என்றார் ஔவையார். கொல்லாவிட்டால் பலா வந்து விடுமா என்றான் குறவன். வரும் என்று கூறினார் ஔவையார். இறைவனை வேண்டி ஒரு பாடல் பாடுகின்றார். அந்த பாடல், கூறியவாளால் குறைப்பட்ட கூண்பலா, ஓரிலையாய் கொம்பாய் உயர்மரமாய், சீரிய வண்டுபோல் கொட்டையாய் வன்காயாய், பின்பழமாய் பண்டுபோல் நிற்க பலா என்று பாடுகின்றார். உடனே அந்த பலா சிறிய இலைகளை மிக பெரிதாக காயும் பழமாக மீண்டும் முன்னை போல மாறியது. இதனை கண்டு அந்த குறவன் மிகவும் மகிழ்கின்றான். சூது செய்த இளைய மனைவி ஔவையாரிடம் அஞ்சு சரணடைகின்றாள். தன் பிழைக்கு வருந்தி மன்னிக்குமாறு மன்றாடினாள். ஔவையார் மிகவும் உருகி போனார். ஒன்றுபட்டு வாழும்படியாக கூறி அவர்களை வாழ்த்தினார். குறவனும் அவன் மனைவியரும் ஔவையாரை போற்றி விருந்தளித்து சில நாட்கள் அங்கே தங்க வைத்தனர். அவர்களிடம் விடைபெற்று மீண்டும் சோழனிடம் செல்ல ஔவையார் விரும்பிய போது குறவர் குடியில் இருந்தவர்கள் வருத்தமுற்றனர். குறச்சிறுவர்கள் தம் காணிக்கையாக ஒருபடி தினை அரிசியை அவருக்கு வழங்கினார்கள். தினை அரிசியை ஔவையார் தன்னுடனே கொண்டு சென்றார். சோழ மன்னனிடம் செல்லும் பொழுது சோழன் மன்னன் கேட்கின்றான், அம்மையே எங்கிருந்து வருகின்றீர்கள்? மடியின் கணம் மிகுதியாக உள்ளதே, அது என்னவோ என்றான் சோழன். ஔவையார் சிரித்தார். அது அன்பின் பெருஞ்செல்வம் என்றார். சோழனே, காட்டில் குறவர் வீட்டிலே வெட்டப்பட்டு போன ஒரு பலாமரத்தை சுற்றி ஒரு பெரிய பூசல் நிகழ்ந்தது. அந்த பூசலை போக்க கருதி வெட்டுண்ட மரம் முன்னை போல தளிர்க்கும் ஆறு பாடினேன். சோழ மன்னன் வியப்படைந்தான். அது மீண்டும் தழைத்ததா என்றான். அது இறையருளப்பா, அது மேல பழையபடியே பொலிவுடன் நின்றது. குறவர்கள் மகிழ்ந்து என்னை உபசரித்தனர். அப்போது அங்குள்ள சிறுவர்கள் மகிழ்ச்சியாக வழங்கியதுதான் இந்த ஒருபடி தினையரிசி. என்ன, ஒருபடி தினையரிசியா? செயற்கரிய செயலை செய்த தங்கட்கு அதுதான் பரிசா என்று சோழன் கேட்டான். அதற்கு ஔவையார், தருபவர்களின் அன்பினைத்தான் நான் மதிப்பேன். தருகின்ற பொருளினை பெரிதாக கொள்வதில்லை. உப்புக்கும் ஒரு கவிதை பாடுவேன், புளிக்கு ஒரு கவிதை பாடவும் என் உள்ளம் இசையும்.

அதுதான் என் உள்ளத்தின் தன்மை என்றார் ஔவையார். சோழன் அதனை கேட்டு மிகவும் மகிழ்ந்தான். இப்பொழுது ஔவையார் பாடிய ஒரு பாடல், கூழை பலாத்தழைக்க பாட சிறார் மூவழுக்கு திணை தந்தார். சோழா கேள், உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை, ஒப்பிக்கும் எந்தன் உள்ளம். கூழை பலா என்பது பலா வகையில் ஒன்று, அது மிகவும் குட்டையாக வளரும். அந்த வெட்டுண்ட மரத்தின நாம் பாடும் பொழுதுதான் இவ்வாறு மகிழ்ச்சி எனக்கு கிடைத்தது என்று ஔவையார் பாடுகின்றார். ஔவையார் சோழ மன்னனிடம் விடைபெற்று ஒரு ஊருக்கு செல்கின்றார். வழி நடந்த களைப்பு பசியின் காரணமாக ஒரு இடத்தில் வருத்தமுற்று இருக்கின்றார். அவருடைய தோற்றத்தை கண்ட ஒரு மனிதன் அவரை அணுகி அன்போடு விசாரித்தான். அவருடைய பசியை போக்க கருதி தன் வீட்டிற்கு அவரை விரும்பி அழைத்து சென்றான். அதுவரை அவன் தன் மனைவியை பற்றி அடியோடு மறந்து விட்டான். அவள் நினைவு அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு எழுந்தது. அவன் உள்ளம் கவலையுற்றது. ஔவையாரை அழைத்து வந்த தன் அறியாமைக்கு வருந்தினான். எனினும் அவரை அப்படியே திரும்பி போக சொல்வதற்கும் அவனுடைய மனம் இசையவில்லை. அவரை தன் வீட்டு திண்ணையில் அமர சொல்லிவிட்டு வீட்டினுள் மெல்ல சென்றான். மனைவியிடம் விருந்துக்கு ஒருவர் வந்திருப்பதை எப்படி சொல்வது? அவள் சீர்வாளே என்று அவளிடம் மெல்ல அமர்ந்து அவளுடைய முகத்தை தடவி கொடுத்தான். அவள் தலைவாரி கொண்டிருந்தாள். அவளே தலையை வாரிவிட்டு ஈரும் பேனும் எடுத்து அவள் கூந்தலை புனைந்தான். அவள் முகத்தையும் பொட்டிட்டு ஒப்பனை செய்தான். அவள் தன் கணவனின் செயலுக்கு காரணம் அறியாமல் சிரித்தாள். அவள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக அவன் நினைத்துக் கொண்டான். வாசலில் ஒரு வயதான கிழவி இருக்கின்றாள், நம் வீட்டிற்கு விருந்தாக வந்திருக்கின்றாள், அவளுக்கு நம் வீட்டில் உணவு படைக்க வேண்டும் என்றான். அதனை கேட்டதும் அந்த பெண்மணி தினங்கொண்டாள். தன் உடல் வருத்தம் வரும் அளவுக்கு எழுந்து நின்று சினக்கூத்தாடினாள். அவன் மீது வசையாக பெரிதும் பாடினாள். பழமுரத்தை எடுத்து வெறி கொண்டவளைப் போல ஓட ஓட விரட்டி அவனை புடைத்தாள். அவன் என்ன செய்வான்? வெளியிலோ விருந்துக்கு வந்தவர் உள்ளே நடக்கும் கூத்தோ வெளியே தெரியக்கூடியதென்று வாய் திறந்து எதுவும் கூறாமல் அவள் கொடுமையெல்லாம் சகித்துக் கொண்டு வீட்டினுள்ளே இருந்தான். உள்ளே நடப்பதை அறிந்த ஔவையார் அவன் நிலைக்கு பெரிதும் பரிதாபப்பட்டார். அவளுடைய நடத்தை அவர் உள்ளத்தில் வெறுப்பை விதைத்தது. அதனை தாம் அறிந்து கொண்டதை அறியதை செய்தால் ஊர் பழிக்குமே என்று கருதினார். அப்பொழுது உரத்த குரலில் ஒரு பாடல் பாடுகின்றார். இருந்து முகந்திருந்து ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினால் பாடினால் ஆடி பழமுரத்தால் சாடினால் ஓடோடத்தான் என்று அந்த மனிதனையும் அவனுடைய மனைவியையும் பாடுகின்றார்.

உலகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரந்தான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

ஔவையார் பாடிய அந்த பாடலை கேட்டதும் அந்த பெண்மணி அப்படியே நின்று விட்டாள். எவரோ பெரியவர் போல இருக்கிறது, சாபம் ஏதாவது கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று நடுங்கினாள். அவரை உள்ளே அழைத்து வா, நான் சோறு போடுகின்றேன் என்று தன் கணவனிடம் கூறுகின்றார். கணவனும் சற்று முன் நடந்ததையெல்லாம் மறந்தவனாக மகிழ்ச்சியுடன் ஔவையாரை உண்ண அழைப்பதற்கு வந்தான். அந்த கணவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, எப்படியோ இந்த அம்மையை உண்ண செய்து விட்டோம் என்று மனநிறைவு அவன் முகத்தில் ஒளி வீசியது. அந்த பெண்மணி உணவு பரிமாறினாள். அவள் உணவு இட்ட முறையும் நடந்து கொண்ட தன்மையும் வெறுக்கத்தக்க விதமாகவே இருந்தது. ஔவையார் அன்புக்கு எளியவராக இருப்பார், ஆனால் அகம்பாவத்திற்கு அவர் என்றும் பணிந்ததில்லை. அவர் உள்ளம் கொதித்தது. சோற்றையும் அகங்காரியின் முகத்தையும் ஒருமுறை நோக்கினார். அப்படியே எழுந்து வெளியே போய்விட்டார். அந்த அப்பாவி கணவன் அவரின் பின்னால் தொடர்ந்து ஓடினான். அம்மையே, உங்களுக்கு கடுமையான பசி என்பதனை நான் அறிவேன். ஏதோ அவள் குணம் அப்படி, விட்டு தள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உண்ணாமல் போவது கூடாது என்று வேண்டினான். அதற்கு ஔவையார் கூறுகின்றார், தம்பி, அந்த உணவை பார்க்கவே என் கண்கள் கூசுகின்றன. அன்பில்லாத அவள் படைத்த அமுது அது. அதை கையால் எடுத்து நானும் கொள்கின்றேன். என் வாய் தமிழ்வாடி பெருமை பெற்றது. அந்த உணவை ஏற்க திறக்க மாட்டேன் என்கின்றது. நான் என்ன செய்வேன்? என் உடலெல்லாம் வேதனையால் பற்றி எரிகின்றது. என்னால் அதனை உண்ணவே முடியாது. ஏனென்றால் என் மேல் துளியும் அன்பில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பெண் இட்ட உணவை நான் எவ்வாறு உண்பேன் என்று ஔவையார் மீண்டும் ஒரு பாடலை பாடுகின்றார். காணக்கண் கூசுதே, கை எடுக்க நானுதே, மானுக்க வாய் திறக்க மாட்டாதே, வீணுக்கு என்பெல்லாம் பற்றி எரிகின்றது. ஐயையோ, அன்பில்லால் இட்ட அமுது. இந்த இரண்டு செயல்களையும் கேட்ட அந்த பெண் அமைதியாக நின்று விட்டாள். அந்த கணவனும் வருந்துகின்றான். உடனே ஔவையார் பிரம்மனை நினைக்கின்றான். இந்த பெண்ணின் படைப்பு பிரம்மனால் தான் உருவாக்கப்பட்டது, அதனால் படைத்ததுதான் செய்தான். அது போகட்டும், அவள் அவன் அகம்பாவத்தை அடக்கும் உள்ளத்தினை உடைய ஒருவனையாவது அவளுக்கு கணவனாக வைத்து இருக்க கூடாதா? உணர்வற்ற மரமாக இருக்கும் இவனுக்கு அந்த பெண்ணை பிறர் கைகொட்டி நகைக்க செய்து விட்டானே இந்த பிரம்மன். அவனை மட்டும் நான் இப்பொழுது கண்டேன் என்றால் அவனுடைய தலையை எல்லாம் கிள்ளி எறிவேன். சிவனோடு தருக்கி பேசி முறைகட்டு நடந்த அவனுடைய தலைகளில் ஒன்று சிவனாலே அறுக்கப்பட்டது என்று கூறுவார்கள். அதுபோக எஞ்சி அறுபடாமல் இருக்கும் நான்கு தலைகளையும் பற்றி எரிந்து விடுவேன் என்று குமுறுகின்றார் ஔவையார். அதையும் ஒரு பாடலிலே பாடுகின்றார். அற்ற தலை போக அறாத தலை நான்கினையும் பற்றி திருகி பரியேனோ, வற்றன் மரமனையானுக்கு இந்த மானை வகுத்த பிரம்மனையான் காணப்பெறேன் என்று பாடி முடிக்கின்றார். ஒரு நாள் ஔவையார் சோழ நாட்டில் உள்ள ஒரு ஊரில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு வீட்டு சுவரில் ஒரு வெண்பாவின் முதல் ஏழு சீர்கள் எழுதியிருப்பதை கண்டு ஆச்சரியமுற்றார். சொற்களின் இனிமை அவரை கவர்ந்தது. அந்த பாடலை பற்றி அறிய அந்த வீட்டின் உள்ளே சென்றார். அங்கே ஒரு இளம்பெண் சோர்வுடன் இருக்க கண்டார். ஔவையாரின் உள்ளம் அவளை கண்டு இரக்கம் கொண்டது. மகளே, நின் வீட்டு சுவரில் பாதி பாடல் எழுதியிருப்பதை கண்டேன். பாடலின் சொற்சுவையையும் எஞ்சிய பகுதியையும் அறிந்து கொள்ள தூண்டியது. அதனால் தான் உள்ளே வந்தேன். அந்த பாடலை யார் எழுதியது? மிகவும் அருமையாக உள்ளது என்றார். அந்த பெண்ணால் ஏதும் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் கண்கள் நீரை சொரிந்தன. நீண்ட பெருமூச்சு அவளிடம் வெளிப்பட்டது. அழுகுரலும் தோன்றியது.

திடுக்கிட்டார். பெண்ணின் உள்ளத்திற்கு வேதனையூட்டும் ஒரு சம்பவம் அந்த பாதி பாடலுடன் இருந்தது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. அம்மா அழாதே, உன் மனம் இப்படி புண்படும் என்பதை அறியாது நான் கேட்டுவிட்டேன், என்னை பொறுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வெளியே செல்ல தொடங்கினார். அந்த பெண் மீண்டும் அவரை அழைத்தால் தன் சோக கதையை கூற தொடங்கினாள். அம்மா, என் பெயர் சிலம்பி, தாசி தொழில் செய்து வந்தேன். நான் ஏழையானாலும் என் உள்ளம் தமிழ் பாக்களை விரும்பியது. தமிழ் செய்யுட்களை ஆர்வமுடன் கற்று மகிழ்வேன். அந்த ஆர்வத்தால் ஒரு மடமையான செயலையும் செய்துவிட்டேன் என்றார். என்ன அது என்றார் ஔவையார். கம்பரின் செய்யுள்களை நாட்டில் பலரும் கூறுகின்றனர். அவர் வாயால் என்னை பற்றி ஒரு செய்யுளை பாடச் சொல்லி கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். விருப்பம் வளர்ந்து தீராத ஆசையாகவும் உருவெடுத்தது. என்னிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டேன். 500 பொற்காசுகள் தேறின. அவற்றை கொண்டு கம்பர் பாதங்களில் காணிக்கையாக செலுத்தி அவரிடம் என் விருப்பத்தை கூறுமாறு பணிந்தும் நின்றேன். அவர், 1000 பொண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுகின்றாராம் அம்மா. 500 பொண்ணுக்கு ஓர் அரை பாட்டினை எழுதி தந்து எஞ்சிய தொகையை கொடுத்தால் மீதி செயலை முடிப்பேன் என்று கூறிவிட்டார் அம்மா. என்னால் அவருக்கு கொடுக்க பணம் இல்லை அம்மா என்றார். என் தோல்வி என் உள்ளத்தை சிதைத்து விட்டது. என் உடலும் உள்ளமும் மிகவும் சோர்ந்து போயிற்று. இன்னும் 500 பொண்ணுக்கு நான் எங்கே செல்வேன் அம்மா என்றார். சிலம்பியின் கதை ஔவையாரையும் கண்கலங்க செய்தது. அவளை தேற்றி அந்த செயலின் பாதியை தாமே பாடி அவளை மகிழ்வித்தார். தண்ணீர் என போற்றப் பெறுவது வளமுடைய காவிரியின் நீரே ஆகும். வெற்றி மாலை பூண்ட வேந்தன் என புகழப்படுபவனும் சோழனே ஆவான். நல்ல நிலவளம் உடையதாக புகழப்படுவும் சோழ மண்டலமே ஆகும் என்ற பொருள்படி கம்பர் எழுதியுள்ள மீதி பாடலை ஔவையார் பாடுகின்றார். பெண் என்னும் பெயருக்கு உடையவள் சிலம்பி என்பவளே ஆவாள். அவளுடைய தமலம் போன்ற தாள்களில் அணிந்திருக்கும் செம்பொன்னால் ஆகிய சிலம்பி போற்றத்தக்க சிலம்பும் ஆகும் என்பது பொருள்பட ஒரு பாடலை பாடி முடிக்கின்றார். அந்த பெண்ணின் வீட்டு சுவரில் எழுதியிருந்தது, தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. இதுவே கம்பர் இயற்றியது. அதனைத் தொடர்ந்து ஔவையார் பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளனியும் செம்பொர் சிலம்பே சிலம்பு என்று அந்த பாடலை பாடி முடிக்கின்றார். அந்த பெண் ஔவையாரை மனதார வாழ்த்துகின்றார். சிலம்பி வீட்டிற்கு ஔவையார் சென்றதும் தம்முடைய செயலை முடித்து அவளை வாழ்த்தியதும் கம்பருக்கு தெரிந்ததும் அவர் சினம் கொண்டார். ஔவையாரை எப்படியேனும் இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் சோழன் அவையில் புலவர் பெருமக்கள் பலரும் குழுமியிருந்தனர். அப்போது தம்முடைய சொற்குருமினை தொடங்கினார் கம்பர். ஆரைக்கீரை ஒரு தண்டின் மேல் 4 இலைகளை உடையதாக விளங்கும், அதனை மனத்தை கொண்டார். ஔவையாரை நோக்கி ஒரு காலடி 4 பந்தலடி என்று சிலேடையாக ஒரு தொடரை சொன்னார். எஞ்சியவற்றை சொல்லி ஔவையார் செயலை முடிக்க வேண்டும். கம்பரின் குறும்பினை ஔவையார் புரிந்து கொண்டார். அதே பாணியில் சொல்லி அவரை வாயடங்க செய்தார். அந்த பாடல் எட்டேகால் லட்சணமே, யமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்ட மேல்முகடில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அடா. ஒரு காலடி 4 பந்தலடி என்று அவர் இருமுறை அடி என்று குறிப்பிட்டதால் இவரும் ஆரையடா என்று சொன்னாயடா என்றும் 2 முறை அவர் டா என்று கூறினார் என்று பெரியோர்கள் கூறுவர். அவர் அந்த பாடலின் பொருள் எட்டேகால் லட்சணமே என்றால் 8 கால்கள் 2 கால்கள் இருக்கக்கூடிய அவலட்சணமான மனிதனே, யமனேறும் பரியே என்றால் யமன் ஏறக்கூடிய எருமையே, மட்டில் பெரியம்மை வாகனமே, அம்மை என்றால் லட்சுமி, பெரியம்மை என்றால் லட்சுமியின் தமக்கையான மூதேவி, மூதேவி ஏறக்கூடிய கழுதையே, முட்ட மேல் முகடில்லா வீடே, குறை வீட்டின் மேல் முகடு என்றால் மேலே உள்ள குறை அகற்றிவிட்டால் வெறும் சுவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய குட்டி சுவர் அது, குலராமன் தூதுவன் அனுமன் அவன் குரங்கு. இவ்வளவு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அடைமொழிகளுடன் இருக்கக்கூடியவனே, நீ சொன்னது ஆரைக்கீரையை குறிக்குமடா என்று அவர் சிறந்த ஒரு பதிலை சொல்கின்றார். கம்பர் அமைதியாக இருந்தார். ஒரு நாள் சோழ மன்னனிடம் ஔவையார் உரையாடி கொண்டிருந்தார். பல நல்ல செய்திகளை பற்றி அவனிடம் உரைத்துக் கொண்டிருந்தார். அவையினர் அனைவரும் கேட்டு இன்புற்றனர். அப்பொழுது ஒரு துணி வணிகன் அந்த அவைக்கு வந்தான். மிக அழகிய நூல் சேலைகளை அவன் கொண்டு வந்திருந்தான். எல்லாம் உயர்ந்த வேலைப்பாடு உடைய சேலைகள். அவற்றின் கவர்ச்சியில் மன்னனும் மயங்கினான். சோழனுக்கு தன் மனைவியின் மீது அளவற்ற பேரன்பு உண்டு. அவளுக்கு எது பொருந்தும் என்ற நினைவில் ஈடுபட்டு அவன் ஔவையாரின் சொற்களை கவனிக்காமலும் இருந்தான். ஔவையார் அவன் நிலையை கண்டார். ஒரு பக்கம் தன் பாடலையும் மறந்துவிடும் அளவிற்கு அவன் தன் மனைவியின் மீது வைத்துள்ள அன்பை ஒவ்வந்தார். எனினும் அவனுடைய அந்த செயலை ஒட்டியதாக ஒரு உண்மையினை உரைக்கவும் செய்தார். சோழனே, 110,000 பொன் பொறுகின்ற நூல் சேலையே ஆனாலும் அது சில மாதத்திற்குள் நைந்து கிழிந்து போய்விடும். என் பாட்டு அவ்வாறு கிழிந்து போகக்கூடிய தன்மை உடையதாக இருக்காது, என்றும் கிழியாமல் ஏற்றமுடையது என்றார். சோழன் தன்னுடைய செயலை உணர்ந்து நாணி நின்றான். அவனுடைய நாணத்தை கண்டு ஔவையார் பாடல் பாடுகின்றார். 110,000 பொன் பெறினும் நூல் சேலை நாள் திங்கள் நாளுக்குள் நைந்துவிடும், மாற்றலரை போன்ற பொருதடக்கை போர்வேல் அகலங்கா, என்றும் கிழியாது என் பாட்டு என்று ஔவையார் பாடி நிறைவு செய்கின்றார். அந்த அவையில் உள்ளவர்கள் அனைவரும் ஔவையார்

இந்த செய்தியை கேட்டு உண்மையை உணர்ந்து அனைவரும் மீண்டும் அவருடைய பாடலையும் அவருடைய உரையையும் கேட்க தொடங்குகின்றனர். இதுவரை இந்நிகழ்வை செவிமடுத்த தருமபுரி பண்பலை நேயர்களுக்கும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.

0: நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் ஔவையார் தனிப்பாடல்கள் என்ற தலைப்பில் மகேந்திரா கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஐயா ஆ. ஜெயக்குமார் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
1: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய தமிழ் அருவி. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களையும் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 48 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருவதாக திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் L. Murugan வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் முதல் வெள்ளையரல்லா பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் L. Murugan தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சம

0: சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் BNSS 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் CJP போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சிப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி CJP சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ள தில்லி காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டம் நடத்த முயன்றவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே தங்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக CJP கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின தலைவர்கள் குறித்த அருங்காட்சியகம்.
1: நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினர் ஆற்றிய பங்கு இன்றியமையாததாகும். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பகவான் பிர்சா முண்டா. அவரது பிறந்த தினமான நவம்பர் 15 தேதி பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 142 கோடி ரூபாய் செலவில் ராஞ்சியில் அருங்காட்சியகம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. பழைய மத்திய சிறையில் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின தலைவர்களான சிது கன்ஹு, வீர் பது பகத், கயா முண்டா மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்காமல் முழுமை பெறாது என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் அடிப்படையில் அறியப்படாத தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பழங்குடியின தலைவர்களின் பெயரில் மக்கள் நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஜார்க்கண்டின் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதோடு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை ஜார்க்கண்டிற்கு புதிய அடையாளத்தை வழங்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: ஃப்ளை துபாய் விமானத்தை டெல் அவிவ் விமான நிலையத்தின் மீது மோதி தற்கொலை படை தாக்குதல் நடத்த இணை விமானி திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓமனைச் சேர்ந்த இணை விமானியின் திட்டத்தை இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சார் முறியடித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கல பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஸ்வப்னில் குசேல், சரப்ஜித் உள்பட 11 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டிங் என் சென்னை வென்றார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி வெண்கல பதக்கம் வென்றார். இப்போட்டியில்

0: தமிழகம் இதுவரை 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி, மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 12-10 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டாலினா ஹெவிட், யுக்ரைனின் வெலேரியா ஸ்ட்ரக்கோவா இணையை வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் எலிசாவிட்டா கோட்லியார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிசட் கார்பரா, ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி ஜான்சியில் இன்று தொடங்கியது. வரும் 21 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழகம், மகாராஷ்டிரா உள்பட 29 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும், சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் பிற்பகல் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
3: ஃப்ரீ, ஃப்ரீ ஃப்ரீ.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
8: முருகா, நல்லா இருக்கியப்பா? என்ன எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க?
7: வணக்கம் மீனாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஊர்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே.
8: வணக்கம் முருகா, நல்லா தான் இருக்கேன். ஆனா ஊர் அழகா இருந்தாலும் சில இடங்கள்ல குப்பை அப்படியே குவிஞ்சி கிடக்கிறத பார்த்தா கொஞ்சம் மனசு கவலையா தான்ப்பா இருக்கு.
7: ஆமா மீனாக்கா, நம்ம வீட்டுல தினமும் உருவாக்குற குப்பைகளை பெரும்பாலானது அப்படியே குப்பை தொட்டில போட்டு விட்டுறோம். ஆனா அந்த கழிவுகளை வந்து மீண்டும் பயன்படுத்துறதுக்கும் மறுசுழற்சி செய்யவும் முடியும்க்கா.
8: அதான் முக்கியமான விஷயம். குப்பைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொட்ட கூடாது இல்லப்பா. ஈரக்கழிவு, உலர்கழிவுன்னு தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். ஆமா தானே?
7: சரியா சொன்னீங்கக்கா. காய்கறி தோள்கள், உணவு கழிவுகள், பழத்தோள்கள் போன்றவை ஈரக்கழிவுகளா சொல்றோம். இவற்றை வச்சு நம்ம வீட்டுல உரம் தயாரிக்கலாம்.
8: ஆமாப்பா, ஆமா. அந்த உரத்தை நம்ம தோட்டத்துக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம். இதனால ரசாயன உரங்களோட பயன்பாட்டை கூட குறைக்க முடியும். தெரியும் தானே?
7: நல்லாவே தெரியும்க்கா. அதே மாதிரி காகிதம், இந்த அட்டை, பிளாஸ்டிக் பாட்டில், இந்த உலோக பொருட்கள், கண்ணாடி, இதெல்லாம் வந்து தனியாக சேகரித்து மறுசுணர்ச்சிக்கும் கொடுக்கலாம் நம்ம.
8: ஆமாப்பா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பழைய நியூஸ் பேப்பரு, அட்டை பெட்டி எல்லாம் நிறைய சேர்த்து கிடக்கும். முன்னாடி எல்லாம் அதுங்களையெல்லாம் குப்பையில போட்டுருவோம். இப்போ அதையெல்லாம் தனித்தனியா சேகரிச்சு மறுசுழற்சிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல.
7: அப்படியா? இதுதான்க்கா நல்ல மாற்றம். கழிவை குப்பையாக பார்க்காமல் மறுபயன்படுத்தக்கூடிய வளமாக பார்ப்போம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும்க்கா.

0: உண்மைதான்ப்பா. பழைய துணி எல்லாம் என்ன செய்யலாம் தெரியுமா?
1: என்ன செய்யலாம்?
0: பயன்படுத்தக்கூடிய துணிகளை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம், பயன்படுத்த முடியாத துணிகளை வீட்டுக்கு

0: தேவைக்கான துடைப்பு துணியா கூட பயன்படுத்தலாம். நான்லாம் எங்க வீட்டுல நாங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சிருக்கும் பாத்தியா, அதையெல்லாம் தர துடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் தெரியுமா?
1: நல்ல யோசனைக்கா, அருமை. அதே போல பழைய மரப்பொருட்கள், வீட்டு பொருட்கள் இது எல்லாத்தையுமே உடனே குப்பையில போடாம பழுது பார்த்து நம்ம மீண்டும் பயன்படுத்தலாம்க்கா.
0: ஆமாம்ப்பா, இதுதான் ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மறுபயன்பாடு. கழிவு பொருட்களை மீண்டும் புதிய பொருட்களா மாற்றுவது ரீசைக்கிள், மறுசுழற்சி.
1: முதல்ல தேவையில்லாத பொருட்களை வாங்காம இருக்கணும்க்கா, அதாவது ரெடியூஸ். ரெடியூஸ்னா பயன்பாட்டை குறைத்தல் தமிழ்ல சொல்றாங்க. பிறகு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மீண்டும் பயன்படுத்தணும், அதுக்கு பிறகு மறுசுழற்சி செய்யக்கூடியவற்றை மறுசுழற்சிக்கு அனுப்பணும்க்கா.
0: ஓ ஆமாவா, அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், மூன்று ஆறுகளையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு சொல்ல வர. ஆமாவா,
1: சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கக்கா. குறிப்பாக ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்து இந்த துணிப்பை, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகள் போன்றவற்றெல்லாம் பயன்படுத்தலாம்க்கா.
0: நம்ம வீட்டுல மட்டும் இல்லாம பள்ளி, அலுவலகம், கடை, விவசாய நிலம் என எல்லா இடங்கள்லயும் கழிவுகளை முறையா பிரிச்சு சேகரிக்கணும்ல?
1: ஆமாந்தாங்க்கா, அதுவும் கிராமப்புறங்கள்ல கழிவுகள் வந்து திறந்த வெளியில எரிப்பதை வந்து நம்ம தவிர்க்கணும்க்கா. அதனாலதான் காற்று மாசுபாடு பெரும்பாலும் ஏற்படுது.
0: ஓஹோ, மேலும் குப்பைகளை நீர்நிலைகள்ல கொட்டக்கூடாது. ஆறு, குளம், ஏரி, கால்வா போன்ற நீர்நிலைகளை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை தானே?
1: மிகவும் சரியா சொன்னீங்கக்கா. நம்ம சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சிருக்கிறது அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது பொறுப்பு இருக்குக்கா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு நல்ல பழக்கத்தை நம்மளே ஆரம்பிச்சிருவோம்.
1: என்னக்கா அந்த பழக்கம்?
0: ஒவ்வொரு வீட்லயும் ஈரக்கழிவு, உலர்கழிவு அப்படின்னு ரெண்டு வகையா கழிவுகளை பிரிச்சு சேகரிக்க சொல்லலாம்.
1: அருமையான யோசனை சொன்னீங்கக்கா. நம்ம வீடு சுத்தமா இருந்தா மட்டும் போதாது, நம்ம தெரு, நம்ம ஊரு, நம்ம மாவட்டம், நம்ம தமிழ்நாடு முழுவதும் சுத்தமா இருக்கணும்க்கா.
0: ஆமா, கழிவுகளை சரியா கையாளணும், மறுசுழற்சி செய்யணும், அதே சமயம் இயற்கைய பாதுகாக்கிறது நம்ம கடமை தானே?
1: ஆமாந்தாங்க்கா, இன்றைய சிறிய முயற்சி தான் நாளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பாதுகாப்புக்கா.
0: அப்படியே நம்மால முடிஞ்ச அளவுக்கு கழிவுகளை குறைப்போம், மறுபயன்படுத்துவோம், மறுசுழற்சியும் செய்வோம். கழிவை வளமாக மாற்றுவோம், சுற்றுச்சூழலை காப்போம்,
1: வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய அறிவிப்புகள். தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் 10/10/2026 சனிக்கிழமை இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறுகிறது. வழங்கப்படும் சேவைகள்: மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் உறுப்பினர்கள் சேர்த்தல் மற்றும் நீக்குதல், புதிய மற்றும் நகல் குடும்ப அட்டை கோருதல், குடும்பத் தலைவரின் புகைப்படம் பதிவேற்றம் செய்தல், இவை அனைத்தும் நடைபெற உள்ளது. எனவே இம்முகாமில் பொதுமக்கள் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைகளையும் தெரிவித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு: கலை பண்பாட்டுத்துறை சார்பாக சிறந்த ஓவிய சிற்பக்கலையாசிரியர்கள் மற்றும் நூலாசிரியர்களுக்கு விருது மற்றும் பரிசு தொகை. கலையாசிரியர் மற்றும் கலை நூலாசிரியர்கள், ஓவியம் மற்றும் சிற்பக்கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலையாசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய www.artandculturetn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று தங்களின் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கடைசி நாள் அக்டோபர் 20, 2026. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 6008 என்ற முகவரிக்கு தங்களின் விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு.

0: சிறப்பு வாக்காளர் முகாம் 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்கள் மற்றும் திருத்தம் செய்ய விரும்புவோருக்கான சிறப்பு முகாம்கள் 10/10/2026 தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெறுகிறது. 1/1/2027 தகுதி நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தியடைந்த இந்திய குடிமக்கள் படிவம் 6 மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் எஸ்இநெட் ஹேப் மூலமாகவும் வாக்காளர்கள் பதிவு மற்றும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான சேவைகளை பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அடுத்த அறிவிப்பு, துளிர் கீரைகள் சாகுபடி ஒரு நாள் பயிற்சி. குறைந்த இடத்தில் அதிக மகசூல், சத்தான உணவு மூலம் ஆரோக்கியம், குறைந்த காலத்தில் சாகுபடி செய்யலாம், வருமானம் ஈட்டும் வாய்ப்பையும் பெற்றுக் கொள்ளலாம். வருகின்ற 12/10/2026 அன்று ஒரு நாள் பயிற்சி நடைபெறுகிறது. தற்போது முன்பதிவு செய்வது அவசியம். இடம் வேளாண்மை அறிவியல் நிலையம், பாப்பாரப்பட்டி, தருமபுரி மாவட்டம். தொடர்புக்கு 99/94/67/22/04 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களின் சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். அறிவிப்பு, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவைச் சேர்ந்த எழுத்தாளர் ஆன் கர்சனுக்கு 2026 ஆண்டிற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த நவநீதம் பிள்ளைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் மேம்படுத்துவதற்கான தனது முயற்சிகளுக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவதாக நார்வே நோபல் குழு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, சிறு வணிகர்களுக்கான தற்காலிக பட்டாசு உரிமம் பெற விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க https://www.tnesevai.tn.gov.in/ சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது பொது இ சேவை மையங்கள் மூலமும் சமர்ப்பிக்கலாம். கடைசி நாள் அக்டோபர் 18/2026 என்று செய்தி மக்கள் தொடர்பு துறை இயக்குனர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். பட்டாசு பெற தேவையான ஆவணங்கள், விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டணமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிம கட்டணத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நீல வரைபடம், கட்டண விவரங்கள், உரிம கட்டணம் ₹600, இணையவழி விண்ணப்ப கட்டணம் ₹500, 18/10/2026 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தருமபுரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 6368-07 என்ற முகவரிக்கு உங்களுக்கு பிடித்த படம் பாடலை எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, இந்த நண்பகல் நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் NGO காலனியில் இருந்து ராணி பழனி அவர்கள். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ப விஜய் பாடல் வரிகளில் அருண்மொழி அரிணி குரல் வண்ணத்தில் நீ வருவாய் என திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: நேயர்களே, நண்பகல் 1:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் பி அகரஹாரத்திலிருந்து பாரதி அவர்கள். சிற்பி இசையில் ப விஜய் பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா அருண்மொழி குரல் வண்ணத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: வெயில் கொளுத்தும் மதிய நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் சேலம் பகுதியில் காட்டூர் கே கே கணேசன் அவர்கள். பி

சிலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரல் வண்ணத்தில் ஆட்டுக்கார அளமேலு திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் பி வி டிலைட் பிக்ஸ் புகைப்படக் கலைஞர் கே ஜெகதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம்

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள்.
2: இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து எல்லா வகையான பாம்புகளும் வந்து விஷம் கிடையாது. ஒன்று இந்த நாகப்பாம்பு, ராஜநாகம், நாகப்பாம்பு. ராஜநாகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் இருக்குது. இங்கே நம்ம ஏரியாக்கள்லாம் ராஜநாகம் கிடையாது, இங்கே வந்து சாதாரண நாகப்பாம்பு தான். அப்புறம் வந்து இது கண்ணாடி விரியன், கட்டு விரியன். இதில் என்னன்னாக்கா இந்த பாம்பு வந்து நாகப்பாம்பு கடித்தது செஞ்சது பண்ணிச்சுனாக்கா வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். பேசிக்காக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நரம்பு மண்டலத்தை பாதித்து செஞ்சு பண்ணிச்சுனாக்கா உடல் வந்து இருக்குகின்ற அனைத்து சதைகளையும் வந்து அதை வந்து செயலழுக்க வச்சிடும், செஞ்சிடும் பண்ணிவிடும். மூச்சு திணறல், அப்புறம் வந்து நமக்கு வந்து வழக்கமாக வரக்கூடிய தசைகள் வந்து செயலழுந்தால் என்னென்ன வருமோ, மூச்சு திணறல் வரும், மூளை பாதிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் செய்யும் பண்ணும். இது நாகப்பாம்பு கடித்து செஞ்சு பண்ணால். இந்த கண்ணாடி விரியன், கட்டு விரியன் வந்து அதோட மோசம் போய் ரத்தத்தில் வந்து கலந்து ரத்தத்தை வந்து பாதிச்சிடும். ரத்தத்தை பாதித்து செஞ்சு பண்ணிச்சுன்னா அடுத்தது வந்து நமக்கு இறுதி பாதிப்பு, ரத்தத்தில் உறையிற தன்மையை வந்து பாதிக்கிறது. இதனால் என்ன ஆகும் செய்யும் பண்ணுனாக்கா நம்ம துவாரங்கள், உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்கள் அனைத்துலேயுமே வந்து மூக்கு மோஷன் போகிற இடம் இந்த இடத்துலலாம் வந்து ரத்த கசிவை வந்து உண்டு பண்ணி செஞ்சு பண்ணி அது ஒரு வகையான டெத்தை வந்து கொடுக்கும் செய்யும் பண்ணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது செய்யும்போது பார்த்திங்கன்னா எது மோசமானதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் தான். நாகப்பாம்பை விட ரொம்ப கொடியது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி விரியன், கட்டு விரியன் தான். இதில் பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த கண்ணாடி கட்டு விரியனை வந்து பார்த்திங்கனாக்கா மலைப்பாம்பு மாதிரியே மேலே அந்த தூள் அமைப்பு இருக்கு செய்து பண்ணனால நிறைய பேர் மலைப்பாம்புன்னு வந்து நம்ம வந்து மிஸ்கைட் ஆகிடும். அது வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் வந்து அதிக வேகமான இறப்புகளை வந்து கொடுக்கறது எது பார்த்திங்கனாக்கா வந்து இந்த கட்டு விரியன் தான். அவ்வளோ ஒரு கொடுமையான வந்து ஒரு விஷம் கட்டு விரியனோட விஷம். அதனால் கட்டு விரியன் கடித்து செஞ்சு பண்ணிச்சு, இல்லை கட்டு விரியனை பார்த்து செஞ்சு அது கடித்து செஞ்சதுனாக்கா உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் மருத்துவரை அணுகணுமோ அதை வந்து அணுகணும், செய்யணும், பண்ணும். இன்னொரு வகையான விஷம் இருக்குது, இந்த சைட்டோடாக்சிக் வெனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கடித்த இடங்களில் வந்து அந்த இடங்களில் ஒரு வகையான தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷம். இது ரத்தத்துலேயும் கலக்காது, இதுலேயும் கலக்காது. இது அந்த இடத்துல கடிக்குது, விரலில் கடிக்குது, செய்து பண்ணதுன்னா அந்த இடத்துல வந்து விஷத்தை உண்டு பண்ணி செஞ்சு பண்ணி அந்த இடத்துக்கு போகிற ரத்த ஓட்டத்தை பாதித்து செஞ்சு பண்ணி விரல் இழப்புகள், கைகால் இழப்புகள், இந்த அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய சதைகள், அதாவது தோலுக்கு அடியில் இருக்கின்ற கொழுப்பு சதைகள், இதை எல்லாத்தையும் வந்து நமக்கு அழுக வச்சு செஞ்சு பண்ணி அது ஒரு வகையான வலி உண்டு பண்ணி செஞ்சு அந்த இடத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து செஞ்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது செய்து பண்ணுது. அதனால் வந்து இதுதான் வந்து இருக்கிறதுல வந்து நமக்கு மூணு வகையான பாதிப்புகள். ஒன்று நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாதிப்புகள், ரத்தத்தை பாதிக்கக்கூடிய பாதிப்புகள், லோக்கலாக எந்த இடத்துல கடிக்குது செய்து பண்ணுதோ அந்த இடத்துல வந்து விஷம் பரவி செய்து பண்ணி அது சுற்றி இருக்குகின்ற திசுக்கள் தசைகள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு அழுக ஆரம்பித்து செஞ்சு பண்ணிக்கூடிய பாதிப்புகள். இந்த மூன்று வகையான பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து இந்த பாம்பு கடி வந்து நம்ம கொடுக்கும் செய்யும் பண்ணும். அதனால் வந்து எந்த விதமான பாம்பு கடியாக இருந்தாலும் மற்றதெல்லாம் வந்து விஷம் இல்லாதது, அது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. மேக்ஸிமம் பண்ணி செஞ்சு பண்ணிச்சுனாக்கா நமக்கு வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த லோக்கலாக ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணி கொஞ்சம் சதைகளையும் அங்கே இருக்கக்கூடிய தோள்களையும் அழுக வச்சு செஞ்சு பண்ணி பண்ணக்கூடிய எஃபெக்டை தான் பண்ணும், செய்யும் பண்ணும். இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட்டு, கடித்த முதலுதவி என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம்

0: இல்லை ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அணுகணும், செய்யணும், பண்ணணுன்றது எல்லாத்தையும் வரும் நாட்களில் நான் வினாவிரைவாக பேசுகிறேன்.
1: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேயர்களே, நண்பகல் 1:35 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் நாமக்கல் பகுதியிலிருந்து நதியா கணேசன். கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் பாடல் வரிகளில், பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் குரல் வண்ணத்தில், குடும்பத் தலைவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

நேயர்களே, நண்பகல் 1:39 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் சென்னை வெள்ளிவாக்கம் பகுதியிலிருந்து குபேந்திரன் மகேஸ்வரி அவர்கள். எம்எஸ்வி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் டிஎம்எஸ் பி சுசீலா குரல் வண்ணத்தில் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களே, நேயர்களின் கவனத்திற்கு இன்று 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சி பி வி டிலைட் பிக்ஸ் புகைப்பட கலைஞர் கே ஜெகதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 2:30 பன்மொழி பாடல்கள். 6:15 மாலை 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி சிறுபுளியூர் அருள்மிகு கோபாலசாமி பெருமாள் கோவிலில் இருந்து வலம் வர கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு பாரதத்தின் கீழ் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நம் தேசத்தின் திறன் கட்டமைப்பு நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை கொண்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேவைப்படும் தருணங்களில் தனித்துவமாக செயல்படும் திறனை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் தேச நலன் மற்றும் உரிய பொறுப்புணர்வுடனும் பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றார். தரங் சக்தி பயிற்சி புதுமையான சிந்தனைகளை தோற்றுவிப்பதோடு புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய பாடங்களுடன் எதிர்கால செயல் திட்டங்களுக்கு வழிகோலுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜோத்பூர் வானில் பன்னாட்டு விமானங்கள் இந்திய விமானங்களுடன் பறந்து சென்று பயிற்சியில் ஈடுபடுவது குறித்து பெருமிதம் வெளியிட்ட திரு ராஜ்நாத் சிங், ஒரே வானில் பல்வேறு அனுபவங்களை இதன் மூலம் பெற முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் பன்னாட்டு வான் சாகச பயிற்சிகள் இதில் இடம்பெற்றன. உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கும் நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைப்பதன் அவசியத்தை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48 லட்சம் பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் நலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து இதற்கான மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும் திகழ வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இதனத்தையொட்டி நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தொடங்கி வைத்தார். மனநலம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு தன்னார்வலர்கள், மன அழுத்தத்திலிருந்து மீண்டவர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணாக்கர், தனியார் செவிலியர் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான், போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் பெருமளவில் மனநல பாதிப்புக்கு உள்ளாவதால் போதைப் பொருள் பழக்கம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை துவக்கி வைக்கும் பிரதமர் 5 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இதன்படி புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையங்கள் நாளை திறந்து வைக்கப்படுகின்றன. கோவையில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களையும் பிரதமர் துவக்கி வைக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் பிரதமருடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் அறிவுசார் மையத்தை பார்வையிடும் பிரதமர் சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக போரூர் ஏரி அருகே உள்ள ஜலகண்டேஸ்வர திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு

0: போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாட்டின் விளையாட்டுத்துறை ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு தடகள விளையாட்டு வீர வீராங்கனைகள் தேசிய சர்வதேச போட்டிகளில் எண்ணற்ற பதக்கங்களை குவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடித்தட்டு நிலையில் உள்ள திறமையானவர்கள் கண்டறியப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு ஆளுமையுடன் சர்வதேச போட்டிகளில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் நம் நாட்டின் விளையாட்டு சூழல் மேம்படுத்தப்பட்டது. அண்மையில் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி 85 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்தது. தேசிய விளையாட்டுக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, ஒலிம்பிக் இலக்கு, ஆரோக்கியமான இந்தியா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மேற்கொள்ளப்படும் சீர்மிகு விளையாட்டு திட்டங்களில் மாநில அரசுகளும் எழுச்சியுடன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதி, வளம், மகிழ்ச்சி, நம்பிக்கையை இத்தினம் ஏற்படுத்தட்டும் என வாழ்த்தியுள்ளார். மகாளய அமாவாசையொட்டி ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடற்கரை, முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், திருச்செந்தூர் கடற்கரை, சேலம், மேட்டூர் மற்றும் மயிலாடுதுறை காவிரி ஆறு, ஈரோடு பவானி கூடுதுறை, நாகை கோடியக்கரை ஆதிசேது கடற்கரை, வைகை ஆறு, திருச்சி அம்மா மண்டபம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர். திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறையில் திரளான மக்கள் கூடி மூதாதையர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் மக்கள் அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மகாளய அமாவாசையொட்டி நெல்லை தாமிரபரணி நதியில் உள்ள பாபநாசம், அம்பாசமுத்திரம், நெல்லை குறுக்குத்துறை, சிந்துபூந்துறை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தீர்த்த கட்டங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதிகாலை முதலே திரண்ட பொதுமக்கள் புனித நீராடி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட்டனர். இதனால் தாமிரபரணி நதிக்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை, காலநிலை மாற்ற பாதிப்புகள் குறித்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கோரினார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வாக்கு சதவிகிதத்தை மதிப்பிட முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக குறிப்பிட்டார். கடந்த 154 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் மாநிலத்தில் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்வெட்டு, குடிநீர் பற்றாக்குறை, கூட்டு குடிநீர் திட்டங்கள் இல்லாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை எடுத்துரைத்த அவர், மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குவதால் தமிழகத்தின் நிதி நிலைமை எதிர்காலங்களில் மோசமான நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்றார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி முதலமைச்சர் திரு விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் தற்போது வருகை புரிந்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்று மாலை சென்னை தீவு திடலில் நடைபெறும் மாணாக்கர் சந்திப்பு நிகழ்வில் திரு ராகுல்காந்தி பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் அட்டை பெட்டிகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி அதன் உற்பத்தியாளர்கள் 2வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடலில் படகுகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் யானை தாக்கியதில் கோவையைச் சேர்ந்த ஒருவர் இன்று உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1041வது சதய விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சதய விழா வரும் 21, 22ஆம் தேதிகளில் நடைபெறும். தூத்துக்குடி முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தசரா பண்டிகையானது நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தசரா பண்டிகை என்பது பக்தர்கள் தங்களது பல்வேறு வேண்டுதல்களுக்காக பல்வேறு தெய்வங்களின் வேடங்கள், விலங்கினருடைய வேடங்கள், அரசியல்வாதிகள் போன்ற பெரும் தலைவர்களுடைய வேடங்கள் போன்றவற்றை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் சூரசம்கார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள்.

0: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் பெங்களூருவில் இன்று தொடங்குகின்றன. முதல் போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி எஸ்சி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் சென்னை எஃப்சி அணி கோவா எஃப்சி அணியுடன் மோத உள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு பாரத பாதையில் முப்படையினர் ஆக்கப்பூர்வமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மகாலய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரத்திற்கு அதிக விலை கொடுப்பதால் தமிழகத்தின் நிதிநிலை பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் பிற்பகல் 1:55. இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவுகள்: நீலகிரி அழகரை எஸ்டேட் பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி குன்னூர் பிடிஓ எடப்பள்ளி பகுதியில் தலா 9 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி பர்லியார் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி ராமநாதபுரம் கடலாடி பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ராமநாதபுரம் முதுகுளத்தூர் ஆகிய பகுதியில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி கோத்தகிரி குன்னூர் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் புதுக்கோட்டை இலுப்பூர் சேலம் வாழப்பாடி பகுதியில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், சிவகங்கை சிங்கம்புணரி காஞ்சிபுரம் திண்டுக்கல் கொடைக்கானல் படகு குளாம் தென்காசி ஆய்குடி சங்கரன் கோவில் திருவண்ணாமலை சேத்துப்பட்டு நீலகிரி கெத்தை புதுக்கோட்டை மணமேல்குடி தூத்துக்குடி திருச்செந்தூர் தேனி பெரியகுளம் நாமக்கல் கொல்லிமலை ஏஆர்ஜி ஆகிய பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழையளவாக நீலகிரி அழகரை எஸ்டேட் பகுதியில் 102 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு பகுதியில் 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் தருமபுரி பகுதியில் 24.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளில் இருந்து வடக்கு உள் கர்நாடகா வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள் ஆகிய பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டறிந்தீர்கள் வானிலை அறிக்கை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.

வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம்.

இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் தர்மபுரி பி வி டெலெக்ஸ் ஸ்டுடியோ புகைப்பட கலைஞர் கே ஜெகதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: வணக்கம் ஜெகதீஷ்குமார்.
1: வணக்கம்
0: ஜெகதீஷ்குமார், உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இந்த புகைப்பட தொழில எத்தனை வருடங்களா செஞ்சுட்டு வரீங்க?
1: நான் இந்த புகைப்பட தொழில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் எம்சிஏ மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில பெங்களூர்ல ஒரு சிஸ்டம் அட்மினா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கு நான் சூஸ் பண்ணேன்.
0: சரிங்க. எம்சிஏ முடிச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர் லைன்ல அப்படி எல்லாருமே பயங்கர ஒரு இதை போவாங்க. அது மாதிரியான சூழல்ல நீங்க இப்படி கேமராமேனா ஒரு ஸ்டுடியோல இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் திடீர்னு இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தீங்க?
1: கண்டிப்பாங்க, அது ஆரம்ப காலத்துல இருந்தே போட்டோகிராஃபி மேல ஒரு ஃபேஷன் எனக்கு அப்ப இருந்தே இருந்தது. சேம் டைம் நான் ஒர்க் பண்ண டைம்ல கூட பெங்களூர்ல எவ்ரி வீக்கெண்ட் வந்து பசங்களோட இந்த ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி சீனரிஸ கேப்சர் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எவ்ரி வீக் நாம சும்மா போய்கிட்டு இருப்போம். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு பேக் சைட்ல கொஞ்சம் அடிபட்டது. சோ அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆக்சிடென்டா இந்த ஃபீல்டுக்குள்ள வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சது ஒன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், அது ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் அக்சசரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஏதாவது இது ரிலேட்டடா பண்ணலாமா, இல்ல எனக்கு அடுத்ததா இன்னொரு ரூட் இருந்தது. எனக்கு என்னன்னு தெரிஞ்சது போட்டோகிராஃபி. சோ அப்பதான் என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க, உனக்கு கண்டிப்பா போட்டோகிராஃபி இருக்கு, ட்ரை பண்ணு, கண்டிப்பா நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னுடைய பிரதரும் சரி என்னுடைய ஒய்ஃபும் சரி எல்லாருமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க, வந்ததுன்னா நல்லா வந்ததுன்னா நாங்க அது வரைக்கும் சப்போர்ட் பண்றோம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
0: சரி, எம்சிஏ முடிச்சுட்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்றபடி நீங்க உங்க படிப்புக்கு மிஞ்சிய இந்த கைத்தொழிலையும் ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த வகையில ரொம்ப சிறப்பு. இப்போ உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க, 10 வருடமா தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. எது மாதிரியான வாடிக்கையாளர்களை எல்லாம் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க?
1: இது வரைக்கும் வந்து மோர் தென் ஒரு 500 வெட்டிங் இந்த 10 இயர்ஸ்ல நான் எடுத்திருப்பேன்.

0: இப்போ நிறைய வந்தீங்கன்னா இந்த கார்பரேட் ஈவெண்ட்லயே நம்ம அட்டன் பண்ணிருக்கோம், வெட்டிங் அட்டன் பண்ணிருக்கோம், இந்த ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட அட்டன் பண்ணிருக்கோம். இப்போ வந்து அந்த ரீசெண்டா வந்தீங்கன்னா நியூ பார்ன் போட்டோகிராஃபி, பேபி ஷவர், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் போட்டோகிராஃபிலுமே மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் போட்டோகிராஃபி கூட பண்ணிருக்கோம், நிறைய டைப் இருக்குங்க, எல்லாமே பண்றோம்.
1: ஆரம்பத்துல வந்து புகைப்படம் அப்படின்னாவே நிறைய கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து போட்டோ எடுக்கிற சமயத்துல நம்மளுடைய முகம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி எல்லாம் போட்டோ எடுப்பாங்க, நிறைய டிசைன் எல்லாம் போட்டோ எடுப்பாங்க, எல்லாரும் ரொம்ப ஆர்வமா போய் எடுத்துட்டு இருந்தாங்க. புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கே ஒரு பெருமையா அப்படி நம்ம ஊர்ல, நம்ம கிராமம் தானே, கிராமத்துல இருந்து வரதுனால நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்துல போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த போட்டோ எடுத்து ஒவ்வொரு போட்டோ அந்த பிக்சர்ஸ் கழுவி கொடுக்கறதே வந்து ரொம்ப நாட்கள் ஆகும். எப்படா நம்ம பிடிச்ச போட்டோ வரும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, உடனே வந்து போட்டோ வந்து வர மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்க எந்த டெக்னாலஜில இது மாதிரியான ஃபீல்டுக்கு வந்தீங்க, நீங்க எந்த மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
0: கண்டிப்பா நான் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்ணிட்டு ரோல்ல எல்லாம் லேப்ல கழுவி எடுப்பாங்க போட்டோஸ் அந்த மாதிரி லேப்ல இருந்து. அது கண்டிப்பா எனக்கு அதை பத்தின ஐடியாவே இல்லை, தெரியாதுங்க. நான் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள சூஸ் பண்ணி வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போட்டோகிராஃபின்றது, போட்டோகிராஃபர்ன்றது எல்லாரும் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்ல, எல்லா பப்ளிக் எல்லாருமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவங்க பிடிச்ச ஒரு போட்டோஸ் எடுக்கிறாங்க, இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற ஒரு லேப்ல போறாங்க, இமீடியட்டா ஒரு பிரிண்ட் பண்றாங்க, வித்தின் செகண்ட்ல அந்த பிரிண்ட் வந்துருது. அதை விட இன்னும் அப்டேட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சார்.
1: கேமரா, இது மாதிரியான கேமரா எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
0: இன்னைக்கு எல்லாமே மிரர்லெஸ், இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்குங்க. மிரர்லெஸ் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் இருந்தது, இன்னைக்கு மிரர்லெஸ்ஸா இருக்கு. இந்த மிரர்லெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் போட்டோஸ் நிறைய எடுக்கலாம், சேம் டைம் கலரிங் சரி குவாலிட்டியும் சரி இன்னும் பெட்டரா கொடுக்குது. இன்னைக்கு மிரர்லெஸ் தான் சார், நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ன்றது மிரர்லெஸ். இப்படிதான் போகுது.
1: இப்போ எது மாதிரியான நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க? வாடிக்கையாளர்கள் வந்து உங்ககிட்ட எது மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? இப்போ வந்து டிசைனிங்ல வந்துருச்சு எல்லாமே, டிசைனிங்ல இந்த போட்டோவா அது டிசைனிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேறுபட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எது மாதிரியான நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்க போறீங்க? உங்ககிட்ட வாடிக்கையாளர்கள் எது மாதிரியான போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா.
0: கண்டிப்பாங்க. இன்னைக்கு வெட்டிங் வெட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்டோரியை வந்து அவங்களே மேக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி தான் வேணும், அதை நம்ம ப்ரீ வெட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு வெட்டிங் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கேப்சர் பண்ணி தரங்க நம்ம. ஸோ எனக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெட்டிங் வந்து ஒரு சினிமா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்ட்டு ஆசைப்படுறாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த ஒரு போட்டோ ஆகட்டும் வீடியோவும் ஆகட்டும், அது வெறுமனே ஜஸ்ட் ஒரு லைக் ஒரு பிக்சரா மட்டும் இல்லாம அது ஏதோ ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா இருந்தா நல்லா இருக்குன்ட்டு ஆசைப்படுறாங்க. இது இல்லாம இன்னைக்கு கூட ஏஐ இன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, உங்களுக்கே தெரியும்.
1: ஏஐ வந்தது உங்களுக்கு சாபமா வருமா?
0: அதாவது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட ஒவ்வொரு போட்டோகிராஃபர்ஸும் அந்த ஏஐ கத்துக்கிட்டு அதோட அவங்களோட பிசினஸ் ரன் பண்ணாங்கன்னா நிச்சயம் அதை வரந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த டெக்னாலஜி கூடயே நம்மளும் படிப்படியா அந்த அப்டேட்டோட நாலேஜ் கொண்டுட்டு போயிட்டு நம்ம அந்த பிசினஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பா வரும். டெக்னாலஜியை நம்ம கத்துக்காம படிக்காம அதோட ஸ்டாப் பண்ணிட்டா நிச்சயம் சாபம் தாங்க, நெக்ஸ்ட் லெவல் நம்மளால போக முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போட்டோகிராஃபர்ஸ் அதாவது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் வெட்டிங் போட்டோகிராஃபி அப்படின்னா ஒரு சென்னை, கோயம்புத்தூர், சேலம் இப்படிதான், மதுரை இப்படிதான் சூஸ் பண்ணுவோம், பெங்களூர் பக்கத்துல அப்படிதான் சூஸ் பண்ணுவாங்க. இங்க பொதுவா நம்ம ஊர்ல இருக்கிற வாடிக்கையாளரோட மனநிலையெல்லாம் தருமபுரியில இப்படி ஒரு ஒரு சினிமாட்டிக்கா எடுப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் நிறையவே இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய ஸ்டுடியோஸ் ரொம்ப அடுத்த லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால காம்படிட்டரும் நம்மளுக்கு அதிகமாகவும் இருக்கு. ஸோ இந்த காம்படிட்டிவ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி பொறாமையோட இல்லாம டெக்னாலஜியோட வளர்ந்துட்டு நாமளும் அவங்களோட வேகமா ஓடிக்கிட்டு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்மளோட குவாலிட்டியும் இன்னும் என்ன நெக்ஸ்ட் லெவல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்கக்குள்ள ஏஐ வந்தது நிச்சயமா ஒரு வரந்தாங்க.
1: வரந்தான். இப்போ ஒரு நிகழ்ச்சியில நீங்க வந்து போட்டோ எடுக்க போறீங்க, இப்போ அவங்க வீடியோவும் எதிர்பார்க்கறாங்க போட்டோவும் எதிர்பார்க்கறாங்க, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ நிறைய பேர் உங்ககிட்டயே வந்து மொபைல கொடுத்துட்டு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க அவங்களை எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த சமயத்துல அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு?
0: கண்டிப்பாங்க. நம்ம ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கக்குள்ள நம்ம அந்த ஈவென்ட் போய்கிட்டு இருக்கக்குள்ள டக்குன்னு ஒரு வாடிக்கையாளர் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு கண்டிப்பா கேட்பாங்க. அந்த நேரத்துல எனக்கான அந்த மூமெண்ட் போயிட்டு இருக்குன்ற ஒரு டென்ஷன் இருந்தாலும் சம்டைம் வந்து அந்த இடத்துல நம்ம தான் இருக்க எடுத்து தரணும்ன்றதுக்காக நம்ம எடுத்து தான் தரோம், ஆனா அது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் அந்த நேரத்துல நம்மளை விட்டாலும் அவங்களுக்கு இல்லை, ஏன்னா அவங்க போயிட்டு அந்த ஃப்ரேம்ல இருக்கணும், பொண்ணு மாப்பிள்ள கூட அவங்க இருக்கணும், அதை வந்து கேப்சர் பண்ணி தரணும்னு தான் மொபைல்ல கேட்கறாங்க. அது கண்டிப்பா நம்ம எடுத்தும் தரோம், அது கொஞ்சம் வருத்தத்தோட தான் எடுத்து தரோம். அந்த மூமெண்ட் போய்கிட்டு இருக்கு.
1: ஒரு திருமண நிகழ்ச்சியில எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்குது இல்லைங்க, அந்த சமயத்திலேயே அந்த மணமகனும் மணமகளும் வந்து புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஒரு சிலர் திருமண நாட்கள்ல திருமண நேரத்துல சரியா புகைப்படம் எடுக்கல அப்படின்னா ஏதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல ஏதாவது செப்பரேட்டா போயிட்டு அங்க வந்து மணமகனும் மணமகளும் எடுக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நிறைய பேர் அப்படி எதிர்பார்த்து

0: எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க அது மாதிரி ஏதாவது வெளியில அவங்கள கூட்டிட்டு போய் புகைப்படம் எடுத்திருக்கான சூழல் இருந்திருக்கா? வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்களா?
1: இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுக்கிற மேக்ஸிமம் வெட்டிங் வந்து ஃப்ரீ வெட்டிங் இல்லாம ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபியா நம்ம சூஸ் பண்றது இல்லைங்க. நம்ம மேக்ஸிமம் ஆஃப் கஸ்டமர் அவங்களுக்கே ஃப்ரீ வெட்டிங் வேணும் இல்லைன்னா ஃபோர்ஸ்ட் வெட்டிங் வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. வெட்டிங் டைம்ல வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கிறதுக்கான சூழல் அந்த இடத்துல நிச்சயம் நிறைய நேரத்தில் அமையறதில்ல மாதிரி இருக்குள்ள வெளியில பிரவேசியமே பாக்குறாங்க. சோ அந்த நேரத்துல அவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை நம்ம கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. நம்ம அதை கொடுத்துட்டு தாங்க இருக்கும்.
0: நீங்க எம்சிஏ முடிச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல என்ன என்ன முடிச்சிருக்காங்க?
1: என்னுடைய வைஃப் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்காங்க. சோ அவங்க தான் நான் வந்து போட்டோகிராஃபர், அவங்க டிசைனர்.
0: ஓ, நீங்க போட்டோகிராஃபர்,
1: அவங்க சைடுல இருப்பாங்க, அவங்க ஆஃப் சைடுல இருப்பாங்க.
0: சிறப்பு சிறப்பு, குடும்பத்தோட தான் செஞ்சிட்டு இருக்கீங்க.
1: நிச்சயமாக வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் தான் அந்த இருந்து.
0: அவங்களும் எம்பிஏ முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டு பேரும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் விரும்பி தான் இந்த பணியை வந்து செஞ்சிட்ருக்கீங்க?
1: அப்படி இல்லைங்க, நான் அவங்க வந்து பேங்கிங் சைடில் இருந்தாங்க. ஸோ நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்ததுன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன்.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஸோ என்னால் எடிட்டிங் சைடில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல.

0: அமையறதில்லை. அந்த மாதிரி இருக்கக்குள்ள வெளியில பிரவேசியமே பாக்குறாங்க. சோ அந்த நேரத்துல அவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை நம்ம கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. நம்ம அதை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும்.
1: நீங்க எம்சிஏ முடிச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல என்ன என்ன முடிச்சிருக்காங்க?
0: என்னுடைய வைஃப் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்காங்க. சோ அவங்க தான், நான் வந்து போட்டோகிராஃபர், அவங்க டிசைனர்.
1: ஓ, நீங்க போட்டோகிராஃபர்,
0: ஆன் சைடுல இருப்பாங்க, அவங்க ஆஃப் சைடுல இருப்பாங்க.
1: சிறப்பு சிறப்பு, குடும்பத்தோட தான் செஞ்சிட்டு இருக்கீங்க.
0: நிச்சயமாக வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் தான் அண்ணாவில் இருந்து.
1: அவங்களும் எம்பிஏ முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டு பேரும் வந்து ஏற்றுக்கிட்டு தான், விரும்பி தான் இந்த பணியை வந்து செஞ்சிட்ருக்கீங்க?
0: அப்படி இல்லைங்க, நான் அவங்க வந்து பேங்கிங் சைடில் இருந்தாங்க. ஸோ நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தது நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன்.
1: ஆமாம் ஆமாம்.
0: ஸோ என்னால் எடிட்டிங் சைடில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் எனக்கு சப்போர்ட்டாக வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் அவங்க. அதை டே பை டேவாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு டிசைனராக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டமரோட கொரிஸ் என்னன்னு கேட்டு அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோஸ், போட்டோஸ், சரி ரெண்டுமே அது சப்போர்ட் தான், வைஃப் வந்து சப்போர்ட் தான்.
1: சிறப்பு சிறப்புங்க.

0: உங்களுக்கு எப்படி வந்து ஏஐ வந்து வரும் அப்படின்னீங்களோ அந்த மாதிரி உங்க ஒய்ஃபும் உங்களுக்கு வந்து வரம்தான்.
1: சரி, மட்டும் இல்லைங்க, என் ஃபேமிலியே மிகப்பெரிய ஒரு வரம்தான்.
0: ஃபேமிலியே வரம்தான் உங்களுக்கு, உங்களுடைய தொழிலுக்கு எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க.
1: எல்லாருமே சப்போர்ட்டுங்க, அண்ணன் அண்ணிலிருந்து அம்மால இருந்து எல்லாருமே.
0: எந்த வயசுல இருந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: எனக்கு 29 மேரேஜ் ஆச்சுங்க. 29 அப்புறம் 30 இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
0: ஓஹோ, சரி சரி சரிங்க. இப்போ உங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டடா, ஃபேமிலி சூழல்ல நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஃபேமிலியே உங்களுக்கு ஒட்டுமொத்த ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுடைய இந்த பிவி டிலைட் ஃபிக்ஸுக்கு உங்களுடைய நண்பர்கள் யாரா வந்து உதவி பண்றதுக்கு இருக்காங்களா?
1: கண்டிப்பாங்க. என்னுடைய இந்த பிவி டிலைட் ஃபிக்ஸோட பில்லரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் பசங்க தான். ஸோ அவங்க இல்லைன்னா அந்த பிவி டிலைட் ஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. இன்னைக்கு அவங்க தான் பில்லர். மேக்ஸிமம் நம்ம வெளியில் ஷூட் போயிட்டு இருக்கக்குள்ளேருந்து டு டெலிவரி கொடுக்குற வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான்.
0: இப்போ பிவி டிலைட் ஃபிக்ஸில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க?
1: கண்டிப்பாங்க, ஒரு 5-10 பேர் இருப்பாங்க.
0: சிறப்புங்க. இந்த பிவி டிலைட் ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது என்ன, அதில் ஏதாவது டிசைனிங்?
1: இல்லை சார், கண்டிப்பாக பிவின்றது என்னுடைய சென்டிமெண்ட்டாக நான் கடவுளாக நினைக்கிறேன். என்னுடைய தாத்தாவோட நேம் அவங்க. இந்த டிலைட்ன்றது அஃப்கோர்ஸ் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. ஓகேண்ணா, அது ஒன்று கனெக்டில் இருக்கட்டுன்றதுக்காக வச்சது தான். இந்த ஃபிக்ஸ்ன்றது சொல்கிறது வந்து பிக்சலோட ரிலேட்டட், இந்த கேமரா ஃபோட்டோ ரிலேட்டடாக இருக்கும். நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அது ரிலேட்டடாக ஒரு வேர்டு இருக்கணுமே அப்படின்றத தான் அந்த ஃபிக்ஸ்ன்னு சொல்லி வச்சுங்க. அது கீழே ஒரு ஸ்லோகன் கூட போட்டிருந்தோம், வி கேப்சர் யுவர் மெமரிஸ் ஃபார் எவர் அப்படின்ட்டு.
0: செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து எம்சிஏ முடிச்சுட்டு நிறைய பணிகள்லாம் வந்து இருப்பாங்க, ஆனால் நீங்கள் இப்படி வந்து செஞ்சுட்டு இருக்கிற சூழலில் அவங்க உங்களை மீண்டும் சந்திச்சிருப்பாங்க, யாராவது சந்திச்சிருப்பாங்க. அப்படி சந்திச்சு சமயத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தது, அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க, அதை பற்றி என்ன சொன்னீங்க அவங்க?
1: இல்லை சார், நான் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ஐடி கம்பெனியில் அட்மினாக இருந்து கன்வெர்ட் ஆகி ஃபோட்டோகிராஃபி பண்ணக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி எனக்கு இருந்தது. ஸ்டார்டிங்கில் அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்தது. ஸோ என் கூட ஒர்க் பண்ண அந்த கொலீக்ஸ் அந்த டைமில் அவங்கள மீட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஃபோட்டோகிராஃபி உண்மையிலே என்னோட லைஃப் மூமெண்ட் எல்லாத்தையும் மாற்றிருக்கு. என்ன மாற்றிருக்கு, ஸோ ப்ரௌடாக தான் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாரும் ஃபேமிலியும் சரி, எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற என்னுடைய காம்படிட்டர்ஸ் சரி, ஸ்டூடியோஸும் சரி, எல்லாருமே ரொம்ப பெருமையாக தான் திங்க் பண்ணாங்க. பிவிடி எலக்ட்ரிக்ஸ் ஓகே, ஜெகதீஷ் நல்லா பண்றான், ஓரளவு கண்டிப்பாக பண்றான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது பெருமை தான் சார்.
0: சிறப்பு சிறப்பு, நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நிறைய மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் அவங்க படித்தது வேற, செய்யக்கூடிய தொழில்கள் வேறையா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க வந்து கொஞ்சம் விருப்பமும் இல்லாமல் செய்யக்கூடிய மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் நீங்க வந்து நம்ம தான் சொல்லியிருக்கிறீங்க, நீங்க இப்படி வந்து இந்த தர்மபுரியில பெயர் சொல்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் முயற்சியும் உங்களுடைய அந்த தொழிலும் தான். அந்த வகையில் உங்களை வந்து பாராட்டுறேன். இன்னும் புகைப்படத்திலே வந்து நிறைய வேரியேஷன். இப்போ வந்து ஒரு கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நேத்து கூட ஒரு புகைப்பட கலைஞரை சந்திச்சேன், அவரு சொன்னாரு இந்த கேமராவே வந்து 2 லட்சங்க, 1.5 லட்சம் அப்படின்னு சொன்னார். ஆரம்ப காலகட்டத்தில் தோல் மேல வச்சுட்டு நம்ம பிலிம் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க, அப்போ அந்த ஸ்டுடியோவில் அந்த கேமராவை தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல நிலையா நிக்க வச்சுட்டு கேமரா எடுப்பாங்க. இப்போ ரொம்ப சின்னதா ஸ்மாலா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க எது மாதிரியான கேமராக்களை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு எல்லாருமே மிரர்லெஸ் தான் சார். ஸ்டார்டிங்ல கேமராஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி இருக்கக்குள்ள கொஞ்சம் வெயிட்ல இருந்து எல்லாமே அதிகமா இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் கேமரான்றது அது ஒரு மெஷின் தாங்க. ஒரு போட்டோகிராஃபி, நல்ல ஒரு போட்டோகிராஃபி ஒரு கேமரா டிசைட் பண்ணது அப்படின்றது மேபி ஒரு கொஞ்சம் இருக்கலாம், ஒரு பார்ட் இருக்கலாம். ஆனா அந்த ஸ்டோரின்றது ஒரு போட்டோஸ் தான் தீர்மானிக்கும், நம்ம என்ன மாதிரி எடுக்கிறோம் என்ன அப்படின்றது தான் தீர்மானிக்கும். அதனால அது ப்ராப்ளம் இல்லை சார். கேமரா வந்து ஒரு 1,00,000 போட்டு கேமரா வாங்கிட்டு என்னால் ஒரு குவாலிட்டியான ஒரு போட்டோ கொடுக்க முடியலன்னா வேஸ்ட் தான் இல்லைங்களா? ஒரு 5,000 உள்ள ஒரு ஃபோனில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறேன்னா அதோட வேல்யூவே தண்ணி இல்லைங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேமராவோட எக்யூப்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லாமல் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதுமானது.
0: ரொம்ப சிறப்பாக இந்த பதில வந்து சொல்லியிருக்கீங்க, அந்த வகையில் மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் எடுத்துட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவது ஏண்டா நம்ம இங்கே வந்தோம், போய் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வரணுமா, அந்த போட்டோலாம் எடுக்கணும்?

0: அப்படியான ஒரு சூழலை நீங்க உணர்ந்திருப்பீங்கல்ல?
1: கண்டிப்பா நிறைய
0: அப்படி ஏதாவது இருக்குங்களா?
1: கண்டிப்பா நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபி நம்மளை புக் பண்றாங்க அப்படின்னா, ஸோ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த பந்தல்ல இருந்து அடுத்த நாள் தாலிக்கட்டுல இருந்து வரவேற்புல இருந்து அப்படி கண்டினியூவா நடக்கும். இன்னைக்கு என்னன்னா நம்ம புக் பண்ணிடுவாங்க, ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock நீங்க நம்ம வீட்டுக்கு வரலாம் எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்னன்னா காலையில சடனா நம்ம கிட்ட புக் பண்ண டைமை விட ரொம்ப ஈகராகவே முன்னாடியே கூப்பிட்டுருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம வேற ஏதாவது இன்னொரு ஈவெண்ட்ல கமிட்டா இருந்திருப்போம், இல்ல வேற எங்கேயாவது இருந்திருப்போம், அந்த நேரத்துல அடிச்சுட்டு நம்ம வர்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதை நம்ம பண்ணலன்னா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்குமே கஷ்டம். கல்யாணத்துலயுமே நிறைய கல்ச்சர் இருக்குதுங்க. ஒவ்வொரு கல்யாணத்தும் பார்க்கக்குள்ள அந்த கல்ச்சர் பார்க்கக்குள்ள நிறைய இது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்ம புதுசு புதுசா நிறைய சடங்குகள்லாம் பாக்குறோம். அந்த டைம்ல வந்து சில சடங்குகளே நிறைய இருக்கும். அந்த டைம்ல நம்ம சொன்ன டைம் மேலேயே போயிட்டு இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலையும் அவங்களுக்கு அவங்க கேட்டதெல்லாம் எடுத்து தரன்ற திருப்தி அதிகமா இருக்கும்.
0: மேக்ஸிமம் ஒரு வாடிக்கையாளர் ஒரு நிகழ்ச்சியில போனீங்கன்னா எத்தனை புகைப்படம் எடுப்பீங்க
1: சார்? முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் கணக்குல அவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அது கணக்கே இல்லைங்க. நம்ம டிஜிட்டல்னு வரக்குள்ள நம்ம அது கணக்கே இல்லைங்க. அவங்களுக்கான அந்த மெமரிஸ் கொடுத்தா போதும், அந்த டக்குன்னு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களோட மெமரிஸ் கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம்.
0: சரி, இவ்வளவு வந்து சிறப்பா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் புகைப்பட தொழில் இல்லாம மற்ற சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு எது மாதிரியான அறிவுரைகளை எல்லாம் சொல்ல விரும்புறீங்க? உங்களால
1: அறிவுரை சொல்ற அளவுக்கு எப்படின்னு தெரியலைங்க. ஆனா யாரா இருந்தாலும் அவங்க என்ன தொழில் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது முடிஞ்ச வரைக்கும் அதை கத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபேஷனேட்டோட அதுக்கு உண்மையா அதுக்கான முயற்சி எடுத்து பண்ணாலே அது கண்டிப்பா ஒரு நாள் வந்து சக்சஸ் ஆகுறன்றது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு அப்படிதான் இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தொழில் செய்யக்குள்ள அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சா அது நல்லா இருக்கும். இது என்னுடைய அனுபவம். இது
0: எந்த தொழில செய்தாலும் முழுமையா அதை தெரிஞ்சுக்கிட்டு
1: பண்ண,
0: லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்ச முறையா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
1: எனக்கு ஒரு பாப்பாங்க.
0: இப்போ பர்த்டேக்கெல்லாம் வந்து நீங்க போய் எடுக்கிறதான போயிருப்பீங்கல்ல, பர்த்டே பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கெல்லாம் அப்போ எல்லாம் குழந்தைங்களை எப்படி எல்லாம் எடுறதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டு இருக்கீங்க? இந்த குழந்தைகள்ல வந்து நிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் அழுவாங்க, ஒரு சிலர் வந்து சிரிப்பாங்க, ஒரு சிலர் நல்ல முகத்தவே காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கிட்ட ரொம்பமா இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி அந்த கேமராவை நீங்க வந்து பயன்படுத்தி இருக்கீங்க?
1: கண்டிப்பாக இன்னைக்கு குழந்தைங்களை எடுக்கிறது தாங்க இருக்கையிலே ரொம்ப சேலஞ்சு. ஸோ அந்த குழந்தையோட மைண்ட் செட் பொறுத்து தான் நம்ம டைமை சூஸ் பண்ணிக்கிடுங்க. இன்னைக்கு குழந்தை நான் ஒரு கிளைண்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். அந்த கிளைண்ட்டு வந்து மார்னிங் குழந்தை தூங்கிருக்காங்கன்னா அந்த டைம் நம்ம ஃபோன் பண்ணுவோம். குழந்தை ஆக்டிவ் இருப்பாங்க, அந்த டைம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம போய் ஒரு ஷூட் முடிச்சு கொடுப்போம். மறுபடியும் குழந்தை வந்து கொஞ்சம் தூங்கியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம அவங்களுக்கான டைம் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கு. காம்ப்ளிகேஷன் தாங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷன் தான்.
0: அவங்களுக்கு
1: குழந்தைங்களை எடுக்கிற சேலஞ்சு தாங்க. ஸோ குழந்தையவே மாதிரிதான் எடுக்கணுன்ற மாதிரி தான் இந்த வேகத்திலேயே எடுக்கணுங்க.
0: இந்த புகைப்பட தொழில் இல்லாம வேற ஏதாவது பணிகள் வந்து செஞ்சுட்டு வரீங்களா? வேற ஏதாவது தொழில் இருக்கா?
1: இன்னைக்கு கண்டிப்பாங்க. நான் ஸ்டார்டிங் பண்ணது இந்த கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங், என்னோட ஆரம்பமே கம்ப்யூட்டர் சர்வீஸ் தான். இன்னைக்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சைடில் சரி என்ன தெரிஞ்சவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சிஸ்டம் அரேஞ்ச் மேக் பண்ணி அசம்பிள் பண்ணி தரணும்னா பண்ணி கொடுக்குறேங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம போட்டோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ், அந்த சிப்பில் சிப்பு தாங்க, டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிடும். அது ஒவ்வொரு டைமும் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு நம்ம காப்பி பண்ணுறதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எந்த நேரத்தில் கரெக்டாகனு கூட தெரியாது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஐடியில் இருந்தனால அந்த ரெக்கவரியும் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதுவுமே நம்ம போட்டோகிராஃபி இது பிஸ்னஸாக பண்ணலை. இந்த செகண்ட் வரைக்கும் நான் நம்ம ஊரில் இதை நான் பிஸ்னஸாக கொண்டுட்டு போகல. ஆனால் நம்ம போட்டோகிராஃபர்ஸுக்கு நான் நிறைய பேருக்கு நான் ரெக்கவரியும் பண்ணி கொடுத்துருக்கேன், சிஸ்டமும் அசம்பிள் பண்ணி தந்திருக்கேங்க. ஆனால் இது இப்போ வரைக்கும் நான் அதை பிஸ்னஸாக கனெக்ட் பண்ணிக்கல, ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணுறேன். இதுதாங்க எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இதுதான். இது இல்லாமல் இந்த டிசைனிங், வீடியோ எடிட்டிங், ஈவென்ட் டைம் இல்லாத நேரத்தில் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ
0: எடிட்டிங் பண்ணுறீங்க?
1: ஆ, நிச்சயமாக வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், ஆல்பம் இது ரிலேட்டடாக தான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: பிவிடி எலக்ட்ரிக்ஸ் பற்றி அந்த ஸ்டுடியோ மூலமாக நீ வந்து நிறைய வாடிக்கையாளர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இவ்வளவு அளவுக்கு நீங்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் உயர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய யாராவது ஒருத்தர் ஒரு உந்துதலை வந்து இருந்திருப்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கு உந்துதலா, உங்களுக்கு மோட்டிவ் பண்ற மாதிரியான சூழல்ல குடும்ப ரீதியாவோ சமூக ரீதியாவோ யாரு இருந்திருக்காங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நிச்சயமாங்க, கண்டிப்பா ஃபேமிலி தாங்க. அம்மா அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா கிடையாதுங்க. சின்ன வயசுலயே நான் அப்பா பார்த்தது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா எங்க அம்மா கல்யாணம் பண்ற வயசுலயே என்னோட அப்பாவை இழந்துட்டாங்க. அந்த வயசுல இருந்து எங்களுக்காகவே அவங்க வாழ்ந்தவங்க. எங்களோட எதிர்காலத்தை பத்தி இன்ன வரைக்கும் கவலைப்பட்டு இருக்கிறவங்க அவங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்குள்ள அவங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க, எனக்கான ஒரு அறிவை கொடுத்துட்டாங்க. அவங்க இல்லைன்னா எனக்கு இது சாத்தியம் இல்லைங்க. கண்டிப்பா போட்டோகிராஃபியை நான் பிடிச்சி பண்றேன். அதுக்கான அடித்தளம் அங்கிருந்து தான் அந்த அறிவு கொடுத்துருக்காங்க. என்னோட அண்ணன் இங்க அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக இருக்காரு. அவரும் கண்டிப்பா என்னுடைய ஒரு செகண்ட் ஹீரோ அப்பாவுக்கு அப்புறம் அப்பா மாதிரி தான். என்னோட வளர்ச்சிக்கு அவரோட பங்களிப்புனது அளப்பரியா அதிகம் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இப்போ வரைக்கும். அதனால என்னுடைய ஃபேமிலியில எடுத்துக்கிட்டேன்னா அண்ணாவில இருந்து அண்ணில இருந்து என்னுடைய வைஃப் என்னுடைய

0: குழந்தைங்க, என்னோட குழந்தைங்க இப்போ வரைக்கும் அவ்வளவுதான். எல்லாருமே இந்த போட்டோகிராஃபி பண்றது அவங்களால என்ன எனக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களோடது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாயின்ட் ஃபேமிலி,
1: கூட்டு குடும்பம் தான்
0: கண்டிப்பா. ஒரு அடுப்பு கண்டிஷனே அதுதான். நாங்க அண்ணாவும் நானும் இருக்கிற கால வரைக்கும், அம்மா இருக்கிற கால வரைக்கும், நான் எங்களுடைய தலைமுறை வரைக்கும் இது இப்படிதான் இருக்குன்னு நாங்க கட்டமைச்சுக்கிட்டது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால கண்டிப்பா எனக்கு ஃபேமிலி, இந்த ஃபேமிலி எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய வரம். அவங்க இல்லாம கண்டிப்பா இல்ல. நான் போட்டோகிராபி எந்த அளவுக்கு பண்றேன்றது எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு நல்ல மகனா, ஒரு நல்ல தம்பியா, ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல அப்பாவா இன்னைக்கு வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன்னு நான்
1: நம்புறேங்க. ரொம்ப சிறப்பா, ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா சொல்லி இருக்கிறீங்க. அந்த வகையில உங்களை வரவேற்கிறேன் ஜெகதீஷ்குமார். நீங்க உங்களுடைய இந்த பணியை நீங்க இன்னும் தொடர்ந்து செய்யணும், பெரிய பிசினஸ் மேனா வளரணும், நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய இந்த பிவி டிலைட் பிக்ஸுக்கு வந்து வரணும். இப்பயே நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, எப்படியும் ஒரு 500 நிகழ்ச்சிகளுக்கு மேல நீங்க பங்கெடுத்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த வகையில ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நீங்க வளர்றதுக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துது ஜெகதீஷ்குமார். ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில தொடர்ந்து நேயர்களுக்கு பயனுள்ள நல்ல தகவல்களாக வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த வகையில உங்களுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெகதீஷ்குமார்.
0: நன்றி
1: ஜெகதீஷ்குமார். நீங்க இந்த FM கேட்கிற பழக்கம் இருக்கா?
0: கண்டிப்பாங்க. என்னதான் இன்னைக்கு இன்டர்நெட் நம்ம தேவையான பாட்டு எப்ப வேணாலும் கேட்டுக்கலான்ற மாதிரி இருந்தாலும், வானொலியில நம்ம FM-ல பாட்டு கேட்கிற சுகமே தனிதான் இல்லைங்களா? அந்த வகையில நைட்ல எப்பவுமே இடைவிடாத இசைமலை இந்த மாதிரி ப்ரோகிராம் கண்டிப்பா நான் கண்டிப்பா டெய்லி கேட்டுட்டே தாங்க இருப்பேன்.
1: பாடல் கேட்டு இருப்பீங்க? சரிங்க.
0: மாலை நேரத்துல செய்திகள் அதை கேட்டுட்டு இருப்பேன். வயல்வெளி இந்த மாதிரி ப்ரோகிராம்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா, ரொம்பவே நல்லதா இருக்கு.
1: சிறப்பா சொன்னீங்க, மகிழ்ச்சி. மனதார உங்களை வந்து நம்ம தருமபுரி பண்பலையும் ஏற்காடு பண்பலையும் வாழ்த்துது ஜெகதீஷ்குமார். எதிர்காலத்துல பெரிய ஒரு பிசினஸ் மேனா நீங்க வளரணும். வாழ்த்துக்கள்.
0: நன்றிகள். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த தருமபுரி பண்பலை ரசிகர்களுக்கும் ஏற்காடு பண்பலை ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.

நேயர்கள், இதுவரை இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் தருமபுரி PV டிலைட் பிக்ஸ் ஸ்டுடியோ புகைப்பட கலைஞர் கே ஜெகதீஷ்குமார் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: தினம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
2: ஃப்ரீ. ஃப்ரீ
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி.

நேயர்களே, பிற்பகல் 2:42 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, பன்மொழி பாடல் நிகழ்ச்சியை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தமிழ் இசை மற்றும் உலக இசை வரலாற்றில் புதிய பரிணாமத்தை உருவாக்கியுள்ள நிகழ்ச்சி தான் பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. இத்தகைய பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மலையாள மொழியில் ஜாசி கிப்ட் இசையில் கார்த்திகா அனுப்ரவின் குரல் வண்ணத்தில் ரைன் ரைன் கம் அகைன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேயர்களே, பிற்பகல் 2:48 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பன்மொழி பாடல் நிகழ்ச்சியை. ஒரே பாடலில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் கலந்து வரும் தனித்துவமான ஒரு இசைதான் பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. இந்த பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஹிந்தி மொழியிலிருந்து அஜய் கோக்வலி, அஜய் அப்துல் குரல் வண்ணத்தில் அக்னிபாத் திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே.

நேயர்களே, பிற்பகல் 2:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பன்மொழி பாடல் நிகழ்ச்சியை. பல மொழிகள் சங்கமிக்கும் நிகழ்ச்சிதான் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது எல் என் சாஸ்திரி இசையில் வி நாகேந்திரா பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா வி நாகேந்திர பிரசாத் குரல் வண்ணத்தில் கன்னட மொழியில் பிரித்தி நீ இல்லடி நான் ஹேகிராளி என்னும் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பன்மொழி பாடல் நிகழ்ச்சி நேயர்களே. நேயர்களுக்கு பாடல்கள் வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

இனிமையும் புதுமையும் கூடி வரும் நேரம் 3 மணி. இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் கற்செவியல் கலக்கல் பாடல்கள். ஆம் நேர்களே, கலக்கலான பாடல்களை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான 0343 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாட்டை எங்களோட வானொலியில் ஒளிபரப்பு செஞ்ச பெருமையோடு நாங்கள் உங்கள் காதுக்கு இனிமை தரும் வகையில் காற்றலையில் ஒளிபரப்பு செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை நேயர்களின் நினைவிற்கு வாட்ஸ்அப் எண் 0343 42 24 40 30.

முதல் நேயர் கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் விரும்பி பாடலை கேட்டிருக்காரு. பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து கொடமாண்டம்பட்டி பகுதியை சேர்ந்த கே வி ஜெயசீலன் இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடலை நீங்களும் கேட்டு ரசித்து இணைஞ்சிருங்க பண்புலையோடு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நேர்களை கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு வாட்ஸ்அப் வழியாக. ஏற்காடு சேலம் பகுதியிலிருந்து சுமித் இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பூமணி என்ற திரைப்படத்திலிருந்து

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல்.
4: ஹாம் நேயர்களே, இன்னைக்கு அக்டோபர் 10 உலக மனநல நாள். உடல்நலத்தை போலவே மனநலத்தையும் நாள்தோறும் காப்போம் நேயர்களே.
3: ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல்.

நேயர்களின் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. உரிம கட்டணமாக ரூபாய் 600, இணையவழி விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 500 செலுத்த வேண்டும். தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரிச் சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை அல்லது பான் கார்டு அல்லது அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்று, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டணமாக இருந்தால் நோட்டரி வழக்கினர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ரூபாய் 600 உரிம கட்டணத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்பு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நில வரைபடம் ஆகியனவாகும். விண்ணப்பங்களை இம்மாதத்தின் 18ஆம் தேதிக்குள் www.tnesevai.tn.gov.in என்ற இணையதள முகவரியின் மூலம் சமர்ப்பிக்கலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

3:15 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சேவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியின் கலக்கலான பாடல்களை அடுத்ததாக ஒரு அருமையான கானம் ஒலிக்க வருகிறது. தருமபுரி பகுதியை சார்ந்த சித்ராவின் விருப்ப பாடல் மானஸ்தன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: வருமானம் ஈட்டும் வாய்ப்பு, குறைந்த இடத்தில் அதிக மகசூல், சத்தான உணவு மூலம் ஆரோக்கியம், குறைந்த காலத்தில் சாகுபடி செய்ய துளிர் கீரைகள் சாகுபடி. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வருகின்ற 12ஆம் தேதி ஒரு நாள் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 99 94 67 22 04.

3:22 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கச்சவியல் கலக்கல் பாடல்களை. நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கக்கூடிய நேயர்களான உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஃபோன் எடுங்க, உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், ஊர் ஆகிய விவரங்களை தட்டச்சு செய்து அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில் உலாவர கேட்டு ரசியுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் கலையரசி தருமபுரி குமாரசாமி பேட்டை பகுதியை சார்ந்தவங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடல் வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: நேர்களே, ஒழித்த பாடல் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, வானத்தை போல திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. அதே பாடலுக்கு ஈரோடு மாவட்டம் கள்ளியம்புதூர் பகுதியை சேர்ந்த மணி, கீர்த்தனா, ஜித்வின், நிஷோக் இவங்க நால்வரும் சேர்ந்து அந்த பாட்டை கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பேரையும் சொல்லிடுவோம். அவங்களுக்கும் அந்த ஒழித்த பாடல் சமர்ப்பணமாகும். மணி, கீர்த்தி, மணி, கீர்த்தனா, ஜித்வின், நிஷோக் இவங்க இன்னொரு 7 நாளுக்கு கழித்து, 7 நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான திரைப்பட பாடலில் கட்சவியல் கலக்கல் பாடல்களை கேளுங்க. உங்கள் சார்பாக காற்றலையில் ஒளிபரப்பப்படும். இப்போதைக்கு நீங்கள் கேட்ட பாடல் ஆல்ரெடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அடுத்து ஒரு அறிமுக நேயர் கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்காரு. இவர் கடகத்தூர் பகுதியை சேர்ந்த கருப்பண்ணன். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் மண்ணுக்கு மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசிப்போம் நேயர்களே. அதற்கு முன்பாக தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: கரிசேவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் கருப்பணன் கடத்தூர் பகுதியை சேர்ந்தவர், அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் மண்ணுக்கு மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை வழங்கிவிடலாம்.

நேயர்களின் கவனத்திற்கு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் 2026 ஆண்டிற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளைநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 46 பதவிகளுக்கான 6574 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான இணையவழி விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் வருகின்ற நவம்பர் மாதம் 5 தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு www.tnpc.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். தகுதியுடையோர் இதற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மணி 36 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்செவியல் கலக்கல் பாடல்களை. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஏற்கனவே பாடல் பெற்றோர், அதாவது ஒருமுறை பாடல் பெற்றோர், அதனைத் தொடர்ந்து 7 கடித்த பிறகே பாடலை கேட்க வேண்டும். இது புதிய சில அறிமுக நேயர்களுக்கு வழி கொடுக்கும் வகையில் ஏதுவாக அமையும். கட்சேவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் ஊர் பெயர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்பி வைக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த அந்த விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் ஒரு அறிமுக நேயர். இவங்க சேலம் பகுதியை சேர்ந்த கௌரி. கேட்டிருக்கக்கூடிய பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். கேட்டு ரசிப்போம் நேயர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இன்று அக்டோபர் 10 உலக மனநல நாள். உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதனால் மனக்கவலைகளிலிருந்து வெளிப்பட என்னென்ன வழிகள் இருக்கோ அதையெல்லாம் பின்பற்றி மனசை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சு போனீர்களே. நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பைசுவாளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவாளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

தகடூரின் தங்க பண்பலை 102.5, இயற்கையலில் குஞ்சும் ஏற்காடு பண்பலை 103.7 கற்செவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வாட்ஸ்அப் வழியா. இவங்களும் ஒரு அறிமுக நேயர். கற்செவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு தருமபுரி பகுதியை சேர்ந்த ஜனனி. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் லீலை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கட்சேவியின் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஜம்பை ஈரோடு மாவட்டம் அம்மா தோட்டம் பகுதியை சேர்ந்த பி சுப்பிரமணியன் இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பொன்னூஞ்சல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. நேர்கேட்ட அந்த பாடலை வழங்கிடலாம்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேர்களே, ஒழித்த இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், ஏற்காடு சேலம் பகுதியைச் சேர்ந்த சுமித், தருமபுரி பகுதியைச் சேர்ந்த சித்ரா, குமாரசாமி பேட்டை பகுதியைச் சேர்ந்த கலையரசி, கடகத்தூர் ஐடிஐ பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌரி, தருமபுரி பகுதியைச் சேர்ந்த ஜனனி, ஈரோடு மாவட்டம் ஜம்பை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் ஆகியோரது விருப்ப பாடல்களை கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சி. பண்பலையில் அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு தொடரும். தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்ம

கோபி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பண்பலையில் தொடர்வது விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள்.

0: நிலையத்தில் நேரம் 4:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே, விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். வாங்க லக்ஷ்மணன்.
1: வாங்க கார்த்திக். வணக்கம்.
0: கேள்விகள்லாம் நிறைய தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம்.
0: கேட்டுடலாங்களா?
1: தாராளமாக கேட்டுடலாம்.
0: இணைப்பில் இணையும் முதல் நேயர்
1: வருக வணக்கம்.
2: ஐயா லலிகா வந்து கல்யாண சுந்தரம் சொன்னீங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா
2: சொல்லுங்க.
1: ஐயா நல்லா இருக்கு ஐயா. குறிப்புகள் சொல்லாமா உங்களுக்கு?
2: சொல்லுங்க ஐயா.
1: இது வந்து ஒரு கப்பல்.
2: சரிங்க.
1: ஆமாம். இது வந்து கடல் பாதுகாப்பு பணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல்னு சொல்லலாம். இந்த கப்பல் வந்து சவாலான சூழல்களில் பணியாற்றுது அப்படின்னு சொல்லலாம். இணைப்பில் இருக்கீங்களா?
2: வெளிநாட்டு
1: கப்பல் அவ்வளோதாங்க, நம்ம உள்நாட்டு கப்பல்
2: தான்.
1: சரிங்க. மகிழ்ச்சி.
0: கப்பல் பத்தி கேட்டிருந்தீங்கல்ல, மேலும் சில குறிப்புகள் சொல்றீங்களா நேயர்களுக்கு? கொஞ்சம் எளிதா. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. யாருங்க சார்? பூபதி ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா? சரி, பதில் சொல்லாங்களா? நீர்மூழ்கி கப்பல். நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் இது சரியான பதில் அல்லையே. இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: வருக
1: வணக்கம். இந்த கப்பல் வந்து மீட்பு கருவிகளுக்காக பயன்படுத்தப்படுது. மங்களூர் கப்பலா?
3: மங்களூர் கப்பல்.
1: சரிங்கம்மா, நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க, ஆனா இது சரியான பதில் இல்லைங்கம்மா.
3: நன்றிங்க.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
0: வண்ணரகத்தில் போயிட்டாங்க. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
4: தருமபுரி மாவட்டத்துல செல்வி பேசுறேன்.
1: செல்வி அம்மா, குறிப்புகள் கேட்டீங்களா? கடல் பாதுகாப்பு பணிக்கு பயன்படக்கூடிய கப்பலுங்க இது.
4: உளவுத்துறை கப்பல் சொல்லலாமா?
1: சொல்லலாமா இல்ல, நீங்க பதில சொல்லுங்க.

0: நல்ல முயற்சி, ஆனால் இது சரியான பதில் அல்லைங்க. இணைப்பில் நீங்கள் அடுத்த
1: முயற்சிக்கு நன்றிமா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியில் தொடரலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
1: நிலையத்தில் நேரம் 4:06. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும்,
0: மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்கும் வினாக்களுக்கு சரியான பதிலை தந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள்.
1: இன்னொரு விதிமுறையும் சொல்லிடலாம் நம்ம நேயர்களுக்கு. இப்போ நேயர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றீங்க அப்படின்னா தொடர்ந்து 7 கழிச்சு தான் வந்து அவங்க திரும்பவும் பங்கேற்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க பங்கேற்கக்கூடாது. இதுதான் அந்த விதிமுறை நேயர்களின் கவனத்திற்கு. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்,
6: சொல்லுங்க.
0: மதன் மோகன் சார், குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? சரிங்க, இது ஒரு கப்பலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த கப்பல் வந்து கடல் பாதுகாப்பு பணிக்கு பயன்படுதுங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நீருக்கு அடியில் தவிக்கக்கூடிய வீரர்களை பாதுகாக்கவும் இந்த கப்பல் பயன்படுத்தப்படுது.
6: சரிங்க, அந்த கப்பலோட பேர் கேக்குறீங்களா?
0: ஆமா ஆமா, அது என்ன கப்பல்னு கேக்குறோம்.
6: நீர்மூழ்கி கப்பலுங்களா?
0: நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க, ஆனா இது சரியான பதில் இல்லைங்களே.
6: சரிங்க,
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
1: வருக, வணக்கம்.
0: வருக, வணக்கம்.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: காரிமங்கலம் வட்டம் எங்குச்சட்டு பீமராஜன் ஐயா.
1: பீமராஜன் ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
7: ஐயா கேட்டுனே தான் இருக்கிறேங்க.
1: விடை யோகிக்க முடிஞ்சதா?
7: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
1: உங்களுக்கான குறிப்பு வந்து ஆழ்கடல் செறிவூட்டல் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க.
7: சமர்தக்கு நீர்மூழ்கி கப்பல்.
0: என்ன கப்பலுங்கய்யா?
7: சமர்தக்கு.
0: நல்ல முயற்சிங்க பீமராஜன் ஐயா.
7: நன்றி,
0: நன்றி, நன்றி,
1: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
8: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம்.
8: நான் வேலூர் மாவட்டம் கத்தடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
8: எல்லா குறிப்பும் கேட்டேன், மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கேடுங்க, நான் முயற்சி செய்து பாக்குறேன்.
0: சரிங்க, இதனுடைய எடை வந்து 1000 டன் பக்கத்துல இருக்குங்க.
8: 1000 டன் எடை உள்ள ஒரு கப்பல்.
0: ஆமாங்க.
8: நான் நினைக்கிறேன் INS லான்சா அந்த கப்பல்.
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. நன்றி, நன்றி, நன்றி.
1: இணைப்பிலையும் அடுத்த நேயர்
0: வருக, வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், குறிப்புகள் கேட்டீங்களா? நீங்க
9: பாலக்கோட்டுல அன்பு பேசுறீங்க.
0: அன்பு, அன்பு ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
9: கேட்டங்க ஐயா, எனக்கும் ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
0: சரிங்க, இந்த கப்பல் வந்து அதிநவீன கருவிகளை கொண்டிருக்குது.
9: நிபுன் மற்றும் நிஸ்டார் கப்பல்கள்.
0: என்னங்க?
9: சொன்ன
0: பதில் வந்து சரியான பதில், அது வந்து நிபுன் மீட்பு கப்பல். சரிங்களா, உங்க பேரை இன்னொரு முறை

0: பதிவு பண்ணிக்கங்க.
1: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்புங்கய்யா.
0: பாலக்கோடு அன்பு. சரிங்க, உங்களுக்கு பிடித்த படம் பாடல்?
1: படம் நல்லவனுக்கு நல்லவன்,
0: ஆ
1: பாடல் வச்சிக்கவ உன்ன மட்டும் நெஞ்சி கொள்ள. இந்த பாடலை கொடுங்க.
0: விட்டா நீங்களே பாடிடுவீங்களாட்டங்கதே. அன்பு, சிறப்புங்க சிறப்புங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க சரிங்க, உங்களுக்கான பாடல் தொடர்ந்து வருங்க. இதை பற்றியான குறிப்புகள் இன்னும் தேவையானதை நேயர்களுக்கு அறிவிச்சிடலாம். இந்த கப்பல் வந்து கடல் பாதுகாப்பு பணிக்கு பயன்பாட்டில் இருக்குங்க. இது 75% உள்நாட்டு பொருள்களுடன் தயாரிக்கப்பட்டது. இதனுடைய நீளம் 118.4 மீட்டர், அகலம் 22.8 மீட்டர், எடை 9,350 டன் எடையை கொண்டுள்ளது. இது நீருக்கடியில் தவிக்கக்கூடிய வீரர்களை மீட்பதற்காக பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது. இது மீட்பு கருவிகளுக்கும் தொலைவில் இருந்து இயக்கப்படும் வாகனங்களுக்கும் இது வந்து ஒரு தாய கப்பலாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அதிநவீன கருவிகளை கொண்டிருக்கக்கூடிய கப்பல் இந்த நிபுண் மீட்பு கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பல் கடல் பகுதியில் சவாலான சூழல்கள்

0: 150 டன் எடையை கொண்டுள்ளது. இது நீருக்கடியில் தவிக்கக்கூடிய வீரர்களை மீட்பதற்காக பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது. இது மீட்பு கருவிகளுக்கும் தொலைவில் இருந்து இயக்கப்படும் வாகனங்களுக்கும் இது வந்து ஒரு தாய கப்பலாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அதிநவீன கருவிகளை கொண்டிருக்கக்கூடிய கப்பல் இந்த நிபுண் மீட்பு கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பல் கடல் பகுதியில் சவாலான சூழல்களில் பணியாற்றக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. கடற்படை வீரர்களுக்கு இந்த கப்பல் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவது. இவ்வளவு சிறப்புக்குரியது தாங்க இந்த நிபுண் மீட்பு கப்பல்.
1: சரியான விடை சொன்னாரு அன்பு பாலக்கோட்லேருந்து சொன்னாரு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவர் கேட்ட பாடல்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
3: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும்.
5: தொடர்புக்கு 9626 டபுள் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் த்ரீ சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம். புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ் 10.25 இன்ச் தொடுதிரை 360 கேமரா சன்ரூப் 6 ஏர்பேக் 90 டிகிரி கதவு ப
4: ஓசூர் மற்றும் சேலம். செல் 7229 7555.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
2: நிலையத்தில் நேரம் 4:18 மேடம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் விழாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் நேர்களை, என்ன லக்ஷ்மணன் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க, அடுத்த கேள்வி கேட்டுடலாங்களா?
4: கேட்டுடலாம் கார்த்திக்.
2: அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நேயர்களுக்கு வந்து, இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர், இந்தியாவை சேர்ந்தவர், புகழ்பெற்ற சர்வதேச கிரிக்கெட் வீரர் இவர். நேயர்கள் பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயர், வருக வணக்கம். வருக வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம்.
5: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தஞ்சை நிலையம், கைத்தறி ஜெகநாதன்.
4: சரி, கைத்தறி ஜெகநாதன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
5: கேட்டேங்க, இன்னொரு குறிப்பு கொடுங்க.
4: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரருங்க.
5: சரிங்க.
4: இந்தியாவை சேர்ந்தவர்.
5: சரிங்க.
4: புகழ்பெற்ற சர்வதேச கிரிக்கெட் வீரர்.
5: அப்படிங்களா?
4: ஆமாங்க.
5: கங்குலிங்க?
4: கங்குலி. நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. சரியான பதில் அல்ல.
2: இணைப்பிலையும் அடுத்த நேயர், வருக வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாமரைப்பட்டி கோபால்.
2: கோபால் ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
6: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: இவர் வந்து பந்தை வந்து இருபுறமும் வந்து ஸ்விங் செய்யும் திறமை கொண்டவர் இவர்.
6: என்ன விளையாட்டுங்க?
2: கிரிக்கெட் விளையாட்டை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். அதுல சம்பந்தப்பட்ட ஒரு வீரர் தான். இந்தியாவை சேர்ந்தவர் இவர், புகழ்பெற்ற சர்வதேச கிரிக்கெட் வீரரும் ஆவார் இவர்.
6: கங்குலி சொல்லாங்களா?
2: இல்ல, போன நேரம் அதே தான் சொன்னாரு. முயற்சிக்கு நன்றி, பட் தவறான பதில். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர்,
4: வருக வணக்கம். இணைப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் ஐயா.
7: திருப்பூர்ல இருந்து பாலன்.
4: திருப்பூர்ல இருந்து பாலன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
7: கேட்டங்க. இப்போ வர விளையாட்டுல இருக்காருங்களா?
4: ஆமாங்க, விளையாட்டுல இருக்கிறாருங்க.
7: சரிங்க, இன்னொரு கேள்வி கேட்க, இன்னொரு குறிப்பு கொடுத்தீங்களா?
4: இவர் வலது கை வேகப்பந்து வீச்சாளர்.
7: பூம்ரா.
4: யாருங்க?
2: பூம்ரா.
7: பூம்ரா.
4: சரிங்க ஐயா, நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி.

0: இது சரியான பதில் இல்லைங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: முயற்சிக்கு நன்றிங்க.
0: இணைப்பில் இன்னைக்கு மடுத்து நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க பதில் சொல்லலாம். சரிங்க, சொல்லுங்க பதிலு. தோனி. நல்ல முயற்சி. ஆனா இது சரியான பதில்.
2: இவர் வந்து ஒரு பேட்டர், நாங்க கேக்குறது வந்து பவுலரை கேட்டுட்டு இருக்கோம்.
3: பவுலரா?
2: ஆமா. ஹர்திக் பாண்டியா கிடையாது. நல்ல முயற்சி, நன்றி.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
4: ராஜா பேசுறேன், பாப்பாரப்பட்டியிலிருந்து.
0: பாப்பாரப்பட்டியிலிருந்து ராஜா ஐயா. ஐயா குறிப்புகள் கேட்டீங்களா?
4: இன்னொரு குறிப்பு கொடுக்குறீங்களா?
0: சரிங்க. இவர் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில அறிமுகமானவர்.
4: ஐயா புவனேஸ்வர் குமாருங்களா?
0: அதாவது உங்களுடைய பதில் இதுதான் அப்படின்னு சொன்னோம். நீங்க எங்க கிட்டே திருப்பி கேக்குறீங்க, புவனேஷ் குமாருங்களா அப்படின்றீங்க.
4: அவருக்கு அவர்தான் திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இணைச்சிருக்காங்க. நேற்று முந்தானது.
0: ஐயா உங்களுடைய பதில் சரிதான், அதை நீங்க சரியா சொல்லுங்க.
4: புவனேஸ்வர் குமார் தாங்க.
0: புவனேஸ்வர் குமார் தான். ம், சரி. உங்களுடைய பெயரை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கங்க, எல்லா நேயர்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி.
4: ராஜா பாப்பாரு கேட்டீங்க.
0: சரிங்க ஐயா, நல்ல சிறப்பான பதில சொல்லிருக்கீங்க. புவனேஸ்குமார் பத்தி வேற என்ன தகவல் உங்களுக்கு தெரியும்?
4: ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் டீம்ல நினைச்சிருக்காங்க.
0: சரிங்க,
4: அதெல்லாம் பேப்பர்ல படிச்சேன்.
0: அவரு பவுலரா கிரிக்கெட் வீரர் அதிகமா சொல்லுங்க.
4: பவுலர் தாங்க.
0: பவுலர் தான்.
4: இருப்போ ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணுவாரு.
0: என்ன மாநிலத்தை சேர்ந்தவருங்க? என்ன மாநிலத்தை சேர்ந்தவர்னு ஏதாவது தகவல் தெரியுங்களா? சரிங்க சரிங்க, நல்ல முயற்சிங்க, சிறப்பா பதில் சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த படம் எது, பாடல் என்ன சொல்லுங்க?
4: படம் காதலுக்கு மரியாதைங்க. ஆனந்த குயிலி பாட்டுன்னு ஒரு பாட்டு வரும்.
0: காதலுக்கு மரியாதையில ஆனந்த குயிலின் பாட்டு. சரிங்க ஐயா, உங்களுக்கான பாடல்கள் வந்து தொடர்ந்து வருங்க ஐயா, காத்துருங்க.
4: நன்றி
0: நன்றி. சொல்லுங்க கார்த்திக், இவர் பற்றியான வேற தகவல்கள் இருந்தா நீங்க அப்படியே நேயர்களுக்கு சொல்லுங்க.
2: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர், இந்தியாவை சேர்ந்தவர், புகழ்பெற்ற சர்வதேச கிரிக்கெட் வீரரும் இவர். வலது கை வேகப்பந்து வீச்சாளர். பந்தை வந்து இருபுறமும் இவர் வந்து ஸ்விங் செய்து அதை வந்து வீசுறதுல வந்து சிறந்து விளங்குபவர் இவர். 2012 தான் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில சர்வதேச கிரிக்கெட்ல முதல்ல அறிமுகமானவர் இவர். அதே மாதிரி இந்தியன் பிரீமியர் லீக் IPL சொல்லுவாங்க, அதுல வந்து சன்ரைசர்ஸ் அணிக்காக வந்து விளையாடி புகழ் பெற்றவர். அதே மாதிரி 2016-17 அந்த ஆண்டுல வந்து சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது பர்பிள் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு.
0: 2013 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் போட்டியில ரொம்ப அறிமுகமாயிருக்கிறாரு. இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். 2 பிறகு தற்போது இந்திய அணியின் சாம்பியன்ல அந்த கேட்ச்ல வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான.
2: அதை கம்பேக் கொடுத்துருக்காரு. நியூசிலாந்து அணிக்கு இப்போ எதிரான T20 போட்டியோட அந்த வீரர்களோட அந்த பட்டியலை வெளியிடும் போது இவரோட பேரும் அதில் வந்திருக்கு. 2 அப்புறம் வர்றது தான் குறிப்பிடத்தக்கது. இப்போ
0: சிறப்பு சிறப்பு.
2: அதுவும் IPL வந்து நல்லாவே வந்து
0: விளையாடக்கூடியவர்.
2: அது நிறைய விக்கெட்லாம் எடுப்பார், பவர் பிளேலேயும் நிறைய விக்கெட் எடுப்பார். அதனால இந்தியன் டீம் வந்து திரும்பவும் அவரை நம்பி இந்தியன் அணியில் வந்து சேர்த்துருக்காங்க.
0: சொன்னீங்க கார்த்திக்.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அவர் கேட்ட அந்த பாடல்.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி. அக்டோபர் 12 பிரம்மாண்ட உதயம், பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூற்றோடு புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9444-36-0648.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: நிலையத்தில் நேரம் 4:32. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: கேள்வி கேட்டிருந்தோம், புவனேஸ்வர் குமார்னு பதில் சொல்லி பரிசு பாடலும் பெற்றுட்டாங்க. அடுத்த கேள்வி தயாராக இருக்கீங்களா?
1: தயாராக இருக்கும்.
0: குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? முதல் 3 குறிப்பு நேயர்களுக்கு
1: கொடுத்துடலாம் கார்த்திக்.
0: இது வந்து ஒரு தொலைநோக்கி, விண்வெளியை நோக்கி பாயும் ஒரு தொலைநோக்கி, பூமியிலிருந்து பல மைல் உயரத்தை இது வந்து கண்டறிய பயன்படுத்துகிறாங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கைனூர் துரைசாமி பேசுறேன் ஐயா.
1: துரைசாமி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
2: கொடுங்க.
1: இது வந்து ஒரு தொலைநோக்கிங்கய்யா, பழமையில் உயரத்தை கண்டறிய பயன்படக்கூடிய தொலைநோக்கி. பூமியில் இருந்து ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி தொலைநோக்கின்னு சொல்லலாம். சொல்றீங்களா?
2: நன்றிங்க ஐயா.
1: சரிங்க ஐயா, நல்ல முயற்சிங்க.
0: அடுத்த நேயர்,
1: அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்
2: ஐயா. இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா. விடையோட வந்திருக்கீங்களா
2: ஐயா? விடையோட சொல்ல முடியாது.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க
2: ஐயா? நாங்க மதியன்பாளையம் ராமகையர் இருந்து 1-88.
1: லட்சுமண் ஐயா, நீங்க வந்தாவே பதில் வந்துரும்னு எனக்கு தெரியுங்க ஐயா.
2: எவரெஸ்ட் சிகரத்தை கேக்குறீங்களா?
1: தொலைநோக்கி கேக்குறோம்
2: ஐயா. டக்குன்னு வாய்கள் வரல. வாய்ப்புக்கு நன்றிங்க. இருவருக்கும் நன்றிங்க ஐயா.
1: உங்க முயற்சிக்கும் நன்றிங்க ஐயா.
2: நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி. இணைப்பில் இணைக்கும் அடுத்த நேரை வரவேற்போம். மருக வணக்கம். ரகுபதி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? பதில் சொல்றீங்களா? இது வந்து புதிய புதிய கோள்களை கண்டறிய பயன்படுத்தப்படுதுங்க. பல ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது. அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு குறிப்பு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு 2 குறிப்புகள்
2: சொல்லிட்டேன்.
1: ஆமாங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
2: நன்றி
1: நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.
3: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை.

0: தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229 7555.
1: நிலையத்தில் நேரம் 4:36. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களின் கவனத்திற்கு, நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும்,
2: தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்கும் நாக்களுக்கு சரியான பதிலை தந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது உங்களுக்கான விறுவிறுப்பான விடைதிடும் நாக்கள் நிகழ்ச்சி.
1: குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம் லக்ஷ்மணன், அடுத்த குறிப்பு கொடுத்தலாம். அதுக்கு முன்னாடி நேயர் இணைச்சிடலாம்.
2: வணக்கம்.
1: வந்த வேகத்திலே போயிட்டாங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை.
2: மாலை வணக்கம்.
3: நான் தர்மபுரி உழவர் சந்தையில் இருந்து வானொலி பெரிய
2: முனியப்பனையா.
3: குறிப்பு கொடுங்க.
2: சரிங்க, இது பல ஆராய்ச்சி பணிகளுக்கு உருவாக்கப்பட்டதுங்க.
3: 1990 நிறுவப்பட்டதுங்களா?
2: நீங்க எங்களை கேள்வி கேக்குறீங்க.
3: இல்ல, நிறுவப்பட்டதா கேக்குறேன்.
2: இல்லங்கய்யா.
3: அது ஆப்பிள் தொலைநோக்கி.
2: ஆமா, சிறப்பு. நீங்க சொன்ன அந்த ஆப்பிள் தொலைநோக்கியை விட இது ரொம்ப பிரபலமான ஒரு தொலைநோக்கிங்க.
3: ஆப்பிள் தொலைநோக்கி 1990 நிறுவப்பட்டது வருது.
2: ஐயா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாங்க கேட்கக்கூடிய தொலைநோக்கி ஆப்பிள் தொலைநோக்கியை விட பெரியது அப்படின்ற.
3: அதை விட பெரியதுங்களா?
1: ஆமா, 100 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க.
2: சரிங்க சரிங்க, நல்ல முயற்சி. சரிங்க, நல்ல முயற்சிங்கய்யா. இணைப்பில் நீங்க அடுத்த நேரை வரவேற்போம். மிருக வணக்கம்.
4: வணக்கங்க.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: வணக்கம்.
2: சொல்லுங்க. வீரமணி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
5: ஒரு குறிப்பு தர முடியுங்களா?
2: சரிங்க. ஆயிரக்கணக்கான கோள்களை கண்டறிய இது பயன்படுத்தப்படுதுங்க.
5: என்னங்க
2: ஐயா?
5: கெப்ளர்.
2: கெப்ளர், கெப்ளர் தொலைநோக்கி சொல்றீங்க. சரிங்க, நல்ல முயற்சிங்க. ஆனா இது சரியான பதில் இல்லைங்க ஐயா. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம்.
1: வருக வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
6: என்ன
2: தொலைநோக்கி கேக்குறோம், அது ஏவனால கேக்கல.
6: சரிங்கய்யா
2: மோகனய்யா,
6: எந்த மாசம் கண்டுபிடிச்சாங்க ஒரு குறிப்பு கேக்குறீங்க?
1: இப்ப சமீபத்துலதான்.
2: சரியா பதில் சொல்லி இருக்கீங்க.
6: இந்த தொலைநோக்கி இந்த வருஷம் தான் August 30, 2026 அன்று விண்வெளிக்கு அனுப்பிச்சு விட்டுங்கிறாங்க.
2: சிறப்பு.
6: இது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1,00,000 மேற்பட்ட புதிய கோள்களே வந்து விண்வெளியில கண்டுபிடிக்கும். இது வந்து ஆப்பிள் திறனை விட 100 மடங்கு அதிகமா பரப்பளவை கொண்ட கண்காணிக்கும் திறன் கொண்டதுங்க.
2: சரிங்க.
6: இது ஆராய்ச்சி பணிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் ரகசியங்களே இருளா கூட துல்லியமா கண்டுபிடிக்கக்கூடியதுங்க.
2: சிறப்பா பதில் சொல்லிருக்கீங்க.
1: குறிப்பு எல்லாமே அவரே சொல்லிட்டாரு.
2: எல்லா குறிப்புகளும் நீங்களே சொல்லிட்டீங்களே, அவ்வளவு சர்ச் பண்ணி இருக்கீங்க.
6: அந்த விட நீங்க அந்த தம்பி சொன்ன அப்படின்னு காத்தீங்க, இது அந்த ஆப்பிள் இதை விட 100 மடங்கு அதிகமானதுன்னு சொல்லி
1: அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க.
6: அதை வச்சு புடிச்சீங்க.
2: புடிச்சீங்க. சரிங்கய்யா மோகனய்யா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
6: படம் விக்ரம்.
2: விக்ரம்.
6: வனிதா மணி, வசந்த மோகினி, வந்தாட.
2: சிறப்பா நீங்க வந்தாவே பாடலும் வந்துருது, உங்களுக்கான அந்த விடையும் வந்துருது. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருதுங்க, கேட்டு ரசிங்க.
6: வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: நன்றிங்க.
1: கார்த்திக், இன்னும் ஏதாவது தகவல் சொல்லலாங்களா?
0: சொல்லலாங்க.
1: சரி, இது நட்சத்திர ஒளியை மறைத்து வெளிகிரகங்களை நேரடியாக படம் பிடிக்க பயன்படுத்தப்படுது. 300 மெகா பிக்சல் கொண்ட இன்ஃப்ராட் கேமரா இதில் வந்து பொருத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கால தொலைநோக்கிகளுக்கான தொழில்நுட்ப சோதனையை உடையது இந்த நான்சி கிரேஸ் ரோமன் தொலைநோக்கி.
0: அதே மாதிரி வந்து
1: சொல்கிறாங்க,
0: பிரபஞ்சத்தில் உள்ள இருள் பொருள் இருள் ஆற்றல் ஆகிய ரெண்டுத்தையும் வந்து பதிவிட வந்து இந்த தொலைநோக்கி பயன்படுத்துதான்
1: சிறப்பு கருத்தி. அது மட்டும் இல்லை, நாசா உருவாக்கியுள்ள இந்த தொலைநோக்கியினுடைய எடை 3800 கோடி ரூபாயில இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க.
0: சமீபத்தில் தான் அந்த தொலைநோக்கியை விண்வெளிக்கு
1: ஐயா சொன்ன மாதிரி August 30, 2026 விண்ணில் ஏவப்பட்டது. எந்த இடத்துல அப்படின்னா கென்னடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடா அப்படின்ற அந்த நாட்டில் வந்து ஏவப்பட்டது.
0: வெளிநாட்டில் தான்.
1: ஆமாம் ஆமாம், இவ்வளவு சிறப்புகளுக்கு உரியது தான் இந்த நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி.
0: அவர் கேட்ட பாடலை கொடுத்தரலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: பண்பலையில் பாடும் நேரம் 4:48. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் லக்ஷ்மணன்.
6: ஆமாம் கத்திக்,
5: அந்த குறிப்பை சொன்னோம், அது கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
6: கொடுத்துடலாம்.
5: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். முதல் 3 குறிப்புகளை கொடுத்துடலாங்களா?
6: கொடுத்துடலாம் கத்திக்.
5: இது வந்து ஒரு ஆலைன்னு சொல்கிறாங்க, இது வந்து உற்பத்தி திறன் அதிகம் கொண்ட ஆலை இந்தியாவில் உள்ளது.
6: விடை தேடும் வினாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு
5: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம். ஈரோடு வெட்டுக்காட்டு வளர்ச்சி மாறிப்பனுங்க.
5: ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
7: சொல்லுங்க.
5: இது வந்து ஒரு ஆலை, உற்பத்தி திறன் அதிகமாக கொண்ட ஆலை இந்தியாவில் இருக்கு.
7: இந்தியாவில்
5: தான் இருக்கு.
7: தமிழ்நாட்டிலேயே
5: இல்ல, இந்தியா தான்.
7: சர்க்கரை
5: ஆலை அப்படின்றது தவறு.
6: நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. இணைப்பில் நீங்க அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: வணக்கம் சார்.
6: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
8: மூர்த்தி
6: மூர்த்தி மூர்த்தி, ஏன் குறிப்புகள் கேட்டீங்களா?
8: கேட்டங்க சார். இது சிமெண்ட் கம்பெனி
6: ஆலை அப்படின்னு சொல்றாங்க ஐயா. சிமெண்ட் கம்பெனி இல்ல, நல்ல முயற்சி. ஆலை ஆலை.
8: நன்றி சார், நன்றி
6: நன்றி நன்றி. நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி.
5: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வருக, வணக்கம்.
9: ஹலோ,
6: வணக்கம், சொல்லுங்க.
9: நான் பென்னாகரம்லந்து பேசுறேன்.
6: சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
9: ஒரு குறிப்பு கொடுக்குறீங்களா? சொல்றேன்.
6: சரி. இந்த ஆலை 1000 மேற்பட்ட டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள ஆலை அப்படின்னு சொல்றாங்க. ஆலைமா? ஆலை ஆலை,
5: இந்த சர்க்கரை ஆலை அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆலை இது.
6: இது வந்து அமில வாயுக்களை வெளியிடக்கூடிய ஒரு ஆலை அப்படின்னு சொல்றாங்க. அதிநுண்ணிய ஆலை அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி.
5: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
10: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நிலையத்தில் நேரம் 4:51. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் குறிப்புகளாக கொடுத்துட்டு இருக்கோம். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: முதூர்
1: கலைச்செல்வி. அம்மா, குறிப்புகள் கேட்டீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறிப்பு தாங்க.
1: சரிங்க. இந்த ஆலை வந்து தீப்பிழம்புகள் மற்றும் புகையினுடைய பரவலை குறைக்கக்கூடிய ஆலை. சமீபத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. என்னம்மா?
2: ஸ்டீல் பிளான்ட்.
1: ஸ்டீல் பிளான்ட். நல்ல முயற்சிங்கம்மா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆனால் சரியான பதில் அல்ல. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேரை வரவேற்போம். ஒரு வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்.
3: சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் வீரனூர்லேருந்து முத்துவேல்.
1: முத்துவேல் ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா?
3: இல்லைங்க சார், நான் இப்போ தான் ஆன் பண்ணேன்.
1: சரிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆலைங்க. இந்த ஆலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்படலை, வெளி மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு.
3: வெளி மாநிலத்தில்,
1: நம்ம தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு.
3: டாடா இரும்பு
1: எஃகு ஆலை. சரிங்க, நல்ல முயற்சிங்க. ஆனால் இது சரியான பதில் இல்லைங்க.
3: ஹலோ.
1: இது நல்ல முயற்சி, சரியான பதில் இல்லைங்க.
0: முயற்சிக்கு நன்றிங்க.
1: இணைப்பில் நீங்கள் அடுத்த நேரை வரவேற்போம்.
0: வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
4: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பட்டில இருந்து மகாலிங் பேசுறேங்க.
0: மகாலிங்கம் ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டேங்க ஐயா. மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
0: மேலும் ஒரு குறிப்பு கொடுத்துடலாங்களா? இது வந்து ஒரு முதல் அதி நுண்ணிய ஆலை.
4: தாய்ப்பட்டு கழிவு வெளியிட
0: இல்லை இல்லைங்க ஐயா.
1: நல்ல முயற்சி, நல்ல முயற்சிங்க. ஆனால் சரியான பதில் இல்லைங்க.
4: நன்றிங்க ஐயா.
1: இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்
5: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
5: நான் சேலம் மாவட்டம் பெரிய சோரகை செங்காட்டூர்ல இருந்து சுமதி பேசுறேங்க சார்.
1: சுமதி அம்மா, குறிப்புகள் கேட்டீங்களா?
5: கேட்டேங்க சார். சக்கரை ஆலைங்க சார்.
1: சக்கரை ஆலை இல்லைங்கம்மா. இது இன்னொரு குறிப்பும் சொல்றோம், காற்றாலையை போல செயல்படக்கூடியது.
5: காற்றாலையை போல.
0: இப்போ சமீபத்துல தான் இதை வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க.
1: சரிங்கம்மா.
5: வாய்ப்பில்லைங்க சார்.
1: நல்ல முயற்சிம்மா, நல்ல முயற்சிம்மா. அடுத்த நேரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்.
6: அரியலூர் மாவட்டம் உக்கோட்டை தொட்டிக்குளம் தியாகராஜன் சார்.
1: தியாகராஜன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
6: குறிப்பு தான் நீங்க நிறைய குடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஆலை வந்து சார் ஆந்திராவில் இப்போதான் ஆந்திராவில் தான் ஓபன் ஆயிருக்கீங்க.
1: சரிங்க, சொல்லுங்க. சரிங்க, நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லுங்க. அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வருக. வணக்கம். கௌதம். கௌதமா? கௌதம் சொல்லுங்கம்மா. கௌதம்.
7: ஹலோ
1: கௌதம், கேக்குது, பேசுங்க.
0: இருக்கீங்க, பேசலாம்.
1: உங்களுக்கு ஒரு குறிப்பா, இது
0: குறிப்பா கொடுத்துருங்க.
1: கர்நாடகாவில் பெலக்கா அப்படின்ற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுப்பா. கிளி மஞ்சரியா? நல்ல முயற்சி கௌதம், நல்ல முயற்சி. இன்னும் முயற்சி பண்ணுங்க. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில் அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூ அள்ளி தருமபுரி
3: தொடர்புக்கு 9500848420

0: நிலையத்தில் நேரம் 4:59. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. குறிப்புகள்லாம் கொடுத்தோம்.
1: நேயர்கள் ரொம்ப முயற்சி பண்ணாங்க, விறுவிறுப்பாக வந்தாங்க. ஆனால் அவர்கள் சொல்ல முடியாத இந்த பதிலை நாங்கள் நேயர்களுக்காக கொடுக்குறோம். இந்த ஆலை வந்து இந்தியாவின் முதல் அதிநுண்ணிய ஏடிஹெச் ஆலை. இதுதான் இந்தியாவில் முதல் அதிநுண்ணிய ஆலைன்னு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு 30,000 டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ளது.
0: கர்நாடகா மாநிலத்தில் உள்ளது.
1: ஆமாம், இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த ஏடிஹெச் ஆலை அப்படின்னு சொல்லலாம்.
0: மேலும் குறிப்புகள்,
1: August 2026 முற்றிலும் உயிரி சூரிய மற்றும் சூரிய மாற்றம் காற்றாலை ஆற்றலில் இது இயங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஆலை வந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது தான் கார்த்திக் இந்தியாவின் முதல் அதிநுண்ணிய ஏடிஹெச் ஆலை.
0: சரிங்க, இன்றைக்கி வந்து 4 கேள்விகள் கேட்டோம். அதுக்கு சரியான விடையை சொன்னவங்க அன்பு பாலக்கோடிலேருந்து சொன்னார், ராஜா பாப்பாரப்பட்டியிலேருந்து சொன்னார், மோகன் வந்து ராமக்காயேரியிலிருந்தும் அந்த விடையை சொன்னார். விடைதிடும் வினாக்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. இதுவரை உங்களுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தது நான் கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்,
1: நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண்.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சிகளை.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த இனிய மாலை பொழுதில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிப்போம் மாலை தின்றல் நிகழ்ச்சியில். மாலையோடு தின்றல் அழகு, மனதுக்கு பிடித்த பாடல் அழகு, அதை கேட்கும்போது இன்னும் அழகு. அந்த வகையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் 1978 வெளியான ஊஞ்சலாடுகிறது, இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற திரைப்படத்தின் ஒரு பாடல். கேட்டு ரசித்து இணைந்திருங்கள் நேயர்களே பண்பலையோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: மாலை 5:10 மனதை தொடும் ராகங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தீன்றல் நிகழ்ச்சியில். தென்றல் தீண்டும் உணர்வாக அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது புது கவிதை என்ற திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவின் பாடல் வரிகளில் லெரஜ் இசையில். இதோ நேயர்களே அந்த பாடல்.

நேரமாலை நான் 5:15. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கமலஹாசன் ஜானகி குரல் வண்ணத்தில் சிகப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள் உங்கள் பண்பலையோடு.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: மனதை தொடும் அடுத்த பாடலாய் ஒலிக்க வருகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சியில். 1979 வெளியான திரைப்படம்தான் பகலில் ஒரு இரவு. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. இந்த திரைப்படத்தின் ஒரு பாடலுக்கு வரிகளை கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன். அவர் வரிகள் நிறைந்த இந்த பாடல்களை கேட்போம் நேயர்களே.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:15 ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இன்றைய திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியில் சிறுபுளியூர் அருள்மிகு கோபாலசுவாமி பெருமாள் கோவில் ஒளிச்சித்திரம் கேட்கலாம்.

5:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229

0: Viking Bunions and Briefs.
1: மனதை தொடும் ராகங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். கானங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவித்துவம் கொண்டது. அந்த கவித்துவத்தை இந்த மாலை நேரத்தில் ரசிப்பது மிகவும் அலாதியான இன்பத்தை கூட்டுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். இந்த பாடல் 1979 வெளியான 6-60 வரை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க உள்ளது. பஞ்சு அருணாச்சலத்தின் பாடல் வரிகளில் இளையராஜாவின்

இசையில் இதோ நேயர்களே அந்த இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: மாலைத்தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது 1980 வெளியான திரைப்படம் நிழல்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. இந்த திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனின் பாடல் வரிகளில் தீபன் சக்கரவர்த்தி, உமா ரமணன் ஆகியோரின் குரலில் ஒரு அழகான பாடல் இசைக்க வருகிறது. கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
4: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
4: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
4: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 camera, sunroof, 6 airbag, 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
0: நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தகடூரின் தங்க பண்பலை 102.5, இயற்கை எழில் கொஞ்சும் ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியின் மனதை மயக்கும் பாடல்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது 1981 வெளியான பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. இதற்கு பாடல்களுக்கு வரிகளை கொடுத்திருக்கிறார் கங்கை அமரன். SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி ஆகியோர் குரலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இனிமையான பாடலை கேட்டு இணைந்திருப்போம் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: ஐந்து மணி 50 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் இனிமையான பாடல்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது 1978 வெளியான திரைப்படம்தான் பிரியா. இந்த பிரியா திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடல்களுக்கு வரிகளை கொடுத்திருக்கிறார் பஞ்சு அருணாச்சலம். இப்போது நாம் ஒளிபரப்பு செய்யும் பாடலுக்கு குரல்களை கொடுத்திருக்கிறார்கள் கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜென்சி அந்தோனி. கேட்டு ரசித்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இளையத்தில் நேரம் 5:56. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

0: சொன்ன ஜோக்கை கேட்டு நாடவும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ
1: என் மன்னவன் பார்த்ததும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேர்களை ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மாலை தின்றல் நிகழ்ச்சி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
6: வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நாம தரிசிக்கக்கூடிய கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்றங்கரையில்

0: அரசர் கோவில் என்னும் இடத்தில் அமைந்துள்ள சுந்தர மகாலட்சுமி சமேத கமல வரதராஜ பெருமாள் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இங்கு அருள்பாலிக்கும் சுந்தர மகாலட்சுமி தாயாரின் வலது காலில் 6 விரல்கள் இருப்பது அபூர்வ காட்சியாகும். அதற்கு விண்ணாலும் விஷ்ணுவும் மண்ணாலும் வேந்தனும் சேர்ந்து எந்த இடத்தில் காட்சி தருகிறார்களோ அங்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றனர். பிரம்மனுக்கு சாப விமோசனம் அளிக்க விரும்பிய விஷ்ணு பகவான் இத்தலத்தில் எழுந்தருளினார். அதே சமயம் புனித யாத்திரையாக பயணித்துக் கொண்டிருந்த ஜனக மகாராஜாவும் இத்தலம் வழியாக வந்தார். அதை அறிந்த பிரம்மன் இத்தலம் வந்து பெருமானை நோக்கி தவம் இயற்றி இருவரையும் ஒரு சேர தரிசித்து சாப விமோசனம் பெற்றார். ஜனகர் பெருமாளுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் ஜனகர் வேலை காரணமாக வெளியே சென்றதால் பூஜை செய்ய முடியவில்லை. அப்போது பெருமாளே மன்னன் பூஜை செய்வது போன்று சிம்மாசனத்தில் அமர்ந்து பூஜை செய்தார். மன்னன் திரும்பி வந்து பார்த்தபோது பூஜை செய்ததற்கான தடயங்கள் இருந்தன. தான் செய்ய வேண்டிய பூஜையை பெருமாளே செய்தது அவரை மெய் சிலிர்க்க வைத்தது. இதனால் மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி, தாமரையில் வசிக்கும் என் சார்பாக தாங்கள் தங்கள் திருக்கரத்தில் தாமரை மொட்டு ஏந்தி அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி இத்தலத்தில் அருளும் பெருமாள் திருக்கரத்தில் தாமரை மொட்டு காணப்படுகிறது. இதனால் இறைவன் கமல வரதராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலினுடைய அமைப்பு, கோவிலுக்குள் நுழைந்ததும் முதலில் பலிபீடம் கருடாழ்வார் சன்னதி காணப்படுகிறது. 24 தூண்கள் கொண்ட கலைநயமிக்க ஒரு மண்டபம் உள்ளது. அதை தொடர்ந்து சென்றால் அர்த்த மண்டபமும் கருவறையும் அமைந்துள்ளது. கருவறையில் கமல வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இவரின் வலது கரத்தில் தாமரை மொட்டு காணப்படுகிறது. தாயார் சுந்தர மகாலட்சுமி கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இவர் மேல் இரு கரங்களில் தாமரை மலர் ஏந்தியும் கீழ் இரு கரங்களில் அபய வரதஹஸ்த முத்திரை காட்டியும் தாமரை பீடத்தில் பத்மாசன கோலத்தில் காட்சி தருகிறார். தாயாரின் வலது பாதத்தில் சுண்டு விரலை அடுத்து 6வதாக ஒரு விரல் அமைந்துள்ளது சிறப்பாகும். இந்த அன்னையை வழிபட்டால் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் தாயாரை வணங்கிய பின்னரே பெருமானை வணங்க வேண்டும் என்பது மரபாக உள்ளது. எனவே அபிஷேகத்தின் போது அன்னைக்கு பழாச்சுளையால் அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கு ஆண்டாளுக்கு தனி சன்னதியும் காணப்படுகிறது. கோவில் தல விருட்சகமாக அரசமரம் உள்ளது. இக்கோவில் செங்கல்பட்டு மதுராந்தகம் சாலையில் படாளம் கூற்றோட்டிலிருந்து இடது பக்கம் செல்லும் சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. இச்சிறப்பு மிக்க கோவிலுக்கு நாமும் சென்று வருவோமா நேயர்களே?
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய
2: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: This is Akashwani, the news read by Nishit Kumar. The BJP today said that its victory in the recent bipolls has proved that democracy has crushed the attempts of those who want to spread anarchy in the country. Addressing a press conference in New Delhi today, BJP MP Ravi Shankar Prasad said the BJP is not against peaceful protests, but the opposition parties are resorting to street protests to compensate for their electoral losses. He also accused the opposition parties of creating hardships to the people of Delhi for the past 3 to 4 days through their protests. The BJP MP further said that the country will be run by democracy and through accountability by those elected to the parliament. He also accused the leader of the opposition in the Lok Sabha, Rahul Gandhi, of tarnishing the image of constitutional institutions.
4: The BJP would like to particularly highlight stellar performance of the party in Bengal, in Assam, in Pondicherry. NDA has happened when the whole movement for anarchy is going on in Delhi and various parts of the country. Hum protest ke khilaf nahi karte hain, swabhavik hai loktantra mein hona bhi chahiye, lekin aapne apni haar ke karan sadak ke protest ko weaponize kar liya hai.
3: The Delhi police has made extensive security arrangements in the New Delhi area to ensure public safety in view of the call of protest at Jantar Mantar by the CJP today. Police personnel are deployed at multiple checkpoints in New Delhi district. Talking to the media, Deputy Commissioner of Delhi Police Kumar Abhishek said that extensive arrangements have been made to ensure public order is not disrupted in the area. He said that

0: preventive checks have been implemented in the New Delhi area. The DCP also informed that some individuals have been detained who were planning to participate in today's protest. Deputy Commissioner of Delhi Traffic Police, Vikash Kumar, said that they are facilitating commuters to take alternate routes as traffic is regulated in the New Delhi area. The government is likely to announce a policy on stockpiling of critical minerals within a month, a move which is expected to ensure the supply of these resources to strategic sectors like defence, aerospace and energy, according to Secretary of Mines Keshav Chandra. He said the government is also working on four dedicated critical minerals processing parks across Gujarat, Maharashtra, Andhra Pradesh and Odisha to fast-track value addition for key battery materials. Critical minerals such as copper, lithium, nickel, cobalt and rare earth elements are essential raw materials required to fuel the growth of clean energy technologies and their expanding uses across wind turbines, electricity networks, electric vehicles and battery manufacturing. The National Investigation Agency, NIA, has registered a case to investigate last month's mid-air cockpit attack on Captain Smit Machar aboard a Fly Dubai flight. The case has been registered under the relevant provisions of the Anti-Hijacking Act 2016 and the Unlawful Activities Prevention Act 1967. Captain Machar, who hails from Gujarat, was stabbed and seriously injured by his co-pilot in the cockpit of Fly Dubai flight while travelling from Dubai to Tel Aviv on the 30th of last month. The flight was carrying 174 passengers, including 27 children. Several leaders across the world praised the bravery of Captain Machar, who saved the lives of passengers despite being injured. A Delhi court today convicted former AAP councillor Tahir Hussain for abetment to rioting in a case related to the 2020 Northeast Delhi riots in the Dayalpur area. Additional Sessions Judge Praveen Singh convicted Hussain under the relevant sections of IPC. The court listed the matter for hearing arguments on the quantum of sentence against Hussain on November 16th. In July, a Delhi court had convicted Hussain and four others in a case related to the killing of Intelligence Bureau officer Ankit Sharma during the 2020 Northeast Delhi riots. Russian strikes killed at least 11 people and injured 16 others in Ukraine's Zaporizhzhia region, officials said today, a day after US President Donald Trump announced a deal to buy Russian diesel. Mikhailo Semikin, the head of the regional military administration, alleged that Russian aerial bombs hit residential building in Zaporizhzhia. Russia and Ukraine are locked in a long-range aerial war while their armies remain largely deadlocked on the front line more than 4.5 years since Moscow's military operation. Mahalya is being observed today, marking the traditional invocation of goddess Durga and heralding the arrival of Durga Puja, Bengal's biggest annual festival. According to traditional Hindu belief, the day marks the culmination of Pitru Paksha, the fortnight dedicated to paying homage to departed ancestors, and the beginning of Devi Paksha. With the invocation of goddess Durga, the countdown to Durga Puja begins, filling the air with devotion, anticipation, and a festive spirit. And with that, we end this news bulletin.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் இசை மின்னல் நிகழ்ச்சி. மதிமயங்கும் மாலை நேரத்தில் இசை மின்னல் நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் எஸ்ஏ ராஜகுமார் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ராஜேஷ் கிருஷ்ணன் குரல் வண்ணத்தில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
5: ஃப்ரீ ஃப்ரீ.

0: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
2: பாடலுடன் நிறைவு பெற்றது இசை மின்னல் நிகழ்ச்சி நேயர்களே. இனி தொடர்ந்து கேட்கலாம் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி.
3: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி.
4: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
4: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
5: புலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும்.
6: திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்
5: நீள் விசும்

இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் கிருபா சமுத்திர பெருமாள் ஆலயம். நலம் தரும்.

श्रिया भूम्या सकितं सेवितं परमेष्टिनां कृपानिधिमहं वन्दे कृपासुन्दर विग्रहं ஸ்ரீ தயாநாயகா சமேத கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோயில் சிறுபுளியூர் 11வது திவ்ய தேசமாக கொண்டாடப்பட்டு விடுகிறது. திருமங்கை ஆழ்வாராலேயே பாடல் பெற்ற 10 பாசுரங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. சீரார் நெடுமருகில் சிறுபுளியூர் சலசயனத்து ஏறார் முகில்வண்ணந்தனை இமையோர் பெருமானை காரார்வயல் மங்கைக்கிரை கலியனொளி மாலை பாராறிவை பரவித்துள்ள பாவம் பயிலாவேங்கிறபடியாக பக்தருடைய பாவங்களை எல்லாம் போக்க வல்லவனாக பெருமாள் நட்சத்திரத்தில் எளிமையாக எழுந்தொழியுள்ளார் அப்படிங்கிறதாக திருமங்கை ஆழ்வாருடைய வாக்காக நட்சத்திரமானது மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது புரட்டாசி மாசமானது அதி விமர்சையான முறையிலே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரத்திலே பெருமாள் விசேஷமாக மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி விசேஷமான அலங்காரங்களிலே சேவை சாதித்து அருள்வாளித்து வருகிறார். இந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல வரலாறாக ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் ஏற்பட்ட பகைமை இந்த க்ஷேத்திரத்திலே மிகவும் உய்யவாக உள்ளது. பெருமானிடத்தில் பண்ற கலியுகத்துல கைங்கரியமே பிராதான்யம் பணியே சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இணங்க கருடனானவன் தான்கிற எண்ணத்தை போக்கி தரையோட தரையாகவும் ஆதிசேஷனானவன் எம்பெருமானுடைய கைங்கரியமே பிராதான்யம் பணியே சிறந்தது அப்படிங்கிறதுக்காக தனி சன்னதியில அனந்த புஷ்கரணி கரையில என்றளவும் தவத்திருக்குளத்துடைய சேவை சாதிக்க ஆதிசேஷனுக்கு இணங்கி பெருமாள் பால ரூபத்துல சயனத்திலேயே சேவை சாதிக்கிறார். அதே போல வியாக்ரபாதரும் கண்வரிஷியும் மோட்சத்திற்காக திருவரங்கத்தை நாடி போகாமல் இந்த க்ஷேத்திரமே திருவரங்கமாக கருதி எம்பெருமான் இவர்களுக்காகவே பால ரங்கநாதனாக சேவை பிரசாதித்து மோட்சத்தை அருளுகிறார். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து நமக்கு நல்ல வழியை கொடுக்கக்கூடிய பெருமாளாக இந்த க்ஷேத்திரத்துல எழுந்தொழியுள்ளார். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பயத்துல இருக்கும், அந்த பயத்தை நிவர்த்தி பண்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது விளங்குகிறது. ஆதிசேஷனுடைய பயத்தை நிவர்த்தி பண்ணி நான் இருக்கிறேன் கவலைப்படாதே அப்படின்னு பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாள் இங்க பயத்தை நிவர்த்தி பண்றார்.

0: இத்திருக்கோயிலின் ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய பட்டாச்சாரியார் ஸ்ரீகாந்தன் அவர்கள்.
1: சாந்தம் காந்தம் மகாந்தம் விதிவிகித மகாசோஸ்திரபாத்ர பவித்ரம் தர்போ வியாக்கிரா பிதானே புரவர மகுஷே சேஷபூகே சயானம் துர்வாச பிரம்மசேஷ பிரமத கணபதே வியாக்ரவ கண்வாதி பூஜ்யம் வந்தே காருண்யபாத்திரம் பவஜலதி ஆனந்த விருந்தம் கிருபாதரங்கிதா பாங்கம் கிருதாத்ரியா ஜகத்ரயம் கிருபையா பரையா பூர்ணம் கருணா பூர்ணலோச்ச

விலக்கி கொண்டு சிறிய வடிவிலே மகர்ஷிகளுக்கு காட்சி கொடுத்த காரணத்தினாலேயே பெருமாளுடைய திருமேனி சின்னதாக உள்ளது. புலிக்கால் நீர் வந்ததினால் இந்த ஊருக்கு புலியூர், அதனால சிறு புலியூர் அப்படிங்கிறதாக இந்த ஊருக்கு பெயர் காரணமானது ஏற்படும்.

0: மேலும் அவர் இக்கோயிலின் சிறப்புகள் விழாக்கள் பற்றி நம்மிடையே தெரிவித்த போது,
1: இது ஸ்ரீரங்கம் போன்றே திருக்குமுகமான சன்னதி. பெருமாள் சன்னதியானது கர்ப்ப கிரகத்திலே எம்பெருமான் மூலமூர்த்தி பாலசேனத்தில் எழுந்துள்ள மேலே பிரம்மா ஸ்ரீதேவி பூமி தேவியோட பாதாரவந்தத்திலே இந்த வியாகர மகர்ஷியும் கண்ம மகர்ஷியும் எழுந்துள்ள உற்சவமூர்த்தி விசேஷமாக ஸ்ரீதேவி பூமி தேவி சகிதமாக எழுந்துள்ள முதல் பிரகாரத்திலே திருவண்ணாழி பிரகாரம், அடுத்தபடியாக மகாமண்டபம், அதுக்கு அடுத்தபடியாக கொடிமரம், கருடன் சன்னதி, வெளிப்பிரகாரத்திலே அனுமார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. ஸ்ரீரங்கத்துக்கு நிகராக உள்ளத காரணத்தினால் இது வயல் சூழ் அரங்கம்னே சொல்லி திருமங்கையாழ்வாரும் சிறுநீர் வயல் தழுவும் சிறுவுளியூர் சலசயனத்து என்றபடியாக இந்த கஷேத்திரமானது செழுநீருக்கு ஏத்தவாறு வயல் தழுவுந்த ஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது. ஆதலால் இந்த க்ஷேத்திரம் மிகவும் முகப்பான ஒரு க்ஷேத்திரமாக கொண்டாடப்படுகிறது. திருமங்கையாழ்வாருக்காக இந்த க்ஷேத்திரம் வெளி சன்னதியிலே மணவாள மாமுனிகளுக்கும் தனி சன்னதி, தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே மிகவும் கருக்கக்கூடிய சம்பிரதாயத்திற்கு உகப்பாக மணவாள மாமுனிகள் விசேஷமாக அவருக்கும் திருத்தேர் தெப்போற்சவம் எல்லாம் கண்டருள்கிறார். அடுத்தபடியாக திருக்குளக்கரையிலேயே அனந்த புஷ்கரணிகர் கரையிலேயே ஆதிசேஷனானவன் தனித்தனித்துவில உயர்ந்த சன்னதியில பெரியூருவமாக சேவை பிரசாதிக்கிறார். அதுக்கு அருகிலாமலேயே யோக நரசிம்மராக நரசிம்மர் சன்னதியும் எழுந்துள்ளது.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசியின் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி.
3: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி CMRன் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
1: கிருபா சமுத்திரம் அப்படிங்கிறதே தமிழாக்கத்திலே விசேஷமாக திருமங்கையாழ்வர் கருமா முகிலுருவா கணலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிறவுருவா நினதுருவா திருமா மகிழ்மருவும் சிறுபுளியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று திருமங்கையாழ்வர் சரணாகதிக்கு உகப்பான க்ஷேத்திரம்னே சரணாகதி பண்றார். பல திவிதேசங்களில் திருமங்கையாழ்வர் சரணாகதி பண்ண புழுதிலும் இந்த க்ஷேத்திரத்துல பெருமாளானவர் பாலரங்கநாதனாக இருக்கார். அப்போ ஒரு குழந்தையானவன் இதில் சயனித்திருப்பான்.

தொட்டிலில சயனித்திருப்பான். இங்கு ஆதிசேஷனை தொட்டிலாக கொண்டு அதிலே பெருமாள் பாலசயனமாக எழுந்துள்ளார். தொட்டிலாகப்பட்டது ஆடிக்கொண்டே இருப்பதால் இதர சலனம் என்று கூறப்படுகிறது. சலனத்திலே எம்பெருமானானவன் சயனித்திருக்கிறான். அதனால சலசயனம்ங்கிறபடியாக ஆழ்வாரானவர் ரொம்ப எளிமையாக இந்த க்ஷேத்திரத்திலே சலசயனத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாறு உள்ளிறன் முதல் பாசுரத்திலேயும் ஒன்பதாவது பாசுரத்திலே சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று இந்த க்ஷேத்திரத்திலே கிருபா சமுத்திரம் அப்படிங்கிறதே தமிழாக்கத்திலே அருள் மா கடலமுதன் அருளை கடலை காட்டிலும் தரக்கூடிய பெருமானாக இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் அருள் பாலிக்கிறார். அதற்காக அருளை எல்லாம் நமக்கு எளிமையாக தரக்கூடிய வகையிலே பெருமானானவன் பால ரூபத்தில் சேவை சாதிக்கிறார்ங்கிறதாகவே ஆழ்வாருடைய ஆசிரியமான மங்களாசாசனம். அதே போலவே தாயாருக்கான திருநாமமாக தயாநாயகி என கூறப்பட்டுள்ளது. தயவு அப்படி என்றால் எப்பேற்பட்ட தயவு? மூன்று செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியானவளே இங்கே எழுந்துள்ளியுள்ளார். அதனால தான் இந்த தாயாருக்கு திருமாமகள் என்று திருமங்கை ஆழ்வார் பெயர் சூட்டுகிறார். எதற்காக? திருமகள் அப்படின்றால் மகாலட்சுமி, திருமாமகள் அப்படின்றால் மூன்று மகளும் ஒன்றாக இருக்கலாம். அலைமகள், கலைமகள், மலைமகள்னு மூன்று பேரும் ஒன்றாக எழுந்துள்ளியுள்ளார். அதனால இந்த தாயாருக்கு திருமாமகள் அப்படின்னு உயர்ந்த தாயார் இந்த க்ஷேத்திரத்திலே மகாலட்சுமி எழுந்துள்ளியுள்ளார். அதனால தான் திருமாமகள் உறையும் சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமே என்று சரணாகதிக்கு தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து இந்த ஊரையும் சேர்த்து ஒரே பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் சரணாகதியே சிறுபுலியூர் அப்படிங்கிறதாக ஆழ்வாருடைய ஏத்தமான மங்களாசாசனமாக கொண்டாடப்படுகிறது.

பெருமானவன் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்க வல்லவனாகவும் இந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருளியுள்ள நமக்கு பாவம் போய் நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் நமக்கு நல்ல வழியை கொடுக்கக்கூடிய சூழலே இந்த க்ஷேத்திரத்திலே மிகவும் பிரசாதித்துள்ளது. அதனாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருந்து பெருமாளை எளிமையாக வழிபட்டாலே முழுமையான பலனையும் பெற்று செல்லக்கூடிய நிலையில் உள்ளது.

0: இப்பெருமானை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பேர் வந்து வித்யா, நாங்க ஃபேமிலியோட சென்னையில இருந்து வந்துருக்கோம். 108 திவ்யதேசத்துல வந்து சோழ நாட்டை தான் கவர் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி வந்தோம். கும்பகோணத்துல எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இது கிருஷ்ணர் கோயில் பக்கத்துல இருந்து அப்ப சாமி தரிசனம் பார்த்துட்டு இங்க வந்தோம். இது போடைய பூர்ண முன்னாடி இருக்கிற ஸ்தல வரலாறு எல்லாம் படிச்சு கேட்டு கொண்டதுல, இதுல சாமி வந்து பால சாமியா, அதாவது ரொம்ப சின்னதா பெருமாள் வந்து சைனப்பள்ளி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சின்னதா தான் இருப்பாங்க, பட் ஆனா வந்துட்டு அவங்களுடைய கருணை வந்து கடல் அளவுக்கு பெருசா இருக்கும். மாசி மாசம் வந்து ரொம்ப நல்ல உற்சவம் அதெல்லாம் நடக்கும் சொல்லி இதெல்லாம் கேள்விப்பட்டோம். சாமி ரொம்ப சின்னதா இருந்தாலும் கருணை மிக கடலா நம்மளுக்கு பெருசா அனுகிரகம் கொடுக்கறதுனால சாமி கும்பிட்ற எல்லாருக்குமே மனநிம்மதியோட மன நிறைவோட எல்லாமே கேட்கறது எல்லாமே கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நாங்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு சென்னை நோக்கி போயிடும்.
2: என் பேர் கலைமோகன் சார், சிறுபுலியூர் தான். நாங்கள் இவங்க மனைவி நலாயினி, இப்போதான் நீவா மேரேஜ் ஆயிருக்கு. உள்ளூர் கோயிலை சுற்றி காட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். இப்போ நம்ம கோயில் பார்த்தீங்கன்னாக்கா 108 திவ்ய தேசத்தில் ஒன்று, அதனால வந்து எப்போதுமே சிறப்பானது. இன்னும் வந்து மேற்கொண்டு சிறப்பாகிட்டு இருக்கு. முன்னாடி இருந்ததோட இப்போ உள்ள பட்டாச்சாரியார்னா வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கோயிலை பொறுத்த வரையும் தெப்ப திருவிழா, தேரோட்டம், இதுமாரி விசேஷ நாடகங்கள்ல நிறையா நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் அடுத்து இருக்க ஒரு சனிக்கிழமைகளையும் விசேஷமாக இருக்கும் நம்ம கோயில்.
3: என் பேர் மாலினி, சென்னையிலேருந்து வரேங்க. இந்த கோயிலுக்கு வருவோம் நாங்கள் பிளான் பண்ணல. வரும்போது டிரைவர் சொன்னார் இங்கே வந்து ஒரு திவ்ய தேசம் இருக்கு போய் பாருங்கன்ட்டு. பட் லுக்கிங் வெரி நைஸ் அண்ட் நீட்டாக இருக்குது கோயில். பெருமாள் வந்து நான் ரங்கநாதர் பார்த்துருக்கேன், ரொம்ப பெரிய பெருமாள். இங்கே வந்தது அதே மாதிரி மூர்த்தி வந்து சின்னதாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் பட்டாச்சாரியர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அம்பாலோட சந்நிதியுமே தனியாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருக்குது கோயிலுக்கு வந்தது. பெருமாளை தனியாக பார்க்குறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது.

0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இதுவரை கேட்டது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கிய திருமாலின் திருவுழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசு

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாபியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கனூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் இத்திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ்

0: சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு அதிநவீன பயணிகள் வசதிகளுடன் புது பொலிவு பெற்றுள்ளது. ரயில் நிலையத்தின் நுழைவாயில் பகுதி மற்றும் வாகனங்கள் வந்து செல்லும் இடம் பயணிகளுக்கு நெரிசல் இல்லாதவாறு அகலப்படுத்தப்பட்டு அழகிய தரைத்தளங்கள் மற்றும் விளக்குகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்த தாராளமான இடவசதியுடன் கூடிய புதிய பார்க்கிங் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் வகையில் அதிநவீன ஏசி காத்திருப்பு அறையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலைய நடைமேடைகளின் தரைத்தளங்கள் சீரமைக்கப்பட்டு வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கூடுதல் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி பயணிகள் எளிதாக வந்து செல்வதற்கு சிறப்பு தனி பாதைகள் மற்றும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஐஐடியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இளம் ஆராய்ச்சியாளர்கள் வரலாறு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் பாரம்பரியம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேகா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலை குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 154 நாட்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து உள் தமிழகம் மற்றும் உள் கர்நாடகம் வழியாக வடக்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
1: இதனிடையே

கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சேலத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு மாநில அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு விஜய் பாலாஜி பணி நியமன ஆணைகளை வழங்கினர். சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாமை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சித்திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. உலக மனநல தினத்தை முன்னிட்டு கடலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் பழனி இடையே சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் சிறப்பு முகாமை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். வேலூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்சின் டெனோலியை வென்றார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தெற்கு ரயில்வேயைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் 5 பதக்கங்களை வென்றுள்ளனர். தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டியதாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பண்பலை பாடும் நேரம் 6:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம், வேலை காத்திருக்கு. வேலை காத்திருக்கல் முதல் அறிவிப்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் பிரிவில் கிராஜுவேட் பதவிக்கு 50 காலியிடமும், டெக்னீஷியன் பதவிக்கு 30 காலியிடமும், ட்ரேட் பதவிக்கு 115 காலியிடமும் என மொத்தமாக 195 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கான கல்வி தகுதியானது ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அல்லது பிடெக் இந்த நான்கில் ஏதாவது படித்திருக்க வேண்டும். 2002 முதல் 2026 வரை உள்ள ஆண்டில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது பிரிவு வாரியாக மாறுபடும். பயிற்சி காலமானது ஓராண்டு. தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டுமே. இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி 1/11/2026. மேலும் விவரங்களுக்கு drdo.gov.in. அடுத்த அறிவிப்பாக தெற்கு ரயில்வேயில் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தடகளம் பிரிவில் 15 காலியிடமும், கிரிக்கெட் பிரிவில் 11 காலியிடமும், குத்துச்சண்டை பிரிவில் 9 காலியிடமும், வாலிபால் பிரிவில் 9 காலியிடமும், கால்பந்து பிரிவில் 8 காலியிடமும், ஹாக்கி பிரிவில் 7 உட்பட மொத்தம் 62 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு அல்லது ஐடிஐ முடித்திருக்க வேண்டும். கூடுதல் தகுதியாக சர்வதேச அல்லது தேசிய அல்லது பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SCST பிரிவினருக்கு ₹250 மட்டுமே. இதற்கான கடைசி நாள் 25/10/2026.

மேலும் விவரங்களுக்கு iroams.com. அடுத்த அறிவிப்பாக, விளையாட்டு வீரர்களுக்கு ராணுவத்தில் கான்ஸ்டபிள் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் கான்ஸ்டபிள் பணிக்கு விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூடோ பிரிவில் 12 காலியிடமும், குத்துச்சண்டை பிரிவில் 9 காலியிடமும், டாக்வாண்டோ பிரிவில் 7 காலியிடமும், வாலிபால் பிரிவில் 6 காலியிடமும், பேட்மிண்டன் பிரிவில் 6 காலியிடமும், ஜிம்னாஸ்டிக் பிரிவில் 6, தடகளம் 5, வில்வித்தை 5 உட்பட மொத்தம் 126 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 23 வயது வரை இருக்கலாம். தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு என 2 கட்டமாக நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இதற்கான கடைசி நாள் 1/11/2026. மேலும் விவரங்களுக்கு recruitment.itbpolice.nic.in. அடுத்த அறிவிப்பாக, 10 வகுப்பு முடித்தவருக்கு வேதியியல் ஆய்வகத்தில் பணி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேசிய வேதியியல் ஆய்வகத்தில் MDS பிரிவில் மொத்தம் 24 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதியானது 10 வகுப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 25 வயது வரை உள்ளவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமானது ₹500. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இதற்கான கடைசி நாள் 4/11/2026. மேலும் விவரங்களுக்கு https.recruit.ncl.res.in. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் செயல்படும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள 20 ஆதரவாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி இளங்கலை பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் கிடையாது. அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறையின் 99 மற்றும் 100, மாவட்ட கலெக்டர் அலுவலகம், 2 தளம், கிருஷ்ணகிரி, 635115. இதற்கான கடைசி நாள் 15/10/2026. மேலும் விவரங்களுக்கு krishnagiri.nic.in. நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நிலையத்தின் நேரம் 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவானது மதுரை பகுதியைச் சேர்ந்த தனிச்சியம் பகுதியில் 75.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த பாலூர் பகுதியிலும், ஈரோடு வரட்டுப்பள்ளம் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி குன்னூர் PTO, மதுரை மேட்டுப்பட்டி, மதுரை சோழவந்தான் பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி தக்கலை, திருநெல்வேலி ஊத்து, நீலகிரி அழகரை எஸ்டேட், நீலகிரி சின்னக்கோரை பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி குருந்தன்கோடு, கன்னியாகுமரி அடையாமடை, நீலகிரி பர்லியார், திருநெல்வேலி நாலுமூக்கு, மதுரை ஆண்டிப்பட்டி, திருநெல்வேலி மணிமுத்தாறு, தென்காசி அடவிநாயினார் அணை தலா 4 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி நெய்யூர் AWS, தூத்துக்குடி கயத்தூர் ARG, திருப்பூர் உப்பாறு அணை, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, நீலகிரி குந்தாபாலம், திருநெல்வேலி கக்காச்சி, நீலகிரி கெத்தை, கன்னியாகுமரி இரணியல், கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர், கன்னியாகுமரி குளச்சல், மதுரை பேரையூர், விருதுநகர் காரியாப்பட்டி, கோயம்புத்தூர் பெரியநாயக்கன்பாளையம், மதுரை கள்ளந்திரி, மதுரை சிட்டம்பட்டி, கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி, கள்ளிக்குடி மதுரை பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரமாக, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 37.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை
முதன்முறையாக சமவெளி பகுதிகளான கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதிகளில் 23 டிகிரி செல்சியஸும் மலை பகுதிகளான கொடைக்கானல் பகுதிகளில் 12.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி

0: மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்ததாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக் கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை, அதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம். பதிவான மழை அளவானது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 27.3 டிகிரி செல்சியஸ் மழை பதிவாகியுள்ளது. இயல்பிலிருந்து -38 டிகிரி குறைந்துள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: பண்பலை பாடும் நேரம் 6:49. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய அறிவிப்புகள். கலை பண்பாட்டுத்துறை சார்பாக சிறந்த ஓவிய சிற்பக்கலையாசிரியர்கள் மற்றும் நூலாசிரியர்களுக்கு விருது மற்றும் பரிசுத் தொகை. கலையாசிரியர் மற்றும் கலை நூலாசிரியர்கள், ஓவியம் மற்றும் சிற்பக்கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலையாசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய www.artandculturetn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று தங்களின் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கடைசி நாள் அக்டோபர் 20, 2026. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 6008 என்ற முகவரிக்கு தங்களின் விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு: துளிர் கீரைகள் சாகுபடி ஒரு நாள் பயிற்சி. குறைந்த இடத்தில் அதிக மகசூல், சத்தான உணவு மூலம் ஆரோக்கியம், குறைந்த காலத்தில் சாகுபடி செய்யலாம், வருமானம் ஈட்டும் வாய்ப்பையும் பெற்றுக் கொள்ளலாம். வருகின்ற 12/10/2026 அன்று ஒரு நாள் பயிற்சி நடைபெறுகிறது. தற்போது முன்பதிவு செய்வது அவசியம். இடம்: வேளாண்மை அறிவியல் நிலையம், பாப்பாரப்பட்டி, தருமபுரி மாவட்டம். தொடர்புக்கு 99-94-67-22-04 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களின் சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு: சிறு வணிகர்களுக்கான தற்காலிக பட்டாசு உரிமம் பெற விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க https://www.tnesevai.tn.gov.in/ இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம், அல்லது புது இசேவை மையங்கள் மூலமும் சமர்ப்பிக்கலாம். கடைசி நாள் அக்டோபர் 18, 2026 என்று செய்தி மக்கள் தொடர்பு துறை இயக்குனர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். பட்டாசு பெற தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டணமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிம கட்டணத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நீல வரைபடம், கட்டண விவரங்கள், உரிம கட்டணம் ₹600, இணையவழி விண்ணப்ப கட்டணம் ₹500, 18/10/2026 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தருமபுரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.
0: அடுத்த அறிவிப்பு: வேளாண்மை பொறியியல் துறையில் விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வழங்குதல். பம்ப் செட்டின் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக ₹15,000 வரை மானியம். நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதிதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். தகுதிகள்: அனைத்து வகையான விவசாயிகளும் இதற்கு தகுதியானவர்களே. சிறு குறு

0: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ரூபாய் 15,000 கூடுதலாக 20% மானியமாக ரூபாய் 6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக ரூபாய் 21,000 அல்லது பம்ப செட்டுகள் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 குறியீட்டிற்கு குறைவில்லாத மின்மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின்மோட்டார் பொருத்துவதற்கும் திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின்மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும் என்று செய்தி மக்கள் தொடர்பு துறை இயக்குநர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அறிவிப்புகள்.
2: நன்றி நேயர்களே.
3: நிலையத்தின் நேரம் 6:53. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 8:00 இளந்தென்றல் இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வர இருக்கிறது. 10:00 சுகமான ராகங்கள் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். ராமாயணத்துல ராமன் திருப்புல்லானின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிநாத பெருமாள் கோயில் பகுதியில் புல்லுல அமர்ந்து அவன் வந்து வருணனிடத்துல வரம் கேட்டு அணை கட்டினான்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த அணை கட்டாங்கிற செய்தியை சொல்ற போது ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியமா இருக்குது. தரையில பாலம் கட்டுறது ஈஸி, கடல்ல எப்படி பாலம் கட்டுவீங்க? கடல்ல தண்ணி, தண்ணியில கல்லை கொண்டு போய் நிறுத்த முடியுமா, போட முடியுமா, எப்படி முடியும்? இல்லை கல்லெல்லாம் மிதந்துச்சு அப்படின்னா அதை இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் ஒருத்தர் நம்புறதுக்கு இது இல்லை. சரி அடுத்ததா என்ன அப்படின்னா, கல்லை போடுற போது அலை வேகமாக அடித்து மீண்டும் கரைக்கே கொண்டுருச்சான் கல்லெல்லாம். இன்னைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், நம்ம கடற்கரைக்கு போனோடனே எதையாவது போட்டோம்னா அது திருப்பி கொண்டு நம்ம மேலே தள்ளி விட்டு போயிடும். இப்போ இந்த கடல் அலை இப்படி கொந்தளிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ராமனிடம் வேண்டினார்களாம். என்ன மாதிரி? கடல் அலை ஓய்ந்து தண்ணீர் சாதாரணமாக இருந்தால்தான் இதில் நாம் அணை கட்ட முடியும் சொன்னோடனே அவர் உடனே என்ன பண்ணாரா, ஒரு பானத்தை எடுத்து அதுக்கு மந்திரங்கள் உச்சராடங்கள்லாம் பண்ணி அதை மேல் நோக்கி விட்ட உடனே அது அந்த கடலுக்குள்ளே போய் என்ன பண்ணுச்சான், எந்த பகுதியில் இவங்க அணை கட்டணுமோ அந்த பகுதியில் அலை வராமல் பார்த்து கொண்டதாம். இப்போ நம்ம கேட்போம், ஏன் கடல் இருந்தால் அலை இல்லாமல் இருக்குமா, அது எப்படி முடியும் அப்படின்னு. இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அணை கட்டுற வரைக்கும் அந்த அலையை அடக்கி வச்சாருன்னு நம்ம இதில் படிக்கிறோம் ராமாயணத்தில். இது சாத்தியமா, கடல் அலையை அடக்க முடியுமா? நான் படித்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜப்பான்லேருந்து ஒரு குழுவினர் வந்து கேரளாவுக்கு வர்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அங்கே ஒரு வித்தியாசமான படகு போன்ற பெரும் கப்பலை வாங்கிறதுக்காக வர்றாங்க. இப்போ சமீபத்தில் இந்த நூற்றாண்டில் நான் சொல்கிறது ஒரு 40-50 முதல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வர்றாங்க. ஜப்பான்காரன்ட்ட இல்லாத ஒரு படகாக இவன்ட்டு இருக்க போது நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்க போதுன்னு நம்ம நினைக்கலாம். அது என்ன படகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை குடைஞ்சி செஞ்சப்பட்ட படகாம். அதாவது அந்த படகில் ஆணி, இரும்பு, தகரம், வேறு எந்த பொருளுமே இருக்காதான். அப்படின்னா எப்படி அப்படின்னா, அது முழுவதும் எப்படின்னா இப்படி இப்படி இப்படி சொருகப்பட்டிருக்குமா அப்படியே உள்ள. இப்போ நம்ம ஜன்னல் செஞ்சு கூட இப்படி சொருகிறோம்ல, அது மாதிரி. இப்போ இந்த கப்பல் வடிவத்து படகு ஆணி, தகரம், இரும்பு எதுவும் இல்லாமல் மரத்தாலேயே குடையப்பட்ட ஒரு கப்பலை வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜப்பான்லேருந்து. அதை வாங்கிட்டாங்க. 4 கேரளா மர தச்சர்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜப்பானை நெருங்கியாச்சு, பெரிய கப்பலில் அது கொண்டு போகப்படுது. ஜப்பான் நெருங்கின உடனே இப்போ இந்த இவங்க கொண்டு வந்த அந்த படகை தண்ணிக்குள்ளே இறக்கி கொண்டு போனோம்.

0: அங்கேயே போய் கரையிலே கூட இறக்கலாம். ஆனால் இவங்க ட்ரையல் பார்க்கறதுக்காக நாங்கள் இறக்கணும். ஜப்பான் முழுவதும் உங்களுக்கு தெரியும் தீவுகள் தான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 நாளாகவே பெரும் அலை, சுனாமி ஏற்பட்ட மாதிரி அலை அடிக்குது. கப்பலால் நெருங்கவே முடியல. இதில் எப்படி படகு இறக்கிறது? உடனே கப்பலில் இருந்த அந்த தலைவர் ஜப்பான் நாட்டினுடைய விஞ்ஞானிகளுக்கும் அவங்களுடைய இவங்களுக்கு தொடர்பு கொள்கிறாங்க. இப்படியாக கரையை நெருங்க முடியாத ஒரு சூழல் இருக்குங்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அந்த அலைகளையெல்லாம் அடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹெலிகாப்டர்ஸ் வருது. இந்த அலைக்கு நடுவில் இந்த கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, இவங்க கொண்டு போன படகு நின்றுக்கிட்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. அவங்க இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுலேயும் வாட்டர் பாம்ப்ஸ் மாதிரி மேலேருந்து போடுறாங்க. இப்போ அவங்க போட்ட குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த குண்டுகள் முழுவதும் இந்த கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே போகுது. அந்த உள்ளே போன 10 நிமிஷத்தில் அலைகள் பூரா ஓஞ்சி போயிடுது. அது என்ன அப்படின்னா, இவங்க போட்ட அந்த குண்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் என்ன பண்ணுது, எதனால் அலை அடிக்குதோ காற்றுனால, அந்த காற்று இப்படி சோடா இருக்கு இல்லையா, சோடா இது பண்ணோம்னா அந்த காற்று வெளியே போகிறது இல்லையா, அது மாதிரி அந்த காற்றை பூரா உள்நோக்கி இழுந்த உடனே அந்த கடல் குளம் மாதிரி மாறி போச்சான். இதை ரொம்ப பத்திரமாக இதை கொண்டு போய் கரையில் சேர்த்துட்டாங்களாம். இதை நான் அந்த இதில் படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள், ராமன் அம்பு விட்ட உடனே அலைகள்லாம் அடங்கிருச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, இம்பிடு போய் சொல்கிறதுன்னு ஒரு அளவு இல்லைங்கிறாங்க. இதவே நம்ம அறிவியல் ரீதியாக எப்படி சப்மரின் போகுதோ அது போல் அவர்கள் கொண்டு வந்து அந்த போட்ட அந்த கெமிக்கல் இது என்ன பண்ணுதுன்னா, அலைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது, பாதுகாப்பாக இது கொண்டு போகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்ததை இதை யார் சொல்கிறாதிரிங்களா, இங்கிருந்து போன கேரளா படகு கொண்டு போனவங்க சொல்கிறாங்க. எங்களாலேயும் நம்ப முடியல, கடலில் இருந்த அலை முழுவதும் கொஞ்ச நேரத்தில் அடங்கிருச்சுன்னு அவங்க சொன்னதை பார்த்து தான் அது அதில் அந்த கட்டுரை வந்தது தான் நான் பார்த்தேன். அப்போ புராணங்கள் சொல்லப்படுறதுக்கான ஆதாரங்கள் இல்லைங்கிறதுக்காக அவையெல்லாம் பொய்யின்னு நம்ம நினைக்கூடாது, அவையெல்லாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. எவை எவை எப்படிப்பட்டவை என்பதை ஆய்ந்தாய்ந்து தான் பிறகு அறிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையா இல்லையா என்பதற்கு இந்த நிகழ்விலே வருகின்ற அந்த நீரிலே போடப்பட்ட குண்டுகள் ஒரு எடுத்துக்காட்டு. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சும்மா இணைச்சு பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒத்து வருமாயானால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், சிந்தித்து பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நிலையத்தில் நேரம் 7:02. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேர்களே. அப்படியே சூடாக காஃபி சாப்பிட்டு ஒரு 2 சாங்கு கேட்கலாமா? முதல் பாடல் வந்து ஜெயம் கொண்டான் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ

ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திமலர். கன்னியாகுமரி மாவட்ட செய்திமலராக வலம் வர இருக்கிறது வி. குமார் அவர்கள் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

தூத்துக்குடி மாவட்ட வனத்துறையின் சார்பில் வன உயிரின வார விழா நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தலைமையில் மாவட்ட வன அலுவலர் முனைவர் அன்பு அவர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திரு சாய் சரண் ரெட்டி ஆகியோர் முன்னிலையில் அண்மையில் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வனப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வனத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவியம், கட்டுரை, பேச்சு, வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வாழ்த்தினை தெரிவித்தார். வனத்தையும் வன உயிரினங்களையும் நமது வாழ்வின் ஒரு பகுதியாக கருதி பாதுகாப்பது முக்கிய கடமை என ஆட்சியர் திரு மு பிரதாப் அவர்கள் தெரிவித்தார். குமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தை முன்னிட்டு அதிக முறை இரத்த தான முகாம்கள் நடத்திய இரத்த தான முகாம் அமைப்பாளர்கள் மற்றும் கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இரத்த தானம் செய்வது என்பது விலை மதிப்பற்ற மனித உயிரை காப்பாற்றும் புனிதமான செயல். யாரெல்லாம் தொடர்ந்து ரத்தம் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய மரியாதை கலந்த நன்றியினை ஆட்சியர் தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யும் ரத்தமானது உடனடியாக பயன்படுத்தப்படலாம் அல்லது ஒரு வருட காலம் வரை வைத்து அதனை பயன்படுத்த முடியும் எனவும், இரத்த தானம் அளிப்பவரின் ரத்தம் வீணடிக்கப்படாமல் பாதுகாப்பான முறையில் இரத்த வங்கியில் பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தி வருவதாகவும், ஆண்டுதோறும் அக்டோபர் 1ஆம் தேதி தேசிய தன்னார்வ இரத்த தான நாள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், இந்த நாளில் இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இரத்த தானம் செய்வோரை ஊக்குவிக்கவும் தேசிய இரத்த தான விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுவதாகவும், இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு இரத்த தான முகாம் நடத்திய பொது நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், கல்லூரிகள் உள்ளிட்ட 56 அமைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டம் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சடையமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பருத்தியறை தோட்டம் பகுதியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டத்தின் கீழ் ₹91 லட்சம் மதிப்பில் வள்ளியாட்டின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பாலத்தின் முக்கிய தளப்பணிகள் முழுமையாக முடிவுற்றுள்ளன. தற்போது பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு கைப்பிடிகள் மற்றும் பக்கவாட்டுச் சுவர்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகின்ற நவம்பர் மாத இறுதிக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து பாலத்தை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார்.

சடையமங்கலம் ஊராட்சியில் மகளிர் திட்டம் சார்பில் பெண்களை சுயசார்புடையவர்களாகவும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாகவும் மாற்றும் வகையில் பல்வேறு சுயதொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் தேசிய ரூர்பன் இயக்கம் ஆகிய திட்டங்களின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மூலம் இயக்கப்பட்டு வரும் ஆயத்தாடைகள் உற்பத்தியகம் மற்றும் ஹெர்பல் நாப்கின் தயாரிப்பு அலகுகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. தயாரிப்பு அலகுகளின் செயல்பாடுகள், உற்பத்தி திறன் மற்றும் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து துறை அலுவலர்களிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும்

0: மேற்கொள்ளப்பட்டன. தயாரிப்பாளர்களின் செயல்பாடுகள், உற்பத்தி திறன் மற்றும் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து துறை அலுவலர்களிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்த மகளிருக்கு வழிகாட்டுதல் வழங்க மகளிர் திட்டத்துறை அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பத்மநாபபுரம் நகராட்சிக்குட்பட்ட உதயகிரி கோட்டையில் மூலதன மானிய நிதி 2022-23 கீழ் ₹3 கோடி மதிப்பில் பறவைகள் இயற்கையாக வாழ்வதற்கான பறவைகள் கூடம், பறவைகள் கூடத்தின் உள்ளே ஒரு சிறிய குளம், பறவைகள் கூடத்தின் உள்ளே மக்கள் நடந்து செல்ல தமிழ் எழுத்து வடிவில் நடைபாதை, பறவைகள் கூடத்தில் நுழைவாயில், ஷோவால் மற்றும் நுழைவுச்சீட்டு வழங்கவிடும் உள்ளிட்டவைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை வெளிப்புறத்தில் 25 சதுர அடிக்கு அடித்தளமும் உட்புறத்தில் 13 வட்ட அடித்தள பணிகளும் கிரேடு பீம் கான்கிரீட் பணிகளும் நிறைவுற்று MSS பைப் அடைக்கும் பணி மற்றும் நடைபாதை பணிகள் நடைபெற்று வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் குமரி மாவட்டத்தில் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட ஜோஷ் அணியின் குழுக்கள் குமரி மாவட்டத்தின் 9 வட்டாரங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. இக்குழுக்களில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாவட்டத்தில் நடமாடும் பரிசோதனை வாகனங்கள் மூலம் நடத்தப்படும் முகாம்களில் மக்களிடையே தீவிர காசநோய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நகர்ப்புறங்களில் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதிகள் மற்றும் வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பகுதிகளில் காசநோய் எளிதில் பரவ வாய்ப்புள்ளதால் அப்பகுதிகளில் மருத்துவ பணியாளர்கள், டிபி முக்து பாரத் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் வி. குமார்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவக் கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி பயிற்சிகளை பார்வையிட்ட பின் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்து வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்து பாதுகாப்பு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக குறை கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியின் செயல்களையும் அவர் குறை கூறினார். நமது நாட்டை குறை கூறி வெளிநாடுகளை ஆதரிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது மக்களின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டு.

0: இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பத்துறனை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தேசிய குவாண்டம் தொழில் தொடர்பு இயக்கம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இத்துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேற்குவங்கம், புதுச்சேரி, அசாம் இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது ஜனநாயகத்தின் வெற்றி என பிஜேபி கூறியிருக்கிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், எதிர்க்கட்சியினரின் அமைதியான போராட்டங்களை பிஜேபி எதிர்க்கப் போவதில்லை என கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்து வரும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசன அமைப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து வங்கிகளும் ரொக்க இருப்பு விகிதத்தை 99% வைத்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 90% இருப்பு விகிதத்தில் இருந்து 99% அதிகரிக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிசார் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக இது திகழ்கிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வங்கி சேவையை பெற்று நேரடி பண பரிமாற்ற பலன்களை பெற்று வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக உள்ள இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் 10,000 ரூபாய் வரை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை விவாதத்தில் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிமா குமாரி மேவார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தவறான தகவல்களை ஐநா மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் பேசுகையில், குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஐநாவும் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் இருந்து டீசல் வாங்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு ஒரு நாள் பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றதை உக்ரைன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா டீசல்

0: வாங்கினால் அந்த நிதி உக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தும் என்ற கவலையையும் அது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் இறக்குமதி செய்ய அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் மார்கோவில் தொடங்கவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை கோவா அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன்குமார் மற்றும் தனிஷ்கா சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மேற்குவங்கத்தின் ஹிமோன்குமார் 3-2 என்ற கணக்கில் ரிஷானை வென்றார். பெண்கள் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தனிஷ்கா 3-1 என்ற கணக்கில் ஆர்யாவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 15-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னார்ட் ஜாமை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலியில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி அறிவிப்புகள்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
10: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். துளிர்கீரைகள் சாகுபடி, ஒரு நாள் பயிற்சி, குறைந்த இடத்தில் அதிக மகசூல், சத்தான உணவு மூலம் ஆரோக்கியம், குறைந்த காலத்தில் சாகுபடி செய்யலாம், வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உள்ளது. 12/10/2026 பயிற்சி நடைபெறுகிறது. முன்பதிவு அவசியம். நேயர்களே, இடம் வேளாண்மை அறிவியல் நிலையம், பாப்பாரப்பட்டி, தர்மபுரி மாவட்டம். தொடர்புக்கு 99 94 67 22 04 என்ற தொடர்பு கொண்டு தங்களின் சந்தேகங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நேயர்களே, அடுத்த அறிவிப்பு. வேளாண்மை பொறியியல் துறையில் விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வழங்குதல். பம்ப் செட்டின் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக ₹15,000 வரை மானியம். நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதிதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். தகுதிகள்: அனைத்து வகையான விவசாயிகளும் இதற்கு தகுதியானவர்களே. சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் ஏற்கனவே வழங்கப்படும்

0: 50% மானியமான ரூபாய் 15,000 கூடுதலாக 20% மானியமாக ரூபாய் 6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக ரூபாய் 21,000 அல்லது பம்ப் செட்டுகள் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 நட்சத்திர குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும் திறன் குறைந்த பழைய பம்ப் செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும் என்று செய்தி மக்கள் தொடர்பு துறை இயக்குநர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நேயர்களுக்கு அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஓசூர் வீட்டு வசதி பிரிவிற்கு உட்பட்ட திட்டங்களில் விற்பனையாகாமல் உள்ள வணிக மனைகள், கடைகள், பள்ளிக்கூட மனைகள் மற்றும் பொது உபயோக மனைகள் விற்பனைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க tntenders.gov.in என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி அக்டோபர் 15, 2026 வரை என்று தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நேயர்களுக்கு அடுத்த அறிவிப்பு, சிறு வணிகர்களுக்கான தற்காலிக பட்டாசு உரிமம் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க www.tnesevai.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது பொது இ சேவை மையங்கள் மூலம் சமர்ப்பிக்கலாம். கடைசி நாள் அக்டோபர் 18, 2026. தங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அறிவிப்புகள். நன்றி நேயர்களே. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இன்னும் சில நொடிகளில்
1: நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: ஏவள்ளி, உங்க மாந்தோப்புல மாங்கா வந்துருச்சா?
5: செல்வி, இது உனக்கே நியாயமா இருக்கா? மாஞ்செடிகளை வச்சு கொஞ்ச மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள மாம்பழத்தை எதிர்பார்த்தா எப்படி?
0: மாம்பழ வாசமும் ருசியும் எனக்கு நினைவுக்கு வருதே. மரத்திலேயே பழுத்த மாம்பழத்தை மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு.
5: ஏன், எங்க மாமாவோட மாந்தோப்புல போய் ஆட்டம் போட்டது ஞாபகம் வந்துருச்சா உனக்கு?
0: ஆமா புள்ள, அது சரி. மாமா தோப்புல எப்ப மாம்பழம் அறுவடை செய்வாரு? அப்ப நம்மளையும் கூப்பிடுவாருல்ல?
5: அதுக்கு மாம்பழ பருவம் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும்.
0: உங்க தோப்புலையும் மாமரம் வளர்ந்து பூ எடுத்து காய் வச்சு பழம் கொடுக்க இன்னமும் நாளாகும்.
5: என்ன ஆச்சு உனக்கு? மாம்பழம் சாப்பிடறப்புல கனவு கண்டியா என்ன?
0: அதெல்லாம் இல்ல வள்ளி, ஒரு மாம்பழ விவசாயிய பார்த்தேன். அவரோட தோப்புல எத்தனை வகையான மாமரங்களை வச்சிருக்காரு தெரியுமா? அவரோட மாந்தோப்பை பத்தி எடுத்து சொல்ல சொல்ல அவர் சொன்ன ஒவ்வொரு மாம்பழ வகையும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு.
5: மா விவசாயியா? ஏன் செல்வி, அவர் தோப்பை பத்தி வேற என்னென்னலாம் சொன்னாரு? சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: சொல்றேன்.

0: ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ?
1: அதுக்கு என்ன, இந்த வட்டம் மாந்தோப்புல அறுவடைக்கு மாமா கூப்பிடும் போது உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்.
0: அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். மா சாகுபடி அனுபவங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க.
2: நான் வந்து ஒரு மா விவசாயி.
3: மா விவசாயி?
2: ஆமாம் சார்.
3: நாங்கள் சேலம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தான் மா விவசாயி நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய ஏரியா இருக்குது, நாங்கள் அதை வந்து ஒரு வெற்றிகரமாக பண்ணிக்கணும்.
3: எவ்வளோ ஏக்கரில் மாந்தோப்பு வச்சுருக்கீங்க?
2: நான் வந்து 25 ஏக்கரில் வச்சுருக்கேன்.
3: 25 ஏக்கர்? நீங்கள் பெரிய விவசாயி அப்படின்னா?
2: இல்லை சார், ஜாயின்ட் ஃபேமிலி சார், 3 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு 25 ஏக்கர் மா விவசாயம், ஒரு 10 ஏக்கர் நெல் அந்த மாதிரி விவசாயம், ஆளுக்கு ஒரு 2 ஏக்கர் வந்து மரப்பயிர் யூக்கலிப்டிஸ்.
3: சவுக்கு இல்லையா?
2: சவுக்கு இல்லை சார்,
3: யூக்கலிப்டஸ். ஏன் சவுக்கு போடலையா?
2: நம்ம ஏரியா கொஞ்சம் ட்ரை லேண்ட் சார், அதனால் வந்து அது வந்து ஒரு 3வது வருஷத்தில் பட்டு போகுது சார், அதில் வந்து எங்களுக்கு லாஸ் தான் வருது.
3: யூக்கலிப்டஸ் அப்படி இல்லை?
2: அப்படி இல்லை சார், அது வந்து எல்லா வறட்சியும் தாங்குது சார். அதே மாதிரி மாந்தோப்பில் வந்து நாங்கள் பார்டர் கிராப்பாக மரப்பயிர் பண்ணிக்கிறோம் சார். நான் வந்து 1986 மரப்பயிர் வைக்க ஆரம்பித்தேன் சார், அதிலிருந்து இப்போ இது வரைக்கும் அதே விவசாயம் தான். இப்போ நான் வந்து செம்மரம் வேங்க மரம் தேக்கு மரம்லாம் கட்டிங்கும் பண்ணிட்டேன் சார். ஒரு டைமு மற்ற விவசாய பயிர்களை விட இது ஒரு லாபகரமான பயிராக தெரியுது சார். இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி சார். நம்ம முதலீடு செடி மட்டும் வச்சு காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அதில் வருமானம் தான் சார்.
3: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம்,
2: ஒரு முறை வச்சுட்டா போகிறோம் சார்.
3: அதனால் இந்த செம்மரம் அப்புறம் சந்தன மரம் இருக்கா?
2: இருக்குது சார்.
3: இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோடு தான் வைக்கணும்?
2: ஆமாம் சார். இப்போ செம்மரம் இப்போ தான் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயர் ஆகுது விற்றேன் நான், ஒரு 50 மரம். அது வந்து ஃபாரஸ்ட்டில் அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க சார், செம்மரம் லைசன்ஸ் ஹோல்டர், அவங்கள அணுகி அவங்க மூலியமாக தான் சார் விற்றேன்.
3: எவ்வளோ செம்மரக்கன்றுகள் வச்சிங்க?
2: நான் ஒரு 500 கன்று வச்சேன் சார். அப்போ
3: 500?
2: அதில் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு கிடச்சது ஒரு 60 மரம் தான், பெரிய மரம்.
3: இது
2: மரத்தெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது கட்டிங் வரல.
3: ஆனால் இருக்குது மரம், இருக்குது
2: மரம், இருக்குது.
3: ஒரு செம்மரக்கன்று வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளில் அல்லது எத்தனை வருஷத்தில் நம்ம வெட்டலாங்க?
2: அது 35-40 வருஷம் சார். அதனுடைய சேவ் வந்து அப்போ தான் சார் நம்மளுக்கு வந்து உருவாகுது.
3: தண்டு பகுதி பெருசாக வரணும்?
2: தண்டு பகுதி இல்லை சார், உள்ளே வந்து அந்த செம்மரம் சேவுன்னுவாங்க.
3: சேவு?
2: ஆமாம். அது அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ.
3: அந்த மாதிரி சேவுங்கிறது வந்து நல்லா பெருசாக அதிகமாக வரணும்னா அதுக்கு 40 வருஷம்
2: 40 வருஷம் ஆகணும் சார். குறைஞ்சது 40 வருஷம். பார்டர் கிராப்பாக அதை பண்ணிக்கிறேன் சார்.
3: பார்டர் கிராப்பாக?
2: ஆமாம்.
3: இந்த மாதிரி பார்டர் கிராப்பாக செம்மரம் இருக்குது, வேறு
2: தேக்கு,
3: தேக்கு
2: வேங்கை,
3: வேங்கை
2: சந்தனம்,
3: சந்தனம்
2: மகாகனி,
3: மகாகனி.
2: அதுக்கப்புறம் இப்போ வந்து படாக்குன்னு ஒரு மரம்,
3: படாக்கு. ஆமாம்.
2: அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுக்கிறேன் சார்.
3: இது மாதிரி எல்லாம் மதிப்புடைய மரங்களாக வச்சுருக்கீங்க,
2: வேல்யூபிள்.
3: அதுலேயும் மாமரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க.
2: ஆமாம் சார். அதாவது இப்போது நெல் பயிர் வைக்கிறோம், அது 3 மாதத்து பயிர், அதுக்கு வந்து நிறைய செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், நிறைய உழைப்பு கொடுக்கணும் சார். இதுக்கு 1 இயருக்கு கிராப்பு, நம்ம அந்த 1 இயரில் ஒரு 3 மாதம் இது நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கினா போகிறோம், ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம்.
3: என்னென்ன ரகங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? பெங்களூராக இருக்குங்களா?
2: என்னென்ன 10 ரகம் இருக்குது சார்.
3: என்னென்னங்க?
2: பங்கனப்பள்ளி,
3: பங்கனப்பள்ளி,
2: ஜவ்வாரி,
3: ஜவ்வாரி,
2: இமாயத்து, மல்கோவா,
3: மல்கோவா,
2: மல்லிகா,
3: மல்லிகா,
2: பெங்களூரா,
3: பெங்களூரா,
2: ருமானி,
3: ருமானி,
2: செந்தூரா,
3: செந்தூரா,
2: KO8.
3: KO8?
2: ஆமாம் சார். அது வந்து காலப்பாடின்னு ஒரு ரகம், மனோரஞ்சு தான், ஆல்போன்ஸாக இருக்குது சார்.
3: ஏப்பா மனோரஞ்சு தான்?
2: மனோரஞ்சு தான் சார். 10 ரகம்.
3: ஏன் இப்படி நிறைய ரகங்கள்?
2: அதாவது சார், இப்போது பெங்களூரா ருமானிலாம் வந்து ஏழைங்க சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஐட்டம், அது நிறைய காய்க்கும், விலை கம்மியாக போகும். இப்போ இந்த ஜவ்வாரி, மாயத்து, பங்கனப்பள்ளிலாம் வந்து குறைவாக காய்க்கும், ரேட்டு நல்லா போகும் சார்.
3: எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ரகங்கள்.
2: ஆமாம் சார், ஆமாம். இப்போ 1 வருஷம் வந்து நம்மளுக்கு ருமானி, பெங்களூர் அதிகமாக காய்க்கும் சார். ஹை குவாலிட்டி ரகம்லாம் வந்து ஒரு சீராக காய்க்கும், ஆனால் ஈல்டு கம்மியாக இருக்கும். இது ரேட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறோம் சார்.
3: உங்களுடைய மாந்தோப்பில் வச்சுருக்கிற மாங்கன்றுகள், மாமரங்களுடைய வயசு இப்போ எவ்வளோ இருக்குங்க?
2: இது வந்து 86 வச்ச மரங்களும் இருக்குது சார். 2015 ரீப்ளான்ட் பண்ணிட்டேன் சார், ஏன்னா ஈல்டு குறையுது வயசாகும். அதனால் பாதி அப்படி வச்சுருவோம் சார்.
3: வயசான மரங்கள் அல்லது ஈல்டு குறையிற மரங்கள்லாம் வெட்டிடுவீங்களா?
2: ஆமாம் சார்.
3: வெட்டிட்டு
2: புதுசாக
3: வச்சுருவீங்க?
2: வச்சுருவோம் சார்.
3: ரைட்டு. வெட்டின மரத்தை என்ன பண்ணுவீங்க?
2: அது கட்டைக்கு தான் சார் நம்ம வந்து.
3: அது வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதா? பழகெல்லாம்
2: இல்லை இல்லை, இது வந்து ஒட்டு ரக மரன்றதுனால ஹைட்டாகவோ பழகாவோ யூஸ் ஆகாது சார்.
3: மாந்தோப்பை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்தில் நீங்கள் என்ன கவனிப்பீங்க? அந்த மாந்தோப்புக்குள்ளே நீங்கள் செய்கிற உழவியல் பணிகள், மற்ற பணிகள் என்னென்ன?
2: மா அறுவடை முடிஞ்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுறோம் சார்.
3: எப்போ அறுவடை முடியும்?
2: May-June முடிஞ்சிருது.
3: அதுக்கப்புறம் ஏர் ஓட்டுவீங்க?
2: ஆமாம்.
3: ட்ராக்டர் வச்சு ஏர் ஓட்டுவீங்க?
2: ட்ராக்டர் வச்சு ஏர் ஓட்டிட்டு கவாத்து பண்ணுவோம் சார்.
3: எப்படி கவாத்து பண்ணுவீங்க?

0: பழைய வாதுக்களை எடுத்து விட்டுறதா,
1: பழைய கலைங்க கீழே ரொம்ப தாழ்வாக இருக்கிற கலைங்க. இப்போ அதுலேயே வந்து மரத்தை பார்க்கும்போது சரி சார் இந்த கலை காய்க்கும் இது காய்க்காது அடுத்த விஷயன்றது தெரியும், வீக்னஸாக இருக்கும் கலைங்க. அந்த மாதிரி காஞ்சி போன கலைங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மரத்துக்கு ஒரு ஒரு ரீஃப்ரெஷிங் கொடுற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி அதை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முறை ஏறு ஓட்டுரும் சார். தழலாக இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாம்,
1: அதுங்களை ரோல் பண்ணுற மக்க வைக்கிறதுக்காக
0: திருப்பி இன்னொரு முறை ஒரு ஏர் ஓட்டுறது.
1: ஏர் ஓட்டிட்டு
0: ஆக முதல்ல ஒரு ஏர் ஓட்டுறீங்க, அப்புறம் வந்து பழைய வாதுக்கள் பழைய கிளைகள் எல்லாத்தையும் வெட்டுறீங்க, மறுபடியும் ஒரு ஏர் ஓட்டுறீங்க.
1: ஆமாம் சார், அது அப்போ தான் வந்து அந்த இலைங்களை அமைக்க சுத்தமாக இருக்கும் தோட்டம். அதுக்கு அடுத்தது வந்து உரம் வைப்போம் சார். ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை காலம் வரும்போது உரம்.
0: என்ன உரம் வைப்பீங்க?
1: நாங்கள் வந்து சூப்பர் பாஸ்பேட், யூரியா, பொட்டாஷ் ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக 3-5 கிலோ வரைக்கும் வைப்போம் சார்.
0: அந்த ஏர் ஓட்டின பிறகு வைப்பீங்களா?
1: ஆமாம் ஆமாம், ஏர் ஓட்டின பிறகு, ஏன்னா அப்போ தான் அந்த புல்லுலாம் இருக்காது, உரம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது சார், ஃபுல்லாக வந்து நம்ம மரமே எடுத்துக்கோ. அதுக்காக
0: இயற்கை ஏறு சாணி குப்பெல்லாம் போட மாட்டீங்க?
1: ஒரு வருஷம் இது வைப்போம், ஒரு வருஷம் அது வைப்போம் சார்.
0: மாற்றி மாற்றி
1: மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டில் ஒரு மரத்துக்கு வந்து 100 கிலோ வரைக்கும் கம்போஸ்ட் வரும் வைப்போம்.
0: 100 கிலோ?
1: ஆமாம் சார், 50-100 கிலோ கிடைக்கும் சார். நான் மாடு நம்மளும் வச்சுருக்கேன் ஒரு 10 மாடு, அதில் இருக்கிற உரம் பக்கத்து ஊருங்களில் கொஞ்சம் வாங்கிக்கணும்.
0: வாங்கிப்பீங்க? ஒரு வருஷம் இயற்கை உரம், ஒரு வருஷம் வந்து ரசாயனம். இதை தவிர வேறு என்ன செய்வீங்க?
1: அடுத்தது வந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பூச்சி மருந்து பாதுகாப்பு பண்ணோம் சார். பூ வர்றதுக்கு ஆன முயற்சிகளை நம்ம எடுக்கணும், மரம் முயற்சி பண்ணுதா இல்லையோ நம்ம எடுத்துடணும் முதல்ல.
0: அதுக்கு என்ன செய்யணும்?
1: ப்ரோஃபினோஃபாஸு,
0: ப்ரோஃபினோஃபாஸ்
1: சல்ஃபரு, 5% யூரியா சார். இந்த மூணுத்தையும் நம்ம தைக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா செடி வந்து தயாராகிடும் சார். பூ வர்றதுக்கு
0: பூக்க தயாராகிடும்
1: தயாராகிடும் நம்ம பொங்கலுக்கு அப்புறமா 2வது கொட்டை அடிப்போம் சார், அப்போ அரும்பு வந்துடும்.
0: இதே மாதிரி?
1: ஆமாம்,
0: மாம் பிஞ்சு இருக்குங்களா?
1: ஆமாம் சார்,
0: சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும்போது மாவுல.
1: ஆமாம் சார், மாவடு.
0: மாவடு
1: அதை வந்து நாங்கள் அதிகமாகிற மரத்தில் நாங்களே கட் பண்ணிவிடுவோம்.
0: சரி,
1: கீழே உரத்தையும் பொறுக்கி மாவடுக்கு அனுப்புவோம் சார்.
0: ஓஹோ,
1: அது வந்து நம்ம கட் பண்ணுற பிஞ்சு 100-200 ரூபா வரைக்கும் போகும் சார். கீழே விடுற பிஞ்சு 50 ரூபா போகும் சார்.
0: அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம டானிக் அடிக்கணும்?
1: ஆமாம் சார், ப்ரோனோஃபிக்ஸ்னு ஒரு டானிக்கு நம்ம கெமிக்கல் அடிக்கும் போது அந்த 3வது கோட்டை அடிக்கும் போது சேர்த்துடும் சார் அதை, ஏன்னா அப்போ வந்து மிளகு சைஸில் பிஞ்சு வந்துடும், பட்டாணி சைஸில் வந்துடும். அந்த ப்ரோனோஃபிக்ஸ் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பிஞ்சு உதிர்த்து ஓரளவுக்கு தடுக்கும் சார், கம்ப்ளீட்டாக மொத்தமாக தடுக்க முடியாது, ஏன்னா மரம் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் தாங்கினாண்ட வச்சுக்கோம், மற்றதெல்லாம் உதிர்த்துடும்.
0: இதையும் தாண்டி மா வந்து பூ பூக்காமல் போச்சுன்னா?
1: இது மாவே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிராப் தான் சார். ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்கும். இந்த மாதிரி நம்ம முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கவாத்து பண்ணுறது, உரம் வைக்கிறது, நல்லா பராமரித்து ஏர் ஓட்டுறது இவெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு பாதி காய்க்கும் சார். இப்போ இந்த வருஷம் காய்ச்ச காலை அடுத்த வருஷம் காய்க்காது, அதை விட்டால் கூட பக்கத்து காலை காய்க்கும். நம்ம முயற்சி பண்ணால் காய்க்க வைக்கலாம் சார்,
0: காய்க்க வைக்கலாம்
1: வைக்கணும். பாதி பேர் வந்து சுகர் பேஷண்ட்டு சார்,
0: இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க,
1: வாங்க மாட்டேன்றாங்க சார், பழமே வாங்க மாட்டேன்றாங்க.
0: என்ன கொடுமையாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஆமாம் சார், உண்மையிலேயே அதான் சார் ரீசனு. நிறைய பேர் மாம்பழத்தை விரும்பி வாங்க மாட்டேன்றாங்க சார்.
0: அப்படி பார்த்தா வாழைப்பழமும் வாங்கக்கூடாது, பல்லாப்பழமும் வாங்கக்கூடாது, அப்படி தானே?
1: அப்படி தான் சார். ஆனால் மாங்காய் வந்து ஒரு முத்திரை குத்திட்டாங்க சார், சுகர் அதிகம் சுகர் அதிகம், அதுக்கப்புறமா வந்து இந்த கல் வச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இம்ப்ரெஷன் அது மேலே வந்துட்டு.
0: ஃபால்ஸ் ப்ரோபகண்டா?
1: ஆமாம், அது நாங்களாம் வந்து இயற்கையாக மரத்தில் ஊழற பழத்தை தான் சார் விற்கிறோம். ஆனால் எங்கள் பழத்துக்கெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்குது சார். இப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னா பழம் வரும்போது அவங்க வந்து எடுத்து போயிடுறாங்க.
0: ஒரு மாமரத்துக்கு என்னங்க அதிகபட்ச வயசு?
1: ஒரு 40-45 வருஷம் சார்
0: வச்சுக்கலாம்.
1: அதுக்கு மேலே வச்சுருந்தா அதனுடைய காய் சைஸ் குறைஞ்சி போகுது சார், கலரு தானாக டல்லாகி போகுது, கலர் வர மாட்டேங்குது,
0: ஈல்டும் குறைஞ்சிரும்.
1: ஈல்டும் குறைஞ்சி போகுது சார்.
0: 40-45 வருஷம் தான்.
1: ஆமாம்,
0: ஒரு மாமரத்துக்கும் இன்னொரு மாமரத்துக்கும் என்ன இடைவெளி?
1: சாதாரணமாக வைக்கணும்னா 25-30 அடி வைக்கலாம் சார், அடர் நடுவுனா 15 அடி வைக்கலாம். ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு லைன் எடுத்துடணும்.
0: எடுத்துடணும் அதில்
1: எடுத்துடணும் அடர் நடுவு.
0: வாழையில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க?
1: ஆமாம் சார், இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒன்று
0: இடிச்சுக்கிறோம்,
1: நம்ம வந்து
0: காத்தோட்டம் இருக்காது, காய்க்காது சரியா,
1: காத்தோட்டம் இருக்காது, வெயில் சரியா, சன்லைட் உட்படாது சார். இப்போ நாங்கள் வந்து கவாத்து பண்ணும்போது சார் உச்சில் இருக்கிற கலையே கட் பண்ணிவிடும், உள்ளே வந்து சன்லைட் வந்தால் தான் வந்து செடியினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அது அடுத்த வருஷம் பூ எடுக்கிறதுக்கு
0: நல்லா
1: ரெடி ஆகும் சார்.
0: வருஷா வருஷம் கவாத்து பண்ணணும்ல?
1: ஆமாம் சார், கவாத்து தான் சார் முக்கியமானது மாவுலேயே வந்து.
0: செப்டம்பர் அக்டோபர்
1: மருந்து வைக்காமல் கூட ஒரு வருஷம் விட்டுடலாம், கவாத்து பண்ணாத விட்டோம்னா அந்த காஞ்ச கலை காய்க்காத கலைங்கள்லாம் இருந்ததுன்னா அது எனர்ஜி வேஸ்ட்டு தான் சார் அதுக்கு மரத்துக்கு. அதெல்லாம் எடுத்துட்டாவே மரம் வந்து ஃபஸ்ட்டு துளுக ஆரம்பிச்சிடும் சார். துளிர் எவ்வளோ வருதோ, இலை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் சார்.
0: ஒரு மரம் ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளவு காய்கள் கொடுக்கும், அல்லது எவ்வளவு கிலோ காய்கள் கொடுக்கும்?
1: ஒரு மரம் 500-750 கிலோ வரைக்கும் கிடைக்கும் சார், பெங்களூரா ரொமானி வரைக்கும். மற்ற ரகம்லாம் வந்து 100-200 கிலோ தான் சார்.

0: மாந்தோப்புல
1: மாம்பழங்கள் ஆகட்டும் மாங்காய்கள் ஆகட்டும் எப்படி விற்பனை பண்றீங்க?
2: நாங்கள் வந்து இங்கே மணவாளர் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது சார். விழுறப்பாளையத்தை தினமும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்களே சேல்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் தோட்டத்தாண்டியே வச்சு விற்றுருவோம் சார். நான்
1: உங்கள் தோட்டத்தில் விற்றுருவீங்களா?
2: ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நம்ம பக்கத்து ஊரெல்லாம் வந்து மாமரம் இல்லை, மண்ணூர் வளர்புறம் பக்கத்து ஊருங்களில் அவங்களாம் வந்து ரெகுலராக என்னென்ன தினமும் காலையிலையோ ஈவினிங்கோ எந்த டைமும் வந்து வாங்கிப்பாங்க சார். 10 கிலோ 20 கிலோன்ட்டு அப்படி போயினே இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் கல் வைக்க மாட்டோம் சார். பழத்துக்கு உலர பழம் கொடுப்போம்,
1: இயற்கையாக பழுக்கணும்.
2: முதிர்ச்சி அவனை காய்களை அறுத்து கொடுத்துருவோம் டைரெக்டாக.
1: அது பழுத்துரும்ல?
2: அது பழுத்துரும், அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க வந்து. அதனால் நம்மளுக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் என்னென்னா பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்படுறது பெங்களூராக தான் சார். மற்ற ரகலாம் நாங்கள் விற்றுருவோம் சார்.
1: இருந்தாலும் அப்படி சில்லற சில்லறையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஒப்பேறி வராதுல்ல?
2: அப்படி பார்த்தோம்னா விற்கவே முடியாது சார்.
1: இல்லை சில பேர் வந்து தோப்பாக அப்படியே விலை பேசி வியாபாரிகள்ட்ட விட்டுருவாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க.
2: நாங்கள் பண்ண மாட்டோம் சார். ஏன்னா அவங்க கண்ட மருந்து அடிப்பான் சார் கெமிக்கலில்.
1: இப்போ மருந்துலாம் அவங்களே அடிச்சுப்பாங்க.
2: ஆமாம், அதனால் மரம் வந்து வீணாக்கப்படும்.
1: மற்றபடி உங்கள் மாந்தோப்பில் திருடு போகுமா?
2: எங்கள் ஏரியாவில் திருடு போவோம் சார். ஏன்னா எல்லோருக்கும் மாந்தோட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் யாருனா இருப்போம் போவோம். நான் வழியில் கேட்டேன்னா ஒரு மகா கொடுத்துருவோம்,
1: எடுத்துகிட்டு போ.
2: ஆமாம், ஏன்னா அவன் இறங்கி அறுத்து மாதிரி நம்மளே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாத இருக்கும்.
1: அறுவடைக்கெலாம் ஏதாவது மிஷின் இருக்குங்களையா?
2: மிஷின் இல்லை சார், நம்ம சிக்கன்ட்டு ஒரு.
1: ஆமாம்,
2: அது மேனுவலாக தான் பண்ணுறோம்.
1: மேனுவலாக தான் பண்ணுறாங்க. காய் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது
2: அடிபடும் சார்.
1: அடிபட்டு அந்த இடம் அழுகி தானே போகும்.
2: அழுகி தான் சார் போடும். அதுதான் அந்த சிக்கத்தை வச்சு இறங்குது. அப்படிலாம் ஏர் ஓட்டுருவோம் சார் டிராக்டரில்.
1: அதில் மண்ணில் நல்ல
2: பூஜையாச்சின மண்ணு அதில் வந்து பாதி விழும்போதே உள்ளே போயிடுமாங்க. அதில் அடிப்படாது சார்.
1: ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்த்துறீங்க.
2: ஆமாம்,
1: உழவு ஓட்டிடுறீங்க.
2: நம்மளுக்கு
1: அறுவடைக்கும்
2: அறுவடைக்கும் ஐட்டாகிற மரத்தெல்லாம் அப்படி தான் சார் பண்ணுவோம்.
1: உயரம் போக போக நமக்கு அறுக்கிறது கஷ்டமுங்களே?
2: இல்லை சார், அறுக்கிறது கஷ்டம் சார். அதனால தான் நாங்கள் வந்து மேலே காலையெல்லாம் விஷாந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு
1: நுண்ணிக்கலையை வெட்டி விட்டுறது.
2: அதாவது ஒரு தோப்பில் பாதி மரம் அஞ்சு வருஷம் வெட்டுவோம். ஏன்னா ஈல்டு பாதிக்கும் சார் வெட்டுற வருஷம்.
1: அதனால்
2: அதனால் பாதி மரம் வந்து அடுத்த வருஷம் வெட்டுறது. அந்த மாதிரி பண்ணுவீங்க
1: சார். ஆண்டு அனுபவிச்சிட்டிங்க, இதில் மாலை இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு.
2: 82 டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் சார். 86 தோட்டம் வச்சேன். இப்போ 25 என் மரங்கள்லாம் செம்மரம் தேக்க மரம்லாம் வெட்டிட்டேன். 40 வருஷத்தில்
1: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது.
2: மாமரம் மட்டும் அப்படியே இருக்குது சார்.
1: இப்போ நீங்கள் பெரிய ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கிற பெரிய விவசாயி நீங்கள், உங்களுக்குலாம் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் உதவிகரமாக இருக்கா?
2: பழை சீசனில் பழையின்னு ஒன்று சார், ஃப்ரூட் ஃப்ளைன்னு வாங்க.
1: ஆமாம்,
2: அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருந்து நம்ம வேளாண்மை அறிவு நிலையத்தை வந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஐடியாவில் ட்ராப் ஒன்று வச்சோம் சார். அந்த ஃப்ளை ட்ராப்பு அது வச்ச பிறகு ஓரளவுக்கு 75% கண்ட்ரோல் வந்தது சார். இல்லைனா நாங்கள் வந்து அந்த பழத்தெல்லாம் எடுக்க முடியாது சார். அந்த ஈ வந்து முட்டை வச்சு புழுவாகிடும். அது ஒரு வாரத்துக்குள்ளேயே புழுவாகிடும். அதில் நிறைய பாதிக்கப்பட்டோம். வேளாண்மை அறிவு நிலையத்தில் வந்து இந்த சயின்டிஸ்ட்டுங்க பார்த்துட்டு இதை என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராப் வச்சு கண்ட்ரோல் பண்ணேன் சார். அதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த வேளாண்மை அறிவு நிலையம் தான். திருவூரில்
1: ட்ராப்புங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியாது?
2: அதுக்கு முன்னாடி தெரியாது சார். நாங்கள் பூச்சி மருந்தும் அடிக்க முடியாது. பழம் வந்து
1: பழம் சாப்பிட்ற பழம்
2: சாப்பிட்ற மக்களுக்கு அது பாதிப்பை உருவாக்கும். அதில் ரொம்ப திண்டாடி இருந்தோம் சார். இந்த வேளாண் மருந்து நிலையம் வந்து அவங்க பார்த்துட்டு இந்த போர்வூர்லேருந்து தான் சார் எங்களுக்கு ட்ராப்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லூரு ட்ராப்லாம் அது கண்ட்ரோல் ஆனால் லட்சக்கணக்கில் அந்த ஈ வந்து ட்ராப்பில் உழுது சார். இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது சார். நாங்கள் எங்கள் ஏரியாவில் கண்ட்ரோல் இருக்குது.
1: உங்களுக்கு என்ன தண்ணி வசதிங்கய்யா?
2: தண்ணி வசதி வந்து போர் தான் சார். ரொம்ப குறைவான தண்ணி வசதி தான். அதனால தான் ட்ரை லேண்டாக இருக்கிறதோ தான் நாங்கள் இந்த மாதிரி மரப்பயிருக்கு
1: போயிட்டீங்க.
2: மரப்பயிருக்கு போயிட்டோம் சார். நெல் பயிர் வைக்கிறதுனா அது ஏரி பாசனத்தில் மழை பெஞ்சால் ஒரு போகம் பயிர் வச்சுக்குவோம்.
1: வசதி ஒரு போகம் தான்.
2: ஆமாம் சார்.
1: இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 போகம் 3 போகம் சாகுது பண்ணுற விவசாயிகள் இருக்காங்க.
2: இருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து இந்த போர் வசதி தண்ணி வசதி இருக்குது சார். எங்கள் ஏரியாவில் இல்லை சார். நாங்கள் வந்து 500 அடி போனால் தான் சார் தண்ணி.
1: காந்தி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
2: 9797 87 87 66 66 45 45 16 16.
1: ஒரு 30-40 ஆண்டு காலமாக இந்த மாந்தோப்பு மாமர சாகுபடி பணி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் இருக்கும்.
2: கண்டிப்பாக இருக்கும் சார். எங்கள் பையனும் வந்து இதிலே தான் சார் விட்டு, நான் விவசாயத்தில் விட்டேன்.
1: பார்க்குறாரா?
2: பார்க்குறாரு.
1: சந்தோஷமாக இருக்கு.
3: என்ன பிள்ளை, திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவங்க மா சாகுபடி அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்கல்ல
4: செல்வி. நீ சொன்ன மாதிரியே இவர் மாம்பழங்களோட பேரை சொல்ல சொல்ல எனக்கும் அந்த மாம்பழங்களோட ருசி நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடே அப்பா, எத்தனை வகையான மாமரங்களை பயிர் செஞ்சிட்டு இருக்காரு.
3: மாம்பழங்கன்னா யாருக்குத்தான் பிடிக்காது. மாமரங்களை எப்படி பக்குவமா பராமரிச்சு

0: அதிகப்படியான மாம்பழங்களை விளைவிக்கலாம்னு அருமையா எடுத்து சொல்லிட்டாரே.
1: ஆமா செல்வி, எங்க தோப்ப பராமரிக்க எனக்கும் கூடுதல் விவரங்கள்லாம் கிடைச்சிருச்சு. அத்தனையும் முக்கியமான தொழில்நுட்பங்களாகவும் இருந்துச்சுல்ல
0: வள்ளி. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா கூடுதலா எனக்கு மாம்பழங்க கொடுக்க போறேன்னு அர்த்தம், அப்படிதானே?
1: ஆஹா, அவசியம் தரேன். மாம்பழத்தை பத்தி நீ பேசி பேசி எனக்கும் இப்ப மாம்பழத்தை ருசிக்க ஆசை வந்துருச்சு
0: வள்ளி. அதுக்கு நீ மாம்பழ பருவம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்.
1: ஏன் செல்வி, உங்க மச்சான் மீன்பிடி தொழில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாராமே.
0: உனக்கு யாரு சொன்னா?
1: நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா?
0: அது சரி.
1: நீதான் அத பத்தி சொல்ல
0: வள்ளி. பிடிக்கிற மீன்களை ஏற்றுமதி செய்யலான்னு இருக்கும்.
1: நல்ல விஷயம்தான். எங்க ஏற்றுமதி செஞ்சீங்க?
0: ஏற்றுமதி செய்யலான்னு இருக்கும்னு தானே சொன்னேன். பொருளை ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொன்னா இப்பதான் செஞ்சுக்கிட்டு வாரோம்.
1: அது என்ன வழிமுறைகள்?
0: அதாவது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி ஆகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு பத்தி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவங்க சொல்றத கேளு, உனக்கே புரியும்.
2: மீன் பிடித்தல்ல உள்நாட்டு தேவைக்கு அதிகமாக பிடிக்கப்படும் மீன்கள் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தர கட்டுப்பாடு ஏன் அவசியம், அந்த விளக்கத்தை சொல்லுங்க சார்.
3: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஆழ்கடல்ல பிடிக்கும் போது அந்த மீன் வந்து சுத்தமா இருக்கும், தரமா இருக்கும். பல கைகளை கடந்து பல நிலைகளை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அதை கிராஸ் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு தீங்கு பொருட்கள் வந்து அதை சென்றடைஞ்சி வந்துடும். அதே போல வளர்ப்பு மீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சிறிய பரப்பளவுல இவ்வளவுதான் மீன் வளர்க்கணும், இறால் வளர்க்கணுங்கிற கட்டுப்பாடு இருக்குது. அதிகமான மீனை போட்டு அடைச்சு வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மீனுக்கு நோய்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அப்ப மீனை நோயிலிருந்து காப்பாத்துறதுக்காக மருந்துகளை கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மீன உடல்ல தங்கும். அந்த மீனை சாப்பிடும் போது அவங்க அறியாமலே அந்த மருந்தையும் சாப்பிடுவாங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கு வரக்கூடிய மீன்கள் தரத்தையும் தாண்டி நமது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனிதனுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடாது, மனிதன் பயன்படுத்தக்கூடிய மருந்து மீனோட நோய்க்காக உபயோகித்திருக்க கூடாது. அதன் அளவு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் நூத்திலயோ ஆயிரத்திலயோ இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லியன்ல ஒரு பங்கு இருந்தா கூட அந்த பொருட்களை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. அதுக்காக பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. மீன்களோட தரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மீன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்தோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி அந்த கம்பெனி இருக்குதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணுவாங்க.
2: சமீப காலமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் கடல் உணவுல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து இறால் ஏற்றுமதி தான். இந்த இறால் ஏற்றுமதியில தர குறைபாடுகளோ பாதுகாப்பு குறைபாடுகளோ எந்தெந்த நிலைகள்ல வருது, அதை எப்படி தவிர்க்கலாம்?
3: கெட்டு போன மீனை நம்ம வந்து திரும்ப பேக் கொண்டு வரவே முடியாது. ஒரு மீனை வந்து கெடுறத தடுக்கவே முடியாது. ஆனா அந்த கெட்டு போற வேகத்தை குறைக்கலாம். வெளியே உள்ள வெப்பநிலை பொறுத்துதான் அதோட நொதிகளோ அதோட கிருமிகளோ அந்த மீனை கெட்டு போ செய்யும். அப்ப உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா ஐஸ் போடணும். பனிக்கட்டியால அந்த மீனுக்கு முழுவதுமாக எல்லா மேற்பரப்புலையும் கூலிங் கிடைக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு மீன் இருக்குது, மேல ஐஸ் போட்டோம் அப்படின்னா கீழே ஐஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்யும், மேல உள்ள பொருள் தான் டெம்பரேச்சர் குறையும். அடிப்பகுதி டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அது தரம் குறைஞ்சிரும். அதனால எல்லா இடமும் யூனிஃபார்மா சமமா கூலிங் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஐஸ் போடணும். அடுத்து பாதுகாப்பு குவாலிட்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதை கையாளுபவர்களும் கையாளும் பொருட்களும் மனிதனுக்கு நோய் உண்டாக்குற கிருமியிலிருந்து தூரமா இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இறால் ஆழ்கடல்ல பிடிக்கிறாங்க, குளத்துல பிடிக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடற்கரையில் உள்ள கடல் ஓரங்கள் உள்ள தண்ணியில கழுவுவாங்க. இந்த கடல் ஓரங்கள் உள்ள தண்ணிகளோட தரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருந்து அந்த கிருமி தொற்றுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீன்ல ஏலம் போடுவாங்க. ஏலம் போடும்போது கீழே தான் போட்டிருப்பாங்க, அங்கதான் நம்ம செருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருப்போம். அப்ப அதுக்குன்னு ஒரு டேபிள் மாலி வைத்து மீன் அப்படியே கொண்டு வந்து அப்படியே டாப்லயே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து அங்க கடத்தாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிளவுஸ் போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ற பாக்ஸ் எல்லாமே ஒரு மீனுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பாக்ஸோ வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கழுவி காய வைத்து திரும்ப பயன்படுத்தணும். அதே பாக்ஸ வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு மாத்தக்கூடாது. அதாவது மீன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்

0: வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபபொருட்கள் வந்து மீன்ல டச் ஆகக்கூடாது. இதை மனதில் வைத்து நம்மை பிடித்த இடத்திலிருந்து, அறுவடை செய்த இடத்திலிருந்து அங்க போற வரைக்கும் அவ்வளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து மீனை வந்து பாதுகாக்கணும்.
1: மீன்களின் தரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டிகிரி செல்சியஸ்ல தொடர் குளிரூட்டல முறையாக வைக்கணும், அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: குளிரூட்டுதல் அப்படின்னாலே நம்ம ஐஸ் கட்டி பயன்படுத்துறோம். மீனை கிடை செய்வதற்குனே நொதிகள் இருக்குது, சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, பாடியிலே இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகம் அதிகமா இருக்கும். 0 டிகிரியில பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா -18 பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும். -20, -40, -80 அப்படின்னு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குளிர்விக்கிறது ஆயுட்காலத்தை தான் கூட்டுமே தவிர தரம் கெட்டு போறது நிறுத்தாது, கட்டுப்படுத்த முடியாது. -18 வைத்தனா 18 மாதங்கள் வைத்துக் கொள்ளலாம், அப்பனா 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -80 டிகிரிலையும் நம்ம பதப்படுத்தலாம், அதுக்கு இன்னும் ஆயுட்காலம் அதிகம்.
1: எந்த ஒரு உற்பத்தி பொருளை நாம வந்து அனுப்பணும்னாலும் பேக்கேஜ், லேபிள், இது இரண்டும் ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்துல. அந்த வகையில லேபிளிங்கும் பேக்கேஜும் இப்போ உள்ள காலகட்டத்துல எந்த மாதிரி தேவைப்படுது?
0: ஒரு மீனை நம்ம வந்து அழகாக வெட்டி கிளீன் பண்ணி எல்லாம் வைத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அழகான ஒரு கவர் கொடுக்கும் போது வந்து இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, மைண்டுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதுல வந்து அந்த மீன்ல உள்ள சத்து பொருட்கள், அது எங்க தயாரிச்சல், ட்ரேசபிலிட்டி கோடு எல்லாத்தையும் வச்சு நம்ம கொடுக்கும் போது நல்லா இதா இருக்கும். இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து உறைபதன மீனுக்கு ஒரு வகையான பேக்கேஜிங் மெட்டீரியல் கொடுப்பாங்க, லோ டென்சிட்டி பாலியத்திலின் ரேப் கொடுப்பாங்க, ஃப்ரோசன் ப்ராடக்ட் அதாவது -18 உள்ளதுக்கு வந்து காட்டன் பாக்ஸ் கொடுப்பாங்க. காட்டன்னா வந்து கார்கேட்டட் பாக்ஸ், கார்கேட்டட் பாக்ஸ்னா பாக்ஸ்ல வந்து கார்கேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா மீன் வந்து ஒரு நீர் சம்பந்தமானதுனால ஃப்ரீஸ் பண்ணாம தண்ணி இருக்கனால தண்ணி என்ன செய்யாது, அந்த அட்டைப்பெட்டியை கெடுத்துறாது. அப்ப அதுக்காக வேக்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் காட்டன் வந்துருச்சு, அதாவது என்னன்னா பேப்பர் தான். ஏன் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரோசன் ப்ராடக்ட்ல பேப்பர் வந்து எளிதில் வெப்பத்தை கடத்தாது. ஒரு பேப்பர் பாக்கெட்ல வைக்கும் போது என்ன ஆகுனா உள்ள ஃப்ரோசன் ஆனது நம்முடைய வெளியே கையில கொண்டு போனா கூட ஈஸியா மெல்ட் ஆகிறது, உரிகிறது. ஆனா இருந்தாலும் அந்த நீர் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெழுகு கோட்டிங் கொடுக்கலாம், இல்லைன்னா லாமினேஷன் கொடுப்பாங்க. தெர்மோகோல் பாக்ஸ்ல மீனை வந்து எல்டிபிலையோ ஹெச்டிபிலையோ பாக்கெட்ல போட்டு உள்ள வச்சிருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து ஜெல் ஐஸ் வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வச்சு அனுப்புவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பேக்கேஜிங் கொடுத்து அனுப்புவாங்க.
1: தரம் குறைந்த மீன் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எந்த மாதிரியான பின் விளைவுகளை நாம வந்து சந்திக்க வேண்டியிருக்குது?
0: இது அங்க போய் ரிஜெக்ட் ஆகுச்சுன்னா இது யார பாதிக்கும் அப்படின்னா, முதலாவதாக நமது நாட்டின் பெயரை பாதிக்கப்படும். ஆனா ஒரு நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்து முதல் போட்டு வாங்கியிருப்பாங்க, திரும்பவே அந்த மீனவர்கள்ட்ட விவசாயிகிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு அதனால உங்களாலதான் இந்த பிரச்சனை வந்து சொல்லிட்டு அவங்களால வாங்க முடியாது. அதுவும் போகாம ரிப்பீட்டடா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல அவங்க மாட்ட

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை, உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

பண்பலை பாடும் நேரம் 8:00. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தென்றல் வீசும் இந்த இரவு நேரத்தில் இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தலைப்பாக தமிழ் பேசுங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று விளையாடலாம். முதலாக நேயர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதோட விதிமுறைகளை சொல்லிடலாம். தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியோட விதிமுறைகள் என்ன அப்படின்னா, பிறமொழி கலப்பின்றி பேசணும். வேற மொழிகள் எதுவும் ஆங்கில மொழியோ இல்லை வடமொழி சொற்களோ பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் வந்து சொன்ன சொல்லையே வந்து 3 முறைக்கு மேலே திரும்பவும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அசை சொற்களை வந்து தவிர்க்கணும். நீண்ட மௌனமும் இருக்கக்கூடாது. 2 நிமிஷம் வந்து தொடர்ந்து தமிழில் பேசணும், அதுவும் தூய தமிழில் பேசணும். ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துக்கோங்க, தொடர்ந்து நீங்கள் பேசலாம். 2 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு

0: வந்து பரிசு பாடல் வழங்கப்படும். நீங்களும் ஒருவராக கூட இருக்கலாம், பங்கேற்க நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த ஒரு மணி நேரம் பேசலாம், தமிழில் பேசலாம். இணைப்பு நிலையம் முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் சாமிநாதன்.
0: சாமிநாதன் ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சி இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க அப்படின்ற தலைப்பில். தலைப்பு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? உணவே மருந்து அப்படின்ற வந்து தலைப்பு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கேன். அதுல நீங்க வந்து எதுனாலும் பேசலாம், ரெண்டு நிமிஷம் பேசணும், தூய தமிழ்ல பேசணும், பிறமொழி கலப்பின்றி பேசணும், ஒரே சொல்ல மூன்று முறை பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி நீண்ட மௌனமும் காக்கக்கூடாது. உங்களோட வானொலி பெட்டியின் அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு பேசலாம். உணவே மருந்து அப்படின்ற தலைப்பு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதுல வந்து ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து தமிழ்ல, தூய தமிழ்ல பேசணும். உங்களுடைய வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மோகன் ஐயா, இன்னைக்கு பரிசு பாடல் இதுல விடை தேடும்
2: விநாகல்லீங்க.
0: பரிசு பாடல் கொடுத்துருவோம் சரிங்களா?
2: முயற்சி செய்வோம்.
0: முயற்சி செய்யறீங்களா? இன்னைக்கு இதுல விடை தேடும் விநாகல்லையும் பரிசு பாடல் வென்றீங்கல்ல?
2: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, இந்த நிகழ்ச்சியில சிறப்பா பங்கேற்கலாம்.
2: வெடி தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் நான் வெற்றி பெற்றது, நீங்க சொல்லும் அந்த அழகான குறிப்பு, அந்த வெடியோட தொடர்புடைய குறிப்புகள், அந்த குறிப்பை உன்னிப்பா கவனித்தாலே நான் மட்டும் இல்ல எல்லா நேயர்களும் வெடியே கூறலாம்.
0: சரிங்க ஐயா, தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்ன தலைப்புல ரெண்டு நிமிஷம் தமிழ்ல பேச போறீங்க, தூய தமிழ்ல?
2: தலைப்பு எதுவும் கொண்டு வரல,
0: நாளைக்காக
2: இரண்டு நிமிடம் பேசுவது போல ஒரு நல்ல தலைப்பாக நீங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரி, நீங்க நிறைய படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச நூலை எடுத்துட்டு அதுல இருந்து ரெண்டு நிமிஷம் பேசுங்க.
2: எனக்கு ஐயன் வான்புகழ் வள்ளுவன் உடைய நூல்கள் என்று அழைக்கப்படும் திருக்குறள் அனைத்தும் எனக்கு மிகவும் பிடிக்கும். நம்ம
0: கலோக்கியலா பேசுற மாதிரி அது இருக்கு. சோ அது வந்து
2: பிறப்பு என்பது தமிழ் வார்த்தை தானே?
0: பிறப்பு என்பது தமிழ் வார்த்தை தான். நீங்க பிறக்காத அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, பிறவாத அப்படின்ற மாதிரி
2: காலத்திலே
0: இல்லைங்க ஐயா. முயற்சி, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க, அடுத்த டைம் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணலாம்.
2: சரிங்க,
0: வாய்ப்புக்கு நன்றிங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: கன்னியப்பன் ஐயா, நிகழ்ச்சி கேக்குறீங்களா?
3: கேட்டீங்களா?
0: விதிமுறைகள்லாம் தெரியுங்களா?
3: சரிங்க,
0: என்ன வேலை பாக்குறீங்க? விவசாய வேலை தான் பாக்குறீங்களா? சரி, அப்போ விவசாயம் சம்பந்தமாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பயிரை எடுத்துட்டு அந்த பயிரை பத்தியான ரெண்டு நிமிஷம் நீங்க பேசலாம். இல்ல நீங்க ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்களா தலைப்பு? ரெடி பண்ணலீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிமிடத்துல இருந்து நீங்க பேச வேண்டியது தூய தமிழ்ல இருக்கணும். ஆரம்பிக்கலாங்களா? பேச தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? பேசுங்க. ஏதாச்சும் ஒரு பயிர்.
3: நிலக்கடலை பயிர் செய்வதற்கு நிலத்தை நன்றாக இரண்டு

0: என்னங்க?
1: ஐந்து களத்தில் ஓட்ட வேண்டும். மறுபடியும் மாதம் கழித்து ஒன்பது களத்தில் இரண்டு கால் உழவு செய்யவும்.
0: அதே மாதிரி வந்து வார்த்தைகள் பயன்படுத்துறீங்களா, அது வந்து திரும்ப மூணு டைமுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. இரண்டு இரண்டுன்னு சொல்லி ரெண்டு டைம் சொன்னீங்கன்னு
1: நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு மாதம் கழித்து
0: ரொட்டேட்டர் அப்படின்றது வந்து ஆங்கில வார்த்தை, அதற்கான தமிழ் வார்த்தையும் நீங்கள் சொல்லியிருக்கணும். நல்ல முயற்சி, நல்லா பண்ணீங்க. ஒரு 30 செகண்ட் பேசுனீங்க. நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தண்டபாணி ஐயா, நிகழ்ச்சி கேட்குறீங்களா?
2: கேட்டுட்டு
0: தான் இருக்கீங்களா? விதிமுறைகள்லாம் தெரியுமா இல்லை சொல்லணுங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? நெசவு தொழில் செய்கிறீங்களா? சரிங்க. உங்களுக்கு தலைப்பு கொடுக்கலாமா இல்லை தலைப்போடு வந்திருக்கீங்களா?
2: தலைப்போடு தான் வந்திருக்கேன். வாகை
0: வெற்றி. சரிங்க, சொல்லுங்க. உங்களுடைய நிமிடம் ஆரம்பிக்கிறது.
2: ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு குழந்தையை பிறப்பவே வெற்றி பெறுவது என்பது அந்த பிறப்பினுடைய சிறப்பு. ஒவ்வொரு தாய்க்கும் மகிழ்ச்சி தருவது அந்த குழந்தை பிறப்பு. தொடர்ந்து நான்கு கால்களும் நடந்து பள்ளி சென்று வாகை தூடி, அதாவது படிப்பில் தேர்ச்சி பெற்று வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு ஒரு இளைஞனாக, வாலிபனாக, ஒரு குடிமகனாக, ஒரு குடும்ப தலைவனாக.
0: ஐயா, மூணு முறைக்கு மேல அந்த ஒரு ஒரு ஒரு அப்படின்றத நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. சரிங்க, நல்ல முயற்சி, நல்லா பேசுனீங்க. அடுத்த இதுல
2: ஒரு அப்படிங்கிறது வந்து,
0: ஆமா ஆமா ஆமா, அடுத்த இதுல வந்து வெற்றி பெற்று
2: பேச முடியாம இல்ல.
0: அப்படிங்களா? நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க. இணைப்பில் நேயம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: நாமக்கல் மாவட்டம் ராஜசேகர்.
0: ராஜசேகர் ஐயா, இன்னைக்கு வந்து தமிழ் பேசுங்க அப்படின்ற தலைப்புல வளம் வந்துட்டு இருக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சி. தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொடுக்கட்டுமா? தலைப்பு கொடுக்கலாங்களா? சாலை விதிகளை பின்பற்று, அதுதான் தலைப்பு.
3: கண்டிப்பாக மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்ததற்கு முதலில் நன்றி சொல்கிறேன்.
0: நீங்க நல்லா சிறப்பாகவும் செய்யணும்னு நான் விரும்புறேன்.
3: ஐயா, இன்றைய காலகட்டங்களில்
0: ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களோட கவுண்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. தொடங்குகிறீர்கள்.
3: ஐயா, கடந்த காலங்களை போல் அல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் சாலை விரிவாக்கமும் ஆகிவிட்டன, வாகனங்களின் பெருக்கமும் அதிகரித்து விட்டது. இதில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், அதாவது சாலை குறிகளை மீறி அதிவேகத்தில் செல்வது, மற்றபடி மக்களுக்கு இடைவெளி செய்வது போன்ற அந்த விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை அதிகமாக இருப்பதை காண்கிறோம். இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னவென்றால், நமது நாட்டிலே
0: ஒரு வருத்தமான விஷயம்,
3: அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்பதை நிதர்சனமான உண்மை ஐயா. அதனால் மக்கள் தங்கள் பயணத்தை வந்து கவனத்துடன் செய்தால் இதில் வந்து மற்ற இழப்புகளையோ மிக பெரிய எதிர்பார்ப்பான விபத்துகளையோ தடுக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்தாகவும் வைக்கிறேன் ஐயா. மற்றபடி இன்றைக்கு வந்து எல்லா பிரிவுகளுமே வாகனங்கள் பெருகிவிட்டது ஐயா.
0: மீண்டும் மீண்டும் அதை சொல்லலாமா கொஞ்சம்? நீங்க இப்ப பேசினது திரும்பவும் வந்து மீண்டும் அதை திரும்பவும் கூறுமாறு
3: கேட்டுக்கொள்கிறேன்.
0: இப்போ இப்போ இப்போ விட்டீங்களா? ரீசெண்டா இப்போ கொஞ்சம் முன்ன இது பண்ணீங்களா? அதை வந்து திரும்பவும் பேசுங்க.
3: அதுதான் ஐயா, நமது வீடுகளில் வந்து, அதாவது எல்லோருமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாகனம் என்று வைத்து வந்துள்ளார்கள். பொதுவாக ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றதையெல்லாம் வந்து பயன்படுத்தாமல் இருந்தாலே
0: தொடரலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும், அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு, கேன்சர் ட்ரீட்மெண்ட்

0: அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
5: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ் 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மஹால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மஹால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட் ரோட், புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம். உங்கள்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: सुनती हो, कमाल ही हो गया।
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
6: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
7: நிலையத்தில் நேரம் 8:21. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களே, தமிழ் பேசுங்க. நீங்களும் தமிழில் பேசலாம், நானும் தமிழில் பேசலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அந்த வேகத்தில் போயிட்டாங்க. இருக்காங்களா? இருக்கீங்களா? இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டி. பீமராஜன்.
7: பீமராஜன் ஐயா, தயாரா வந்திருக்கீங்களா?
8: என்ன
7: தலைப்புல பேச போறீங்க?
8: நான்
7: ஒரு தலைப்பு கொடுக்கட்டுங்களா? பொது இடங்களை தூய்மையாக வைத்திருப்போம், அதுதான் தலைப்பு. பொது இடங்களை தூய்மையாக வைத்திருப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க பேசணும்.
8: நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இடங்கள், தேநீர் விடுதி, பொது சாலை, பேருந்து நிலையங்கள், பேருந்து, அது பயணிக்கும் பொழுது
7: நல்ல முயற்சி பண்ணீங்க, நல்லாவும் பேசுனீங்க. நல்ல முயற்சிங்க ஐயா. நன்றி. நன்றி. நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: அறிவிப்பாளர்களுக்கு இரவு வணக்கம்.
7: இரவு வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
9: நான் பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கோட்டை.

0: தென்னை விவசாயி ஆ முருகன்.
1: முருகன் ஐயா,
0: கூறுங்கள்.
1: தலைப்போட வந்திருக்கீங்களா?
0: தலைப்போடு ஏதோ தலைப்பு கொடுத்தா தென்னையை பற்றி கொடுங்க. காவல்துறை முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் நான், கொடுக்கலாம்.
1: சரி, உங்களுக்கு வந்து இயற்கையை பற்றி கொடுக்குறேன்,
0: கொடுங்க.
1: மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம்.
0: மரம் வளர்ப்போம். நான் தென்னை மரம் வைத்துள்ளேன். 450 தென்னை மரம் வைத்துள்ளேன்.
1: போதுமானதாக
0: உள்ளது. அன்றாட வருமானம் உள்ளது. ஆண்டு குத்தகைக்கு விட்டுள்ளேன். நல்ல வருமானம் உள்ளன.
1: வருமானம் நல்ல, அதெல்லாம் வந்து நிறைய டைம் பயன்படுத்திட்டீங்க.
0: அப்படியா சார்?
1: ஆமாங்க. மீண்டும் மீண்டும் வார்த்தைகளை 3 முறைக்கு மேல பயன்படுத்தக்கூடாது, ஒரே வார்த்தை.
0: நன்றிங்க,
1: நல்ல முயற்சி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அந்த இடத்துல போயிட்டாங்க. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. வந்தீங்களா இதுக்கு முன்னாடி இணைப்பில்? வந்தீங்களா?
2: இப்போ வந்தீங்க. மாலை 4 மணிக்கு வந்தேன்.
1: வந்தீங்களா? சரி, இப்போவும் வரலாம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன தலைப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க பேசுகிறதுக்கு?
2: தலைப்பு ஐயா, வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
1: ஏங்க, ஏதாவது பேசிட்டு போங்க. ஏதாவது தலைப்பு நான் கொடுக்கட்டுங்களா?
2: வேணாங்க, வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றிங்களா? சரிங்க, ஓகேங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதிவன் பாளையத்துல இருந்து சண்முக பாண்டியன் பேசுகிறேன் ஐயா.
1: சண்முக பாண்டியன். என்ன தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சண்முக பாண்டியன் பேசுறதுக்கு?
3: நீங்களே ஒரு தலைப்பு கொடுங்க.
1: நானே ஒரு தலைப்பு கொடுக்கட்டுங்களா? பள்ளிய பத்தி சொல்லுங்க. ஸ்கூல்.
3: நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். நான் ஆசிரியரை வணங்குவேன்.
1: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: திருப்பூர் மாவட்டம் குறுநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
1: என்ன பேருங்க ஐயா?
4: கஸ்தூரிங்களா?
1: சரிங்க ஐயா. உங்களுக்கான தலைப்பு ரெடியா வந்திருக்கீங்களா இல்ல கொடுக்கட்டுங்களா? நட்பின் சிறப்பு. உங்களுக்கு பிடித்த நண்பர், அவரை பத்தி நீங்க ஏதாவது சொல்லலாம். இல்ல நட்ப பொதுவாவே பொதுவாவே நட்ப பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த நபரா அப்படி சொல்லணும்னு இல்ல, நட்பு அப்படின்னா எப்படி இருக்கணும், அதோட இலக்கணம், நட்பின் இலக்கணம் அந்த மாதிரி.
4: நட்பின் இலக்கணம் அப்படின்னா ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்ளணும். ஒரு சின்ன தவறு நம்ம வந்து கொள்ளணும்.
1: இல்லை, நீங்கள் பேசுறது கொஞ்சம் கலோக்கியலாக இருக்கு.
4: நல்ல நன்மை
1: வார்த்தைகளை. ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. வார்த்தைகளை திரும்ப பயன்படுத்திட்டீங்க 3 டைம். நம்ம, நாம் அப்படின்ற மாதிரி அது பயன்படுத்திட்டீங்க. அது இல்லாமல் கலோக்கியலாக பேசுகிறீங்க. தூய தமிழில் பேசணும்.
4: சரிங்க.
1: சரிங்க, நன்றி. நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி.
4: நன்றி
1: நன்றி நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பண்பலை பாடும் நேரம் 8:28. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் நேயர்களே, தமிழ் பேசுங்க அப்படின்ற தலைப்பு வந்து வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
6: நான் கோவை மாவட்டம் மூலத்திலிருந்து ரவி சார்.
1: கோயம்புத்தூர்ல இருந்துங்களா?
6: கோயம்புத்தூர் மாவட்டம், அது பக்கத்தால சுத்தி இருக்கிற ஊர் சார்.
1: அதான், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க?
6: ஆமா, நான் கோவை ரவி. நான் ஒருத்தன்

0: அப்படிங்களா? பேர் என்னங்க? ரவிங்களா?
1: குளத்தர் ரவி
0: சரிங்க. என்ன வேலை பார்க்குறீங்க
1: சார்? நான் இந்த தமிழ் பேசலாங்களே, உங்ககிட்ட பேசிட்டு பேசலாங்களா?
0: இல்லை இல்லை, என்கிட்ட நீங்கள் நான் நார்மலாக பேசலாம். நீங்கள் தலைப்புன்னு வரும்போது தான் நீங்கள் தமிழில் பேசணும்.
1: நான் வந்து இந்த ஒரு ஃபேப்ரிகேஷன் சார், ஒரு வேஸ்ட் காட்டன் மில்லு.
0: அப்படிங்களா?
1: அது போயிட்டு இருக்கிறேன். அந்த பெயிண்டிங் துணி சார்.
0: அப்படிங்களா? சரி, ஓகே. பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு அதான் ஒரு அழகான ஓவியம் அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங் ஓகே, நீங்கள் பட் அழகான ஓவியம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அது வந்து நீங்கள்?
1: அழகான ஓவியம் என்ன, அது நாங்கள் துணி வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது நம்ம வேலை.
0: அது நீங்கள் பேசணும், தமிழில் பேசணும். அது எப்படி, அதை வந்து 2 நிமிஷம் நீங்கள் பேசணும். பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு பாடல் கொடுக்கும்.
1: அந்த உருவம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுங்களா?
0: ஆமாம், அழகான ஓவியம்னா எப்படி இருக்கணும், அதோட முதல்லருந்து முடிவு வரைக்கும்
1: சுத்தமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு உருவம் என்றால் அவ்வாறு நாம் செய்யக்கூடிய பெயிண்டிங்.
0: இல்லைங்க, நீங்க பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்ப வந்து உங்களோட
1: சார் அந்த தொழிலை பண்றதுனால.
0: அப்படிங்களா?
1: வேற கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம்.
0: வேற உங்களோட தொழில் தான் வந்து நீங்க வந்து அதுலதான் வந்து நீங்க
1: தொழில் வந்து சார் எப்படின்னா நான் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது மத்த
0: கொடுக்குறீங்க. நீங்க
1: தொழிலாளி இப்ப பெயிண்டிங் அவங்க தான் அந்த துணியை பயன்படுத்துறாங்க.
0: சரிங்க, நீங்க தினமும் அதுலயே இருக்கீங்க அப்படின்றனால உங்களுக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்றனால அந்த தலைப்பு நான் கொடுத்தேன்.
1: ஒரு 35 வருஷமா இருக்கிறேன் சார்.
0: அப்படிங்களா? நல்லதுங்க நல்லதுங்க. இன்னும் உங்க தொழில் சிறக்கணும் அப்படின்னு நான்
1: நன்றி
0: நன்றி நன்றி
1: சார்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் தொடரலாம்.
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: மகப்பேர் மருத்துவர்லாம் என்ன சொல்கிறோம்னா, டெலிவரி ஆன பிறகுமே அயன் மற்றும் கால்சியம் மாத்திரைகளை அட்லீஸ்ட் 3 to 6 months நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற வரைக்குமே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறோன்னா, மக்கள் வந்து இந்த பேலன்ஸ்டு டயட்டுங்கிற விஷயங்களை கவனிக்கிறதுல நம்மளுக்கு அயன் இப்போ பால் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அயன் அதிகமான அயன் நல்லா இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் நல்லா இருக்கணும், கால்சியம் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ்டாக சாப்பிட்றப்ப தான் அவங்களுக்கு வந்து சீராக உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல பால் சுரக்கும், அந்த பால் வந்து குழந்தைக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்களே வந்து ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிடுவாங்க, பட் அது பேலன்ஸ்டாக இருக்காது அந்த டயட்டில். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க கொடுக்குற பாலில் வந்து பெரிய சத்தும் இருக்காது. அதனால பேபியோட வயிறு வேணால் ஃபில் பண்ண முடியுமே தவிர ஆரோக்கியமான தாய்ப்பாலாக அது இருக்காது. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு எல்லா பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதுக வளைச்சிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பேபியோட ஃபேஸ் வந்து நம்மளோட முளைக்காம்பை நோக்கி பழக்கணும் ஃபஸ்ட்டு. அம்மாவோட வயிறோட ஒட்டி பேபியோட வயிறும் ஒட்டி நம்ம கை வளைச்சி தலையை வந்து நம்மளோட ஷோல்டருக்கு கீழே வளைச்சி பிடிச்சி கொடுக்கணும். அது கொடுக்கும் பொழுது தலை கொஞ்சம் மேல் பகுதியாக இருந்தால் தான் அந்த வயிறு வந்து பேபியோட வயிறும் அம்மாவோட வயிறும் ஒட்டி இருக்கும். அப்போது கொடுக்கும் பொழுது நம்ம காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த முளைக்காம்போட சுற்றியிலும் இருக்க கருப்பு ஏரியாவையும் சேர்த்து பேபிக்கோட வாயோட உள்ளார நம்ம ஃபஸ்ட்டு திணிச்சு பழகணும். ஏன்னா அந்த காம்பை மட்டும் கொடுக்கும் பொழுது நல்ல பால்ஸ் வெளியில் வராது, அந்த எஜெக்ஷன் ப்ராப்பராக இருக்காது. இதுக்கு தான் நாங்கள் லாட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கரெக்டாக தால் அமைக்கிறது, அதாவது பேபியோட வாய்க்குள்ளார நம்ம காம்பை சுற்றியிலும் இருக்கும் கருப்பு ஏரியோலாங்கிற பகுதியும் உள்ளார போகும் பொழுது தான் சுரக்கிற பால் வந்து பேபிக்கு ஈஸியாக எஜெக்ட் ஆகி வெளியில் வர முடியும். அப்போ தான் அந்த பாலை பேபி குடிக்கிறப்ப அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வரும் ஈஸியாக. அது கொஞ்சம் கொஞ்சம் தான் வருதுன்னா அது இன்ட்ரெஸ்ட் இழந்து போயிடும் குழந்தை. ஸோ தாய்ப்பால் கொடுத்த பிறகு உடனே கீழே படுக்க வைக்கக்கூடாது. பேபியை நம்ம மார்பில் போட்டுட்டு நல்லா தட்டி கொடுத்து ஏப்பம் வந்த பிறகு தான் படுக்க வைக்கணும். ஒரு மார்பில் பால் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த மார்பில் கண்டினியூஸாக கம்ப்ளீட் எம்டிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஒரு பிரெஸ்ட்டு, அதை முடித்த பிறகு தான் இன்னொரு பிரெஸ்ட்டுக்கு மாறணும் தேவை ஏற்பட்டால். முக்கால்வாசி நேரம் ஒரு பிரெஸ்ட்லே நல்ல இனஃப் அமௌண்ட் ஆஃப் தேவையான அளவு பால் வந்துடும். இப்போ ஒரு ஏன் அதை சொல்கிறோம் கம்ப்ளீட் எம்டிங் சொல்கிறோம் அப்படின்னா, தாய்ப்பாலில் வந்து ஃபோர் மில்க், மிட் மில்க், ஹை மில்க் இருக்குது. இந்த ஃபோர் மில்க், மிட் மில்க் வர்றது ரொம்ப ஈஸியாக பேபி சக் பண்ணோன்னே வந்துடும்.

0: அந்த ஹை மில்க் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். அந்த ஹை மில்கில் வந்து கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் எதுக்கு அப்படின்னு கேட்டால், பிரெயினோட வளர்ச்சிக்கு, குழந்தையோட பிரெயின் வளர்ச்சிக்கு அது இந்த கொலஸ்ட்ராலில் உருவாகக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து பின்னாடி அவங்களோட மூல வளர்ச்சிக்கான எசென்ஷியல் நியூட்ரியண்ட்டாக இருக்குது. ஸோ ஹை மில்க் ஃபுல்லாக ஹோல் பிரஸ்ட்டும் எம்டி ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு தான் அடுத்த பிரஸ்ட்டுக்கு போகணும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கும் பொழுது ஹை மில்க் வராது. ஸோ பேபியோட ஐக்யூஸ்லாம் பாதிக்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம்.
1: நேயர்கள், இதுவரை எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பண்பலை பாடும் நேரம் 8:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை, தமிழ் பேசுங்க. அடுத்த நேயர் யார் தமிழ் பேசுறாங்கன்னு பாக்கலாங்களா? இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
2: மேச்சேரி அருகே அரங்கண்டப்பட்டி உரையாட வந்திருக்கிறேன்.
1: பேர் என்னங்க ஐயா?
2: முனிசாமி.
1: முனிசாமி ஐயா, தலைப்போட வந்திருக்கீங்களா?
2: ஆ, தலைப்பு ஏதோ கொடுங்க. நீங்க தமிழ்ல
1: நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
2: நான் கைத்தறி நெசிட்டு ஓய்வுல இருக்கிறேன்.
1: அப்படிங்களா, சரி. இப்ப நீங்க பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்ல என்னென்ன இப்ப பணம் எடுக்க போறீங்க, பணம் டெபாசிட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அங்கே போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அதை தமிழ்ல சொல்லுங்க.
2: நான் வங்கிக்கு செல்வேன். வங்கியில் இருக்கும்போது பணம் எடுக்க வேண்டும், காசோலை செய்து பணம் பெற்றுக்கொள்வேன். திரும்ப வரும்போது என்னுடைய கணக்கு சரியாக உள்ளதா என்று கணக்கு பார்ப்பேன். அப்பொழுது சரியில்லை என்றாலும் மேலாளரை அணுகுவேன். மேலாளரை அணுகி கணக்கு சரியா என்று கண்டு.
1: இல்ல இல்ல, உங்களோடது ஒழுங்கா கேட்கல எனக்கு, கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல பேசுங்க.
2: வங்கி மேலாளரை அணுகி என்னுடைய வங்கி கணக்கில் சரியாக உள்ளதா என்பதை கேட்டறிவேன்.
1: வங்கி வங்கி அப்படின்றத வந்து நீங்க நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்ல முயற்சி, நிறைய ஒரு நிமிஷம் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல முயற்சி பண்ணீங்க, அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா வெற்றி பெற்றலாம், நல்லா பயிற்சி பெற்றுட்டு.
2: சரி சார்,
1: சரி. நன்றிங்க, நன்றிங்க, நல்ல முயற்சி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: பழைய அழகிலிருந்து அஸ்மிதா பேசுறேன்.
1: அஸ்மிதா, ஸ்கூல் படிக்கிறீங்களா?
3: ஆமாங்க ஐயா.
1: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: ஆறாம் வகுப்பு.
1: ஆறாம் வகுப்பு. சரி, அப்ப நல்லா தமிழ் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க தமிழ்ல ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு, தூய தமிழ்ல?
3: நீங்களே கொடுத்துருங்க.
1: நானே கொடுத்துட்டுமா? சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, அதை பத்தி நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும். ஸ்கூல்ல விளையாடுவீங்களா? விளையாடுவீங்களா? விளையாட மாட்டீங்களா? என்ன பிடிக்கும் ஆனா விளையாட்டுனா என்ன பிடிக்கும்
3: உங்களுக்கு? கொக்கோ பிடிக்கும்.
1: கொக்கோவா? கொக்கோ பத்தி நீங்க, கொக்கோன்னு இல்ல, நீங்க எதுனாலும் நீங்க பேசலாம். ரெண்டு நிமிஷம் விளையாட்டை பத்தி நீங்க எதுனாலும் பேசலாம். ஒரு ஒரு விளையாட்டை எடுத்துட்டு அதை ரெண்டு நிமிஷம் பேசலாம். ஆரம்பிக்கலாம்.
3: ஓட்டப்பந்தயம் பிடிக்கும். அந்த ஓட்டப்பந்தயத்துல வந்து

0: நானும் என் ஃப்ரெண்டும் போ ஓடுவேட்டு
1: ஃப்ரெண்டு
0: வந்து யார்
1: ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இல்லை, நண்பர் இல்லைனா வந்து தோழி, தோழி அப்படின்னு சொல்லலாம். பட் நல்லா முயற்சி பண்ணிங்க, சின்ன வயசுலேயே நல்லா பேசுகிறீங்க, நல்லா முயற்சி செய்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வின் பண்ணலாம்.
0: சரிங்க,
1: நன்றி
0: நன்றி.
1: நன்றி நன்றிங்க. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
2: வணக்கம், சுப்பிரமணி பேசுறேங்க.
1: சுப்பிரமணியா, எங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் கம்பட்டில இருந்து பேசுறேன்.
1: எங்க, கம்பம்பட்டிங்களா?
2: ஆமாங்க, ஆமாங்க.
1: தொப்பூர் பக்கம்
2: சொல்லுங்க.
1: தொப்பூர் பக்கம் தானே?
2: கம்பம்பட்டிங்க, ஆத்தூர்.
1: ஆத்தூருங்களா? சரிங்க சரிங்க. தொப்பூர் பக்கம் ஒரு கம்பம்பட்டி இருக்குது, அதான் கேட்டேன்.
2: இது தம்மம்பட்டி.
1: தம்மம்பட்டிங்களா? சரிங்க. என்ன வேலை பார்க்குறீங்கய்யா?
2: வந்து பொண்ணு அணி நகை கடைக்கு வேலைக்கு சென்றிருக்கிறேன்.
1: அப்படிங்களா, சரி. தங்கம் அதை பற்றி சொல்லலாம் நீங்கள்.
2: தங்கம் வந்து ஆபரண வகைகளில் வரும், பெண்கள் மிகவும் விரும்பி அணிவார்கள். பல நேரங்களில் சேமிப்புக்காகவும் இதை பயன்படுத்துவார்கள். இந்திய பொருளாதாரத்தில் அதிகமாக இருப்பு வகிக்கப்பட்டுள்ளது. மற்றும் வீட்டு விசேஷங்கள்,
1: வீட்டு விசேஷங்கள் அப்படின்றது வந்து பிறமொழி, வீட்டு திருவிழா இல்ல விழா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீங்க. ஆமாங்க, தப்பு பண்ணிருக்கீங்க தான் அந்த இடத்துல. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, நல்லாவே தமிழ் பேசுனீங்க, மீண்டும் இணையலாம். நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சியா, உற்சாகமா இருக்கிறேன்.
1: அப்படிங்களா, சரி. என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்க சந்திரசேகர்?
3: நீங்களே கொடுத்துருங்கய்யா.
1: நானே கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் பணிபுரியிறேன்.
1: அப்படிங்களா, சரி. தகவல் அறியும் உரிமை சட்டம், இதை பத்தி நீங்க சொல்லலாம்.
3: மனிதர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது எந்த வகையான தகவல்களையும்
1: அப்படிங்கிறது ஒரு நிமிஷம், அப்படிங்கிறது அப்படின்றது நீங்க வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த மாதிரி பேச, அப்படிங்கிறது அப்படி என்பது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கலாம். பட் நல்ல
3: தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதுன்னு சொல்லணுமா?
1: அப்படி என்பது அப்படிங்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க கொலோக்கியலா பேசிட்டீங்க, அது வந்து தூய தமிழ்லயே நம்ம பேசணும் அப்படின்றது தான் விதிமுறை. சரிங்களா?
3: சரி சரி, ஓகே.
1: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி.
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம். இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து?
4: தாசனம்பட்டிலிருந்து சித்தன்.
1: சித்தன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டு
4: ஒன்னு பார்க்கலாம்.
1: நிகழ்ச்சி விதிமுறை தெரியுங்களா?
4: போட்டிருக்கிறேன்
1: இல்ல, நிலக்கடலை விதைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும்.
5: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள், ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது, அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: சுந்தி ஹோ, கமால் ஹி ஹோ கயா.
9: கியா ஹோ கயா ஐசா?
8: சிலிண்டர் ஆனே மே தேரி ஹோ ரஹி தி நா, தேக்கோ ஆஜ் ஆ கயா.
9: யே கமால் கேசே ஹோ கயா?
8: மேனே www.pgportal.gov.in பர் ஜாகர் அப்னி கம்ப்ளைன்ட் கோ போல் கர் தர்ஜ் கியா, ஔர் தேக்கோ துரந்த் ஆக்ஷன் ஹுவா.
9: யே தோ பஹுத் படியா போர்ட்டல் ஹை.
8: 22 பாரதிய பாஷாவோ மே ஆப் அப்னி ஷிகாயத் தர்ஜ் கராயே, அப்னி சமஸ்யா கா சமாதான் ஔர் பிராத்மிகதா கா அனுபவ் பாயே, ஜைசே ஹம்னே பாயா. சாரி ஷிகாயதோ கா சமாதான் சிபி கிராம்ஸ் கி சமாதான் தீதி.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் 8:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தன்றல் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் பேசுங்க இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக வணக்கம்.
1: இனிய இரவணக்கம் ஐயா.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து ரகுராமன் தங்களை உரையாடி கொண்டிருக்கிறேன்.
0: இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா தமிழ்ல?
1: இப்பொழுதுதான் நாங்க ஆரம்பித்து விட்டேன்.
0: தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்களா?
1: தலைப்பு கொண்டு வரவில்லை. தாங்கள் ஏதாவது கொடுத்தால் அதை முயற்சி செய்து பார்க்கிறேன்.
0: கிரிக்கெட், அதை பத்தி நீங்க சொல்லலாம்.
1: மட்டைப்பந்து விளையாட்டு என்பது நம் நாட்டில் பல காலமாக தெரிஞ்சவர்களிடையே மட்டைப்பந்து விளையாட்டு என்பது மாணவர்கள் நன்றாக விளையாடும் விளையாட்டு தான். அந்த விளையாட்டு உடலுக்கு நல்லது, ஒற்றுமையை பலப்படுத்தும். தொலைக்காட்சிகளில் நமது இந்தியா அண்டை நாடான அண்டை நாடுகள் மோதும் விளையாட்டுகளை
0: விளையாட்டுகள் அப்படின்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட 4-5 டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா முயற்சி பண்ணீங்க. சின்ன ஒரு இதுல இதாயிடுச்சு உங்களுக்கு. அதான் வார்த்தைகள் 3 முறைக்கு மேல பயன்படுத்தக்கூடாது, ஒரே வார்த்தைய.
1: நன்றி.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மேட்டூர் வட்டம் காலையூர் ரங்கசாமி.
0: ரங்கசாமி ஐயா, என்ன பண்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க?
2: நான் உழவுத் தொழில்
0: பாக்குறீங்களா?
2: ஆமா.
0: தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?
2: தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கறேன்.
0: என்ன தலைப்பு?
2: பேருந்து.
0: பேருந்து ஆரம்பிக்கலாங்களா?
2: ஆரம்பிக்கலாம்.
0: ஆரம்பிங்களா? சோ
2: பேருந்து ஓட்டுநர் ஓட்டி செல்வார், நடத்துனர் பயணச்சீட்டு கொடுப்பார்.
0: பயணச்சீட்டு கொடுப்பார்.
2: ரூபாய் கொடுத்து
0: என்னங்க
2: மக்கள் உருவாய் கொடுத்து உருவம் பொறிக்கப்பட்டதால் உருவாய் என்று சொல்கிறேன்.
0: சரிங்க.
2: இருக்கையில் அமர்ந்து செல்வார்கள். நகர சிற்றூர்
0: நகர
2: பேருந்து என்று சொல்லலாம். நகரம் சிற்றூர்.
0: சரிங்க.
2: அது கீழ்ச்சாலையில் செல்லும்
0: சிமிட்டி சாலை அப்படின்றது வந்து நீங்க வந்து சொல்லிருக்க கூடாது. அதற்கான
2: சாலை
0: என்னங்க? சீமைக்காரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்ல பைஞ்சுதை அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்ட் அப்படின்றது இல்ல, தூய தமிழ் வந்து சீமைக்காரை பைஞ்சுதை அப்படின்றது தான் வந்து கரெக்டானது. நீங்க நல்லா
2: சொல்லலாம்
0: இல்லைங்க, அதுதான் ஒரு தூய தமிழ் வார்த்தை. சிமெண்ட்ன்றது நம்ம நார்மலா பயன்படுத்துறது, சிமிட்டி அப்படின்றதும் நார்மலா நம்ம பயன்படுத்துறது. நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றிங்க. நேர்களே, இளந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் தமிழ் பேசுங்க அப்படின்ற தலைப்பில் வளம் வந்தது. நிறைய பேர் நல்லாவே முயற்சி பண்ணாங்க.

0: கவிக்குயில் பாடும் நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் நம் மனதில் பதிந்திருக்கும் இனிய பாடல்களின் நினைவுகள் மட்டும் என்றும் மாறுவதில்லை. அந்த இனிய பாடல்களை தொடர்ந்து கேட்டு மகிழவும், மனதுக்கு பிடித்த இசையில் மூழ்கி திளைக்கவும் இதோ உங்களுக்காக காத்திருக்கிறது. பாடல்கள் நிற்காது, இசை ஓயாது, மகிழ்ச்சி குறையாது. நேர்களே, இது இடைவிடாத இசைமலை, தொடர்ந்து கேட்கலாம்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: பண்பலை பாடும் நேரம் 10:02. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கு மொழி தேவையில்லை, வயது தேவையில்லை, எல்லைகளும் கிடையாது. ஒரு நல்ல பாடல் நம்முடைய மனநிலையே மாற்றிவிடும் வல்லமை கொண்டது. சில பாடல்கள் நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும், சில பாடல்கள் பழைய நினைவுகளுக்குள் அழைத்துச் செல்லும். அப்படிப்பட்ட பாடல்களோடு மனதுக்கு புத்துணர்ச்சியையும் நிம்மதியையும் அளிக்கும் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் நேயர்கள் பங்கு பெற்று அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1975 முன்பாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பு நிலையம் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் சின்னமணி முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, நலமா?
1: நலமாங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: சுமதி என் சுந்தரி படத்துல இருந்து கல்யாண சந்தையிலே பாடல் கொடுங்க ஐயா.
0: சரிங்க, வழங்கிடலாம். நன்றி.
1: நன்றி ஐயா.
0: நன்றி.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: பண்பலை பாடும் நேரம் 10:08. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
1: தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை அன்பான அறிய போல உங்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து

0: கேக்கின்ற கருப்பண்ணன்.
1: கருப்பண்ணன் ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
0: எனக்கு எம்ஜிஆர் படத்துல அந்த தாயை காத்த தனியன்,
1: அப்படிங்களா?
0: காவேரி கரை இருக்கு.
1: சரிங்க, உங்களுக்கு அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்க, நன்றிங்க,
0: நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி, நன்றி,
0: அனைத்து நேர்களும் இந்த பாடல்.
1: நன்றி, நன்றி. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: 2.5, ஏற்காடு பண்பலை 103.7. பழைய பாடல்களின் பொற்கால இனிமையாக இருந்தாலும் சரி, மனதை மயக்கும் மெல்லிசையாக இருந்தாலும் சரி, காதலை சொல்லும் கவிதை வரிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாடலிலும் ஓர் உணர்வு இருக்கிறது, ஒவ்வொரு ராகத்திலும் ஓர் உயிர்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பாடல்களோடு இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே, நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கங்க சார்.
0: யாருமா, எங்கிருந்துமா பேசுறீங்க
1: சார்? வைப்பம், நாமக்கல் மாவட்டம் வைப்பமலேருந்து வடிவாம்பல் பேசுறேன் சார். பேசுறேன் சார்.
0: அப்படிங்களாம்மா, சரிங்கம்மா. உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: அன்பு சகோதரர்கள் இருந்து முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி இருந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம்.
1: ஆ சரிங்க சார்.
0: நன்றி. நன்றிம்மா, நன்றிங்கம்மா.

0: நாமக்கல் மாவட்டம் வையப்பமலைந்து வடிவாமல் பேசுகிறேன் சார்.
1: வடிவாமல்
0: பேசுகிறேன் சார் நான்.
1: அப்படிங்களாம்மா, சரிங்கம்மா. உங்களுக்கு எந்த படத்துலேருந்து பாட்டு வழங்கலாம்?
0: அன்பு சகோதரர்கள்லேருந்து முத்துக்கு முத்தாக தொட்டுக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக.
1: சரிங்கம்மா, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம்.
0: ஆ சரிங்க சார்,
1: நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: எந்த படத்துல இருந்து பாட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு?
1: உலோஜி டோலி படம்ல இருந்து போட்டுக்க பாட்டு.
0: ம், சரிங்க ஐயா, கொடுத்துடலாம்.
1: நல்ல பாட்டை போட்டுங்க, அதுலேயே போட்டு.
0: சரிங்க சரிங்க, ஓகேங்க, நல்ல பாட்டை கொடுத்துடலாம். சரிங்க, நன்றிங்க ஐயா.
1: சரி,
0: நன்றி. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: சுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: கரூர் மாவட்டம் நாகேந்திரன் பேசுங்க.
0: நாகேந்திரன் ஐயா, நலமா? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க.
0: என்ன வேலை பாக்குறீங்க ஐயா?
1: எலக்ட்ரிஷன்.
0: சரிங்க ஐயா.

0: மனதுக்கு மகிழ்ச்சி தருவது இசை, கவலைகளை மறக்கச் செய்வதும் இசை, காற்றோடு கலந்து வந்து நம் காதுகளை வருடி இதயத்தை தொட்டு போவதும் இசைதான். அந்த இசையோடு இனிய நினைவுகளை மீட்டெடுப்பதும் இசைதான். இரவின் வெளிச்சத்திலும் இசையின் கானத்திலும் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
1: வாழ்க வளமுடன். வளக தருமபுரி எப்பம் அன்பு அன்பு வானொலிக்கு இனி இரவு வணக்கம் ஊரி நிகழ்ச்சியில் இணைவது கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன்.
0: தாமோதரன் ஐயா, என்ன வேலை பாக்குறீங்க நீங்க?
1: நான் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கறேங்க.
0: அப்படிங்களா ஐயா, சரிங்க ஐயா.
1: நமக்கு எப்பவும் கேக்குறதாங்க வேலையே.
0: நல்லதுங்க ஐயா,
1: அதுல தான் வேலையே போடுங்க ஐயா.
0: தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.
1: இப்ப நீங்க ஏர்காட்ல வச்சு நல்லா புல்லா நல்லா தெளிவா
0: நல்லா கேக்குதுங்களா அந்த சைடுலாம்?
1: ஆமா ஆமாங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா.
1: அது இந்த மாதிரி நிகழ்ச்சி நைட்ல ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. கரூர் மாவட்டத்தில உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இல்ல, எல்லா மாவட்டத்துக்கும் ஒதுக்குறோம், கரூர் மாவட்டத்துக்கும் இருக்கு.
1: ஆமாங்க, அதனால நைட்ல ஒதுக்கணுமில்லங்க.
0: சரி,
1: ஒரு சிறப்பான நிகழ்ச்சி எல்லாம்
0: அதை எல்லாருக்கும் போய் சென்றடையணும் இல்ல? அது எல்லாரோட இதுவும் வந்து அதுல நிவர்த்தி ஆகணும். அவங்களோட
1: வானொலியில கேட்கறது ரொம்ப சிறப்புங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
1: எனக்கு வந்து ஜெய்சங்கரோட பல்லவன் ஒருவன்ல ஒரு நல்ல பாட்டா போடுங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கு நல்ல பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றிங்க. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: கவிக்குயில் இசைக்கும் நேரம் 10:31. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காற்றில் தவழ்ந்து வரும் தென்றலைப் போல, காதுகளில் இனிமையாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இசையைப் போல, இதயத்தில் மெல்லிய உணர்வுகளை ஏற்படுத்தியும் நம் நினைவுகளின் வாசல்களையும் திறந்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி இசைக்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட இசையோடு இணைகிறோம் நேர்களே, இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் அழைத்து அவர்களுக்கான விருப்பப்படலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற நாட்களில் நீங்களும் அழைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து உங்களுக்கான விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்களும் இணைப்பில் இருக்காங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: தர்மபுரி பண்பலைக்கு இரவு வணக்கம் கூறுவது கண்ணூர்பட்டி நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி.
0: பெரியசாமி ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நிகழ்ச்சியில
0: பங்கேற்றதுக்கு நன்றி. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

எங்கள் கானம் பாடும் வானம்பாடி பண்பலை இசைக்கும் நேரம் 10:39. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனித மனங்களை மகிழ்வுக்கும் மகத்தான சக்தி இசைக்கு உண்டு. கவலைகளால் சோர்ந்திருக்கும் மனதிற்கு ஆறுதல் தருவதும் இசைதான். மகிழ்ச்சியில் திளைக்கும் மனதிற்கு மேலும் உற்சாகம் அளிப்பதும் இசைதான். சில நேரங்களில் நம்மால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட ஒரு பாட

0: பாடலின் வரிகளும் அதன் பின்னணியில் ஒலிக்கும் இசையும் அழகாக வெளிப்படுத்துகின்றன. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களை. திரும்பவும் நாமக்கல் கரூர் மாவட்டம் நேர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களின் கவனத்திற்கு 1975 முன்பாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கலாம். நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த 1975 முன்பாக இருக்கக்கூடிய அந்த படத்திலேருந்து பாடலை கேட்கலாம், அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்க வேண்டாம். இணைப்பிள்ளையும் நேர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் புதுப்பட்டி சரவணன் ஐயா.
0: சரவணன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு சார். நீங்க சொன்ன கருத்து அருமையா இருக்கு சார். இரவு நேரத்துக்கு கேட்க அருமையான பாடுங்க ஐயா நான் கேட்பது.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க.
1: கருத்துக்கள் நீங்க சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா.
0: சரிங்க,
1: இந்த மாதிரி நீங்கள் கருத்துக்கள் சொல்லி பாடல்கள் ஒலிப்பினால் இதயத்துக்கு இதமா இருக்குங்க ஐயா.
0: அதுதாங்க சுகமான ராகங்கள்.
1: ஆமாங்க. அதனால போனால் போகட்டும் போட பால் பழம் பாடுங்க ஐயா.
0: கண்டிப்பா
1: கொடுத்துருக்காங்க. அருமையா இருக்கு ஐயா.
0: சரிங்க, நல்லா அருமையா இருக்கும். அந்த பாடல் கொடுத்துடலாம் உங்களுக்காக. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்க. நன்றி
1: நன்றி நன்றி.
0: அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: பண்பலை பாடும் நேரம் 10:47. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சிறு வயதில் நாம் கேட்ட பாடல் ஒன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு எங்கோ ஒலிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே நம் மனம் பழைய நினைவுகளுக்குள் பயணிக்க தொடங்கிவிடும். பள்ளி பருவம், கல்லூரி நாட்கள், நண்பர்களோடு கழித்த இனிய தருணங்கள், குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியான பொழுதுகள் என எத்தனையோ நினைவுகள் நம் கண்முன்னே வந்து செல்லும். அதுதாங்க இசையின் வந்து தனி சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பழைய பாடல்களின் ஓசையோடு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே, நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் கரூர் மாவட்டம் மனோகரன் ஐயா.
0: மனோகரன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க ஐயா?
0: நலமா இருக்கேங்க ஐயா. என்ன இது பின்னாடி ரேடியோ ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சவுண்ட்
1: இங்க கேக்குது.
0: கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ஒளிய.
1: சரிங்க,
0: என்ன பண்றீங்க ஐயா?
1: டெய்லரோட பாடுறீங்க
0: அப்படிங்களா? சரிங்க, நல்லது. எந்த பாடத்துல இருந்து பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு பொன்னூஞ்சிலிருந்து ஆகாய பண்டறிங்க அந்த பாட்டை கொடுங்க. நன்றிங்க, வாய்ப்புக்கு.
0: சரிங்க, நன்றி நன்றி
1: நன்றி.
0: கேட்டு ரசிக்கலாம். அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது உணர்வுகளின் மொழியாகும். இதயங்களை இணைக்கும் பாலம், காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் அதன் இனிமை மட்டும் என்றும் மாறாத ஓர் அற்புதம். அப்படிப்பட்ட இசை பயணத்தோடு இணைகிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் நெரூர்ல இருந்து அருள்தேவி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறப்பா.
0: சரிங்கம்மா, என்ன வேலை பாக்குறீங்கம்மா?
1: நாங்க எல்லா வேலைக்கும் போவோம்.
0: அப்படிங்களா? சரிங்கம்மா. எந்த படத்துல இருந்து பாட்டு கொடுக்கலாங்கம்மா உங்களுக்கு?
1: எங்க வீட்டு பிள்ளையில இருந்துங்க.
0: சரிங்கம்மா.
1: நான் மாந்தோ பிரிந்திருந்தே அவள் மாம்பழ வேண்டும் என்ற அந்த பாட்டு போடுங்க.
0: சரிங்கம்மா, நீங்களும் நல்லா பாடுறீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றிங்கம்மா. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: பண்பலை பாடும் நேரம் 10:59. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமகிருஷ்ண மாவட்டம்
0: ராணி முருகேசன். ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்? சரிங்க, சரிங்க ஐயா, நல்லது நல்லது, கொடுத்துடலாங்க. நன்றி நன்றி. அவர் கேட்ட அந்த பாடல் இதோ.

நிலையத்தில் நேரம் 11:04. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை, இந்த ஒழித்த பாடலுடன் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்று முருகேசன், கருப்பண்ணன், வடிவாம்பாள், நாகேந்திரன், தாமோதரன், பெரியசாமி, சரவணன், மனோகரன், அருள்தேவி, ராணி முருகேசன் அவங்க இவங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசித்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கான அந்த நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நேர்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்களும் இதே மாதிரி கேட்டு ரசிக்கலாம். இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான், கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன். சுகமான ராங்கல் நிகழ்ச்சி இதோடு முடிவடைகிறது. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது பண்பலையோடு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நிலையத்தில் நேரம் 11:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் நிகழ்வுகளை. காலை 5:50 அடையாள இசை நிலையத்தின், 5:52 வந்தே மாதரம், 5:55 நிலையத்தின் தொடக்க உரை, 5:57 மங்கள இசை, காலை 6:00 குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஹொசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, பி தியாஷ் நாளைய மழலை மொழியாக வருகிறார், காலை 7:00 காலை வணக்கம், தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கேன் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். காலை 7:15 தமிழர் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, காலை 7:30 சந்தோஷ சாரல், காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, காலை 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, காலை 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது, 9:05 வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லம் என்ற தலைப்பில் வளம் வரும், 9:30 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசி வழங்கும் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சேவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, காலை 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 ஆனந்தம் அருளும் ஆனந்தவள்ளி அம்மன் திருக்கோயில் உரை சித்திரம் நாகர்கோயிலிருந்து, அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே, நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியின் குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் மலரும் ஒட்டுக்கள், சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் கூளையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு, 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 இலக்கியம் பேசுவோம், 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி, 3:00 கட்சேவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம் பெண் ஒன்று கண்டேன் எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள், மாலை 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, அதனைத் தொடர்ந்து 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திரவழி நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தி மலர் வழங்குகிறார் சி ராஜா, 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி பட்டுப்புழு வளர்ப்பு தென்னை வளர்ப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் காமராஜ் பேட்டை மாராச்சிக்கல் காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி என் ஐயக்கண்ணன் அவர்கள், 8:00 இளந்தென்றல் விடுகதை, 8:50 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசை மலை, 10:00 சுகமான ராங்கல் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 க்ளோஸ் டவுன், காந்திய பொன்மணிகளாக எளிமையான வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும், ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது, இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும், சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம், நேயர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.